0: உள்ளதாக கூறும் அவர், அதனை ட்ரம்ப் ஸ்ட்ரீட் என்று பெயர் மாற்றலாமா என்று தமது சமூக ஊடகத்தில் வினவினார். வெள்ளை மாளிகையும் அந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து ட்ரம்ப் நீரணி என்று குறிக்கப்பட்ட வளைகுடா வரைபடத்தை சமூக ஊடகத்தில் வெளியிட்டது. ஈரானுடனான போர் 6 மாதங்களாக தொடரும் நிலையில் திரு ட்ரம்ப் அந்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் திரு ட்ரம்ப் அவரின் முகம் இந்நிலையில் அதிபர் ட்ரம்பின் முகம் பொறிக்கப்பட்ட புதிய $1 நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்க அந்த நாணயம் அறிமுகமானது. உயிருடன் இருக்கும் அதிபர்களின் உருவத்தை நாணயங்களில் இடம்பெறச் செய்வதற்கு அமெரிக்க சட்டத்தில் தடை உள்ள நிலையில் புதிய நாணயம் வெளியீடு கண்டிருக்கிறது. ஊபர் நிறுவனம் கோவிட் தொற்று காலத்துக்கு பிறகு ஆக பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்யவிருக்கிறது. சுமார் 3,300 ஊழியர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுவர் என்று அது தெரிவித்தது. அதுவே அந்நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் 10 விழுக்காடு. நிர்வாக நிலைகளில் இருக்கும் வேலைகள் குறைக்கப்படும். ஓட்டுநர் இல்லா வாடகை கார் சேவைகளுக்கான தேவை அதிகரிப்பதால் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்யப்படுவதாக ஊபர் தெரிவித்தது.
1: சொல்லும் பொருளும்
0: காகோ சரக்கு. நாடுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சையால் முக்கிய நீர்வழிகள் மூடப்படும் போது சரக்கு விநியோகம் பாதிக்கப்படுகிறது. காகோ சரக்கு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி ஒடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: சுஜாதா திரைப்படத்துல இருந்தவங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது காலை 8:13 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்ப நான் வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கேன். என் கைவசம் ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லவ் ஸ்டா காஃபி பரிசா இருக்குங்க. நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் அளித்து பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், இப்பவே டிக்டாக் பக்கமா போகணும். மீடியாகாப் ஒலி 968 எங்களுடைய டிக்டாக் பக்கம், அங்க நீங்க போய் எங்களுடைய லைஃப்ல என்னோடு வந்து இணையணும். நான் கேட்கிற கேள்வி, அதாவது கேள்வி டிக்டாக் நேயர்களுக்கு மட்டும்தான், அங்க இடம்பெறும் புதிர் அங்கம். அங்க நீங்க கேள்வியை கேட்டு பதில் சொன்னீங்கன்னா ஜோதி சம புஷ்பக்கடை வழங்கும் லவ்ஸ்டர் காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. சரியா, நான் உங்களை இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க சந்திக்கிறேன். இப்ப நான் நேரடியா இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் டிக்டாக் பக்கமா வந்துருங்க. சரியா, இப்ப வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் தெளிந்து காணப்படுவதோடு பலத்த காட்சியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணியரைஸ்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 49 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3 வெள்ளி 17 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: மணி, நம்ம வீட்டு HIP வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
5: வீடு அலங்கோலமா இருக்கிற போதே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
4: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
5: MSR 2013 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
4: தீர விசாரிச்சுட்டு சொல்லு.
6: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234.
7: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: சாலை
8: 6 சாலை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

0: இடம்பெறும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான பாடல்களை விறுவிறுப்ப சில நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா விறுவிறுப்பான பாடல்களை நாங்க ஒளியேற்றுவோம். சில நாட்கள்ல வந்து மென்மையான பாடல்களை ஒளியேற்றுவோம். அப்படி வந்து நாங்க ஒளியேற்றும் பொழுது வெவ்வேறு விதமான பாடல்களை வந்து நீங்க கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வேகமான பாடல்களை வந்து ஒளியேற்றிக்கிட்டே இருந்தோம்னா சில நாட்கள்ல வந்து அப்படியே சீறு போயிடும், சரியா? எனவே ஒவ்வொரு நாளும் விதவிதமான முறையில வந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எனவே உங்களுக்காக வியாழக்கிழமை அன்று மென்மையான பாடல்கள் இடம்பெறும், சரியா? ஓகே, நேயர்களை டிக்டாக் வாயிலாக நம்ம நேயர்கள் லைக்குகள் அள்ளி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பதில் சொல்ல முயற்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீனிகா கோலி 968 என்பது எங்களுடைய டிக்டாக் பக்கம், அங்க வந்து எங்களோடு நீங்கள் இணையலாம், என்னுடன் அரட்டையும் அடிக்கலாம், சரியா? சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPEக்கு பிறகு 3 தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கும் கிளமெண்டி ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்
6: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
7: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
8: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் சிவாஜி த பாஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது விஜய் ஜெயசுதாஸ் கோமதி ஸ்ரீ அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல நாம சஹாரா பூக்கள் உதி நாராயண் பாடியிருந்த மற்றும் ஒரு பாடலை நம்ம கேட்டிருப்போம். இது இன்னொரு வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் ஜெயசுதாஸ் கோமதி ஸ்ரீ அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வித்யா சாகரின் இசையில் இரண்டு பாடல்களை நாங்க கேட்க இருக்கோங்க, நாம கேட்க இருக்கோம். அந்த பாடல்கள் என்னென்ன இதை கொஞ்சம் கேளுங்களேன்.

0: உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. சரி, டிக்டாக் வாயிலாக நம்ம டிக்டாக் நேயர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வானொலி நேயர்களே. சரியா, நான்கு நேரங்கள் இருக்கின்றன. இந்த நான்கு நேரங்கள்ல எந்த நேரம் ஆட் ஒன் அவுட்? சரியா, பின்னிரவு 2:12 2:12 AM, காலை 6:06 AM, மாலை 4:16 4:16 PM, இரவு 8:20 8:20 PM. இந்த நான்கு நேரங்களில் எந்த நேரம் சேர்க்கப்படாது, அதாவது இந்த குழுவில் சேர்க்கப்படாது? சரியா, எது வந்து ஆட் ஒன் அவுட்? உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் டிக்டாக் வாயிலாக வந்து சேர்ந்து உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம். சாலைகள்ல பயணம் செய்வோருக்கு போக்குவரத்து
1: 9:00 எண்ணில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. BKEயை நோக்கி செல்லும் KJE சுங்காய் தங்கா ரோடிற்கு முன்பு நான்காம் தடத்திலும், SLEயை நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPEக்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
7: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுறேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
7: 1,00,000 அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
8: கவிதை
4: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
9: முதல் தரமான சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளையும் கிடைக்கும்.
10: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் தான்.
11: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
12: கொஞ்சம் சிந்தனை
13: நிறைந்த புன்னகை.
12: வணக்கம் சிங்கே.

வித்யாசாகர் நேசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. ஜி பரமசிவன் திரைப்படங்கள்ல இருந்து பல நேர்கள் வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி காலை வேளையில சில நாட்கள்ல வந்து மென்மையான பாடல்களை கேட்பதற்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்படியே எங்கேயோ கொண்டு போற மாதிரி இருக்கும். அது வந்து சில நாட்கள்ல வந்து நமக்கு விறுவிறுப்பான பாடல்களை கேட்க ஆசையா இருக்கும், சில நாட்கள்ல வந்து இந்த மாதிரி மென்மையான பாடல்களை கேட்க ஆசையா இருக்கும். எனவே நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் விதவிதமான பாடல்களை ஒளியேற்றணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை. எனவே நீங்க ரசித்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, டிக்டாக் வாயிலாக நம்ம நேயர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது 4 நேரங்களை நான் வழங்கியிருந்தேன். காலை பின்னிரவு 2:12, காலை 6:06, மாலை 4:16, இரவு 8:20, 2:12 AM, 6:06 AM, 4:16 PM, 8:20 PM. இந்த 4 நேரங்கள்ல எந்த நேரம் ஆட் ஒன் அவுட், இந்த குழுவில் சேராது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் அனைவரும் வந்து வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பல விதமான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல விதமான காரணங்களையும் அவங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்றாங்க. இருந்தாலும் உங்கள் அனைவரின் முயற்சிக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆனா ஒரே ஒரு நேயர் கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. அவங்க யார் என்றால் நந்து தீபா. வாழ்த்துகள் நந்து தீபா. டிக்டாக் அவங்களுடைய யூசர் நேம் வந்து நந்து தீபா. நீங்க சரியான பதிலா சொன்ன முதல் நேயர். உங்களுக்கு ஜோதி ஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கு கிடையாது, நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கறேன். சரியா, உங்களுக்கு ஜோதி ஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைக்கிறது. ஏன் என்றால் சரி, அவங்க சொன்ன சரியான பதில் என்னவென்றால் பின்னிரவு 2:12. சரியா, 2:12 AM. 4 நேரங்களை கொடுத்திருந்தேன் இல்லையா, 2:12 AM, 6:06 AM, 4:16 PM, 8:20 PM. இந்த 4 நேரங்கள்ல ஒரு நேரம் இந்த குழுவோட சேராது. அது எந்த நேரம்? அதுதான் 2:12 AM, பின்னிரவு 2:12. ஏன் என்றால் இந்த நேரங்களை நீங்க வந்து 24 hours ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்கன்னா, சரியா, இப்ப வந்து 12 hour ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, 24 hours ஃபார்மேட்டுக்கு நீங்க மாத்தினீங்கன்னா இந்த 2:12 AM சரிப்பட்டு வராது. ஏன் என்றால் மத்த எண்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும். இப்ப 6:06 AM வந்து நீங்க 24 hours ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்கன்னா 0606 வரும். அதுக்கப்புறம் 4:16 PM இதையும் நீங்க 24 hours ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்கன்னா அது வந்து 16:16 காட்டும். அது மட்டும் இல்ல, அந்த இரவு நேரம் 8:20 PM இதையும் நீங்க 24 hours ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்கன்னா அது 20:20 அப்படின்னு காட்டும். ஆனால் 2:12 நீங்க 24 hours ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்கன்னா அது 0:02:12 தான் காட்டும். எனவே சரியான பதிலை சொன்ன நம்ப நந்து தீபாவுக்கு வாழ்த்துகள். சரியான பதிலை சொன்ன மற்ற நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.

0: ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது. வானொலி வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் இணைந்திருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நந்து, தீபா, உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துகள். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டீங்க. ஜோதிஷ் தோப்புஷ்பு கடை வழங்குற லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. இதே போலவே நீங்களும் பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வணக்கம் செங்க நிகழ்ச்சியை கேளுங்க. நாங்க புதிரங்களை நடத்துவோம், வழி நடத்துவோம். புதிரங்கத்துல கலந்து கொள்ளுங்க, பதில சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்கனவே பரிசை வென்ற ஒரு நேயராக இருந்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரியா, 9 மணிக்கு மேல உங்களுக்காக மென்மையான 90களில் வெளிவந்த பாடல்கள் இடம்பெற வருகின்றன. எனவே இந்த பாடல்களை கேட்டு ரசிக்க வானொலி பக்கமாவே இருங்க. இப்ப உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
2: 9:08 நிலவரம்.
0: BKE நோக்கி செல்லும் KJE சுங்காயத்தங்கா ரோடிற்கு முன்பு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. SLE நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடிற்கு பிறகும் முதலாம் தடத்தில் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
10: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது காலை 9:05 ஆகி விட்டது. அடுத்தடுத்து உங்களுக்காக மென்மையான பாடல்கள் வெளியேறவிருக்கின்றன. தொகுப்பை தொடங்கி வைத்தது மஸ்டி த பிளே பாய் நாடக தொடர்ல இருந்து ஷபீரின் இசையில் பாடல். ஷபீர், ஸ்ரீநிஷா, ஜெயசீலன், ரோஷன், ஜெம்ராக் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக இந்த பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: இந்த பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு இணைந்திருங்கள். அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் அப்படின்னு உங்களுக்காக பல தகவல்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. எனவே எங்கேயும் போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க. சரி, இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க இன்று பலத்த காற்றை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ கார் சங்கத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: சிங்கப்பூரின்
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம்.

0: முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: சைவ உணவகம் செயல்வி சாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு

0: நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் செப்டம்பர் 3 1971 ஆண்டில் யுனைடெட் கிங்டம் இடமிருந்து சுதந்திரம் பெற்றது கத்தார். இப்ப வாங்க கத்தாரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா. உலகத்திலேயே ஆக தட்டையான நாடுகள் அப்படிங்கிற பட்டியல்ல கத்தார் 2 இடத்தில் உள்ளது. கத்தார்ல ஆக உயரமான இடம் 103 மீட்டர் உயரத்துல தாங்க இருக்கு. கத்தாரின் கோல் ஆர் அடேர் அப்படிங்கிற இடத்துல கடல் நீரும் மணலும் சந்திக்கிற ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வை நீங்க பார்க்கலாங்க. கத்தார்ல அல் கோர் தீவு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. ஒரு காலத்துல மனிதர்கள் இந்த தீவுல இருக்கிற கடல் நத்தைகளில இருந்துதான் ஊதா நிற சாயத்தை தயாரித்ததாக தகவல்கள் கூறுகின்றன.
0: வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோக்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நீ என்றால் மோக்கி மிஸ்ட்.

0: மாலையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இசையில் கிருஷ்ணராஜ் சுஜாதா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. நட்புக்காக என்னுயிர் நீதானே திரைப்படங்கள்ல இருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்க போறாங்க. கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: மின்தின்றல் தேவாவின் இசையில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கு பிறகும், PIE நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 நுழைவாயலுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
7: நெட்லியின்றா.
6: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
7: நெட்லியின்றா.
6: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
7: நெட்லியின்றா.
6: அது
7: நீ ஆயிரம் கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லியின்றா நெட்லியின்றா நெட்லியின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
6: தொடர்புக்கு
7: 8854 8989
6: நெட்லி வந்தாச்சு.
7: டென்ஷன் போயாச்சு.
8: அனுப்பு வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
9: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய அணுசக்தி உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
10: M1 வழங்கும் மேக்ஸ்.
9: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.
2: ஒலி 968
0: சமீபத்துல நான் பபிதா சிங் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தை நான் பார்த்திருந்தேங்க. திகில் நிறைந்த இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது. 2 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. இந்த திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க மலையாள நடிகை நிமிஷா சஜயன். இந்த திரைப்படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் உடல் பருமனா இருப்பாங்க. அதற்காகவே அவங்களுடைய எடைய கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க நிமிஷா சஜயன். ஒரு காவல் அதிகாரியாக இருந்தாலும் இவங்க உடல் பருமனா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்களா எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நல்ல தெள்ள தெளிவா இந்த திரைப்படத்துல நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது இதே கமெண்ட்ஸ் இதே கருத்துக்களை வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்த்து சொல்லிருக்காங்க என்னுடைய குடும்பத்தினர் உட்பட நாசுக்கா உங்க எடைய பத்தி ஏதாச்சும் சொல்லிருவாங்க. ஆனா கேட்டா ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங், நான் ஜோக்குக்காக தானே சொன்னேன், நீ ஏன் இப்படி வந்து பெருசா எடுத்துக்கிற அப்படின்னு தட்டி கழிச்சிருவாங்க. ஆனா நமது மனசு வலிக்குதே அப்படின்னு யாருமே வந்து நினைச்சு பாக்குறது கிடையாது. நாம மத்தவங்களுக்கு ஒரு ஜோக்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஏற்படும். கண்டிப்பா நேயர்களே நீங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும். மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய எடைய பத்தி பேசும் பொழுது அவங்களுடைய மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத இந்த திரைப்படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பபிதா சிங் ரிப்போர்ட்டிங் இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
11: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்படத்தில இருந்து கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு அரங்கேற்ற வேளை திரைப்படத்தில இருந்து கே ஜே ஜேசுதாஸ் உமா ரமணன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. AYEA நோக்கி செல்லும் CTE பிரடல் ரோட் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
1: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
0: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
5: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகான் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். சரி நேர்களை, உங்களிடமிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. காலை ஒரு 6 மணி வாக்குல நான் ஒரு ஆரோக்கிய குறிப்பா பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது இப்ப விடுமுறை காலமா இருக்கு, நாம எல்லாரும் பயணங்களை மேற்கொள்வோம். பயணங்களை வந்து மேற்கொள்ளும் பொழுது விடுதிகள்ல நாம தங்குவோம், ஹோட்டல்ஸ்ல நம்ம தங்குவோம். அங்க இருக்கிற துண்டுகளை நாம பயன்படுத்தணும்னு நினைப்போம். ஆனா அதை பயன்படுத்த எனக்கு தெரிந்த சிலர் வந்து ஒரு காலத்துல வந்து இந்த துண்டுகளை வந்து கால் மிதிகளாக அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. எனவே எவ்வளவுதான் சுத்தம் செஞ்சாலும் இந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறத பார்க்கும்பொழுது அப்பப்பப்பா முடியாது முடியாது, என்னுடைய சொந்த துண்டை தான் நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற ஆரோக்கிய குறிப்பை நான் பகிர்ந்துகிட்டேன். அது மட்டும் இல்ல, சில நேரங்களில் கிருமி தொற்று இதனாலேயே ஏற்படலாம் அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. மல்லிகா இந்த குறிப்பை கேட்டு ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
10: நான் எப்போதுமே வெளியூருக்கு போனேன்னா என் சொந்த துண்டு தான் நான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா என் பெரிய அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட துண்டு பாய்க்க கூடாதுன்னு. அப்ப எனக்கு தெரியல, போக போக தான் தெரிஞ்சது ஆஹா இது முடியாது, அதனால என்னோட சொந்த துண்டு வீட்டிலேருந்து எடுத்துட்டு போயிருவேன். அங்க இருக்கிற எதுவுமே நான் பாய்க்க மாட்டேன். சோப் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் எல்லாமே நான் எடுத்துட்டு போயிருவேம்மா.
0: எடுத்துட்டு போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதா நான் சொல்ல வரேன். சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை செப்டம்பர் 14 அன்னைக்கு நான் சந்திக்கிறேன். ஏன்னா நான் விடுப்புல போறேன், இங்க போறேன்னு கேக்குறீங்க. இந்த ஓமனக்குட்டி கேரளாவுக்கு போக போறாங்க, நல்லா சாப்பிட போறேன், நல்ல ஊர் சுத்த போறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னால உங்களோட இணைய முடிஞ்சா நான் இணைய பாக்குறேன். சரியா, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். குறிப்பா என்னுடைய ரவிஜியையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். இருந்தாலும் ஒரு வார விடுப்புக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். விடுபடுகிறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இந்தோனேசியாவில் கலிமந்தான் பகுதியில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து எழும் புகை அண்டை நாடுகளுக்கு பரவுகிறது. உள்நாட்டிலும் புகை மூட்டத்தால் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மாணவர்கள் இணையவழி கற்றலுக்கு மாறியிருக்கின்றனர். மலேசியா, பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட வட்டார நாடுகளின் சில பகுதிகளில் காற்றின் தரம் அபாயகரமான நிலையை எட்டிவிட்டது. மலேசியாவில் புகை மூட்டத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. புரூனையிலும் புகை மூட்டம் நீடிப்பதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸில் பிள்ளைகள், மூத்தோர், சுவாச இறுதி நோய் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அடிக்கடி ஏற்படும் எல்லை தாண்டிய புகை மூட்ட பிரச்சினையை சமாளிக்க ஆசியான் ஒப்பந்தம் போதுமான பலனை தந்துள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. சுமார் 4200 பேரை இன்னமும் காணவில்லை. காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்க்கக்கூடிய நம்பிக்கையை குடும்பங்கள் மெதுமெதுவே இழக்கின்றன. காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் மரபணு மாதிரிகளை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரிடரில் மாண்டோரின் சடலங்களை அடையாளம் காண அது உதவும். இவ்வேளையில் நீர்மின் நிலையம் ஒன்றில் நிலத்தடியில் சிக்கியிருக்கும் ஊழியர்கள் உயிருடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து சேவைகளை மீண்டும் வழக்க நிலைக்கு கொண்டுவர முயற்சி எடுக்கப்படுவதாக நேபாள பிரதமர் பலேந்திர ஷா கூறினார். உலக வெப்பநிலை உச்சவரம்பை தாண்டுவதை இனி தவிர்க்கவே முடியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்க கொள்கைகள் தொடர்ந்தால் நூற்றாண்டின் இறுதிக்குள் வெப்பநிலை சுமார் 2.5 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். அதை கட்டுப்படுத்த 2035 ஆண்டுக்குள் கரியமில வாயு வெளியேற்றத்தை பாதிக்கு மேல் குறைக்க வேண்டும். அப்படி செய்தாலும் உலகின் பனிப்பாறைகளில் குறைந்தது கால்வாசி நிரந்தரமாக அழிந்துவிடக்கூடும். இணையத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு கடந்த ஓராண்டில் சுமார் 20 மில்லியன் பிள்ளைகள் ஆளானதாக தெரியவந்துள்ளது. யுனிசெஃப் எனும் ஐக்கிய நாட்டு குழந்தைகள் அவசர நிதி அது குறித்த அறிக்கையை வெளியிட்டது. 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளில் 1/5 அத்தகைய பாதிப்பை சந்தித்ததாக கூறினர். பதிவான சம்பவங்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு சமூக ஊடக தளங்களில் நடந்ததாக அறிக்கை கூறுகிறது. 21 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை வெளியிடப்பட்டது. சமூக ஊடக தளங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று யுனிசெஃப் வலியுறுத்துகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டி அரசாங்க பள்ளிகளில் தொடக்கநிலை, இடைநிலை மாணவர்கள் ஜெனரேட்டிவ் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பும்போது அந்த தடை நடப்புக்கு வரும். அந்த நகரின் பள்ளிகளுக்கான விரிவான செயற்கை நுண்ணறிவு கொள்கையின் ஒரு பகுதி அந்த தடை என்று மேயர் ஜோரான் மம்தானி கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல் வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்க போரால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவர் அந்த உதவியை முன்வைத்தார். கைரோவில் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தே அல் சிசியை சந்தித்தபோது சீன அதிபர் அதனை தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் அவர் எகிப்துக்கு செல்வது இதுவே முதல் முறை. மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கவும் சீனா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மியான்மர் அதிபர் மின் ஆன்லைன் வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். கடந்த ஏப்ரலில் அதிபரான பிறகு அவர் மேற்கொள்ளும் 3வது ஆசியான் பயணம் இது. முன்னதாக லாவோசுக்கும் தாய்லாந்துக்கும் அவர் சென்றிருந்தார். மியான்மரில் திரு மின் ஆன்லைனை ஆட்சிக்கு கொண்டு வந்த தேர்தலை ஆசியான் அங்கீகரிக்கவில்லை. முக்கிய ஆசியான் கூட்டங்களில் பங்கேற்கவும் அவருக்கு இன்னும் தடை நீடிக்கிறது. அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக பூசல் அடுத்த வாரம் மீண்டும் தீவிரமடையவிருக்கிறது. அமெரிக்க பொருள்களுக்கு கனடா விதிக்கும் வரிகள்
அப்போது நடப்புக்கு வருகின்றன. சுமார் 20 பில்லியன் வெள்ளி, சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனேடிய பொருள்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 50 விழுக்காட்டு வரி விதித்ததை தொடர்ந்து கனடா பதிலுக்கு வரி விதிப்பதாக அறிவித்தது. இரு நாடுகளின் உற்பத்தி துறையுடன் நெருக்கமாக பிணைந்துள்ள அமெரிக்காவின் டீட்ராய்ட் நகரும் கனடாவின் வின்சர் நகரும் இந்த வரிகளால் பெரிதும் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் காங்கோ குடியரசில் இபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அரிய பொண்டிபூஜோ வகை இபோலா பரவல் கடந்த மே மாதம் அங்கு பரவத் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. இதுவரை 6000க்கும் அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. 3000க்கும் அதிகமானோர் மாண்டனர். நோய் தொற்றியோரில் பாதி பேர் மடிவதை அந்த எண்ணிக்கை குறிக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுக்கேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா இங்க.
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே சொல்லிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கே ஜெனியை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கே ஜெனி சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
3: ஒருமுறை சாப்பிட்டால் அனுப்பி வைக்கும் சேவை.

0: கூட இருக்கு
1: ரத்தத்தில் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
4: முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

0: சொன்னது போல இன்றைக்கு ஒரே ஒரு குரல் கேட்க போறது கிடையாது, இரு குரல்கள் இணைய வந்து விட்டோம். நம்ம அப்துல் காதர்
1: படிக்கும் போது நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க, வாரம் முழுவதுமே பல பாடங்கள் கத்துருப்பீங்க, நானும் கத்துருப்பேன். அது ரெண்டு பேரும் பேசும்போது மக்கள் என்ன கேள்விகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அவங்க மனசு ஏதாவது கேள்விகள் இருக்கோ, அதற்கு பதிலாக அமையலாம்.
0: நிச்சயமா
1: நிஜ வாழ்க்கையில சில பேர் அதை சாத்தியமாக்கியிருப்பாங்க. ஒரு விஷயத்துக்காக வந்து கடல் தாண்டி போயிருக்கலாம், அல்லது நேரத்தை தாண்டி அவங்க தியாகம் செஞ்சிருக்கலாம், ஏதோ பொருளா இருக்கலாம், இடமாக இருக்கலாம். அது மாதிரி அனுபவம் இருந்தா நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8
0: எந்த பாடல் வருது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். ஜில்லா மடல இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் சங்கர் மகாதேவன் கொண்டு வரும் பாடலோட ஆரம்பிக்கலாம். வாங்க, இது ஆனந்தம்
1: ஆரம்பம்.

0: வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கும் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வட துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
7: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
8: M1 வழங்கும் மேக்ஸ்.
7: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.
9: வெளிநாடுகளுக்கு குறிப்பா சென்னைக்கு போகும்போது அங்க என்டே கேரளா சொல்லிட்டு இந்த கேரளா சாப்பாடு எல்லாம்
0: இருக்கும்.
9: அப்பப்ப யோசிப்பேன், நமக்கு இந்த கிராப் ஏ இருந்தா அங்க போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இந்த சாப்பாடு இங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
0: ஆனா விலையும் அப்படிதான் இருக்கா?
9: ஆமா,
0: டெலிவரிக்கே உங்களுக்கு பல்த்ரோ நினைக்கிறேன்.
9: ஆனா இப்ப இது சாத்தியம் ஆயிருச்சு அலிமா. சமீபத்துல இப்ப ஹாங்லிம் கரிபாப், அதாவது PLQ பைலேபா கோட்டல வந்து இந்த ஹாங்லிம் கரிபாப் வந்து ரொம்ப புகழ்பெற்ற கரிபாப். அதை வந்து பல பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு டெலிவரி டிரைவர் வந்திருக்காரு, அவருடைய சட்டையை பக்கம் வந்து கிராப் சட்டை மாதிரி தெரியல, பின்னால வந்து மெய்துவான் அப்படின்னு போட்டிருக்கு. இது எங்க இருக்கு? சைனால இருக்கிற, சைனால இருக்கிற ஒரு கிராப் சர்வீஸ் வச்சுக்கங்களேன், கிராப் சேவை.
0: சரி,
9: அவரு 13.50 கரிப்பாப்பாங்க வந்திருக்காரு. கேட்டா சீனால இருக்கிற ஒரு நபர் ஆர்டர் பண்ணாங்களாம்.
0: என்ன சொல்றேன்,
9: அந்த விமானத்துக்கு அவங்க கட்டின கட்டணமே 455 வெள்ளி. 13.50 கூட்டல் செய்தா 468.50 செலவு செஞ்சு இந்த கரிப்பாப்பை வாங்கியிருக்காங்க சீனால இருக்கிற இந்த லேடி. வருமானமே இங்க இவங்க வாங்குறாங்களே சீனா அவங்க வந்து கூட காசு கொடுத்திருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா நிச்சயமா அந்த மெய்த்துவான் சேவையை வழங்குற அந்த நபருக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கிடைச்சிருக்கும்,
10: இன்சென்டிவ்
9: கிடைச்சிருக்கும் நிச்சயமா.
10: ஆமா, இல்லடா இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட தூர பயணம் உணவு விநியோகிக்கிறத யாராவது செய்வாங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க செய்வீங்களா?
9: நான் செய்ய மாட்டேன். ஆனா சீனா உங்களுக்கே தெரியும், ஈடுச்சங்கோப்பி எல்லாத்தையும் பார்த்து அதோட சிறப்பா செய்வாங்க மலிவான விலையில. சோ இது R&D டிபார்ட்மெண்ட்ல யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து இந்த கறிப்பாவை பார்த்து நம்ம விக்கிறோம்டா கச்சினால
10: ஆரம்பிச்சிட்டாங்க. நீர்களை தொடர்ந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எவ்வளவு தூரம் நீங்க போவீங்க ஒரு விஷயத்துக்காக சென்றிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. இது உங்க ஆனந்தம்
9: ஆனந்தம்.

0: சார், சற்று முன்பு யார் அந்த கறிப்பாக வாங்கினாங்கன்னு சொல்லுங்க.
1: ஒரு லேடி.
0: ஒரு லேடி? அது ஒரு பெண்ணே இல்ல கா.
1: ஒரு ஆணாக இருந்தாலும் கடல் தாண்டி பிளைட் பிடிச்சி ஒருத்த வரானா, நிச்சயமா ஒண்ணு மனைவியா இருக்கணும், இல்லனா கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்.
0: ஏன், அவங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா, சொந்த புத்தின்னு ஒண்ணு இல்லையா?
1: இல்லை
0: இல்லை,
1: ஒரு ஆணானதான் செய்ய முடியும்.
0: உங்களுக்காகவே பண்ணி கொடுப்பாருப்பா.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வணக்கம் ஹலீமா காதர்.
3: வணக்கம். சொல்லுங்க.
2: எவ்வளவு தூரம் நாம செல்வோம்னு யோசனை பண்ண பார்த்தப்ப எனக்கு ஒரே ஒரு நிகழ்வுதான் ஞாபகத்து வந்தது. சாஸ் பீரியட் அப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் மூட வேண்டிய நிலைமை, மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு வீட்டில் சும்மா தானே இருக்க போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அவங்கள கீப் தன் ஒர்க்கிங். அதனால நாங்கள் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி மாணவர்களுக்கு அனுப்பி வச்சோம். அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சில பேருக்கு போஸ்டில் அனுப்பி சில பேருக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுத்து அப்படிலாம் நாங்கள் செஞ்சோம். அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் லேர்ன் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிஸ் வந்துச்சு. இப்போ கோவிட் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கோவிட் சமயம் பிள்ளை மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையினால அவங்க வீட்டில இருந்து படிக்கிறதுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் மூலமா இல்லையா படிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க.
4: கடல் தாண்டி மலைய தாண்டி அல்லது உங்க நேரத்தை தாண்டி ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வீங்க கேட்டப்போ ரொம்ப அழகா அவங்க வந்து ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு
3: சொல்லியிருக்காங்க. அவங்க சந்திச்ச சவால்கள், அவங்க செய்த தியாகங்கள், சாஸ் காலகட்டத்தை மறக்க முடியுமா? ஐயோ, அங்க நிறைய சவால்கள் நமக்கு இருந்திருக்கும். அந்த நேரத்துல பிள்ளைகள் அவங்க வீட்டு பாடம் செய்யணும், அவங்க எந்த விதத்திலையும் குறைபடக்கூடாது என்பதற்காக நிறைய முயற்சிகளை ஆசிரியர்கள் எடுத்திருக்காங்க. ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது காதர், அவங்களதான் நம்ம சந்திக்க போறோம். நண்பகல் 12 மணி செய்திகள் முடிச்ச பிறகு 1 மணிக்கு மேல அவங்களை நம்ம சந்திக்கலாம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
5: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: கவிதை
7: இரவில் ஆற்றம்
8: ஆதரவு
9: M1 Max.
10: செல்லுங்கள்
11: Max.

0: கேட்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: எங்கெங்கோ சில மணிகள்
0: இன்றுள்ள கட்டடம் உருவாகும் முன்பு 19ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் சிங்கப்பூரின் பாதுகாப்போடு தொடர்புடைய முக்கிய இடமாக இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, பிஃபோர் தி பிரசன்ட் பில்டிங் எக்ஸிஸ்டட், திஸ் சைட் ஹேட் எ மிலிட்டரி ரோல் இன் 19th century சிங்கப்பூர்னு சொல்லலாம். அடுத்த குறிப்பு, 1928ஆம் ஆண்டு இன்றுள்ள கட்டடம் திறக்கப்பட்ட போது சிங்கப்பூரை உலகத்துடன் இணைக்கும் முக்கிய மையங்களில் ஒன்றாக இருந்தது, மாறியது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு இடமா இருக்கும்னு. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடம், பிரபலமான ஒரு இடம், பலருக்கும் தெரிந்த ஒரு இடம்.
2: கருப்பு வெள்ளை நிறைந்த இடமாக இருக்குமா?
0: நினைக்கிறேன்
2: சிங்கப்பூர்ல பழமை வாய்ந்த கட்டடங்கள் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க,
0: தெரியும் உங்களுக்கு.
2: அங்கதான் இருக்கு.

0: ஜிமெயில். புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
1: சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும். மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும். கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும். சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.

0: இப்பவே திட்டமிடுங்க, இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.
2: சில மணிகள்
3: பல நேர்கள் அவங்களுடைய குறுஞ்செய்திகளை அனுப்பி வச்சிருக்காங்க. ஃபோர்ட் கேனிங் ஹில், கவர்மெண்ட் ஹில் அப்படின்னு ஒரு நேர் குறிப்பிட்டிருக்காங்க.
4: எம்சி ஹில், ஃபார்மர் டேங்லின் பேரக்ஸ்.
3: சரி, சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பாங்க. காதர், இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், எந்த இடத்துக்கான குறிப்புகளை வழங்கிட்டு இருக்கோம்னு தெரியாம இருக்கலாம்.
4: அந்த காலத்துல 19வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கட்டடம்.
3: ஆமா, அதே நேரத்துல 1928ஆம் ஆண்டு இப்ப இருக்கிற அந்த கட்டடம் திறக்கப்பட்ட போது சிங்கப்பூரை உலகத்துடன் இணைக்கும் முக்கிய மையங்கள்ல ஒன்றா இருந்தது. 20 ஆண்டுகள் இந்த கட்டடத்தின் கூரையில இருந்த ஒளி விளக்கு சிங்கப்பூரை நோக்கி வந்த கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. லைட் ஹவுஸ் வழிகாட்டியாக இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு வழங்கியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எந்த இடமும்
4: இருக்கும் இருக்காது.
3: இல்ல இல்ல,
4: ஆடம் பார்க் கிடையாது.
3: இல்லை,
4: ஒளி விளக்கு இருக்கு அப்படின்னா.
3: யோசிச்சு பாருங்க.

0: மாற்றமான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
2: இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வரம் வராரு பாடகர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. புதுப்பேட்டை படத்துல இருந்து அவர் பாடிய ஒரு பாடல் தான் நம்ம சற்று முன்பு கேட்டு இருந்தோம்.
3: கூட்டணி ரொம்ப முக்கியம். நான் முத்துக்குமார் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இருவரும் சேர்ந்தாலே இந்த மாதிரி அருமையான பாடல்கள் வெளியாகும்.
2: கண்டிப்பா. சரி, இப்ப உங்களுக்காக முக்கிய செய்தி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

感待你，还敢你再打。

0: ஃபாதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் tanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா கபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: அதுக்குதான்
5: நம்ம இருக்கோமே, அவர் தான் சரியான பதிலை சொல்லிட்டாரு. நாங்க கொடுத்த குறிப்புகள் முன்னாள் புல்லட்டன் கட்டடம் இப்ப தி புல்லட்டன் ஹோட்டலாக இருக்குது. ஒரு காலத்துல இங்க ஃபோர்ட் புல்லட்டன் என்ற கோட்டை இருந்ததா. சிங்கப்பூரின் துறைமுகத்தையும் ஆற்று பகுதியையும் பாதுகாப்பதுதான் இதோடைய பெரிய நோக்கமா இருந்துச்சு. இப்ப இந்த கட்டடத்தின் கட்டுமானம் 1924 தொடங்கி 28 ஆண்டுல அதிகாரப்பூர்வமா திறந்திருந்தாங்களா. இங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்னது போலதான் சிங்கப்பூரின் தலைமை அஞ்சலகம், அரசாங்க அலுவலகங்கள், வர்த்தக அமைப்பு, சிங்கப்பூர் கிளப்னு இப்படி எல்லாமே அங்க இருந்துச்சு. இரண்டாம் உலக போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த கட்டடம் பயன்படுத்தப்பட்டுச்சான். அதன் பிறகு ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலத்துல அவர்களின் ராணுவ நிர்வாகமும் அங்கதான் இருந்துச்சு. இப்ப இது புல்லட்டன் ஹோட்டல்.
4: மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டடத்தின் கீழ் ஒரு ரகசியமான சுரங்க பாதை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தபால் அலுவலகமாக இருந்தது. கப்பல்ல இருந்து இந்த தபால்கள் வரும்போது, இந்த லெட்டர்ஸ் வரும்போது, இந்த போக்குவரத்து நெரிசலை தாண்டி போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த சுரங்க பாதையை அவங்க கட்டிருக்காங்க. அப்பதான் ரொம்ப சுலபமா சீக்கிரமா இந்த லெட்டர்ஸ் போய் சேரும், அந்த அண்டர் கிரவுண்ட் டன்னல்ல போகும்னு அவங்க முடிவெடுத்து இதை கட்டிருக்காங்க. வாவ்,
5: அதுவும் அந்த சுரங்க பாதை எங்க இருந்துச்சு? புல்லட்டன் ரோட்க்கு கீழே தான் சுரங்க பாதை இருக்கா? அதே
4: போய் பார்க்கணும்.
5: நீங்க கீழே தோண்டி போய் பாருங்க.
4: காதல் கடிதம் தீட்டவே அப்படி எழுதி அங்கிருந்து லெவல் லெட்டர் ரன் பண்ணிக்கலாம்.
5: எல்லாம் காகிதம்.
6: தகவலை வழங்கியோர்
7: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம்.

0: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளனு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளனு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: நேரம் சரியா 11:54 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகளை நம்ம கேட்க போறோம்.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. ஒரு கேள்வி நம்ம எடுத்து வச்சிருக்கோம், சுலபமான கேள்வி கிடையாது, கொஞ்சம் கடினமான, கொஞ்சம் யோசிக்க வைக்கும் கேள்விலாம்.
3: ஓ அப்படியா?
4: ஆமா, நான் 100 ரூபாய் பட்டுச்சு குடுக்குறோம்பா.
3: ஆமா ஆமா, அதனால கொஞ்சம் நம்ம காது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்.
4: ஆமா,
3: ஒரு கேள்வி சவால் மிக்க ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்காரு. ஆனா அவருக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நீங்க எல்லாரும் கிட்டக்கார பசங்க, புத்திசாலியா நீங்க பதில் சொல்வீங்க என்கிற நம்பிக்கையில அந்த கேள்வியை அவர் எடுத்து வந்திருக்காரு. அந்த கேள்வி என்ன கேள்வினா உங்களுக்கு தெரியணும்னா நீங்க நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து ஆனந்த மரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே வரணும். இப்ப உங்களுக்காக TM சவுந்தரராஜன் கொண்டு வரும் பாடல் கல்யாண ஊர்வலம் படத்துல இருந்து. உங்களுடைய கல்யாணத்துக்கு எப்ப நாங்க ஊர்வலம் போக போறோம்?
4: நம்ம வந்து அதெல்லாம் ஊர்வலம் பண்றது பாத்துக்கலாம்.
3: ஒரு நாள் நடக்கும்.
4: ஆண்டவன் முகத்தை பாக்க நான் காத்துட்டு இருக்கேன்.
3: பாக்கலாம் பாக்கலாம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
3: MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
2: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
3: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன்.com. சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee, live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியோகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் 10 கிட்டத்தட்ட 8 வர்த்தக தலைவர்கள் தங்கள் நிறுவனங்களில் மாற்றம் மிதமாக அல்லது குறைவாக இருப்பதாக கூறுகின்றனர். NTUC லேர்னிங் ஹப் நடத்திய புதிய ஆய்வில் அது தெரியவந்தது. 3 சுமார் 2 நிறுவனங்களில் மாற்றம் ஏற்படும் வேகமும் மெதுவாக இருப்பதாய் தெரிவித்தனர். மாற்றங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகள் குறித்து முதலாளிகளும் ஊழியர்களும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றனர். வர்த்தக தலைவர்களில் 40 விழுக்காட்டினர் நிதி பற்றாக்குறையே முக்கிய தடை என்று கூறுகின்றனர். ஊழியர்களோ போதிய பயிற்சியும் ஆதரவும் இல்லாததை முக்கிய தடையாக சுட்டினர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 1200 தாண்டிவிட்டது. சுமார் 4200 பேரை காணவில்லை. காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் மரபணு மாதிரிகளை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரிடரில் மாண்டோரின் சடலங்களை அடையாளம் காண அது உதவும். வெள்ளம் அடித்துச் சென்றபோது நீர்மின் நிலையம் ஒன்றில் நிலத்தடியில் ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் சிலர் உயிருடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் மீட்புப் பணிகள் தொடர்கின்றன. இவ்வேளையில் பேரிடர் வட்டாரங்களில் மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து சேவைகளை மீண்டும் வழக்க நிலைக்கு கொண்டுவர முயற்சி எடுக்கப்படுவதாக நேபாள பிரதமர் பலேந்திர ஷா கூறினார். இணையத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு கடந்த ஓராண்டில் சுமார் 20 மில்லியன் பிள்ளைகள் ஆளானதாக தெரியவந்துள்ளது. யூனிசெஃப் எனும் ஐக்கிய நாட்டு நிறுவன குழந்தைகள் அவசர நிதி அது குறித்த அறிக்கையை வெளியிட்டது. 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளில் 1/5 அத்தகைய பாதிப்பை சந்தித்ததாக கூறினர். பதிவான சம்பவங்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு சமூக ஊடக தளங்களில் நடந்ததாக அறிக்கை கூறுகிறது. 21 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை வெளியிடப்பட்டது. சமூக ஊடக தளங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று யூனிசெஃப் வலியுறுத்துகிறது. கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பூசல் அடுத்த வாரம் மீண்டும் தீவிரமடையவிருக்கிறது. அமெரிக்க பொருட்களுக்கு கனடா விதிக்கும் வரிகள் அப்போது நடப்புக்கு வருகின்றன. சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 50 விழுக்காட்டு வரி விதித்ததைத் தொடர்ந்து கனடா பதிலுக்கு வரி விதிப்பதாக அறிவித்தது. இரு நாடுகளின் உற்பத்தி துறையுடன் நெருக்கமாக பிணைந்துள்ள அமெரிக்காவின் டீட்ராய்ட் நகரும் கனடாவின் வின்சோ நகரும் இந்த வரிகளால் பெரிதும் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மத்திய கிழக்கில் கடல் வழி போக்குவரத்தை பாதுகாக்க உதவ முன்வந்துள்ளார். ஈரான் அமெரிக்க போரால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவர் இந்த உதவியை முன்வைத்தார். கைரோவில் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத அல் சிசியை சந்தித்த போது சீன அதிபர் அதனை தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் அவர் எகிப்துக்கு செல்வது இதுவே முதல் முறை. மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கவும் சீனா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மியான்மர் அதிபர் மின் ஆன்லைன் வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். கடந்த ஏப்ரலில் அதிபரான பிறகு அவர் மேற்கொள்ளும் 3வது ஆசியான் பயணம் இது. முன்னதாக லாவோசுக்கும் தாய்லாந்துக்கும் அவர் சென்றார். மியான்மரில் திரு மின் ஆன்லைனை ஆட்சிக்கு கொண்டு வந்த தேர்தலை ஆசியான் அமைப்பு அங்கீகரிக்கவில்லை. முக்கிய ஆசியான் கூட்டங்களில் பங்கேற்கவும் அவருக்கு இன்னமும் தடை நீடிக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் காங்கோ குடியரசில் இபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அரிய வகை புண்டிபூகியோ இபோலா கிருமி கடந்த மே மாதம் அங்கு பரவத் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. இதுவரை 6000க்கும் அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவாகின. 3000க்கும் அதிகமானோர் மாண்டனர். நோய் தொற்றியோரில் பாதி பேர் மடிவதை அந்த எண்ணிக்கை குறிக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டி அரசாங்க பள்ளிகளில் தொடக்கநிலை இடைநிலை மாணவர்கள் ஜெனரேட்டிவ் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த 1 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பும்போது தடை நடப்புக்கு வரும். அந்த நகரின் பள்ளிகளுக்கான விரிவான செயற்கை நுண்ணறிவு கொள்கையின் ஒரு பகுதி அதுவென்று மேயர் ஜோரான் மம்தானி கூறினார். விளையாட்டு கார்பந்து. சிங்கப்பூர் தேசிய கார்பந்து அணி வரும் நவம்பரில் பிரேசில் பராகுவே அணிகளுடன் நட்பு முறை ஆட்டங்களில் மோதவிருக்கிறது. ஆட்டங்கள் சிங்கப்பூர் தேசிய விளையாட்டரங்கில் நடைபெறும். வலுவான அணிகளுடன் மோதுவது சிங்கப்பூர் அணியின் நிலையை அறிந்து கொள்ள உதவும் என்று தலைமை பயிற்றுவிப்பாளர் கேவின் லீ கூறினார். எந்தெந்த அம்சங்களில் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் அதுபோன்ற ஆட்டங்கள் உதவும் என்றும் அவர் சொன்னார்.
9: சொல்லும் பொருளும்.
8: காகோ, சரக்கு. நாடுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சையால் முக்கிய நீர்வழிகள் மூடப்படும் போது சரக்கு விநியோகம் பாதிக்கப்படுகிறது. காகோ, சரக்கு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ், 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
2: பள்ளி விடுமுறை வந்தாச்சு. இந்த சமயத்துல வாகனத்துல சுங்கச்சாவடியை கடந்து மலேசியாவுக்கு போக வடக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கலாம். மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்கி வேகமாகவும் சுலபமாகவும் சுங்கச்சாவடியை கடக்கலாம். போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்க, வாகன வரிசையை தாண்டாதீங்க. ஐசிஏ அதிகாரிகளோடு ஒத்துழைங்க. மறக்காம முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. பயணத்துக்கு முன் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ Facebook, ஒன் மோட்டரிங் இணையதளங்களை பாருங்க.

0: செய்குடிக்கு 60 விழுக்காடு கழிவு வழங்குறாங்க.
1: 60 விழுக்காடுன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு சலுகை. கண்டிப்பா அந்த சலுகையை உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். உங்க வீட்டுல சிறந்த ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது, அதற்கு நீங்க குறிப்பா ஒரு நகையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் எடுத்துக்கலாங்க. அக்ஷய ஜுவல்ஸ்ல பல தரப்பட்ட வெவ்வேறு வடிவங்கள்ல நகைகள் உங்களுக்காகவே இருக்கின்றன. தெரிவு செய்யறதுக்கு அவ்வளவு சாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: உத்தரவாதம்
1: கொடுக்கிறாங்க.

0: என்னுடைய காதலி முன்னால அவங்களை சேர்ந்து ஓடணும், இந்த பாடல் பின்னால வந்து ஒலிக்கணும் அப்படின்னு
1: ஒருத்த குண்டடி பட்டு உழந்து கடந்து அந்த வழி நான் பாடிட்டு இருப்பான்.
0: அது மாயாவா இல்ல சாயாவா இல்ல காயாவான்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அந்த ஒரு கற்பனையில இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீங்க செய்யணும் காதர், ஐ ப்ராம்ப்ட பயன்படுத்தி நீங்க செய்யணும்.
1: வாழ்க்கையில
0: பண்பு
1: செல்வன்
0: தோடாமலே
1: அப்படின்னு இந்த மாய உலகத்துல அப்படிதான் வாழணும்.
0: தாமரை இலை நீர் நீர் போல ஒட்டி ஒட்டாம இரு. சரி,
1: இங்க இங்கதான் ஒட்டிதான்.

0: ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
3: நெட்லியின்றா.
2: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
3: நெட்லியின்றா.
2: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
3: நெட்லியின்றா.
2: அது
3: நீ ஆயிரம் கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லியின்றா நெட்லியின்றா நெட்லியின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
2: தொடர்புக்கு
3: 8854 8989 8
4: மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: முதல் கேள்வி,
7: நாட்டில் இருந்து ஒரு நாட்டின் பெயரை நீங்க சொல்லணும், ஒரு நாட்டின் பெயரை நீங்க சொல்லணும். ரெண்டாவது, பா வரிசையில தொடங்கும் ஒரு நிறத்தை நீங்க சொல்லணும். சரியா, ஒரு நிறத்தை நீங்க சொல்லணும். மூன்றாவது, பா வரிசையில தொடங்கும் ஒரு பானத்தை நீங்க சொல்லணும்.
6: பெவரேஜ். சரிங்களா, ஒரு பானம்,
7: நாட்டின் பெயர்,
6: நாட்டின் பெயர்,
7: யோசிச்சு பாருங்க. இப்ப கொக்கு மீன திங்குமா இல்ல மீன கொக்கு திங்குமான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சங்கர் மகாதேவன் ஸ்ரீலங்கா பார்த்து கொண்டு வராங்க. கோவில் படத்துல இருந்த நேரம் சரியா 12:24.

0: என்னென்ன சலுகைகள் இருக்கின்றன அந்த கடையின் உரிமையாளர் செந்தில் குமரன் சொல்றாரு, கேப்போம் வாங்க.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல புதிய நகை எல்லாம் வாங்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து உங்க பழைய நகையை கொடுத்து புது நகைய மாத்திக்கலாம். உங்க பழைய நகையெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும். அந்த வேல்யூவேஷனுக்கு நீங்க புது நகைய மாத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப கிரெடிட் கார்டுலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சோ அந்த கிரெடிட் கார்டுலயும் நம்ம வந்து ஜுவல்லரி எல்லாம் வாங்கலாம். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப நம்ம எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஜீரோ சர்வீஸ் சார்ஜஸ். சோ நீங்க உங்க கிரெடிட் கார்டு பாய்ச்சி நீங்க அந்த புது ஜுவல்லரியில வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கிறதுனால, திட்டங்கள் இருக்கனால நீங்க உங்களோட புதிய நகைய சுலபமா நம்ம கடையில வாங்கலாம். அது இல்லாம இப்ப $1,000 $1,000 மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா குப்பான் கிடைக்கும். சோ அந்த லக்கி ட்ரா குப்பான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ட்ரா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்து ஒரு 50 கிராம் கோல்ட் பார் வந்து வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சலுகைகள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க.
2: தரமான சேவைகளுக்கு இப்பவே நீங்க போகலாம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 Strangon Road, Little India Arcade.

0: எப்போ பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்புக்கு வந்தா ஆர்கேஜி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறுங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை தொடங்கும் ஒரு பாடம், ஒரு நிறம், ஒரு நாட்டின் பெயரை கேட்டு இருந்தோம். பல நேர்கள் காதல் முயற்சிச்சிருக்காங்க.
6: வணக்கம், என்று விஜய்.
5: வணக்கம்.
6: வந்து பாகிஸ்தான் பச்சை பார்த்திபால்.
7: வணக்கம் அலிமா மற்றும் காதர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பங்களாதேஷ் பச்சை நிறம் பாதாம் பால்.
8: பாகிஸ்தான் பச்சை பால்.
7: பாகிஸ்தான் பாசி பச்சை பால்.
9: பாசி பச்சை
8: பண்ணாமா ஒரு நாட்டின் பெயர். கலர் வந்து பச்சை, ஒரு பாலம் வந்து பெப்சி.
9: உங்களுடைய வெற்றியை உங்க பையன் கொண்டாடுறாங்க.
8: வணக்கம் ஹலிமா.
5: நான்
8: நிஷா பேசுறேன். நாடு வந்து பாகிஸ்தான், நிறம் வந்து பச்சை, பானம் வந்து பாதாம் கீர். குட் ஆஃப்டர்நூன் ஹலிமா காதர். நாடு பாகிஸ்தான்.
9: Yes.
8: பெவரேஜ் பால்.
9: Okay.
8: நிறம் பச்சை. நன்றி, வணக்கம்.
5: சரி, பாவ வரிசையில எல்லாருமே சரியான பதில்களை தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒருத்தவங்களுக்கு தான் 100 புள்ளி மதிப்புடைய அந்த அக்ஷய ஜுவல்லர்ஸ் பட்டச்சிட்டு நம்ம வழங்க போறோம் இல்லையா? யாருக்கு நம்ம கொடுக்கலாம் கதர்?
9: எல்லாரும் பச்சை சொன்னாங்க, இவர் மட்டும் பாசி பச்சை மாஸ் கிரீன் சொல்லியிருந்தாரு.
5: ஆமா, நாங்களும் போய் தேடி பார்த்தோம். அது என்ன பாசி பச்சை அப்படின்னு போய் பார்க்கும் போது ஆங்கிலத்துல இதை மாஸ் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதமான பச்சை, ஒரு ஷேட் ஆஃப் கிரீன். அழகான ஒரு ஷேட் கதர்.
9: ஆமா,
5: அதை சொல்லி மாஹிதரன் ஜெயிச்சிட்டாருப்பா. ரொம்ப புத்தகமா யோசிச்சிருக்காரு. அவருக்கு தான் இன்றைக்கு 100 வழி மதிப்புடைய
9: பட்டுச்சிட்டு
5: கிடைக்கிறது.

0: ஜுவல்ஸ் கிச்சன் வாடிக்கையாளர் சரஸ் ரொம்ப நல்ல தரமான சேவையை பெற்று இருந்தாங்க. அந்த கடையில இருந்து அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. கேப்போங்க.
1: அதே வணக்கம், அச்சியா ஜுவல்ஸ்ல வந்துட்டு நாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ், என் பேர் சரஸ். சோ எப்போதுமே நாங்க வந்துட்டு அங்கதான் வந்துட்டு நகை வாங்குவோம். அங்க சர்வீஸ் நின்று நகை பிரைஸ் விலை குறைச்சி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் நல்ல சர்வீஸ் செய்வாங்க. சோ களை அவகிட்ட தான் நாங்கள் முக்காசி எடுப்போம். அந்த சிஸ்டரும் நல்ல சர்வீஸ், ஸோ அங்கே இருக்கிற மற்ற பேரும் நல்லா பேசுவாங்க அன்பா. ஸோ வந்துட்டு நகை விலையெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா நீங்களும் அச்சியா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
0: தரமான நகைகள், நல்ல சேவை, பல தரப்பட்ட அம்சங்களுக்கு செல்லுங்க 48 ஸ்ரீரங்கன் ரோட் அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடம் தொழிற்பாக்கம் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. வளம்பிப்போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை வழங்குகின்றார்கள். மெல்லிசை நாதேஸ்வர வித்வான்கள் அளவட்டிய பாலகிருஷ்ணன், சாவிச்சேரி என் பி நாகேந்திரம் அவர்களோடு தமிழ் மேதைகள் அளவட்டி குமரகுரு கே பாலச்சந்திரன் குழுவினர்.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை வழங்கியிருந்தார்கள். நாதேஸ்வர வித்வான்கள் அளவட்டி எம் பி பாலகிருஷ்ணன், சாவிச்செடி என் பி நாகேந்திரம் அவர்களோடு தவில் மேதைகள் அளவட்டி குமரகுரு கே பாலச்சந்திரன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக

அருஷுநிலை என்றும் ஆகாய் வாழும் நல்லவனே. வானில் மிளிரும் அருஷுநிலை என்றும் ஆகாய் வாழும் நல்லவனே. தேனுலகம் உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படை

பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய். இரவை பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகலை இரவில்

தம் பாங்காய் உதவி செய்பவனே. அறிவுடன் என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே. கருணை மழையை பொழிபவனே மகா கண்ணியம் வாய்ந்த தூயவனே. என்மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. இனிதாய் நலமாய் வளமாய் வாழ

열리러

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர் தமிழலியின் வடக்கம் தமிழலியில் இனி தொடர்கின்றது. பக்தி பாமல்கள் வரிசையில் டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினிருந்து ஒலிப்பிழையில் இருந்து வாணிஜ்யராம் குழுவினர் பாடியது.

கேட்டது சினி மோமெட்டர் குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில். இனி தொடர்கின்றது வள்ளலார் பாடல் ஒன்று.

கேட்ட வள்ளலார் பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் நிறைவாக கிறிஸ்தவ கீதமாக சீர்காழி எஸ் பிரகாசம் பாடிய

அறியேன் என்று உயிருக்காய் பயம் நிறைந்து உமையறியேன் என்று உமக்கு எதிரே சத்தியம்

சிலுவை

பாரினால் துடித்திடவே பாரினால் அடிக்கும் போது வலியினால் துடித்திடவே யாரிடமும்

கிறிஸ்தவ கீதமாக சீர்காழி இயேசு பிரகாசம் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கியராச்சியத்தில் 7:02. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறு இருக்க இறைவனர்களை கொண்டுகிறேன்.
0: நன்றி.
1: என்னை சினப்படுத்திய சிவபக்தர் புலத்தியனின் பேரனும் விஷ்டர் வசுவின் மகனுமான ராவணன் சிவபக்தியில் உயர்ந்தவராக போற்றப்படுபவன். பிரம்மனின் வழிவந்த வேத நதியாளனான ராவணன் தனது சீரிய தவத்தால் பரமேஸ்வரனை மகிழ்வித்து ஏராளமான வரங்களை பெற்றவர். இவனது வாழ்வின் முக்கியமான நிகழ்ச்சி கைலை மலையை பெயர் தேர்த்ததால் சிவனுடைய திருவருள் பெற்று எட்டு திசைகளையும் வென்று இலங்கையை ராவணன் ஆண்டு வந்த காலம் அது. குபேரன் ஆளும் வடதிசையில் உள்ள அலகாவதியின் மீது ஒரு முறை படையெடுத்துச் சென்றான் ராவணன். போரில் குபேரனை வென்று அவனது நவநிதிகளையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான். புஷ்பக விமானத்தில் ஏறி திரும்பும் போது சிவபெருமான் இடந்தருளியுள்ள இமயமலையை கடக்க நேர்ந்தது. அங்கு காவல் நின்ற நந்தி தேவர் அவனிடம், ராவணா, பரமேஸ்வரன் கொலு வீற்றிருக்கும் இந்த இடத்தின் மீது பறந்து செல்வது நல்லதல்ல, எனவே விலகி செல்லென்றார். ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது. கண்கள் சிவக்க நந்தி தேவரை நோக்கி, ஏ குரங்கு முகமுடையவனே, நான் ஏன் விலகி செல்ல வேண்டும்? என் வழியைத்தான் இந்த மலை தடுக்கிறது. இதை வேரோடு பறித்து எறிவேன் என்று கத்தித்தார். உடனே நந்தி தேவர், ஏ மூடனே, உன் இஷ்டம் போல் நடந்துகொள். ஒன்று மட்டும் கூறுவேன், குரங்கு முகமென்று என்னை கண்டாய், உன் அரசு குரங்குகளாலேயே அழியும் என்று சாபமிட்டார். ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி தன் 20 கரங்களாலும் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்றான். இந்த தகாத செயலால் கைலாயமே குலுங்கியது. தேவர்களும் பூதகணங்களும் நிலையெடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். பரமேஸ்வரியான உமையவள் அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானை தாவிக்க அரைத்து கொண்டாள். சூழ்நிலையை உணர்ந்தர் எல்லாம் அறிந்த எம்பெருமான் ராவணனது செருக்கை அடக்க எண்ணி தன் விளக்கால் கட்டை விரலை கைலை மீது ஊன்றினர். சிவபெருமான் அளவற்ற யானைகளின் பலங்கொண்ட அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனின் விழிகள் பிடுங்கின. தோள்கள் நெறிவட்டன. அழகு அரற்றிய அவன் முன் வாகீசர் என்னும் முனிவர் தோன்றினர். அழகு பயனில்லை ராவணா, சிவனின் கோபந்தனிய சாமகீதம் பாடு என்று கூறினர். தவறை உணர்ந்த ராவணன் தன் 10 தலைகளில் ஒன்றை பறித்து குடமாகவும் கையொன்றை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து ஒரு வீணை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதை மீட்டி சாமகானம் பாடினான். அந்த இனிய இசை எங்கும் பரவியது. தேவரர் தங்களை இழந்தனர். சிவபெருமான் இசையில் நெருந்து தன் கால் கட்டை விரலை எடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் மலையை கீழே வைத்துவிட்டு இசையையும் முடித்து கொண்டான். சிவபெருமான் அவனுக்கு அருள் புரியும் வகையில் சந்திரகாசம் என்னும் வாளையும் 33 கோடி கால ஆயுளையும் அளித்தார். எல்லாவற்றையும் விட தமக்கு இணையாக அவனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் அளித்தார். எத்தனையோ பேர் பாடினாலும் இறைவனுக்கு ராவணன் பாடிய சாமகானமே பிடித்தமானது. இதை நினைவு கூறும் வகையில்தான் கோயில்களில் பெரும் திருவிழாவில் மலை போன்றதொரு வாகனத்தில் இறைவனை இருத்தி திருவீதி உலா காண்பது வழக்கம். திருநெல்வேலி நெல்லியப்பர் கோயில் பிரகாரத்தில் தில் ராவணன் கைலை மலையை பேர்த்தெடுக்கும் காட்சியையும் அதன் மீது சோமஸ்கந்தர் சந்நிதி அமைத்துள்ள மண்டபத்தையும் காணலாம். இது நெல்லை கைலாயம் என்று போற்றப்படுகிறது. இதை போலவே திருவிடைமருது மகாலிங்க சுவாமி ஆலய பிரகாரத்தில் கட்டு மலை ஒன்று அமைக்கப்பெற்று அதன் மீது சோமஸ்கந்தரின் திருமேனி நிறுவப்பட்டுள்ளது. ராவணன் தாங்குவது போன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த மலை மீது ஏறி செல்ல குறுகலான படிகள் உள்ளன. இதை மத்திய கைலாயம் என்பர். சென்னை அரண்மனைக்கார தெருவில் உள்ள ஸ்ரீ கச்சாரீஸ்வரர் ஆலய வாயிலில் நுழைந்ததும் தரிசிக்கத்தக்க வகையில் ராவணேஸ்வரர் கைலாய பர்வத காட்சி பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர காஞ்சிபுரத்தில் உள்ள மதங்கேசர் அமரேசர் கைலாயநாதர் கோவில்களிலும் மதுரை கம்பத்தடி மண்டபத்திலும் எல்லோராலும் கைலாயநாதர் கோயிலும் ராவணன் கைலை மலையை பேர்த்த முயல்வது, இறைவன் தன் விளக்கால் கட்டவிரலாய் ஊன்றுவது, ராவணன் சாமவீரம் இசைத்து அருள் பெற்றது ஆகிய காட்சிகளை சிற்ப வடிவில் கண்டுகளிக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து நச்சிந்தனையில் வந்திருக்கும் அந்த உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கின்றோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
2: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசகரின் திருவாதகத்தில் இருந்து ஆத்ம சுத்தியின் கடைசி முடிவின்றைக்கு முடிவு சொல்ல போகின்றேன். நன்றி. ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன உண்மல தாள் தம்பு, நாயில்லாகிய குலத்தினும் கடற்படும் என்னை நன்னொறி காட்டாயில்லாகிய இன்னொருள் புரிந்தயன் தலைவனை நனிகானேன், தீயில் வீழ்கிலேன் பெருவரை ஊழ்கிலேன் தெலுங்கடல் பூவியனே. உரை அழிவில்லாதவனாய் பொருள் யாவற்றையும் கடந்தவனாய் உள்ள ஒளிமிக்க திருவடி கமலங்களை காட்டி அருளி, நாய் என்னும் படைப்பு வகையினும் கீழ்ப்பட்ட எனக்கு நல்ல முட்டினறிய காண்பித்து தாயிடம் உண்டாகிய இரக்கத்தை ஒத்த இனிய பேரருள் புரிந்த எனது நாதனை நன்கு காணப்பெறேன். அவன் பிரிவினை உணராமையால் நெருப்பில் வீழும் திறக்க மாட்டேன், பின்னிய மலை நின்று உருண்டு உயிர்விடேன், வளமிக்க கடலில் பாய்வனோ அதுவும் செய்யேன். நன்றி. வேரில் வேள்களை கிழித்திட மதிசுடும் மதுதனை நினையாதே, மான்நிலாவிய நோக்கியர் பலரு இடைமத்திடு தயிராகி, தேர்நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புறப்போகேன், உனில்லாவியை ஒம்புதல் பொருட்டினும் உண்டு உடுத்தி இருந்தேனே. உரை தேன் போன்ற இனிமை நிலவெற்ற திருவருள் நல்கிய எனது இன்பனுடைய வீட்டு நகரத்திலே அடைவதற்கு செல்ல மாட்டேன். உலகில் இருப்பிகள் உலகில் இருப்பிகன் மான் போன்ற பாதையுடைய மாதர் வஞ்சினியிலை மத்தியில் அகப்பட்ட தயிர் போல கிளம்புமாறு இளவேனிற்குரிய காவனது அன்பு நெஞ்ச பிளந்திட திங்களானது உடம்பை சொல்லும் அக்கிருதியை நினையாதே. உடம்பில் உயிரை வைத்து பாதுகாத்தலாகிய சிறிய செயலின் பொருட்டாகவே உணவுண்டு உடையுடுத்து வாழ்ந்திருந்தேனே, இதென்ன அறியாமை என்னுடன் ஆத்மத்துவத்தை முடிவடைந்தது. நாளை கைமாறு கொடுத்தேன். மற்றொரு பத்திலை நெஞ்சாமை மறை பல கற்று நல்ல வேதியர் கழுமல வள நகர் சிற்றடை பேரல்குள் திறந்திளை அவளொடும் பெற்றனை ஆளுடை பிறந்த கை இருந்ததே. பங்கையன் முந்த நாம் பரமனன்குன்னியே, தங்களில் இருவரும் தமசெதுட்டுளி அங்கவர் வெறுவர வாங்கியாயலு பொங்கவன் மலரடி போட்டி செய்வாம். திருச்சி தமிழம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ரொம்ப நன்றி. என்ன பழைய உறவுகள் எல்லோரும் நலமாக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறார்கள். நன்றி சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இறுதியத்தின் ஆழத்திலிருந்து கோடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அணு தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயவுள்ள எடுத்துக்கொண்டு நன்றி நீச்சும்படி பாலன். கத்தருடைய பரிசுத்தமிழ் நாமத்துக்கு சோத்திரம். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காளின் சுவிசேஷம் 19 அதிகாரம் இறை வார்த்தைகள் 40-48 முடிய. அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டளவு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு இப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை கல்லர் பொய்யாக்கினீர்கள் என்றார். இயேசு நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை குறை செய்ய வகை தேடியும், ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு இயேசுவுக்கு செவி கொடுத்து இயேசுவை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் ஐக்கியராட்சியத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
4: தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கும் முறைவா போற்றி முருகப்பெருமான் அருளும் ஆட்சியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையுடன் இறைவனை மன தூய்மையோடு வணங்கி வழிபட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நாம் பெற்ற அனுபவங்களை முழுமையிலும் சொல்லிவிட வேண்டும். அன்றும் இன்றும் இறைவனால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இனி முழுமையிலும் இறைவனால் தான் வாழ வைக்கப் போகின்றார் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். வந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதெல்லாம் வாழ்க்கை அல்ல. வாழும் வாழ்க்கையில் எப்படி வாழ்கின்றோம், வாழும் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் செயல்படுகின்றோம், நல்லதை செய்து கொண்டு வாழ்கின்றோமா, பயப்பட தேவையில்லை. இதை நம்பிக்கையோடு வாழும்போது இறைவன் கைவிட மாட்டார். நாம் வாழும் வாழ்க்கை எதுவும் நிரந்தரமில்லை. நாளை என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம், நம்மை படைத்த இறைவன் மட்டும் அறிவார். முழுமையாக வாழவும் ஆரோக்கியமாக வாழவும் ஆரோக்கியமாக வாழவும் நம்மை படைத்த இறைவனிடம் முழுமையாக சடையும் போது முழுமையிலும் இறைவன் காப்பாற்றி வாழ வைப்பார். மீண்டும் நல்ல நச்சு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவ அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து நச்சிந்தனின் இடத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள்.
5: இனிய காலை வணக்கங்களை அன்புறவரே. நலந்தானே நீங்கள் நலம்பாலே இல்லாமல் குரு பகவானை பார தாமரைகளை வணங்கிக் கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவீனவக எல்லாம் அல்ல சத்தியசாய் பகவான் தெய்வீகமே வியாழக்கிழமை கிருஷ்ண அவதாரத்தின் இயல்பு என்ன? கிருஷ்ணா அந்த திருநாமத்தின் சாராம்சத்தை விளக்கி பகவான் என்று அதை வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணா என்ற பெயர் கிருஷ் என்ற மூலத்திலிருந்து புறப்பட்டது. அதன் பொருள் கவர்வது. இரண்டாவது உழுது பயிரிடுவர் மற்றும் மூன்றாவது காலமிடம் காரணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக கொள்கையாகும். கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களையும் போலவே தேடுபவர்கள். துறவிகள் மற்றும் முனிவர்களை மட்டுமல்ல எளியவர்கள் அப்பாவிகள் மற்றும் நல்லவர்களையும் கவர்கிறார். அவர் ஆர்வமுள்ளவர்கள், விமர்சகர்கள், தேவாதிகள் மற்றும் நாத்திகத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஈர்க்கிறார். தனது தவிர்த்த முடியாத பசிகரம், செல்ல முடியாத பார்வை, குரல், இளாங்குழல், அறிவுரை மற்றும் அஞ்சாத வீரம் ஆகியவற்றால் அவர்களை தம்முடன் ஈர்க்கிறார். அவர் எப்போதும் ஆனந்த நிலையில் இருக்கிறார். தன்னிச்சை, சுற்றிலும் நல்லிணக்கம், இசை மற்றும் அழகை பரப்புகிறார். பிருந்தாவனத்தின் அமைதியான மேய்ச்சல் நிலங்களிலும் குருக்ஷேத்திரத்தின் இரத்தம் தோய்ந்த போர்க்களத்திலும் அவர் எங்கும் பாடுகிறார். ஓரிடத்தில் கையில் புல்லாங்குழலையும் மறு கையில் சாட்டியையும் ஏந்தியிருக்கிறார். ஆனால் வெளிப்படுவது அர்த்தமுள்ளதும் நெஞ்சை உருக்குவதுமான இசை அது வேணுகானமாகவோ அல்லது பகவத்கீதையாகவோ இருக்கலாம். கணம் மற்றும் கீதை ஆகிய இரண்டுமே பாடல் என்ற பொருள்படும். அவர் ஏன் அனைவரையும் தன்னை சன்னதியால் இருக்கிறார்? இதயத்தை உழுது அருள் பொழிவை பெறுவதற்கு அதை தயார்படுத்தவும், அன்பு எனும் விதைகளை வளர்க்கவும், ஆனந்தம் எனும் பயிர்களை மூச்சு திணற செய்யும் தீய எண்ணங்களையும் கலையெடுக்கவும், ஞானம் எனும் அறுவடையை சேகரிக்க அதை பகுதிப்படுத்தவுமே. அந்த ஞானம் கிருஷ்ணனிடமே தன் பூர்ணத்துவத்தை காண்கிறது. ஏனெனில் கிருஷ்ணர் தூய சாரம், பரம தத்துவம், சக்தி தானந்தம் என்று பொருள்படுகிறார். அவதாரம் ஒவ்வொருவர்களும் ஞானோதய தீபத்தை ஏற்றுகிறார். மன்னருங்கால அறியாமை ஒரு கணத்தில் அழைக்கப்படுகிறது. அந்த பகவான் திருவுரை கூறியிருக்கிறான். மற்றொரு சின்ன நாளை சந்திக்க உங்களை அன்புடன் நேசிக்கும் சன்மான் சாக்குண்ணபுரான். வணக்கம் நேரில் வணக்கம் ராஜா.
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அன்பு உறுப்புகள் கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:22. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நச்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கின்றார் ஆண்டவர். இன்றைய நச்செய்தி வாசகம் புனித லூக்காக எழுதியது, அதிகாரம் 5, திருவசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்று கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சட்டியை தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படியே

0: அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக பேதுருவின் நம்பிக்கை இன்று நம் கவனத்தை கவர்கின்றது. இயவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் மது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்று சொல்லி வலைகளை வீசுகின்றார். எண்ணிரடங்கா மீன்களை பிடிக்கின்றார். அவரது நம்பிக்கையும் அதன் செயல் வடிவமும் இன்று நம் வாழ்வில் தூண்டட்டும். நமது வாழ்விலும் சில வேளைகளில் பேதுருவை போலவே நாமும் சோர்வடைந்திருக்கலாம். எவ்வளவோ பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்னும் பேதுருவின் அனுபவம் நமக்கும் கிடைத்திருக்கலாம். இன்றும் அத்தகைய நிலை நம்மில் இருக்கலாம். நமக்கு தேவை பேதுருவின் இறை நம்பிக்கையும் தொடர் செயல்பாடும். அவரை போலவே நாமும் இயேசுவின் சொற்படியே செய்வோம். இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். பேதுருவின் நம்பிக்கை அவரை தொடர் செயல்பாட்டுக்கு விட்டு சென்றது. வலையை மீண்டும் கடலுக்குள் போட்டார். நாமும் அவ்வாறே சோர்ந்து விடாமல் பேதுருவை போல மீண்டும் நம் பணிகளில் ஈடுபடுவோம். இறைவன் பெரும் திரளான ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிவார். இறைவா, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம். எங்களது சோர்வு வேலைகளில் நாங்கள் தளர்ந்து விடாமல் உமது சொற்களை நம்பி தொடர் முயற்சிகளில் ஈடுபட எங்களுக்கு ஆற்றலும் அருளும் தாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இறை வேண்டல் இறை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். அவர் சகோதரி திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8 மணியிலிருந்து 8:30 வரை நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது நற்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட ஆன்மீக சிந்தனையுடைய நிகழ்வோடு நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் திருமதி ஜெயா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் உங்களோட குடும்ப உறவுகளும் கலையக உறவுகளும் அனைத்து எல்லோருக்கும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையாது. இறைவனை வேண்டிக் கொண்டு நீ வாழ மக்களுக்காக நாங்கள் இறைவன் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனை இன்று பொது காலத்தின் 22 வாரத்தின் 4 வியாழக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை அநீதிகளை நியாயப்படுத்தல் அரசியலில் மட்டுமன்று ஆன்மீகத்திலும் நுழைந்து விட்டது. சமூகத்தில் நிலவும் வேறுபாடுகள், கனமான பாவங்கள், கடமை தவறுதல், சமூக நீதி மறுப்பு, கிறிஸ்தவ கடுமை தரவுதல் போன்றவற்றை தங்களது அறிவாற்றல் திறமை நன்னிலை விளக்கம் சூழ்நிலை நோக்கு அடிப்படை உரிமை மனித மாண்பு என்ற கருத்தியல்களின் அடிப்படையில் நியாயப்படுத்துதல் இன்றைய மரபாக மலர்ந்து வருகின்றது. பவுலடியாரின் கூற்றுப்படி இது தம்மைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும். இடுக்கமான வாயிலின் வழியே நுழைங்கிறார் என்கின்றார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் தாம் செய்யும் தவறுகளை பல காரணங்களை முன்வைத்து குறைத்து மதிப்பீடு செய்தல் அல்லது தவறில்லை என்று எண்பித்தல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். இது கிறிஸ்துவின் மனநிலை என்று. மாறாக நாம் கிறிஸ்துக்குரியவர்கள் என்ற மனநிலையில் உலகம் வாழ்வு சாவு எதிர்காலம் நிகழ்காலம் அனைத்தையும் நோக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்று இயேசுவின் அறிவுரை. அழைக்கப்பட்ட முதல் சீடர்கள் அனைத்தையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தனர். ஆய்வு செய்து முடிவெடுக்கவில்லை, அழைத்தலில் நம்பிக்கை கொண்டு அவருக்குரியவர்கள் ஆயினர். ஆண்டவரை போல் இருக்க ஆண்டவரை பின்தொடர வேண்டும். ஆண்டவரை சுமைக்காமல் ஆண்டவர் பின் செல்பவர் கடைசி வரை ஆண்டவரை தொடர மாட்டான். ஆண்டவரை சுவைக்காமல் ஆண்டவரை பின்தொடராமல் பல பழிதவறு செய்த காரணமாக இருப்பான். ஏனெனில் ஆண்டவரை சுவைக்கின்ற போதுதான் நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு மேல் மலர ஆரம்பிக்கும். இன்றைய நற்செய்தியில் கடலில் மீன் விலையில் படாத ஒரு காலத்தில்

0: நேரத்தில் அதுவும் இரவு கடலின் ஆழ்பகுதியில் வலையில் மீன் தீதுருவையும் கூடவில் நின்ற சகோதரர்களையும் மலைப்புக்குள்ளாக்கி மன மாற்றத்தை ஏற்படுத்தி இயேசுவை இன்று வரை பல்வேறு மக்கள் பின்தொடர ஆரம்பப்படியாக அமைந்தது. அப்புதுமை இயேசுவை சுவைக்க பண்ணியது புதுமை வலையில் மீன் அல்ல, மாறாக இறையாட்சி பாதையில் இற மக்கள் என்று சிந்தித்து சில செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி இயேசுவை இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 3 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களே, மேஷத்துக்கு சாதகமான நாள், எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா இடமாற்றம் உண்டு, சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலதெல்லாம் புதுசாக எடுத்து படிக்கிறது, டான்ஸு, பாட்டு, சில விளையாடுறது, சில நேரங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் ஏதேனும் ஒரு செடி வளர்க்கணும், தோட்டம் வளர்க்கணும், வீட்டில் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன், ரொம்ப ஆனந்தப்படுவேன். இறைவனா பார்த்து இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக அருள் பண்ணுறார் அப்படிங்கிறத உணரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துருக்கா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தொடை கால் சம்பந்தமான, மூட்டு சம்பந்தமான உபாதி, ரொமேட்டோ ஆத்திரைட்டிஸ் எல்லாம் இருந்துருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கும். சில விஷயங்களில் நம்ம பொசிஷன் எடுக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணுறேன். கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்து, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கோங்க, கேட் டிசைனராக இருந்துருக்கோம், நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்க, நகை வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தில் போட்டா போட்டி போட்டுருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெட் லவராக இருந்துட்டுருப்பாங்க, வீட்டில் நாய்கள், அதே மாதிரி பூனை, அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்க, அதே கடையாக வச்சுட்டுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. அரசியலில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, சில முடிவுகள் செய்து அது வெற்றி பெற்றே ஆகணுங்கிற போட்டா போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே. மிதுனராசி நேர்கள், மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினைச்சது நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பிரயாணம் அலைச்சல் இருக்கும், அதை போய் அதை ஜெயிச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வாக்குப்பளிதம்னு சொல்லுவாங்க, என்னமோ மனசில் தோன்றது எக்ஸாக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லும்போது அப்படியே நம்பிடவும் கூடாது. மனசில் என்ன தோணுதோ அதை எடுத்து கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது, அதை பற்றி தீர விசாரிச்சுனா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. மிகப்பெரிய நபர்களை ஒரு இதில் கொஞ்சம் நாலேஜாக இருக்கிறவங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானா. சில நேரங்களில் ரொம்ப சோஷியல் மீடியாலே இருப்போம், எழுத்தாப்பில் இருக்கிற நபரை பார்க்காம அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோண்டிடுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கணும், கண் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். சின்ன சின்ன விஷயங்கள ரெஸ்ட் தேவை, அப்படி ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. மன ரீதியான உடல் ரீதியான கவனமாக இருக்கும். எடுத்தமா கழுத்தமானு எதையும் டக்குன்னு பேசிடப்படாது, 100 யோசித்து பேசுறது. தம்பி தங்கைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பட வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம இனிமேல் ஒரு பிஸ்னஸ் பண்ண, மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும். பார்க்குற வாட்டை அதுக்குள்ளே சேர்ந்து கிராஸ் பிஸ்னஸாக பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி இருப்பேன். மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி அஸ்ட்ராலஜா இருந்து யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம் ஸ்டோன்ஸ் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு, நகை பற்ற வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டெயிலராக சில பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி நண்பர்கள் ஆர்மியில் நேவியில் இருந்துருக்கோம், சேலஞ்சிங்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருங்க, ஜெயிச்சு வந்து பலவிதமான வியூகங்கள் எடுத்து முயற்சி பண்ணி செயல்படுவீங்க. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு முந்தி ஒரு சுதந்திரம் இப்போ அது செயல்படுத்த முடியலையே, ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இருந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, சிம்மத்துக்கு நல்ல நாள், சில பொறுப்புகளில் முடிவெடுக்கக்கூடிய நாள், சிலது நம்ம கவனம் இருக்கும் பொழுது நம்மளே இதை வந்து ஐயோ இதை தப்பு பண்ணிட்டேனே, ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி திருத்திப்பேன். சில நேரங்களில் ஒன்று காரியம் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் மிஸ்டேக் பண்ணலாம், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணால் அது நம்ம மேலே பழி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். மீடியா துறையில் இருந்துட்டுருக்கா, செய்தி வாசிப்பராக இருந்துட்டுருக்கா, ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட், சின்ன சின்ன பிளானிங்கெலாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி நண்பர்களுக்கு இரவு நேர பிரயாணம் மகநட்சத்திரத்துக்கிறவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அதுதான் கடவுளோட கிஃப்ட். நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது பரவாயில்ல, நல்லா இருக்காதும் போது அதை வந்து உதவி செய்யணும். அது நம்ம பண்ண புண்ணிய காரியத்துக்கு மட்டும்தான் இருக்கும். கர்மா எப்போவுமே நம்ம சுற்றி சுற்றி தான் வரணும். ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், அதுவும் நடந்திருக்கும் அப்படின்றத எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாலஞ்சு நாள் நல்லாயிருக்கு. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்கும். சில விஷயங்களில் மறதி இருக்கும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, சுவிட்ச் ஆஃப் பண்ணனா, லைட்டை போட்டேனா, கதவை சாத்தினா, சாவி எங்கே வச்சேன், அச்சோ இதை மிஸ்டேக் பண்ணிட்டு சா அங்கேயே வச்சுட்டேன், சார்ஜ் போடாமல் விட்டேன், இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் மறதிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அப்போ அதை டேக் கேர் பண்ணியிருந்தால் போதும். வயசானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. காஸ்ட்லியான பொருட்களை எடுத்து போகும்போது கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் தெரியாத பிஸ்னஸை பண்ண வேண்டாம், இவா சொன்னா அவா சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிட வேண்டாம். எதுலேயும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நண்பர்களுக்கு எதுவும் ஒன்று முடியலைன்னா கொஞ்சம் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சில விரயங்களை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, அதே மாதிரி எதேனும் மருத்துவ காப்பீடு, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மூகாம்பியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள், நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில தினம் தளங்களாகிற மாதிரி, சில மைனஸ் ஆகிற மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு அது பெரிய லாபம்தான். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்தது அப்படியே அவளுக்கு பழிக்கும் போது நான் அப்போவே சொன்னேனா இல்லையா அப்படிங்கிற சொல்லுவேன். சில ஐடியாஸ் எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கும். பேசாத நபர்கள் பேசுவா, முக்கிய நபர்கள்லாம் பேசுவா, சில பேர் மன்னிப்பு கேட்பா, சில பேர் வந்து ஆறுதலாக பேசுவா, சில பேர் வந்து கோபமாக பேசுவா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால் பார்த்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்கும் மனசங்கடம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல நட்புகள் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். டான்ஸ் மாஸ்டராக இருந்தால், கொடியோகிராஃபராக இருந்திருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொன்னால் அது உங்களுடைய தசாபுதியில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமே தவிர, இன்னைக்கு ராசி பலன் நன்னா இருக்கு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்க மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கு. பதவி பேர்புகள் அந்தஸ்து கூடி வரும். இவன் எப்படி வளருவான் அப்படின்னு திருஷ்டியெல்லாம் இருக்கும், திருஷ்டியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாச்சு, கண் திருஷ்டி இருக்கு, அச்சு அச்சு அதெல்லாம் தாண்டிதான் வரணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி இருக்கும். தீராத உடல் பிரச்சனைகள் இருந்தால் தீரும், தீராத அப்படின்னு நம்ம சொல்லப்படாது, நமக்கு தீரும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மனசு அப்படியே பேசி பேசி பழகி விடுத்து, அதுலேருந்து மாறுதல் கிடைக்கிறதுக்கு இறைவன் ஏதாவது ஒரு வழிகாட்டணுமே பகவானேன்னு வேண்டிட்டு இருக்க வாழ்க்கை நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இடம் விற்பனை பண்ணுவேன்னு சொன்னாங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக விருச்சிகராசி நண்பர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து பட்டயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதுக்குண்டான பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேர்களே, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் சிறப்பாக இருந்துட்டு உத்திராட நட்சத்திரம் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சில பேர் கிண்டல் கேலி பேசுவா, சில பேர் அப்படி பேசுவா இப்படி பேசுவா, காலம் வரட்டும் நேரம் வரட்டும், எஸ் ஐ வில் வெயிட் ஃபார் தட் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். மருத்துவர் செல்லக்கூடிய சில விஷயத்தை கடைபிடிக்கணும். ஊறுகாய் சாப்பிடப்படாது, ஊறுகாய் தான் சார் பாட்டில் பாட்டிலாக சாப்பிட்றேன். சர்க்கரை சாப்பிடப்படாது, ஏன் கேட்குறது. டெய்லி 5 ஜிலேபி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. 2 மைசூர்பா, 3 லட்டு, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு திகட்டாதா, இல்லை சார் நடுவில் மிச்சர் சாப்பிட்டா காரம் சாப்பிட்டேன் இல்லையா, அதனால் திருப்பி அதை கன்யூ பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கும். என்கிட்ட சில பேர் சார் முந்தியெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது, அப்போ சொல்கிறேன் என்ன சார் சுகர், அது மிச்சர் சாப்பிட்டா சரியாது, காரம் நிறையா சாப்பிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிப்பு சாப்பிட்டுக்கலாம்னு. அவளுக்குமே தெரியல டயபெட்டிஸ்னால் என்ன என்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லும்போது நமக்கு தெரியுது. அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னது, பா இப்படி அழகாக சொல்கிறார். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி காலையில் ஜாக்கிங், வாக்கிங், கார்டியோ பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கணும். அப்படியே பேசுகிற பேசுகிற ஒரு காசிப்ஸை பேசுவோம், பேசப்படாது. உங்களை பற்றி மற்றவா சொன்னால் கோவிச்சுக்கப்படாது, இறக்கி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். இப்படி டேக் இட் ஈஸியாக இருக்கும். மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு, ஆனாலும் உத்திராட நட்சத்திரத்தை கவனம் தேவை. திருவோண அவிட்டத்துக்கு சிறப்பாக இருக்கு. நல்ல நண்பர்கள் உதவி செய்வா, யார் எப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இவா சரி, இவா சரியில்லை, இவா இதுக்கு தான், இவா இதுக்கு இல்லை அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சவுண்ட் இன்ஜினியர் இருந்துட்டுருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோ, அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புரோக்கரேஜ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்து, கராத்தா எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம், அவங்க நன்னாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் போட்டா போட்டி போடப்பட ரொம்ப கவனம் என்பது தேவை. ரகசியங்கள் ஆட்டி சொல்ல உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், அப்படியே ரகசியமாக வந்து கடைசியில் உங்களுக்கே வந்துடும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் ஆட்டி சொல்லாதீங்க. மகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்கள் அப்பவே கோல்டு வச்சுக்கலாம், அப்பவே சில்வர் வச்சுக்கலாம். எனக்கு அப்பவே சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், பரவாயில்ல இப்போ இருக்கிறது சந்தோஷப்படுறேன், இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு சந்தோஷப்படுறேன். ஒரே ஆள் எத்தனை காரியத்தை நீங்கள் பண்ணுவீர்கள், நடந்ததெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்தா அப்பா இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ யோசிச்சு பார்த்தா இவ்வளோ மைனஸும் பண்ணியிருக்கோம், சரி இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனமாக ஒரு சில செயல்களை செய்து. கணவராக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய பாடம் இதில் இன்னுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனமாக வேலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கா, மருத்துவராக இருந்துட்டுருக்கா, மரம் சம்மந்தமான கார்பெண்டிங் ஒர்க் எடுத்து, பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான. கும்பராசி நண்பர்களுக்கு கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. மீனராசி நண்பர்கள், மீனராசி மறைமுக எதிரி நேர்முக எதிரி, நன்னா பேசுவா பின்னாடி போய் பேசி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு காரியத்தில் வெற்றி கொண்டுடுவேன், இருந்து அதை வைராக்கியத்தோட சாதிக்கக்கூடிய அற்புதமான. இவ்வளவும் பண்ணிட்டோம் பார்ப்போம், பகவான் ஏதாவது உதவி பண்ண மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. மீனராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவருக்கு பண வரவுகள் தேடி வரும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவு சாதகமாகவே. சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிஞ்சது முடியாது ஒரு சில காரியத்தை எடுத்து செயல்படுவில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தோம். நிறைய தெரியாத தொழில்களை பற்றி நிறைய பேர் சொல்லுவார், அப்படியே நான் பார்த்தேன் அதெல்லாம் எதையுமே தெரியாத தொழில் பண்ணவே கூடாது, தெரிஞ்ச தொழில் எடுத்து பண்ணுவேன். கையெழுத்து வாங்காம பணம் கொடுக்காது. ஒரு சில விஷயங்கள்லாம் அவ என்ன நினைக்கிறான்னு பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டயர்டாயிடுது. அப்படி இல்லாத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

0: கிறிஸ்துவர் வாழ்த்தனர். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இடிய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றது. இந்த விலையில் அழைப்பில் காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா ராணி? நன்றி.
1: பேச்சி நவநேசன் வினோதா
0: தம்பதிகளின்
1: மற்றும் விஜயராஜா தரிசியா தம்பதிகள் திருமண நாள். மனோகர் சுப்பிரமணியத்தின் மகள் என்னென்னா வர்ஷா படித்து பெற்றல்ல பெற வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு விஜயராஜா தரிசியா அவர் தம்பதிகள் தாங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சௌபாக்கியமாக வாழணும் என்று வாழ்த்திக்கொண்டு தரிசியா
0: அமெரிக்காவில் வசிக்கும் நவநேசன் அவர்களுடைய வினோத தம்பதிகளுடைய செல்வ புதல்வி வர்ஷா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே போல எங்களுடைய மனோகரி சுப்பிரமணியம் தம்பதிகளுடைய அன்பு மகள் தர்ஷிகா விஜயராஜ் தம்பதிகள் இன்று திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். தர்ஷிகா தீர்க்க சுமங்கலியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் எல்லா செல்வங்களும் பெற்று பார்போற்றும் பெண்ணாக வாழ வேண்டும் என்று டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வதனா, நலமா இருக்கிறீங்களா வதனா?
2: விஜயராஜ் தர்ஷிகா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர் அன்றும் நலமாக ஆரோக்கியமாக தர்ஷிய தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி கொண்டு மற்றது இது மனோரி சுப்பிரமணியத்தின் மகள் மற்றது சிவசுலிங்கம் அம்மாண்ட பேச்சி வர்ஷா
0: வர்ஷா வர்ஷா வர்ஷா
2: வர்ஷா நவநேசன் வர்ஷா நவநேசனுக்கு எங்கள் குடும்ப சாரான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து. அவரும் நல்ல நல்ல சுகமாக நல்ல படுத்து நல்ல புள்ளியாக வர வேணும் என்ற வாழ்த்தி விடவேன். நன்றி
0: வணக்கம். கண்ட வர சொல்லுங்க ரேடியோக்கு மனோகரிய. அவர் வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைஃபரூடாக திருமதி ரஜினி நாகேந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி.
3: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வர்ஷாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி விஜயராஜா தர்ஷிகா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரையும் வளமுறை செய்யும் உற்சாகப்படுத்த வந்த வயலும் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்வதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்வதி அம்மா.
4: இல்ல வணக்கம் அன்பான ராஜாண்ணாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: நன்றி ரொம்ப நான் நலமா இருக்கிறேன். அதே போல நீங்களும் நலமா இருக்கணும். நன்றி. மற்றும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி வர்ஷாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி விஜயந்தன் தர்ஷிகா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறைச்செல்லும் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர்களோடு தரிசிக்கா மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கையின வாழ்க்கை ஆகிய நல்லூர் நூல நல்லாசி எல்லாருக்கும் நிகழ்ச்சி எல்லாரும் நல்லா இருக்க வேண்டி விட வருகிறேன். அண்ணா நன்றி.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு மங்கள் நன்றிகள். அவர் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, ஜோசரி மனோராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா?
5: நலம் நலம் தான் நலமாக இருக்கிறோம். நம்பி கூறிக்கொண்டு இந்த பின்னால கொண்டாடும் சிவசுந்தரம் நீங்க பேத்தியான வர்ஷா பிள்ளை நலமாக சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு திருவண்ணாமலை கொண்டாலும் விஜயதாஸ் தர்சிகா அவர்களும் தயாரார் சிலங்களை பெற்று பல்லாண்டு காலம் பார்வோற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன்.
0: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
0: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
6: நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எனது பேட்டியாகிய அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்வி வர்ஷா நவநீசன் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மேனன் நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவள் இன்று போல் என்றென்றும் செய்தும் சிறப்புமாக எல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி விஜயராஜ் தர்சிகா தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் தீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வைபரோடாக பதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பதனி.
7: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாகவே இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி கொண்டு இன்று பிறந்த நாளைக்கானும் வர்ஷ நவநேசன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். வர்ஷ செல்வம் வளர்ந்து படித்து பட்டங்கள் பெற்று சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று ஆரோக்கியமாக வாழ வேணுமென்று நூறாண்டு காலம் வாழ வேணுமென்று வாழ்த்திக் கொண்டு அத்துடன் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் விஜய தர்சிகா விஜயராஜா இந்த தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்கள். தம்பதிகள் அன்று போல் இன்று போல் என்றென்றும் நீண்ட ஆயுளோடு இணை பிரியாது மகிழ்ச்சியோடு நூறாண்டு காலம் வாழ வேணும் என்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். சரி, அவர் பதினி மோகன் அவர்கள் வாழ்த்தியிருந்தார். இத்துடன் வாழ்த்திய அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த தம்பதிகளுக்கும் அந்த செல்வி வர்ஷாவுக்குமாக நாம் தரும் பாடல்

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் செவி நவநேசன் வர்ஷா அவர்களுக்கும் விஜய ராஜ் தர்ஜி அவர்கள் திருமணம் நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று கோவில் தீர்க்கமுள்ளியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கிற்றி தமிழர் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வவுனியா வடக்கு நெடுங்கணி கமன்ல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மாறா எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்கழகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்கூடத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரனிடம் கதறி அழுது கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆசியாவின் மிகப்பெரிய நிதியங்களில் முக்கிய இடத்தை வைக்கும் இலங்கையின் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவற்றை இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கி மூவர் கொண்ட குழுவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் இதற்கான எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அரசின் கடன் சுமை 190 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையால் அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முற்றாக நிராகரித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த விசாரணைகளின் போது இளம் சட்டத்தரணிகள் பெருமளவில் முன்வந்து கொள்கை ரீதியான வலுவான வாதங்களை முன்வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்த பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை நடைமுறைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்பு செய்த வரலாற்று தவறினை மீண்டும் இலங்கை சுதந்திர கட்சி செய்யாதென்று சுரேன் ராகவன் குறிப்பிடுகிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக சுமார் 20 ஆண்டுகள் தேர்தல்கள் இன்றி வடகொரியாவை போன்ற சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயன்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிரான தினன தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் இன்று அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையாற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் தாசோ செரிங் தொப்கோவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறார். அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களின் முதலாவது மாநாட்டில் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட நினைவூட்டல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமிச்சந்திர அண்மையில் செர்பியாவின் பெல்கிரட் நகருக்கு உத்தியூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பலருடன் உரையாடியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ஷோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் அதிமேதகு வைப்போட்டி போயர் உள்ளிட்ட பிரதிகள் நேற்று மட்டக்களப்பு புதிய மாவட்ட சேலத்துக்கு உத்தியூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டதாக அமைய வேண்டும், மக்களுக்கு பயன்பெறாத அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை, நீதிமன்ற கட்டமைப்பும் மக்கள் நலனுக்காகவே மறுசீரமைக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு மாநில சபையின் முன்னாள் முதல்வர் ஏஜிஎம் முசாமிலின் மூத்த மகன் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை ஆஜராகுமாறு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பொருளை சகஸ்கர பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 சந்தேக நபர்கள் கூடிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பல ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தலை முன்னெடுத்து வந்த பத்மா ரஞ்சினி எனப்படும் நோனா அம்மா கிரிபத் கொடை போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெய்வளை தேசிய மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பேர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நல ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. எல்னினோ காலை மாற்றத்தின் தாக்கத்தால் வேலையை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் தற்போது அவதானம் செலுத்தி வருகிறது. அண்மை காலமாக இலங்கையில் தீவிரமாக பரவி வந்த டெங்கு பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனாலும் நாளாவிய ரீதியில் இதுவரை 95,000 அதிகமான எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதோடு 72 பேர் உயிரிழந்து விட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரிசிலா ஷிரோமி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் வணிகம் மற்றும் சேவை துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்கு இணைய முகப்பு இன்று காலை திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 17வது திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை நீக்கி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாள் பயணமாக டெல்லியில் இருந்து இன்று புறப்பட்டு சென்றார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று வருவதாக புளும்போக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமகன் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் மனுஸ்புத்தி புத்தகத்தை எரித்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்கின்றார் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சிங்க ராமச்சந்திரனுக்கு தமிழ்நாடு ஸ்டார் ஆஃப் மற்றும் புத்தாக்க இயக்க அமைப்பின் தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று காங்கிரஸ் கூறுமா என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சனைக்கு கச்சை தீவை மீட்பதே ஒரே தீர்வு என்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிக்கிறார். கடந்த ஆண்டு அரசு அமைப்புகளுக்கு எதிராக 70,500 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் -1% குறைந்திருப்பது மாநிலத்தின் வருவாய் இயந்திரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை என்று முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா எச்சரித்திருக்கிறார். முஸ்லிம்களை வெறுப்பவர்களாக வீதி சவர்க்காரை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சித்தரித்ததாக சவர்க்காரின் பேரன் சத்யாகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதல்கட்டமாக சேகரிக்கப்பட்ட வீடுகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவிகள் 10 பேர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பேருந்தோட்டுநர் நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத முடியாமல் போன 2445 தேர்வர்களுக்காக மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் ஒரு குடும்பத்தில் 200 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது முதல் முறையாக அங்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் அந்த குடும்பத்தினர் மருத்துவமனையில் இருந்து தேரில் ஊர்வலம் நடத்தி வீட்டுக்கு அந்த பெண் குழந்தையை அழைத்து வந்தார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவில் இருந்து 5.5 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேபாளத்துக்கு சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் பெட்ரோலியத்தில் நேர்ந்த விபத்தில் 24 வயது ஊழியர் ஒருவர் இறந்து போனார். காரில் எரிபொருள் தப்பிக் கொண்டிருந்த போது அந்த எரிபொருள் குழாய் காரில் இருந்து கலன்று ஊழியரின் தலையில் அடித்ததால் அவர் இறந்து போனார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து ஒன்று பெட்ரோல் நிலையத்துக்கு அருகில் மோதி கவிழ்ந்ததில் 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஓடுவதற்கென்று ஒரு தகுந்த காலணி இல்லை, ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. தமது மகள்களின் கல்விக்கு எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நெடுந்தொலைவு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார் 47 வயது ராமாபாய் ரன்வீர். வியக்க வைக்கும் இந்த சம்பவம் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மதுரை தெப்பங்குளம் பகுதியில் உள்ள தமிழறிஞர் ஆறுமுகநாவலர் சிலை முன்னுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். திருப்பதி கோவில் அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கிலோ தங்கம் 5 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2,320 ரூபாய் உயர்ந்து 1,13,920 ரூபாவுக்கும் கிராமுக்கு 290 ரூபாய் உயர்ந்து 14,240 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000 கடந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோர்முஸ் நீரிணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனையை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரிணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை ட்ரம்ப் ஸ்ட்ரீட் என்ற பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேபாளம் திபெத் எல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1,127 கடந்துவிட்டது. சுமார் 4,900 பேரை இன்னமும் காணவில்லை. கேரோங் துறைமுகம் வழி நேபாளத்துக்கு செல்லும் ஒரே சாலையை சீனா மீண்டும் முழுமையாக திறந்துள்ளது. கனரக இயந்திரங்கள் அந்த பகுதியை சென்றடைய அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு அதிக அளவில் பசுமை கூடில் வாயுவை வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியாவிடம் நேபாளம் இழப்பீடு கோரியிருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் கடுமையான புகைமூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாக ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரியாவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். எகிப்தின் சினாய் தீபகற்ப பகுதியில் பயணிகள் பேருந்து நேற்று விபத்துக்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்தார்கள், 28 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தொடர்கின்றது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தாங்கள் வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெல் காட்ஸ் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. ரஷ்ய வான்வெளியை விமானங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் செலஸ்கி நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றது. மேற்காசிய பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட பத்தில் 21 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்து மீது மோதி பேருந்துக்குள்ளே விழுந்து விட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலம்பியாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மெக்குவாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் இன்று மோதுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான தேவந்த் படிக்கல் முன்னேற்றம் கண்டிருக்கிறார். பிரேசிலின் சாவ் பாவ்லோ நகரின் கால்பந்து அரங்கிலிருந்து 8 வயது சிறுவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.53%, இந்திய பெறுமதியில் 109.53%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.13%, இந்திய பெறுமதியில் 94.44%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404.17%, இந்திய பெறுமதியில் 116.32%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.83%, இந்திய பெறுமதியில் 127.46%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.27%, இந்திய பெறுமதியில் 68.29%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்னாங்கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கியராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக ஒற்றாமல் இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பார்த்திவன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்தா மற்றவர்களும் பாவங்கள் தானே சகோதரம்.
2: தேரும்பால நிகழ்ச்சியில கே.எஸ். ராஜாவுடைய 32வது ஆண்டு நினைவு கொண்டாடப்படும் TRT தமிழில் கேட்க மறக்காதீர்கள். தெரியுமா கே.எஸ். ராஜாவ? கே.எஸ். ராஜாவை தெரியுமா? உலகத்திலேயே ஒரு தமிழ் நிமிஷத்துல வாசிட்டு
3: போயிட்டாங்க.
2: மற்ற அச்சரம் பிசகாமல் தமிழ் அந்த உச்சரிப்பு அதுல எல்லாம்
3: ஆசிரியர்.
2: சும்மா தப்புகளுக்கு அவர் ஒரு
3: பொறியியல்
2: அப்துல் ஹமீத் போய் போய் சொல்லுவார். நீங்க பொருளியல் துறை பட்டதாரி, ராயல் காலேஜில் படித்தவர், அந்த வேலையை விட்டுட்டு தான் ஆனால் லெக்சரம் பண்ணினுக்குறேன் பிரெடினியா கேம்பஸில். அவருடைய தகவலை நான் தேடாத இடமெல்லாம் தேடி எடுத்திருக்கின்ற நல்ல தகவல். நான் இன்னொரு காலம் 17 வருடத்துக்கு முதல் அவர் 1946 பிறந்தவர் என்பது சொல்லியிருந்தேன். ஆனால் அதல்ல தவறான ஒளிபரப்புவார்.
3: தெரியுமா
2: டெக்னாலஜி இல்லாத காலத்துல? அவர் வந்து விடுதலை புலிகளினுடைய நல்ல ஒரு என்ன சொல்றது அந்த அந்த அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் இந்த எழுச்சிப்பாளர்கள் எல்லாம் போடுவார், அதை காட்டி கொடுப்பாங்க அங்கே இருக்கிற அறிவிப்பாளர்கள். அவர் வெளியால போனா தான் தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அவரே இந்தியாவில் ஒரு போட்டியில சொல்றார், ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்த சந்திரிகா பொது மன்னிப்பு கொடுத்தான் அவர் இந்தியாவில இருந்து அங்க வந்தவர். பிரேமதாஸ் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அவர் தான் அதாவது என்ன சொல்ற மொழிமாற்று
3: அதோட ராஜா. நேற்று நான் சொன்ன இந்த நினைத்தை முடிப்பேன் என்று அப்பாவோட சூப்பர்வைசரோட போன் சொல்லி அவரோடு நான் இப்ப 2-3 மாதமும் அவர நண்பரா எனக்கு இலக்கம் தந்து அவரோட பேசி அவர் எங்களை விட கூட போய்தான் நான் அன்றைக்கு கேட்ட குரல் அப்படியே இருக்காது. குரல் ஒண்ணு பேச போனா குரல் மாறினாரு ராஜா, அந்த குரல் அப்படியே இருக்காது. அவர குரல்ல பார்த்தா இளம் அந்த அந்த நாள்ல காய்ச்சி அந்த இளம குரலோடய இருக்கிற தங்கச்சி நடந்து அடிச்சபடியா வீட்டை அவர் அங்க வந்திருந்தவர். அப்ப அப்பா தந்தி அடிச்சு என்ன கடிதம் போவாதானே தந்தி அடிச்சு என்னையும் கூட்டிட்டு வர சொல்லி அப்ப கயிறுக்கு வரேன். அப்பா அத்தன் வந்து என்ன மானிப்பாய் கொண்டு போயிட்டாரு. அப்புறம் இங்க வந்து கேட்டுப்பட்டு அங்க வந்து கூட்டி போய் நாலஞ்சு நாள் அவர் சாமந்தியை விட்டு தங்கச்சி
2: சாமந்தி. நாங்க ரெண்டு பேரும் இப்ப 5 நிமிஷம் கதைச்சிட்டோம். நேயர்கள் கொதிப்பார்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.

0: பாடிய நடிகண்டு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா.
1: சோழன் பல்பொருள் வாணிபு நேரம் சரியா 9:25 ஐக்கியராட்சியத்தில் 8:25 அன்பர்களே, சோழன் பல்பொருள் வாணிபத்தில் அனைத்து பொருட்களும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஒருமுறை பீஜம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். ஒலித்த பாடலை பார்த்திபன் அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். பார்த்திபனை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரி, நலமா இருக்கிறீங்களா? இங்க சில நேரங்கள்ல சில நாட்கள்ல காணாமல் போயிருங்க. முயலுக்கு சாப்பாடு வைக்கிறீங்களா? விட்டு கொடுக்குறீங்களா? அவ கிளிக்கு சாப்பாடு வைக்கிறீங்களா?
2: கிளி
1: இருக்கு.
2: என்ன?
1: நன்றி, வாழ்த்துக்கள். ரெண்டும் பசுமையான கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பார். இப்படி நலமா இருக்கிறீங்களா சித்ரா?
2: நாங்கள்
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் சித்ராவுக்கு?
2: நீங்களும் நல்ல சுகமா இருக்கலாம். சித்திரச்சிட்டுகள்
1: சித்திரச்சிட்டுகள் சிரிக்க கண்டீங்களா? எப்ப கண்டீங்க? அந்த பாட்டு கேக்குறீங்க சித்ரா மாமா? அந்த பாட்டு நல்ல பாட்டா? நல்ல
2: பாட்டுதான்.
1: அந்த பாட்டு கேட்கறீங்க, ஓடி ஓடி வந்து உங்களுக்கு நான் அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மகளுங்கள் நன்றியம்மா. அவர்கள் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரையிலிருந்து வானலையில் மலர்கின்றது. சித்ரா சிட்டுக்கள் சிவந்த சிவக்கோயில் சித்ரா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய கவிதை வரி. இன்று எனது குருநாதர் கே எஸ் ராஜாவினுடைய 32வது ஆண்டின் நினைவு நாள். தேனும்பால நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் நேயர்களே.

0: ஒலித்த பாடலை அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:31, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:31. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ். தரமான பொருட்களுக்கு ஒரு நிறைவான நிறுவனம் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம்.
0: உங்களுக்கு கே எஸ் ராஜாவை தெரியுமா?
1: கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: நிகழ்ச்சி கேட்கிறேன்.
1: என்ன
0: சௌகரியம், கடல் கடந்து அவர் கண்டே ஒரு என்ன சொல்ற நேர் மன்றத்தை தாங்களாக உருவாக்கி இந்தியாவிலிருந்து சுமார் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேல வருவார்கள் கே எஸ் ராஜாவை பார்க்க. ஆனா அவர் பாக்குற இல்ல ஒருத்தரையும். அவர் அந்த காசு உள் வாசலால பொரியால போயிற. நான் சொல்லல, அப்ப கூட்டி அம்மா அங்கிள் சொல்லுவார். முதல் செய்தது அவருடைய திகதிகளெல்லாம் வந்து சரியான பிள்ளைகள், அவருக்கு எத்தனை சகோதரங்கள், அவர் எங்க படிச்சவர், அவருடைய சகோதரங்கள் எங்க படிச்சவர்கள், 3 சகோதரிகளும் ஒரு அண்ணாவும். காரணிகரை பிறப்பிடமாக கொண்டவர் தில்தினியா கண்டியில தான் அவருடைய அப்பா. அவரும் ஒரு டாக்டர், தாய் ஒரு ஆசிரியர். நல்ல சந்தோஷமாக அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சி எனக்கு அந்த இசைப்புகளைகள் எல்லாம் தந்தவர் அந்த நாளில் பிபிசியில் வேலை செய்த முன்னாள் பிபிசி அறிவிப்பாளர் விக்கி அவர்கள். அப்போ உங்களை கேளுங்க அவரை பற்றி வடிவாக கேளுங்க. அடி தூள் கிளப்புவார். ரேடியோ அப்படிய சுழண்டு வந்து மேடையில் நின்றாலும் ஒரு சுழற்சி தான், காற்று மாதிரி தான். அப்படி இங்கிலீஷால் கதைப்பார். மற்றவர்கள்லாம் கையை கட்டி நிற்பார்கள். ராயல் காலேஜ்லாம் படித்தவர். குழம்புல பெரிய பெரிய பெரிய ஆக்களுடைய பிள்ளைகள், ஜனாதிபதி மந்திரி மேர பிள்ளைகளோட படிக்கிற பள்ளிக்கூடத்துலாம் படிச்சவர் எல்லாரும். பிரடினா கேம்பஸ் மறக்காம கேட்கத்தான் அவர் கேட்க விடும். அவரை பற்றி தெரியாது, இன்னும் பலருக்கு தெரியாது. அவருடைய குரல், அவருடைய இனிமை, அவருடைய வசனங்கள் ஒரு அச்சரம் சகாமல் தமிழாத்து உச்சரிப்பார். அந்த வேகத்தில் ஒருத்தராலும் உச்சரிக்க இயலாது. திறமசாலி, நல்ல திறமசாலி. நன்றியம்மா. உங்களுக்கான பாடல்
1: என்னம்மா? பாடல் நான் இன்னைக்கு ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் விட்டு.
0: உங்களை விட்டு இல்லையா?
1: முதல் பாட்டும் எனக்கு போன முதல் ஒளிபரப்பின பாட்டும் மிக மிக பிடிச்ச பாட்டு. உண்மையில சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே என்று வந்து இப்ப 1.5-2 மாதத்துல சிறகு இல்லாமல் பறந்து போட்டினம். அப்ப இப்ப அந்த ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
0: வந்திருக்கா?
1: ஓ, அதே இப்ப இங்க வந்துட்டு போனதுல இருந்து அம்மா நாங்கள் ஜெர்மனிக்கு வரத்தான் ஆசையா இருக்காம். மூத்தவ கொஞ்சம் வளர்ந்துட்டாதானே, மற்ற ரெண்டு பேரும் ஆமா நாங்கள் உங்க வந்து படிக்க போறோம்
0: அப்ப சொல்லுங்க. மர்மெல்லாம் சிட்டிசன் மாத்தி இங்க வர சொல்லி கேட்டு பாருங்க. நன்றி சகோதரி, உங்களுக்கான பாடலை தருகின்றன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் இருந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நீங்க எப்படி ராஜா, கே எஸ் ராஜாவை நல்லா நேசிப்பீங்களா? ஆனந்த விகடன்
1: அவருக்கும் நல்ல பொருத்தம், குரல் மட்டும் இல்ல எல்லாமே நல்ல பொருத்தம் தான். ஆனால் நாங்கள் நான் இலங்கை வானொலியை வந்து ஒரு 10 வருஷம் கேட்டிருப்பேன்.
0: 75 அவர் ஆரம்பித்தவர், தொழில்நுட்பமே தானே தான் செய்யறவர். தொழில்நுட்பக்காரருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு அரிப்பேட்டு போட்டு தான் தானே செய்வார். நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொண்டு வந்து ஸ்டுடியோவில் வச்சோமா. எனக்கு ராஜகோபால் இருந்தபடியே அவரை பற்றி அறிவியல் ஆசை ஆசையா கேட்டு காசு ஆசையா சொல்லுவார்.
1: ஒலிபரப்பு
0: கூட மயில்வானத்துக்கு பிறகு சிறந்த ஒரு அறிவிப்பாளர் வந்து இங்கிலீஷ் ஆற்றல் உள்ளபடினா இவர் வெளிநாட்டு வர்த்தக ஒலிபரப்புகளை பிபிசி அதிலெல்லாம் கேட்டு அந்த இசையணி தேர்வில் இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் விரதான உருவாக்கப்பட்டது. அவருடைய கதை சரித்திரமே வந்திருக்கு, மிக மிக மிக துல்லியமாக வந்திருக்கின்றது.
1: ஓ,
0: எல்லா நிகழ்ச்சியிலும் அதுவும் வேகிற கொப்பி அடிச்சதான். ஒரு நிமிடம் உரையாடுறது கூட இவற்ற நிகழ்ச்சி தான். சகல நிகழ்ச்சிகளும் சரி. உங்களுக்கான பாடல்
1: பாடலையே ரெண்டு பிள்ளைகள் இல்ல, எல்லா பிள்ளைகளும்
0: வெண்ணிலாதான். பாட்டு வேணும், இயேசுதாசன் பாட்டு வேணும்,
1: ஜானகிர பாடலுக்கு
0: கேட்போம். நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ராத

0: எனது குருநாதர் கேஎஸ் ராஜா அவருடைய 32வது ஆண்டு நினைவினால் தேனும்பாலன் நிகழ்ச்சியை 11:30 இடம்பெறும் என்பதனை அன்பு உறவுகளுக்கு அறிய தருகின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: சங்கர் விஜயகண்ணன் சென்ற இசை நடை பயந்த குடும்பத்தில் உயிரன் பூந்தான் கொள்ளக்காரன் ரஞ்சித். துளிவிட்ட மரங்கள் தட்டு சாய்ந்தன முடிவு என்ற வெண்திரையில் நாளை நமது இது கே எஸ் ராஜா அன்று
2: பாதுகாப்பாக
1: அப்ப இருந்து 5 நிமிஷம் காட்சி போட்டு போனவர்
0: அப்துல் ஹமீத் என்ன சொன்னவர் தெரியுமா? மைக்க குடுக்க என்ன சொன்னவர் பார்த்து 5 நிமிஷம் மைக்கில காதாச்சி போட்டு தான் கொடுத்தவர்.
1: காட்சிப்படுத்த
0: அவர் என்ன சொன்னவர்?
1: அப்ப அவர் நண்பர்கள் சொன்னார் இல்லையே, அவருக்கு வந்து மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் தானே எழுதி வச்சு படிக்கிறவருக்கு ஜெயசாதவர்கள், அதுக்காண்டிதான் நான் ஆங்கிலத்துல சொன்னேன். அதுக்காண்டி அப்துல் ஹமீத்துக்கு ஆங்கிலம் தெரியாதது இல்லையா, அவருக்கும் ஆங்கிலம் தெரியும் தேவைப்பட்டா கதைப்பர்
0: தெரியாம ஒரு விஷயத்தை நீங்கள் சாகவில்லை, ராஜகோபால் இருக்கிறார் போய் கேளுங்க, அவருக்கு அப்ப ஆங்கிலம் தெரியுமாண்டு. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நன்றி ராஜா.
1: பாட்டு வந்து நான் இன்றைக்கு திரை விருந்து ராஜா தியேட்டர்ல எங்கள் தங்க ராஜா ராஜா அந்த பாட்டை கூட நாங்க எல்லாருமா கேட்போம்.
0: நன்றி. அப்பயே நான் அவரை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சி உள்ள காலமாக இருந்த நீங்கள் நானாவது 11வது ஆண்டு செய்தனால் எனக்கு தகவல்கள் அச்சொட்டான தகவல்கள் கிடைக்கவில்லை. அவருடைய தாயாருடைய பெயர் கூட எனக்கு கிடைக்கவில்லை.
1: நடிக்க 5258 பெற்று 12வது வாரமாக தொடர்ந்தும் பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாங்கிலி படத்திலிருந்து நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நமக்காக அட்டி பின்னு வேற என்ன
0: அந்த அளவுக்கு ஒரு திறமையான அறிவிப்பாளர், அவருக்கு குரு வென்றதே கிடையாது, தானாகத்தான் அந்த குரலை கொண்டு வந்து
1: அப்படித்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். அவர் அன்றைக்கு இலங்கை வானிலை கேஎஸ் ராஜா கனரத்னம் ஸ்ரீஸ்கந்த ராஜா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். என்னோட நல்ல பழக்கம் வேலனை ஆள் வந்து சிகாட்சி கொண்ட ஐரோப்பா வந்து முதல் தமிழ் வானொலி அதில் ஒருவர் வேலை செய்கிறார் அரசு.

0: ஒழித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் விபி அவர்கள். விபியை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி சகோதரம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: எனது குருநாதர் கே எஸ் ராஜாவினுடைய குரலை கேளுங்க. அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள்.
2: நடிப்பில் திசை மாறிய பறவைகள்.
3: கிழக்கு பறவை மேற்கில் பறக்கிறேன்.
2: இன்று இதோ சாந்தி யான் பரம்பரைகளில் திசை மாறிய பறவைகள் அழைக்கிறது வல்லவத்தை ஆராதனார் குரல். 22 கேரட் தங்கத்தில் அன்பர்களின் டெலிவிஷன் வளையங்களுக்கும் பல்வேறு டிசைன் தங்கங்களுக்கும் ஆராதனா கோல்ட் ஹவுஸ். 31 W Silva மாவட்ட விளக்கத்தை 9081045. தங்க நகை பிரியர்களே,
4: என்று
2: தேடி பிரிய வேண்டாம். உங்கள் நாடு செல்லுங்கள் சிம்ரா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகளுக்கு இலக்கம் 447 2nd Division மருதானி சந்திரா ஜுவல்லர்ஸ்.
0: வர்த்தகர்கள் எல்லாருமே கே எஸ் ராஜாவுக்கு தான் விளம்பரம் கொடுப்பார்கள். அவ்வளவு குறுகிய நேரத்தில் விளம்பரத்தை செய்வார்கள். அந்த அளவுக்கு அந்த காசுகளை கூட போய் வாங்க மாட்டாராம். கடைசியாக அவருக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் டொலர்ஸ் என்று தான் கதைப்பாராம். இல்லைங்க ருபிஷ் என்று கதைக்க மாட்டாராம். டொலர்ஸ் கிம்ய டொலர்ஸ் ஒரு ஆங்கில வார்த்தை தான் இந்த நேரமும். அவ்வாறான ஒரு சிறந்த அறிவிப்பாளரை விஷம் கொடுத்து கொண்டார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு பிறகு நான் சொல்லுகின்றேன். கேளுங்கள் அன்புறவுகளே. சந்திரிகாவால் பொது மன்னிப்பு கொடுத்து இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்டவரான் இந்த கே எஸ் ராஜா அவர்கள் இப்பொழுது எங்களுடைய சகோதரி விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

பாடலோடு நிறைந்து வருகின்றது இன்றைய காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் இருந்து இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள். அன்புறவுகளை மறந்து விடாதீர்கள். இன்று 11:15 12 மணி வரை என் குருநாதர் கே எஸ் ராஜா அவர்களுடைய 32வது ஆண்டு நினைவு தினம். இவர் வானொலியில் இடம்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் 83வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தொரு பலமான அரசியலமைப்பு சரத்தையும் திருத்துவதை கோரவில்லை என்பதால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்று சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கிறது. இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் நீதி நாட்டம் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கையில் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலுக்கு வந்த 8 பெரிய தாங்குதரை பேருந்துகளை கையளிக்கும் நிகழ்வு செப்டம்பர் 2ஆம் தேதி அதாவது நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் பங்கு பெற்றுதலுடன் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசமோதா இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தார். வவுனியா வடக்கு நெடுங்கணி கமண்டல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மாறா எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்கழகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரனிடம் கதறி அழுது கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆசியாவின் மிகப்பெரிய நிதியங்களில் முக்கிய இடத்தை வைக்கும் இலங்கையின் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவற்றை இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கி மூவர் கொண்ட குழுவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் இதற்கான எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அரசின் கடன் சுமை 190 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையால் அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முற்றாக நிராகரித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த விசாரணைகளின் போது இடம் சட்டத்தரணிகள் பெருமளவில் முன்வந்து கொள்கை ரீதியான வலுவான வாதங்களை முன்வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்த பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை நடைமுறைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்பு செய்த வரலாற்று தவறினை மீண்டும் இலங்கை சுதந்திர கட்சி செய்யாதென்று சுரேன் ராகவன் குறிப்பிடுகிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக சுமார் 20 ஆண்டுகள் தேர்தல்கள் இன்றி வடகொரியாவை போன்ற சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயன்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கல்சன ராஜகர்ண குற்றம் சாட்டியிருக்கிறார்.
தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிரான தினன தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் இன்று அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையாற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் தாசோ செரிங் தொப்கோவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறார். அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களின் முதலாவது மாநாட்டில் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட நெவூட்டல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமிச்சந்திர அண்மையில் செர்பியாவின் பெல்கிரேட் நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பலருடன் உரையாடியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் அதிமேதகு வைப்போட்டி போயர் உள்ளிட்ட பிரதிகள் நேற்று மட்டக்களப்பு புதிய மாவட்ட சேலத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டதாக அமைய வேண்டும். மக்களுக்கு பயன்பெறாத அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை. நீதிமன்ற கட்டமைப்பும் மக்கள் நலனுக்காகவே மறுசீரமைக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கிடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சினைக்கு தற்போது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஏஜிஎம் முசாமிலின் மூத்த மகன் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை ஆஜராகுமாறு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். குற்றம் செய்தவர் தான் செய்த தவறுகளை நன்கு அறிந்திருப்பதாலேயே கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி வாழ்கின்றார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் அச்சம் நியாயமானது என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார். சிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்றும் முன்னிலையாகியிருக்கிறார். பொருளை சகஸ்கர பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 சந்தேக நபர்கள் கூடிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பல ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுத்து வந்த பத்மா ரஞ்சினி எனப்படும் நோனா அம்மா கிரிபத்கொடை போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 63 வயது மதிக்கத்தக்க ஆஸ்திரேலிய பெண் சுற்றுலா பயணி ஒருவரின் அரைக்கதவின் கீழ் பாலியல் நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை திணித்த குற்றச்சாட்டின் பேரில் 3 இலங்கை நபர்கள் உணவேற்றுவென சுற்றுலா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெய்வளை தேசிய மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பேர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நல ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று 8 மணி முதல் நாளை 8 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. எல்னினோ காலை மாற்றத்தின் தாக்கத்தால் வேலையை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் தற்போது அவதானம் செலுத்தி வருகிறது. அண்மை காலமாக இலங்கையில் தீவிரமாக பரவி வந்த டெங்கு பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனாலும் நாளாவிய ரீதியில் இதுவரை 95,000 அதிகமான எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு 72 பேர் உயிரிழந்து விட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரிசிலா ஷிரோமி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் வணிகம் மற்றும் சேவைத்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்கு
செய்வதற்கான இணைய முகப்பு இன்று காலை திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 17வது திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை நீக்கி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்டு சென்றார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று வருவதாக புளும்போக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமகன் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் மனுஸ்புத்தி புத்தகத்தை எரித்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்கின்றார் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சிங்கர் ராமச்சந்திரனுக்கு தமிழ்நாடு ஸ்டார் ஆஃப் மற்றும் புத்தாக்க இயக்க அமைப்பின் தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று காங்கிரஸ் கூறுமா என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சனைக்கு கச்சை தீவை மீட்பதே ஒரே தீர்வு என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிக்கிறார். கடந்த ஆண்டு அரசு அமைப்புகளுக்கு எதிராக 70,500 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் -1% குறைந்திருப்பது மாநிலத்தின் வருவாய் இயந்திரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை என்று முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா எச்சரித்திருக்கிறார். முஸ்லிம்களை வெறுப்பவர்களாக வீதி சவர்காரை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சித்தரித்ததாக சவர்காரின் பேரன் சத்யாகி சவர்கார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதற்கட்டமாக சேகரிக்கப்பட்ட வீடுகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவிகள் 10 பேர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத முடியாமல் போன 2,445 தேர்வர்களுக்காக மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் ஒரு குடும்பத்தில் 200 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது முதல் முறையாக அங்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் அந்த குடும்பத்தினர் மருத்துவமனையிலிருந்து தேரில் ஊர்வலம் நடத்தி வீட்டுக்கு அந்த பெண் குழந்தையை அழைத்து வந்தார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து 5.5 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேபாளத்துக்கு சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் பெட்ரோலியத்தில் நேர்ந்த விபத்தில் 24 வயது ஊழியர் ஒருவர் இறந்து போனார். காரில் எரிபொருள் தப்பிக் கொண்டிருந்த போது அந்த எரிபொருள் குழாய் காரில் இருந்து கலன்று ஊழியரின் தலையில் அடித்ததால் அவர் இறந்து போனார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து ஒன்று பெட்ரோலியத்துக்கு அருகில் மோதி கவிழ்ந்ததில் 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஓடுவதற்கென்று ஒரு தகுந்த காலணி இல்லை, ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. தமது மகள்களின் கல்விக்கு எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நெடுந்தொலைவு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார் 47 வயது ராமாபாய் ரன்வீர். வியக்க வைக்கும் இந்த சம்பவம் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மதுரை தெப்பங்குளம் பகுதியில் உள்ள தமிழறிஞர் ஆறுமுகநாவலர் சிலை முன் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று
தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். திருப்பதி கோவில் அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கிலோ தங்கம், 5 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2320 ரூபாய் உயர்ந்து 1,13,920 ரூபாவுக்கும், கிராமுக்கு 290 ரூபாய் உயர்ந்து 14,240 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,000 கடந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோர்முஸ் நீரணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனையை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை ட்ரம்ப் ஸ்வீட் என்ற பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேபாளம் திபெத் எல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1,127 கடந்துவிட்டது. சுமார் 4,900 பேரை இன்னமும் காணவில்லை. கேரோங் துறைமுகம் வழி நேபாளத்துக்கு செல்லும் ஒரே சாலையை சீனா மீண்டும் முழுமையாக திறந்துள்ளது. கனரக இயந்திரங்கள் அந்த பகுதியை சென்றடைய அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு அதிக அளவில் பசுமை கூடில் வாயுவை வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியாவிடம் நேபாளம் இழப்பீடு கோரியிருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் கடுமையான புயமூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாக ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரியாவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். எகிப்தின் சினாய் தீபகற்ப பகுதியில் பயணிகள் பேருந்து நேற்று விபத்துக்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்தார்கள், 28 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தொடர்கின்றது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தாங்கள் வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. ரஷ்ய வான்வெளியை விமானங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் செலஸ்கி நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றது. மேற்காசிய பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட விபத்தில் 21 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்து மீது மோதி பேருந்துக்குள்ளே விழுந்து விட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலம்பியாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மெக்குவாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் இன்று மோதுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டி20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம்பீரர்களில் ஒருவரான தேவேந்தர் படிக்கல் முன்னேற்றம் கண்டிருக்கிறார். பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸுக்கு வாகனம் ஓட்ட 5 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். பிரேசிலின் சாவ் பாவ்லோ நகரின் கால்பந்து அரங்கில் இருந்து 8 வயது சிறுவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நிறைவாக, இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 53 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 53 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 13 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 44 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404 ரூபாய் 17 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 32 சதம், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442 ரூபாய் 83 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 46 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 27 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது,
வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:22 இந்த நேரத்தில் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன். அன்பர், உன் வாழ்க்கை மாறும் என்ற தலைப்பில்.
6: என் வயதில் நான் சாதித்த இதை விட, இவர்கள் வயதில் இவர்கள் சாதித்த இதை விட நீ பல மடங்கு அதிகம் சாதிப்பாய், பல மடங்கு அதிகம் சாதிப்பாய். ஏன் தெரியுமா? இந்த வயதில் தான் அந்த நிதானம் வர வேண்டும். சில பேர் பொறாமப்படுவாங்க, இந்த வயசுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா மேடம்? உண்மையா நான் சொல்றேன் குழந்தைகளை, பக்கத்துல இருக்கிறத நம்மள வேலை செய்ய விடாம படிக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிற? அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நம்ம ஜெயிச்சிட்டா அதுங்களோட இருக்க மாட்டோம்ன்றது அதுங்களுக்கு தெரியும். அதனால நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க. மத்தியில இருக்காத, இன்னைக்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இதை சொல்றதுக்கு தான் அவ்வளவு தூரம் ஃப்ளைட் ஏறி வந்தியான்னு கேட்காத, அதுக்குதான் வந்திருக்கிறேன். நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் டாக்ஸிக்கா உனக்கு எதிராக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு உன்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குனாங்கன்னா அவர்களை விட்டு விலகி இரு. இது நான் சொல்லும் மிக முக்கியமான ரகசியம். டிராப் தெம். நெகட்டிவா யாராவது பேசியிருந்தாங்கன்னா டிராப் தெம். நெகட்டிவ் ஃபோர்ஸை உள்ள எடுத்துக்காத. கல்வி என்பது என்ன தெரியுமா? இப்ப நீ படிச்சிருக்கிற எல்லா படிப்புக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன், இதை பயன்படுத்து. பல நேரங்கள்ல இந்த வயது குழந்தைகள் பயன்படுத்துறதே இல்லை, அதனால தான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. ஃபெயிலியர் ஆகாத குழந்தைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கிறேன் பாரு. நான் கல்விங்கிறத புரிஞ்சிக்கும் போது எனக்கு ரொம்ப குறைஞ்ச வயசு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ புரிஞ்சு போச்சு கல்வினா என்னன்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. ஐ எம் நாட் ரிசல்ட் ஓரியன்ட் கேர்ள், ஐ எம் அ ப்ராசஸ் ஓரியன்ட் கேர்ள். நான் ப்ராசஸ்ஸை தான் ரொம்ப ரசிப்பேன், ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும். இந்த ப்ராசஸர் ரசிக்கிற அந்த தன்மை போனதுனால தான் இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேல ஆர்வம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.

வைக்கிறேனோ அது எனக்கு முதலீடு. நான் ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்கறேன். எது இந்த சமூகத்துல ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கோ அதன் மீது நீ கவனம் செலுத்தினால் அடுத்த 10 வருஷத்துல நீ தான் அதுக்கு மாஸ்டரா இருப்ப. யாராலையும் அதை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. முதல்லாம் ஐஏஎஸ் படிக்கணும்னா அவங்க என்ன தெரியுமா ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெய்லி 2 நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ், அவ்வளவுதான். நீ நினைக்கிறியா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ அது டெய்லி நியூஸ் பேப்பர்ல வருது, ஆனா நம்ம படிக்கிறதே இல்லை. 5 வருஷம் தொகுப்பா இருக்கிற புக்கை வாசி வாசி வாசி மண்டக்காயுது நமக்கு. டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லாத நீங்க டிகிரி வாங்கிட்டு உங்களுக்கு மாதத்திற்கு 50,000 ரூபாய் நீங்கள் வருமானத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்? பேசிக் நாலேஜ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், இன்னைக்கு என்ன நடக்குது, இதோ அரசியலில் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு சூறாவளி சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமானியமா ஒரு மனுஷியா, ஓட்டு போடுறதுக்கான உரிமை கொண்ட ஒரு மனுஷியா, இன்றைய காலகட்டத்திற்கான விஷயங்களை நியூஸ் பேப்பர் படிக்காம வேற எப்படி நீ தெரிஞ்சுக்குவ? இல்ல மேடம், நான் வந்து இதுல தெரிஞ்சுக்கிறேன் மேடம், நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் 5 நிமிஷத்துல வேற ஏதாவது பார்க்க தோணும்? நியூஸ் பேப்பர் கையில வச்சுட்டு இருந்தேனா வேற எதுவும் பார்க்க தோணும், அந்த நியூஸ் பேப்பர் முழுக்க படிச்சு முடிப்பேன். ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன், இப்படி பார்க்கிறவங்களை விட இப்படி படிக்கிறவங்க முன்னேறிடுறோம். புக்கு எடுத்து படிக்க தொடங்க. புக்கு பிரிச்சா தூக்க தூக்கமா வருது மேடம். அப்புறம் இது பார்த்தா தூக்கம் வர நேரத்துல கூட விழிப்பா இருக்கிறோம் மேடம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 250 ரீல் பாக்குறல, ஒரு ரீல் சொல்ல என்ன பார்த்தேன்னு ஒண்ணா ஞாபகம் இருக்கா? அப்ப எதுக்கு அதை பாக்குற? பொழுதுபோக்குங்கிறதுதான் உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை. அது சும்மா இருந்தாலே போயிடும், அந்த பொழுதை நீ எதுக்கு போக்குற? இப்ப நாங்க மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நினைச்சாலும் கிடைக்காத ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, இளமை. நீ வச்சிருக்கிறிய, இவங்களால முடியுமா என்னால முடியுமா உன் பொசிஷனுக்கு வரத்துக்கு? நீ கொஞ்ச நாள்ல எங்க கிட்ட வந்து உட்காந்துருவ. இந்த வயதை பயன்படுத்தி என் குழந்தைய, அதை ஹார்மோன் விஷயமா பயன்படுத்தாம அந்த ஹார்மோனை அந்த டோபமீனை எந்த வகையில நீ பயன்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ரீப்ரொடக்டிவ்காக அதை பயன்படுத்துறதுல இருக்கிற நீ, நான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல தேர்ந்த சிற்பி அந்த டோபமீனை தான் சிற்பமா பயன்படுத்துறான், சிற்பமாக்குறான். பொருளை தொடவே முடியாது. வீட்டில் போய் யோசிச்சு பாரு, நான் சொல்றது. தொடுவது என்பது நாட் ஓன்லி பிசிக்கல். இப்போ நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறல்ல, நீ உட்காந்துட்டு இருக்கிறல, இங்க நான் நின்று பேசிட்டு இருக்கிறல்ல, நான் என்ன விலை கொடுக்குறேன், நீ என்ன விலை கொடுக்குற தெரியுமா? நீ ஃப்ரீயா வந்து இங்க உட்காந்துட்டு நினைக்கிறியா? என் பேச்சுக்கு நீ விலை கொடுக்கலன்னு நினைக்கிறியா? என்ன விலை கொடுத்த? காசு கொடுத்தியா? காசு தானே நமக்கு விலை கிடையாது. நான் சொல்லட்டுமா நீ கொடுக்குற விலை என்னன்னு? உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறாயே, அதுதான் என் பேச்சிற்கு நீ தரும் விலை. நான் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் மணித்துளிகளை உனக்காக தந்து கொண்டிருக்கிறேனே, அதுதான் நான் உனக்கு தருகின்ற உண்மையான விலை. இவங்க எனக்கு பணம் கொடுக்கறாங்கன்னா என் டைமுக்கு தான் பணம் கொடுக்கறாங்க, என் புத்திக்கு பணம் கொடுக்க முடியுமா? இந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க புத்திக்கு பணம் கொடுத்துட முடியுமா? அவங்க கொடுக்கற டைமுக்கு தான் பணம். டைம் குழந்தைகளே, நேரம், காலம், காலத்தை அறுவடை செய். அதனால தான் செத்து போறவங்க கூட காலமானார்னு சொல்றோம் நாம. பிகம் டைம். டைம் இஸ் எவ்ரிதிங். அந்த டைமை நீ எந்த அளவுக்கு அறுவடை செய்ய போகிறாய்? நான் இந்த விஷயத்தை நிறுத்துறேன். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டு நிறுத்துறேன், முடிஞ்சா நீ என்னோட வந்து கனெக்ட் ஆக பார்க்கலாம். நான் அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு கார்ல ஏறினேன், சான் பிரான்சிஸ்கோல. அந்த கார்ல டிரைவர் இல்லை, அந்த கார் டெஸ்லா. ரொம்ப பயமா இருந்துச்சு சார். அந்த சீட் அதுவா செட்டா, யாருமே இல்லை கார்ல, அதுவா செட் ஆகுது, அது என்கிட்ட கேக்குது. நான் சொல்றேன் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொல்றேன், அவ்வளவுதான்.

0: தொடங்கிருச்சு. அழகா இதுல நிக்குது, என்ன சிக்னல்ல நிக்குது, ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணாங்கன்னா நிக்குது. கரெக்டா போய் என்ன அந்த இடத்த அப்படி பார்க் பண்ணுச்சு சார். அந்த பார்க்கிங்ல நான் கார் ஓட்டுவேன், ஆனா பார்க்கிங் எனக்கு சரியா வராது. பார்க்கிங் அவ்வளவு சூப்பரா பண்ணுச்சு அது, வித்தவுட் டிரைவர். என்னடா இது இப்படி இருக்குது நாடு, எப்படிடா இப்படி முன்னேறானுங்கன்னு. அப்புறமா வெளியில வரும்போது அந்த டெஸ்லா அந்த கம்பெனியுடைய ஓனர் பேர் என்னப்பா, எலன் மாஸ்க். அந்த அந்த மனிதரை பற்றி விசாரிச்சேன், யார் இவர், அவருடைய வாழ்க்கையில் அவர் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார். திடீர்னு டெஸ்லா வந்து அவரை தூக்கி நிறுத்தியிருக்கு. நேற்று செய்தித்தாள் காலையில் படிக்கிறேன், ட்ரம்ப்பிற்கும் மோடிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எலன் மாஸ்க் பங்கேற்றார். நேற்று நியூஸ், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை இரண்டு அதிபர்கள், ஒரு பிரதம மந்திரி ஒரு அதிபர் பேசுகின்ற பொழுது போய் அந்த அந்த பேச்சில் பங்கேற்பாளராக எலன் மாஸ்க் வர்றார். என்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கு? எலன் மாஸ்க் தான் இந்த உலகத்திலேயே பணக்காரர். அவர் எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு பார்த்தா 56 லட்சம் கோடி வச்சிருக்காராம் சார். 56 லட்சம் கோடி, முதல்ல கோடியே பெருசு, அதுல லட்சம் பெருசு. 56 லட்சம் கோடி வச்சிருக்கிறாராம் ஒரு ஆளு. இந்த அளவுக்கு துட்டு வச்சிருக்கிறாரு இவரன்னு சொல்லிட்டு அவரை கூகுள்ல பார்க்கணும்ட்டு பார்த்தேன். ரொம்ப இளமையா ஒரு ஆள் இருக்கார். டார்க் ப்ளூ கலர்ல ஒரு கோட் போட்டுட்டு, ரெட் கலர் டை, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பேட்டியில உட்கார்ந்துருக்க. அந்த பேட்டியை நான் ஆன் பண்றேன், கேட்கறேன். பாரு, தேடி இப்படிதான் போனோம். காலையில கூட என் பையன் என்கிட்ட போன்ல கேட்டார், அம்மா நீங்க மட்டும் எப்படிமா வித்தியாச வித்தியாசமான செய்திகளை படிக்கிறீங்க, எது உங்களை அந்த அந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்துதுன்னு என்கிட்ட கேட்டான். நான் சாயந்தரம் பதில் சொல்லணும் உனக்கு, அப்புறமா சொல்றேன்ப்பா, மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹவு யூ ஃபைண்ட் ஆல் தீஸ் கிரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் யோர் மொபைல், அது என்ன மூளை அது? நான் எலன் மாஸ்க் தேடி எலன் மாஸ்க்குள்ள போயிட்டு அதுலேருந்து அவர் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அவர் பேச்சிலிருந்து வந்து அவர் ஒரு பதில் சொல்றது மாதிரி நின்று அந்த அந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன். அந்த இன்டர்வியூல அவர் ஒரு கேள்வி கேட்கப்படுது. மேடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவு சீக்கிரமா அவங்க அந்த ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. அது சொன்னாலும் நமக்கு புரியாது. என் ரகசியம் என்ன? நான் எப்படி ஒரு ஒரு ஒரு தேர்ந்த பேச்சாளராக அறியப்படுகிறேன்? ஒரு பையன் நேற்று என்கிட்ட கேட்கிறார், நேற்று காலையில கேட்கிறார் என்கிட்ட, சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில, மேடம் உங்களை மாதிரி பேசணும்னு எனக்கு ஆசை, உங்க அளவுக்கு வளரணும்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டார். இட்ஸ் அ லாங் லேர்னிங். சிம்பிளா குவெஸ்டின்க்கு எப்படி பதில் சொல்லிட முடியும் அது? பட் இந்த ஜெனரேஷன் சிம்பிள் பதிலை எதிர்பார்க்குது. பட் அந்த பதில் நான் சொன்னாலும் உனக்கு புரியணுமே, நான் கொடுக்கறது வைரம்னு புரியணுமே உனக்கு. வைரம்னு புரியலனா அது வெறும் கல்லா தான் நீ பயன்படுத்துவ. பாரு, எலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நான் அந்த கேள்வி அப்படியே உங்க முன்னால வீசுறேன். சார் நீங்க தோத்து தோத்து வளர்ந்தவங்க, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க சார், சூப்பர் குவெஸ்டின் குழந்தைகளை. நீங்க இங்க நான் கொஞ்சம் நேரம் உட்காருவேன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவே முடியாதபடிக்கு சூப்பர் குவெஸ்டின். ஒரு இலக்கு வைக்கிறீங்க சார், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு குவெஸ்டின் புரிஞ்சுதா? நான் இந்த சப்ஜெக்ட்ல இந்த முறை 75 வாங்கணும் என்னோட டார்கெட். இந்த யூனிட்டை நான் முடிக்கணும் டார்கெட். அதை அடைய முடியாம நம்ம வந்து தோத்துறோம்ல, தோக்குறோமா இல்லையா? ஜனவரி 1st வந்துச்சா, நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்தோமா, எப்போ கைவிட்டீங்க அதை? அது ரொம்ப வெக்கம் இல்லாம அன்னைக்கே கை விட்டுட்டோம் மேடம், எல்லாரும் சிரிப்பாங்க. ஐ சபையில் அது கைத்தட்டலுக்குரிய விஷயம் இல்லை. அது நீ ஒரு ரெசல்யூஷனை எடுத்துட்டு நீயே அதை கைவிட்ட. இந்த கேள்வியை தான் எதிர்மறையா எலன் மாஸ்க் கிட்ட கேட்கறாங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எலன் மாஸ்க் இஸ் a winning person. அவர் சொன்ன பதில நான் உனக்கு அப்படியே சொல்றேன், எலன் மாஸ்க் தந்த பதில். Can I have the question again? சார் நீங்க ஒரு மோட்டிவேட் ஒரு மோட்டிவை வச்சிட்டீங்க சார், அந்த மோட்டிவை அடையிறதுக்கு உங்களை நீங்களே எப்படி சார் உற்சாகப்படுத்துறீங்க? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்படி பதில் சொல்றாருங்க, உன் கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் சொன்னார், இல்லை சார் புரிஞ்சிருச்சு, நீங்கள் பதில் சொல்ல விரும்பலை. பரவாயில்ல சார், அவன் சொன்னார் பதில், நீ தானே மோட்டிவை ஃபிக்ஸ் பண்ண. ஆமாம், அந்த மோட்டிவ் தானே மோட்டிவேஷன், அதுக்கு அடையிறதுக்கு எதுக்கு மோட்டிவேஷன்னு கேட்டாருங்க. உனக்கு புரியலல்ல, இப்போ புரிய வைக்கிறப்ப. நீயே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவியா, நீ அதை மாற்ற மாட்டியா, நீ மாற்ற மாட்டேன்னு நீ அழுவிய. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் யார் மாற்றுவது? நீ தான் மாற்ற வேண்டும். இதுதான் எலன் மஸ்க் சொல்றார், இதைத்தான் நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நீ தான் செய்ய முடியுமே தவிர அதை மூன்றாவது ஆள் யாரும் செய்துவிட முடியாது என்பதனை நமக்கு எப்பொழுது புரியும்? நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நிறுத்துறேன், நீ கேள்வி கேள். நீ நினைக்கிறியா, இந்த வயசுல நினைக்கிறியா, இந்த சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்ப்பரிப்பா சொல்றதன் மூலமா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? லைஃப் இஸ் சோ ரியல் மை டியர் சில்ட்ரன். நீ அந்த ஃபேக்கான வாழ்க்கைக்குள்ளேயே இருந்தேன்னு வச்சுக்க, உன்னால அந்த ரியாலிட்டியை சந்திக்கவே முடியாது. நீ ரியாலிட்டியை சந்திக்கிறதுக்காக அம்மா மிக முக்கியமான ஒரு சொல்ல சொல்லிட்டு போறேன். உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். நாங்க பெரியவங்க, நாங்க திட்டம் தான், உனக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். யூஸ்வலா காலேஜஸ்ல யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு கொடுத்துருக்கிறோம். அதனால வரக்கூடிய டிசிப்ளின் என்னங்கிறது இப்போ தெரியாது. உனக்கு ஒரு சமூகம் வரும் பார், உன் தலைமுறை வரும் பார், அந்த தலைமுறை வைத்து நீ புரிந்து கொள்வாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூழலுக்காக நான் இதை சொல்கிறேன், உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ அதற்குள் போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. உனக்கு இப்ப எப்படி தெரியுமா தெரியும், அதான் சுதந்திர கதவா தெரியும். ஆனால் அது சுதந்திர கதவு இல்ல, உள்ள போனா அடிமையாயிருவே. அதனால தான் இருக்க மூடி வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்க போறோம், சொல்லத்தானே முடியும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை உன்னை நீ காத்துக்கொண்டால் தன்னைத்தான் காவாக்கால் அவ்வளவுதான் எல்லாரையும் சுட்டு போசிக்கிறோம் அந்த விடுதலைங்கிற உணர்வு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்றேன் அந்த கான்செப்ட் உன் மைண்ட்ல இருந்து இப்படி அந்த ஸ்டைரிங்க அப்படி மாத்தி விடுற. அந்த கப்பலுக்கான சுக்கான அப்படி மாத்தி விடுறேன். ரீல்ஸ் பாப்பியா? பாப்பியா? நானும் பார்ப்பேன், 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்ப்பேன். ஆனா என்னன்னா எனக்கு மட்டும் தெரியல, என் பையன் கேட்கற மாதிரி, அது எப்படிமா உனக்கு மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸா வருது? நல்ல ரீல்ஸா பார்த்தா நல்ல ரீல்ஸாவே வரும், பாடாவதியான ரீல்ஸ் பார்த்தா பாடாவதியான ரீல்ஸ் தான் வரும். இதுதான் ரூல்ஸ் ஆஃப் த ரீல்ஸ். ஒன்ஸ் நீ 10 செகண்ட்க்கு மேல பார்த்துட்டேன்னா அது வந்துகிட்டே இருக்கும். நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன், எது வேணுமோ அதை மட்டுமே பார்ப்பேன். அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு காட்சி வந்துச்சு, ஒரு வேட்ட நாய், ஒரு ரேஞ்சர் அப்படி கயிறெல்லாம் போட்டுக்கிட்டு டெம்போல இருந்து இறங்குறான், ஒரு நாய் குதிச்சு வருது, சின்ன நாய், வெள்ளை நாய், இவ்வளவு இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, அழகா இல்லை, உடம்புல முடிக்கடியெல்லாம் இல்லை, வெள்ளையா இருக்கு, வேட்ட நாய்னு சொல்லிட்டேன். நல்ல வாய் இப்படி இருக்கு, அதனுடைய பிரீடு தெரியல எனக்கு, நீ போட்டு பார்த்தனா தெரியும். நான் சொல்றது யூடியூப்ல இப்பவும் இருக்கு. அது ஒரு மாதிரி விசில் அடிக்கிறார் அவர், அது விசில் அடிச்ச உடனே அந்த நாய் ஓடுது. அது என்ன பண்ணுதுன்னா போய் அந்த ரேஞ்ச் ரவுண்ட் பண்ணிட்டு வருது, ஏதாவது விஷ ஜந்தா இருந்துச்சுன்னா பிடிச்சி கிரிச்சிட்டு வரும் போல இருக்கு. இவர் உடனே ஒரு டென்ட் அடிச்சிட்டார், டென்ட் அடிச்சிட்டு ஒரு இரும்பு கதவு.
1: அந்த உறவுகள் பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை இதுவரை கேட்டீர்கள்.
0: கதவு திறந்திருக்கு, 45 மினிட்ஸ் ஆச்சு போனது காணோம். அவருடைய பார்த்து மறுபடியும் விசில் பண்றாரு, சுப்புன்னு ஏதோ ஒரு சத்தம், பார்த்தா வேட்ட நாய் ஓடி வருது. வேட்ட நாயை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா, வேட்ட நாய் போச்சா வெளியில, ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்குன்னு, அத ஒரு பசித்த சிறுத்தை புலி பார்த்துருச்சு. சிறுத்தை பார்த்துட்டு வேட்ட நாய சிறுத்தை துரத்துது. வேட்ட நாய் இப்படி ஓடி வந்துகிட்டே இருக்கு, சிறுத்தை புலி 60 ஓடுது, வேட்ட நாய் 40 ஓடுது. வேட்ட நாய் 45 போகுது, இது 60 தான் வருது. 60, 40, 45, 50 போகுது, பட் இது ரொம்ப கிட்ட நெருங்குது. அவன் பார்த்துட்டே இருக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை பாருங்க, நல்ல ஆங்கிள் நல்லா காட்டுறான், நீங்க பாருங்க. ரைட் சைட்ல இருக்கு ரேஞ்சர் நிக்கிறார், நேர்ல இருக்கு டென்ட். அந்த நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும், ரைட்ல திரும்பணும்னா இந்த சிறுத்தை வந்து அடிச்சிருங்கிறதுனால நேர்ல டக்குன்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிருச்சு பாதுகாப்புக்காக. அது நுழையிற அடுத்த செகண்ட் சிறுத்தை நுழைஞ்சது, நுழைஞ்ச போர்ஸ்ல கதவு லாக் ஆயிடுச்சு. அது ஒரு சாதாரண கதவு தான், ஆனா சிறுத்தைக்கும் நாய்க்கும் திறக்க தெரியாதுல்ல, உள்ள போயிடுச்சு. உடனே ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்றாரு, ரெஸ்கியூ டீம் வருதுப்பா. இதான்ப்பா செய்தி உங்களுக்கு. ரெஸ்கியூ
1: நேரம் சரியாக 10:41.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 10:41 ஐக்கியராஜ்யத்தில் 9:41 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கள். இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 to 11 வரை நேர்களின் ஆக்கத்தினூடாக வானலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஒல்லாந்து சீற்றாற்றில் வசிக்கும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

உயிர்த்த பாடலை பாடியிருந்தார்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை யாற்றுபவர் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவரும் இல்லசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இருந்து பாடல் வெளிவந்தது. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை பாடலை கொண்டு கண்டுபிடிங்கள். அன்பர்களே, பாடல் தெரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சுயஞானம் சிற்றாட்டோலாந்திலிருந்து. அன்பர்களே, நீங்களும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டால் எமது பைபருக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ அல்லது எமது மின்னஞ்சலுக்கோ எழுதி அனுப்புங்கள். அன்பர்களே, உங்கள் பாடல் தெரிவுகளும் வானொலியில் மலரும். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இதோ வானொலியில்

சரியாக 10:52 மைக்கராட்சத்தில் 11:52 அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பிரதியுடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சுவிஞானம் சீட்டாட்டோலாந்திலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இதோ வானொலியில்.

0: கவியரசன் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, அருமையான கவிதை வரி. வாத்தியாருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. கண்ணதாசன் அவர்கள்
1: கோயில்
0: கூறிய அமைதி அடைந்தாரும் மக்கள்
1: தான்.
0: சீரனுக்கு உறவா

அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக இருக்கின்றார்கள் பத்மஸ்ரீ, டி எம் சௌந்தரராஜன், கான சரஸ்வதி, பி சுசிலா. அவர்களை துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். திருமதி சரஸ்வதி சிவஞானம் சீற்றாற்றலாந்து இருந்த அவர்களுக்கும் உமது இதய பெருமநாதியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கவிஞர் ஆலங்குடி சோமு, கே வி மகாதவனுடைய இசை, அரச கட்டளை திரைப்படத்தில்

வைத்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பிரதியுடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் ஒல்லாந்து சீற்றாற்றில் வசிக்கும் திருமதி சரஸ்வதி சிவஞானம். அவர்களுக்கும் அவதி இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்புகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். ஆலங்குடியினுடைய கவிதை

நேரம் சரியாக 11 மணி ஒரு நிமிடம், அக்கராட்சத்தில் 10 மணி ஒரு நிமிடம். மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பல், கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நைனாதீவு மேற்கு நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கு இடையில் நீண்டகாலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலைவின் சுகாதார நிலைமை குறித்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி கவல்நிலை சேவை நிலையத்தின் கீழுள்ள மார இழுப்பை கமக்கார அமைப்பின் பிரிவில் வனவள திணைக்கழகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகளின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிகரனிடம் கதறி அழுது கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நாட்டில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கம் அரசியல் அமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றது. அரசியல் பழிவாங்கல் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்றே பிரஞ்ஞானுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை வெள்ளிக்கிழமை ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். திகுவளை மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பெயர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நல ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எல்னியோ காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் வேலியை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்று உருவாக்குவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமக்கள் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய்தான் பிரதம வேட்பாளர் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என காங்கிரஸ் கூறுமா என பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதல்கட்டமாக கோரப்பட்ட வீடுகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. ராணிப்பேட்டை அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மதுரை நெப்பக்குளம் பகுதியில் உள்ள தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் சிலை முன் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என தமிழ் ஆர்வலர்கள் கேட்டுள்ளார்கள்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2320 உயர்ந்து 113920 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 290 உயர்ந்து 14240 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. நேபாளம் தீபத்தெல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1127 கடந்துள்ளது. சுமார் 4900 பேரை இன்னும் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்துக்கு அதிக அளவில் பசுமை குடில் வாயுவை வெளியிடும் சீனா அமெரிக்க இந்தியாவிடம் நேபாள இழப்பீடு கோரியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததால் தெற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயாரென இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார். மேற்கு பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். தொடரும் விளையாட்டு செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை டி20 போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் மோதுகின்றது. இங்கிலாந்துக்கு எதிரான டி20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்கள் ஒருவரான டேவ் நத் படிக்கல் முன்னேற்றம் கண்டுள்ளார். பிரேசிலில் சாவ் பவ்லோ நகரின் காற்பந்து அரங்கிலிருந்து 8 சிறுவனையும் அவருடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வரும் அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380.53 இந்தியாவில் 101.53 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.13 இந்தியாவில் 94.44 ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 404.17 இந்தியாவில் 116.32 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கையில் 442.83 இந்தியாவில் 127.46 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237.27 இந்தியாவில் 68.29. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் பரசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gones Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberil, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:11. தமிழொலியில் தொடர்கின்றது.
3: ராஜா.

நடந்து உறவுகளே அடிக்கடி 1970களில் கே எஸ் ராஜா அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனத்தில் தனது சேவையை செய்யும் போது பல நிகழ்ச்சிகள் அவருடைய நிகழ்ச்சிகளாகவே இருக்கும். அன்புறவுகளே, ஒரு எந்த ஒரு தைப்பொங்கலாக இருக்கட்டும் அல்லது தீபாவளியாக இருக்கட்டும், பொன்சர் நிகழ்ச்சிகள் யாவும் கே எஸ் ராஜாவினுடைய குரலிலே ஒலிக்கும். அது அந்த அவர்கள் கேட்கின்ற அந்த நிறுவனம் கேட்டு அவருடைய பெயரிலே அந்த நிகழ்ச்சிகள் ஒலிக்கும். ஆனால் அதற்கான காசு எவ்வளவு என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு வர்த்தக நிறுவனம் கொடுக்க வேண்டும், அரசாங்கமும் கே எஸ் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப ரெண்டு பக்கத்தாலே மாங்காய் அடிப்பார் கே எஸ் ராஜா. அன்பு ரோலையை கடந்த 2005 நான் ஒலிப்பதிவு செய்த இசைத்தட்டை தான் இப்பொழுது நான் ஒலிபரப்ப போட போகின்ற அன்புரோகளே. அதில் வந்து அவர் பிறந்த ஆண்டு 1942, சில தவறுகள் இருக்கின்றது அன்புரோகளே. நானும் 2005 தேடிய தகவல்கள், இந்த தகவல்களை எனக்கு தந்து உதவியவர் பிபிசி தமிழ் சேவையில் பணிபுரிந்த குப்லானை பிறப்பிடமாக கொண்ட விக்கி அவர்கள், எமது வானொலியில் கடமை புரிந்தவர். அந்த கடமை புரிந்த நேரத்தில் எனக்கு அந்த இசைப்புகளை தந்து உதவி செய்திருந்தார் 2005 அன்புறவுகளே. அந்த இசைப்புகளிலிருந்து நான் அதை ஒலிப்பதிவு செய்து ராஜா மாதிரி அதை கஷ்டப்பட்டு 2-3 மணித்தியாலங்கள் அதில் இருந்து நான் செய்தது தான் அந்த ஒலிப்பதிவு. அதில் அவர் பிறந்தது 1942, நான் 46 என்று சொல்லுகின்றேன். மற்றது என்னும் ஒரு இறப்புக்கான திகதி சரியான தகவல், அது 3 செப்டம்பர் 1994, அது சரியான தகவல். அவர் 32 இன்று அவருடைய இறப்பு நிகழ்ந்து 32 32 யாழ்ப்பாணம் காரணகர் கனகரெட்ணம் தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஸ்ரீஸ்கந்த ராஜா கே எஸ் ராஜா 1942 பெப்ரவரி மாதம் 8 கண்டி தெல்தீனியாவில் பிறந்தவர். அவருடைய தந்தையாருடைய வேலை காரணமாக, தந்தையார் கனகரெட்டம் ஒரு மருத்துவர், தாயார் ஆசிரியராக பணிபுரிந்தார். அவருடைய பெயர் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை அன்புறவர்களே, நான் தேடுதல் கூடுதலாக மேற்கொண்டேன், கிடைக்கப்பெறவில்லை. அவர் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தார். உடன் பிறப்புகள் 3 3 சகோதரிகளும் எவ்வாறு செய்ய அறுவை சிகிச்சை நிபுணர்கள். ஒரு சகோதரன், அவரும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இப்படியெல்லாம் கொடுத்து வைத்திருக்கணும் அன்புறவர்களே. சகோதரன் அவரும் மருத்துவர். இவர்களின் படிப்பு கொழும்பு ராயல் கல்லூரியில் இடம்பெற்றது. கே எஸ் ராஜா ரசாயன பட்டதாரி பொறியியல் படிப்பை விட்டுவிட்டு வானொலியில் அறிவிப்பாளராக பணிபுரிந்தார். ஒரு சில ஆண்டுகள் விரிவுரையாகவும் அவர் பிரிடீனியா கேம்பஸில் பணிபுரிந்தார். வானொலி அறிவிப்பாளராக 1970 வர்த்தக சேவையில் பணிபுரிந்தார். தமிழ் மொழியில் மின்னல் வேக குரலோன் ஒரு வினாடிகளில் 3 பாவிக்கக்கூடிய, இப்படி இப்படி நாங்கள் சூன்றதுக்கிடையில் 3 பாவிக்கக்கூடிய ஒரு அருமையான அறிவிப்பாளர். சரி, நான் அந்த பழைய ஒலிப்பதிவு பேழியை இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன். அது மறு ஒலிபரப்பு அன்புறவர்களே, என் மீது கோவப்படாதீர்கள்.

0: கவியரசரின் கவிதை வரி போல் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி பல பேர் மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலரே. அறிவிப்பு துறையில் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி அறிவிப்பு துறையின் மூலம் முதலாம் தர அறிவிப்பாளராக இருந்து தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கடல் கடந்தும் ரசிகர் வட்டத்தை உருவாக்கிய அன்பு அறிவிப்பாளர் திரு கே எஸ் ராஜாவின் 17வது ஆண்டு நினைவு நாள் என்று அந்த நினைவு நாளை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் வருகின்றது.
1: தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். 17வது ஆண்டு நான் சொன்னார், உங்களுடைய ஏற்கனவே உங்களோட மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்லாத காரணத்தினால் அதனை திருத்தி எல்லாம் அழைத்து செய்திருக்கலாம். அன்புறவர்களே, 32வது ஆண்டு
0: இலங்கை ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனத்தின் வர்த்தக சேவையில் 1970களில் தன் குரல் வளத்தால் கோடிக்கணக்கான நேர்களை தன்வசம் ஆக்கிக் கொண்டு ஒலிபரப்பு துறையில் முடிசூடா மனனாக திகழ்ந்தவர் சிம்ம குரலோன் கே எஸ் ராஜா அவர்கள். அவர்களின் 17வது ஆண்டு நினைவு நாள் என்று அந்த சிம்ம குரலோனை டிஆர்டி தமிழொலியின் ஊடாக ஒரு மணி நேர பொழுதில் நினைத்து பார்ப்போம்.
2: சரத் பாபு சுமதன் சீனிவாசன் ஆகியோரின் நடிப்பில் திசை மாறிய பறவைகள்
3: எனக்கு பறவை நேற்று பறக்கு
2: சாந்தி யாழ்ப்பாணம் பிரைகளை திசை மாறிய பறவைகள் அழைக்கிறது பலபத்தை ஆராதனா குரோன் கரட் சங்கத்தில் அன்னுக்கிலும் டெலிவிஷன் வழங்கலுக்கும் பல்வேறு டிசைன் சங்கங்களுக்கும் ஆராதனா குரோன் 32 டபிள்யூ சிவா மாவட்ட விளம்பரத்தை 9081045 தங்க நகை பிரிவர்களே
4: என்று
2: தேடி திரும்ப வேண்டாம். உங்கள் நாடு செல்லுங்கள் சந்திரா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகளுக்கு இறக்கம் 447 இரண்டாம் டிவிஷன் மரிதானி சந்திரா ஜுவல்லர்ஸ்.
1: இவருடைய பின்னணியை நாங்கள் எப்படி செய்தாரோ அதை பார்த்துதான் இப்பொழுது எல்லாருமே செய்கின்றார்கள். அன்பர்களே, ஒரு ஒரு தொழில்நுட்பத்திலும் மகா கிட்டிக்காரன், ஒரு பட்டப்படிப்பண்டா இன்ஜினியர் என்று சொன்னால் நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள். இவ்வளோ மண்டேக்கில் இவ்வளோலாம் தெரியுது, இவ்வளோ அந்த நாளையில் 70ஆம் ஆண்டு இப்படியெல்லாம் தெரிவு செய்து தங்கமே என்ற பாட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்பெல்லாம் தவம் இருப்போம். அந்த நேரத்தில் இந்த பாட்டை எடுத்து அதுக்குள்ள ஜாயின் பண்ணி இவ்வளோ சிக்கல், ஒரு நீங்கள் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இப்படி ஒரு வழங்கியவரான் இந்த உலகம், அதாவது நாடு கடந்து கடல் கடந்து சிங்கப்பூர் மலேசியா தமிழகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் வைத்திருந்த ராஜாவை பார்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கானவர் நானும் போய் தவண்டி அடித்தனான். அவரை பார்க்க முடியாது, யாருமே அவரை பார்க்க முடியாது. அவர் இன்னொரு கதவால் போவார், நான் சொல்லவில்லை. எனக்கு என்னோட கடமை புரிந்த மூத்த மண்பாசனை கலைஞரவர்கிட்ட கேட்டால் ராஜாபிரி சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணேன்னு கேட்டு ஒரு பாய்த்தி அவனுக்கு ராஜாண்டா அப்படி அவர் மேலே அந்த அவ்வளோ பாசம். அன்புறவுகளே, அந்தளவுக்கு நிகழ்ச்சி திரை விருந்து நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டால் கேட்காத ரசிகர்களே இருக்க முடியாது. அந்த திரை விருந்து நிகழ்ச்சியெல்லாம் இந்த இதில் வரும் கேளுங்கள்.
2: உங்களின் எல்லா வங்கித் தொகைகளையும் இன்முகத்துடன் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது இந்தியன் வங்கி கொழும்பு 11.
0: ஆண்டுகள் 17 ஓடி மறைந்தாலும் அந்த அற்புத கலைஞன் கே எஸ் ராஜாவின் சிம்மக்குரல் என்றும் எங்கள் நெஞ்சங்களில் தேங்காரமிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது.
5: வீட்டுக்கு வீடு வான்விப்பட்டி கருகில் ஆளுடன் குழுமியிருக்கும் ரசிக பிரமுகர்களுக்கும் இந்நிகழ்ச்சியினை நேரில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். தொடர்ச்சியாக 5 வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது. ஒரே சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது. சுற்றி வளைத்து பேசக்கூடாது. ஒரே சொல்லில் பதில் அளிக்கவும் கூடாது. இன்றைய உமாவின் வினோத வேளை நிகழ்ச்சிக்கான மத்தியஸ்தர்கள் வருமாறு நண்பர் மகதி ஹசன் இப்ராஹிம், நண்பர் சந்திரகாந்தன் மற்றும் நண்பர் நிசார் காரியப்பர். வீட்டுக்கு விட பெரும் வரவேற்பை பெற்று வரும் உமாவின் வினோத வேலை நிகழ்ச்சி அலங்கரிக்கும் முதலாவது போட்டியாளர்
2: எப்படி கூட கே எம் ஜரீனா வாருங்கள். பேசி வல்லமையுடன் பல நேரங்கள் நீடித்த உங்களுக்கு எமது சிறப்பு பாராட்டுகள். அடுத்த போட்டியாளர்கள் நாம் அழைப்பதில் குடும்ப பணியின் குணசிங்கபுரத்தை சேர்ந்த எம் எஸ் எம் முசாமி வாருங்கள். முசாமி வணக்கம். முசாமி
4: வணக்கம். கே எஸ் ராஜா
2: வழங்கும் நிகழ்ச்சியை வீட்டுக்கு விட ஒழித்து பெரும் வரவேற்பு பெறும் நிகழ்ச்சியை

0: தன் சிம்மக்குரலால் தமிழை தமிழாக உச்சரித்து அதனை உச்சரிக்கும் வேகமும் விதமும் தான் மக்கள் மனங்களில் இடம் பிடித்தது. தமிழில் முதல் தர அறிவிப்பாளராக 20 வருடங்கள் கொடிக்கட்டி பறந்தார் கே எஸ் ராஜா அவர்கள். அத்தோடு கடல் சிறந்த நாடுகளிலும் ரசிகர் பட்டாளங்களையும் உருவாக்கியது. 1970 திரை விருந்து என்ற நிகழ்ச்சியை கேட்பதற்காகவே பல லட்சக்கணக்கான நேயர்கள் அந்த நிகழ்ச்சி எப்ப வரும் என வீட்டுக்கு வீடு கடைக்கு கடை காத்திருப்பார்கள். வீட்டுக்கு வீடு வாங்குவிப்பட்டிக்கு அருகாமை திரை விருந்தை நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் என்று ஓங்கி ஒலிக்கவிட்டால் ஓடாத படமும் ஓடும். அவ்வாறு யுத்திகளை கடைபிடித்து விளம்பரமும் செய்வார் திரு கே எஸ் ராஜா அவர்கள். வானொலி என்பது நேர்களை தூங்க வைப்பதல்ல, உற்சாகம் பொங்க வைப்பதுதான். அந்த உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மின்னல் குரலோடு கே எஸ் ராஜா அவர்கள் வந்துவிட்டால் நேர்கள் அப்படியே இருந்து வானொலியை கேட்டு ரசிப்பார்கள். அதுதான் ஒரு அறிவிப்பாளரின் கடமையும் கூட. அமரர் திரு கே எஸ் ராஜா அவர்கள் யாழ்ப்பாணம் காரை நகரில் திருத்திருமதி கணபதிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனாக 1946 பிறந்தார். இவருக்கு 4 சகோதரர்கள். அவர்களில் கே எஸ் ராஜா படிப்பிலும் துடிப்பிலும் சுறுசுறுப்பானவன். ஆரம்ப படிப்பை காரை நகரிலும் பின்னர் உயர் படிப்பை பிரதேனியா பல்கலைக்கழகத்திலும் பயின்று ஒரு பொறியியல் துறை பட்டதாரியாக வெளியேறினார். பின்னர் கொழும்பில் வேலை பார்க்கும் போதுதான் திரைப்பட கூட்டு ஸ்தாபனத்தின் ஊடாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் வர்த்தக சபை பிரிவில் அறிவிப்பாளராக சேர்ந்தார். சேர்ந்த வேகத்தில் தன் குரல் வளத்தால் பல லட்சக்கணக்கான நேர்களை தன் வசம் இழுத்துக் கொண்டார். திரு கே எஸ் ராஜாவை பற்றி அவருடைய இளமை காலங்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட கல்வித்துறை பணிப்பாளராக கடமை புரிந்த திரு அரசு ஐயாத்துறை அவர்கள் இப்படி கூறுகின்றார்.
1: சிறு வயது தொடக்கம் இறுதி வரை மிகவும் துடிதுடிப்பு உள்ளவராக இருந்தார். இப்படிப்பட்டவர்களை ஊக்கெழுச்சி உள்ளவர்கள் என்று நாம் அழைப்போம். ஊக்கெழுச்சி உள்ளவர்கள், என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டிஸ். இப்படிப்பட்ட மக்களிடத்திலே தீர்மானங்களை உடனுக்குடன் எடுக்கும் தகுதி இருக்கும். இவர்களிடத்திலே நல்ல காரியங்களை தொடக்கி வைக்கும் தன்மை இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பிரயோசனப்படுத்துவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஊக்கம் ஆக்கத்தை எப்பொழுதும் வெளிக்காட்டிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மானுடரே இந்த கே எஸ் ராஜா ஆவார். இவர் ஒரு பிரபல்ய அறிவிப்பாளராக இருந்து நமது நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்த தொண்டு அளப்பெரியது.
0: நிச்சயமாக அவரின் ஊக்கமும் விடாத முயற்சியும் தான் இந்தளவு உச்சிக்கு அவரை கொண்டு சென்றது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒருவரின் வெற்றிக்கு 99% வேர்வையும் 1% முயற்சியும் தான் என்று கூறுவார்கள். இவ்வாறு திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் திரைவிருந்து நிகழ்ச்சியை செய்யும் போது ரீல் டப்பாக்களை சுமந்து வந்து அந்த படங்களில் வருகின்ற முக்கியமான கட்டங்களை தெரிவு செய்து தனது பெயர் வருகின்ற இடங்கள் எல்லாம் எடுத்து தானே தொழில்நுட்பத்தில் இருந்து 15 நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் கணக்காக இருந்து ரசித்து ரசித்து நிகழ்ச்சியை தொகுப்பாராம் திரு கே எஸ் ராஜா அவர்கள். இது பற்றி அவருடன் கடமையாற்றிய ஒரு நாள்

0: அதுவே அவருடைய வெற்றி. எத்தனையோ கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன், என்னை போன்ற அறிவிப்பாளர்கள் சகோதரி ராஜேஸ்வரிஷன் போன்றவர்களும் கூட தனியே அறிவிப்பு மட்டுமின்றி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், நாடகங்கள் இவற்றிலெல்லாம் உங்கள் திறமையை காட்டித்தான் நம்மை இனம் காட்ட வேண்டியிருந்தது. ஆனால் கே ராஜா ஒருவர் மட்டும்தான் அறிவிப்பு பாணியால் மட்டுமே புகழ் கொடி நாட்டியவர். இங்கு மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் கூட, அகில இந்திய வானொலியில் கூட இவருடைய விளம்பர நிகழ்ச்சிகள் ஒலித்தன. கே எஸ் ராஜாவுக்குரிய தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர் இருக்கும் இடத்தையே கலகலப்பாக்கிக் கொள்வார். யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அவரோடு, அவருடைய இயல்புகளோடு இணைந்து, அவருடைய கொள்கைகளோடு இணைந்து அவரை திருப்திப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய திறமை கே எஸ் ராஜாவுக்கு இருந்தது. 52 கால வாழ்க்கையிலே அவர் சந்தித்த அனுபவங்கள் மிக மிக அதிகம். அந்த அனுபவங்கள் போதும் என்று நினைத்துத்தானோ என்னவோ நம்மை விட்டு அவர் பிரிந்து விட்டார்.
1: திரு பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் கூறியது போல், அவரின் குரல் கடல் கடந்து இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் அவருக்கு லட்சக்கணக்கான நேர்களை கொண்டிருந்தது மட்டுமல்லாமல், கே எஸ் ராஜாவுக்கு இந்தியாவில் ரசிகர் மன்றமும் உருவாகி இருந்தது. ஒரு நாளைக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்கு கே எஸ் ராஜாவை பார்க்க கடல் அலை போல் ரசிகர்கள் திரண்டு வருவார்கள். ஆனால் அவர் யாரையும் பார்க்க விரும்புவதில்லை. வந்தாலும் இடக்கு முடக்காக எம்பிட்டாலும் மற்ற கதவு வழியாக வெளியே சென்று விடுவாராம். அத்தோடு அவர் சேர்ந்திருக்கும் இடம் கூட கலகலப்பாக இருக்குமாம். அவருக்கு கற்பனா சக்தி அதிகம் என்று அவருடன் பணிபுரிந்த மன்வாசனை கலைஞர் கூறுகின்றார். திரு கே எஸ் ராஜா குரல் இனிமையால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் இவர் செய்யாத நிகழ்ச்சிகளே இல்லை. இவருக்கு எப்படி தமிழ் உச்சரிப்பு வேகம் இருந்ததோ அதே வேகத்திலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இரண்டு மொழியையும் மிக வேகமாகவும் நல்ல உச்சரிப்போடு பேசக்கூடியவர். யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்ற கே ஜே யேசுதாசின் இன்னிசை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது தாம் பிறந்த மண்ணில் அதிலும் யாழ்ப்பாணம் என்றவுடன் இங்கிலீஷ் வார்த்தைகளால் மேடையை சூடேற்றி யேசுதாசையும் பின்னி எடுக்கின்றார். அதனை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள்.
2: இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாலும் இரண்டு நேரம் 9 மணி அதன் 5 நிமிடம் 9:30 வரை இசை அமைப்பாளர்
3: அவருடைய சிக்னேச்சர், அதாவது இசை என்று வச்சிருப்பார். அந்த மணியோசையை பாருங்கள், இவ்வளோ ட்ரெண்டு தாக்கங்கள் அந்த மணியோசையை கொடுக்கின்றது. இவ்வளோ ஒரு டேலண்ட், சரியான ஒரு மகா கெட்டிக்காரன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய தருகின்றேன். நண்பர்களே,
4: சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராஜாவின் தொகுப்பில் ஒன்று
3: சக்கரவர்த்தியாக
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை 2 நேரம் 9:30 நிமிடம்.
3: இது பனிஷ்மெண்ட், உண்மையாக ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் இவரை 3 கிழமைக்கு, அதாவது இடைநிறுத்துவார, பனிஷ்மெண்ட் கொடுப்பார்களாம். அடுத்த 3 கிழமையால வந்து அதே வேலையை திருப்பி செய்வாராம். இங்க இருக்கிறவர்கள் எந்த படிப்புக்கு நீங்கள் கிட்டவே வரமாட்டீர்கள் என்று நேரடியாகவே பேசுவாராம். அங்கே இருக்கின்றவர்கள் அரசியல் செல்வாக்கால் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக, அப்படித்தான் அங்கே ஈடுபடுகின்றவர்கள் கூடுதல் அறிவிப்பாளராக போறவர்கள்லாம் அரசியல் செல்வாக்கோடு ஈடுபடுகின்றவர்கள். எல்லாருக்கும் பேச்சு தானாம், ஒரு கட்டுப்பாடு, அடங்க மாட்டாராம். அவருடைய அந்தளவுக்கு படிப்பும் அந்த சரஸ்வதி கொடுத்த கொடை, அவர் இன்றும் வரையும் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பாளராக திகழ்கின்றார். எனக்கு ஒரு குருநாதர் அவருடைய குரலை வைத்து தான் நான் இப்போ அறிவிப்பு செய்கின்றேன். அதற்கு ஒரு தயம் இல்லை. யாரும் சொன்ன கே எஸ் ராஜா சொன்ன ஒரு செய்ய வேண்டாம் என்று, அதை பற்றி எல்லாம் கதைக்கிறதுக்கு எந்த ஒருவருக்கும் அருகதை இல்லை. ஒரு பிசியத்தை செய்கின்ற அருகதை உள்ளவன் தான் அதை பற்றி கதைக்க வேணும்.
5: எனக்கு கொடுக்க யார் வந்தாலும்
6: திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அதை வானொலி மூலமாக கேட்டோம். இன்று நேரில் சுஜாதாவின் குரலில் கண்டோம், ரசித்தோம்.

0: வேண்டும் ஒரு பலத்த கரகோஷம். ரசிக பெருமக்களே, கரகோஷம் என்று கூறினால் எல்லோரும் கைதட்ட வேண்டும்.
1: As you all know, K.J. Jesudas is a very popular singer right round of India and right round of continent, not only in the continent and even in Arabia. We went to Middle East recently and he performed a show and he sang in Arabic language and he won a name, fantastic name in Arabic song. But he is not going to render the Arabic song now here, but he is going to sing a popular Hindi number.
0: ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல், ஏற்கனவே பலருக்கு தெரிந்த பாடல், வானொலி மூலமாக ஜேசுதாஸ் என்றால் நினைவுக்கு வரும் ஒரு பாடல், ஏ பாடல் ஒன்று. அந்த பாடலை படிப்பதற்கு முன், ladies and gentlemen, there will be a Carnatic recital of K.J. Jesudas, who is a very powerful singer in Carnatic music. Carnatic music means K.J. Jesudas. He has won several awards as a Carnatic singer, and the full-length Carnatic music, have a musical fiesta of Carnatic music, will be performed tomorrow at the Veera Singham Mall at 6:30 p.m. ரசிகப் பெருமக்களே, கர்நாடக இசையில் ஆர்வம் உள்ளவர்களை மகிழ்விப்பதற்காக கர்நாடக இசையில் வல்லுநராக இருக்கும் கே.ஜி. ஜேசுதாஸ் அவர்கள் இசை கச்சேரியை நிகழ்த்துவார்கள். கேட்டு பாருங்கள் கர்நாடக இசை பிரியர்களே, இப்பொழுது ஏ பாடல் ஒன்று. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், அந்த ஒரே ஒரு பாடலுடன் ஜேசுதாஸ் இருக்கக்கூடாது, தொடர்ந்தும் பாட வேண்டும், வாழ வேண்டும், எங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் ரசிகப் பெருமக்கள். You know, ladies and gentlemen, not with one song. He must sing forever. The voice of Jesudas should fly right round the world. Okay, come on, give a round of applause, ladies and gentlemen. Thank you very much. Okay, there's a popular number in Tamil, Balachandra's film.
2: Apoorva Ragangal, Adisaya Ragam.
1: Ladies and gentlemen, that was a fantastic rendering of Sujatha, very beautiful name and very beautiful song and very beautiful music of the orchestra who have been here. Now please, what we expect from you all is what? Clapping, the applause, come on. Thank you very much, my good friend, Mr. B.H. Abdul Hamid, who I've been comparing earlier and who introduced me very nicely. I'm handing over the mic to my good friend and good announcer with good heart and genuine man, to my good friend B.H. Abdul Hamid.
3: நன்றி ராஜா.
0: ரசிக பெருமக்களே, கே ஜே ஜேசுதாஸ் அவருடன் பத்மஸ்ரீ விருது பெற்ற கே ஜே ஜேசுதாஸ் அவருடன் இணைந்து பாடியவர் உங்கள் அபிமானத்தை பெற்ற திரைப்பட பாடகி, தமிழ் திரைப்பட பாடகி சுஜாதா அவர்கள். அதாவது கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் மலையாள திரைப்பட உலகில் வெற்றி கொடி நாட்டி, அதாவது அவரது பெயர் கேரளம் என்று கூறினார் கே ஜே ஜேசுதாஸ் என்று தான் கூறுவார்கள். அதை பற்றி நீங்கள் எல்லோரும் சில சினிமா பத்திரிகை மூலமாக அறிந்திருக்கலாம். அடுத்து ஒரு மலையாள திரைப்பட பாடல், அது ஜேசுதாஸ் அவர்களுக்கு, உங்கள் அபிமானத்தை பெற்ற பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுக்கு விருப்பமான பாடலாக இருக்கும். அந்த பாடலை பாடுவார் நிச்சயமாக. மீண்டும் ஒரு கரகோஷம். மிக்க நன்றி. Ladies and gentlemen, K.J. Jesudas is a very popular singer who has got around the world of India and he has got the award of the Indian President. Come on, let's give a round of applause. Come on. Thank you very much, ladies and gentlemen. Okay, here he is again with the popular Tamil number, Pachai Parvai. இந்த திரைப்படம் இலங்கைக்கு இன்னும் வரவில்லை, புதிய திரைப்பட பாடல். அந்த பாடலை பாடுகின்றார் உங்கள் அபிமானத்தை பெற்ற K.J. Jesudas. Over to K.J. Jesudas. Come on. Thank you very much. Ladies and gentlemen, that was a fantastic rendering of K.J. Jesudas. Let's have a very powerful round of applause. Come on. Thank you very much. It's going to be Sujatha, very lovely name, and she's going to sing Darling, Darling, I Love You. Okay.
4: அந்த காட்சி இன்றும் என் மனக்கண்ணில் தோன்றுகின்றது. அன்புறவுகளே, இவ்வாறு ஒரு அற்புதமான கலைஞர் அமரர் திரு கே எஸ் ராஜா அவர்கள். அதோடு மறைந்த ஜனாதிபதி பிரேமதாசாவின் அரசியல் கூட்டங்களில் சிங்களத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வதும் திரு கே எஸ் ராஜா அவர்கள். இப்போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பிரபலமான செய்தி வாசிப்பாளர் சச்சரூபதி அவர்கள் திரு கே எஸ் ராஜாவை பற்றி இவ்வாறு தெரிவிக்கின்றார்.
5: ஆனால் ஒரே இடத்திலே பணியாற்றிக் கொண்டு இந்த அறிவிப்பாளரின் துடி துடிப்பும் வேகமும் எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் என்னை வெகுவாக கவர்ந்தன. அவர் ஜெட் வேகத்தில் தான் எதையும் செய்வார். ஜெட் வேகத்திலே நிகழ்ச்சிகளை தயாரிப்பார், ஜெட் வேகத்திலே அவற்றை திறம்பட அளிப்பார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அறிவிப்பு செய்ய முற்படும் முன்னர் என்ன நினைக்கிறார், என்ன பேசப் போகிறார் என்று யாருக்குமே தெரிவதில்லை. அவர் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் நான் சில சமயம் கலையகத்திலே இருந்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அவருடைய அந்த வார்த்தை சரணமாக பிரயோகிக்கும் அந்த திறமையை கண்டு இயங்கிருக்கின்றேன். உண்மையிலே தமிழ் சொல்லை தமிழ் சொல்லாக உச்சரித்து அதே சமயம் வேகமாக பல வார்த்தைகளை ஒரு சில வினாடிகளுக்குள் பேசும் திறன் படித்தவராக அவர் விளங்கினார்.
3: சட்சரூபதி அவர்கள் கூறியது போலவே அவருடைய ஜெட்வேகம் தான் எம்பையெல்லாம் வானொலிக்கு அருகில் அமர செய்தது. திரை விருந்து நிகழ்ச்சிக்காக திரு கே எஸ் ராஜா அவர்கள் தெரிவு செய்திருந்த குறி இசை கேட்டீர்கள். சட்சரூபதி அவர்கள் கூறியது போல கே எஸ் ராஜாவின் எட்வக உச்சரிப்பும் விடாமுயற்சியும் தான் அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் மெருகூட்டியது. அவர் ஒளிப்பதிவு செய்ய முற்பட்டால் ஒளிப்பதிவாளரை வைத்திருக்க மாட்டாராம். அவருக்கு $50 கொடுத்துவிட்டு டாலர் என்றுதான் ரூபாவை கூறுவாராம். அவரையே போய் ஓய்வடி நான் செய்கின்றேன் என இருந்து செய்வாராம். இப்படி பல நிகழ்ச்சிகள் நிக்கோடாவுடன் ஒரு நிமிடம். இசை அணி தேர்வு உங்கள் விருப்பம். தமிழர்களின் மங்களகரமான தைப்பொங்கல் தீபாவளி புதுவருடம் வந்துவிட்டால் அனைத்து வாழ்த்து நிகழ்ச்சிகளும் இவருக்கு கிடைத்துவிடும். எல்லா கடை உரிமையாளர்களும் இவருக்கே அந்த நிகழ்ச்சியை வழங்கி விடுவார்கள். அரைமணித்தியால நிகழ்ச்சியை இவருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாவை கடை உரிமையாளர்களும் வானொலி நிலையமும் வழங்கும். ஆனால் இவர் வர்த்தகர்களிடம் பணம் வாங்க மாட்டாரா? ஏனென்றால் டாலர் நிறைய இவரிடம் இருக்குமாம். அந்த டாலர் முடிந்த பின்புதான் கடைக்கு போய் டாலரை கேட்பாராம். அன்றே அந்த பணத்தை நண்பர்களுடன் சேர்ந்து செலவு செய்வாராம். திறமையுள்ள ஒருவனிடம் ஒரு பலவீனமும் உண்டு. அந்த பலவீனத்தால் இவர் கெட்ட பெயர்களும் வாங்கிய சம்பவங்கள் நிறைய உண்டு. இவ்வாறான சம்பவங்களினால் பலமுறை வானொலியிலிருந்து 15 நாட்கள் தண்டனை பெறுவாராம். பின்னர் திரும்ப வந்தவுடன் அவர்களுக்கு உரைக்கக்கூடிய பாடல்களை போட்டு தள்ளுவாராம். இவ்வாறு கே எஸ் ராஜாவின் நண்பர் எனக்கு தெரிவித்தார். அதில் ஒரு பாடல், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் என்ற பாடல் இப்பொழுது அவருக்காக தருகின்றேன்.
6: 1000 கைகள் மறைத்து நின்றாலும்

0: இவ்வாறான பாடல்களை போட்டு மீண்டும் அவர்களோடு முரண்டு பிடிப்பாராம் கேஎஸ்ராஜா அவர்கள். மற்றது கேஎஸ்ராஜா அவருடைய காதல் திருமணம் செய்தவர், இது பலருக்கு தெரியாத விடயம். அன்புறவுகளே, ஒரே ஒரு மகள், அந்த மனைவியும் பிள்ளையும் கனடாவில் வசித்து வருகின்றார்கள். அண்மையில் நமது சக அறிவிப்பாளர் அருண்மொழித்தேவன் அவர்கள் அவாவோடு உரையாடி அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் வாங்கி வந்திருக்கின்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு, அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுக்கு அவரோடு நான் உரையாட முடியும் என்றால் கனடாவுக்கு நேர வித்தியாசம், அவருடைய ஒலிப்பதிவு செய்து உங்களுக்கு அவருடைய ஒரே ஒரு மகள் மற்றது அவர் வந்து எங்களுடைய தாயகத்தை சேர்ந்த பெண் அல்ல, கேரள பெண்மணி, காதல் திருமணம் என்று சொல்கிறார்கள். அந்த விவரத்தையும் உங்களுக்கு அறிய தருகின்றேன். நண்புறவுகளே, இப்படி ஒரு சிம்ம குரலோன் தான், மதுர குரலோன் என்று தான் அழைப்பார்கள் இலங்கை வானொலி. அவருடைய 15 நிமிட நிகழ்ச்சியோ அல்லது 10 நிமிட நிகழ்ச்சியோ அல்லது தீபாவளி, தைப்பொங்கல், மற்றது வருடப்பிறப்பென்றால் இவருடைய வாழ்த்து நிகழ்ச்சியாக தான் போய்கொண்டிருக்கும். நீங்கள் இலங்கை வானொலியை ரசித்து கேட்டிருந்தால் அந்த நிகழ்வுகளை அன்று முழுக்க எங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் என்று குருநாதர் அவர்களுடைய 32வது ஆண்டு நினைவு நாள் என்று.
1: திரை விருந்தே நிகழ்ச்சிக்காக அவர் தெரிவு செய்து அடுத்த குறியீசை இதோ.

0: இந்த இசையை கேட்டாலே எல்லோரும் வானொலிக்கு பக்கத்திலே போய்விடுவார்கள். இவ்வாறு இவர் இந்தியாவில் கூட ஓடாத திரைப்படங்களை எல்லாம் இலங்கையில் ஓட வைத்திருக்கின்றார். உதாரணமாக நிறம் மாறாத பூக்கள், நீயா, குரு, பட்டாங்கத்தி பைரவன், மீனவ நண்பன் போன்ற படங்கள் இலங்கையில் சக்கை போட்டவை. இவருக்கு அதிக ஈர்ப்பு இவர்களிடம் கூட. நடிகர் துர்கம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், பாடகர் கே எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி, கவிஞர் கவியரசர் கண்ணதாசன். 81 ஆண்டு கவியரசர் காலமாகிவிட்டார். கவியரசர் நினைவுகளுடன் இலங்கை ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனம் கலங்கி அன்பு நேயர்களையும் கலங்க வைத்துவிட்டார். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய முதலாவது பாடலை தேடி கண்டுபிடித்து அன்று ஒலிபரப்பி கண்ணதாசனுக்கே மகுடம் சூட்டியவர் இந்த சிம்மக்குரலோன் மறைந்த கே எஸ் ராஜா அவர்கள். கே எஸ் ராஜாவின் வெற்றிக்கு அவரின் யுத்திகளே காரணம். கே எஸ் ராஜாவுக்கு நல்ல மூளை, வேகம், கற்பனா சக்தி கூட. சகல அறிவிப்பாளர்களும் நேரம் இப்பொழுது 10 மணி என்று சொன்னால் அவர்கள், அதாவது வலிமையான அறிவிப்பாளர்கள், நேரம் இப்பொழுது என்ற இடத்தில் பஞ்ச் கொடுப்பார்கள். ஆனால் திரு கே எஸ் ராஜா நேரம் இப்பொழுது 10:10 தான் பஞ்ச் கொடுப்பார். இது பற்றி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் பிரபல அறிவிப்பாளர் ஜோக்கிங் பெர்னாண்டோ இப்படி கூறுகின்றார்.
1: சாதாரண அறிவிப்பாளர்கள் எதில் பஞ்சை கொடுப்பார்களோ அதை கொடுத்து அவருக்கு ஒரு வழிபாடு இடத்தில் தான் அந்த பஞ்சை வைத்துக் கொள்வார்கள்.
0: அன்பு உறவுகளே, இந்த மணிச்சத்தத்தை ஒருமுறை கேட்டு பாருங்கள். ஒன்று காலை 9 மணிக்கு ஒலிப்பது, மற்றது இரவு 10 மணிக்கு ஒலிப்பது. இது காலையில் ஒலித்த மணி. இது இரவில் ஒலித்த மணி. இந்த இரண்டு மணிச்சத்தங்களின் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பு உறவுகளே. இவ்வாறு நிறைய யுத்திகளை கடைபிடித்த திரு கே எஸ் ராஜாவின் யுத்திகளில் இதுவும் ஒன்று. திரு கே எஸ் ராஜா அவர்கள் உழைத்த உழைப்பு தான் எங்களுக்கு ஒரு அரைமணித்தியால இன்பமாக கிடைத்திருக்கின்றது. அவர் 8-9 மணித்தியாலங்களாக எந்த பாடல் பட்டிருப்பார் என்பதனை நாங்கள் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன் குரல் வளர்த்தால் லட்சக்கணக்கான ரசிகர்களை இழுத்துக் கொண்ட திரு கே எஸ் ராஜா அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் கடமையாற்றும் போது அவர் அடிக்கடி ஒலிபரப்பும் இந்த பாடல்.
2: ராஜா

0: எனக்கு கொடுக்க யார் வந்தாலும் அதுவும் கேட்டா
1: ஓட்டவர்கள் நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். என் ராஜா வந்தாச்சு.
2: திரு கே எஸ் ராஜா அவர்கள் ஒரு அறிவிப்பாளர் மட்டுமல்ல, கலைஞர், கலைஞர், மக்கள் கலைஞர். அந்த மக்கள் கலைஞரை பற்றி, அவரின் இறப்பை பற்றி தயாரித்த நிகழ்ச்சியில் மூத்த அறிவிப்பாளர் ராஜசுரேஷ் சண்முகம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்.

0: மாலையில் வித்தியாசமாக இருக்கிறேன். ராஜா திரைப்பட போட்டுக்காக திரையிலிருந்தார். தந்தையோ கரகத்தின் தன்னையை கொண்டார். சிறிது நாளில் ஒழுக்கம் விளம்பரங்களும் கூட கரெக்டே தனது மாலையையும் தந்தை ரசிக்க வைத்தவர் கே எல் ராஜா. பட வசனங்களிலும் அல்லது பாடல்களிலும் ராஜா என்று பெயர் வந்துவிட்டார். அதிலிருந்தே நேர்களை கவரும் விளம்பரத்தை அமைத்து விட்டார்.
1: இலங்கையில் மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகள் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வயல்களில், வரம்புகளில், கடைகளில் மக்களை சந்தோஷம் அடைய வைத்த பொழுதுபோக்கு சாதனமாக இலங்கை ஒலிபரப்பு கொண்டு தாபனம் இருந்தது. அந்த வானொலியில் சம்பளத்தோடு அபிமானத்தையும் சம்பாதித்தார்கள். அந்த வகையில் மறைந்த சிம்ம குரலோன் திரு கே எஸ் ராஜா அவர்கள் தன்னை வருத்தி எம்மையெல்லாம் சந்தோஷம் அடைய வைத்துவிட்டு கொழும்பு காலிமுகத்திடலில் 1994 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இவ்வுலகை விட்டு இறைவனடி சேர்ந்தார். இவையெல்லாம் விட்டு பிரிந்தாலும் இன்றும் எம் மக்கள் மனங்களில் நிலைத்து நிற்கும் அந்த அற்புத கலைஞன் மதுர குரலோன் உங்களுடன் இப்பொழுது.

அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அமரர் சிம்ம குரலோன் திரு கே எஸ் ராஜாவின் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. கே எஸ் ராஜாவுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் இந்த பாடலை அடிக்கடி ஒலிபரப்புவார். அவருக்கு சுசீலா அம்மாவின் குரல் மீது என்ன ஏற்போ தெரியவில்லை. இந்த பாடல் எப்பொழுது நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கினாலும் இந்த பாடலை நாங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கும்.

மறைந்த மதுரக்குரல் மன்னன் கே எஸ் ராஜாவுக்கு தொழில் 11 செட்டியாத்தரம் இலக்கம் 27 ஜோனஹவுஸ் உரிமையாளர்களும் ஊழியர்களும் இதயம் நிறைந்து வழங்கும் அஞ்சலி நிகழ்ச்சி.

இலக்கம் 27 செட்டியாத்திரை உமா ஜுவல் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் நிகழ்ச்சி. வீட்டுக்கு வீடு ஒலித்து பெரும் வரவேற்பு பெரும் நிகழ்ச்சி உமாவின் வினோத வேலை.

0: வினோத வேலை மூலம் உங்கள் எல்லாம் உற்சாகம் கரைபுரள வானொலி பெட்டிக்கருகே வரவழைத்த அந்த குதூகல குரல் இனி ஒருபோதும் ஜீவனுடன் ஒலிக்கப் போவது இல்லை. ஆயிரம் ஆயிரம் நேயர் நெஞ்சங்களை வசீகரித்த அனைவரதும் அபிமானத்தை வென்ற அந்த குரலுக்குரிய ஜீவன் மதுர குரல் மன்னன் கே எஸ் ராஜா அந்த துயிரி செய்தி நம் இதயங்களில் சோக புயலாய் வீசி மறைந்தது. மறைந்து ஒரு வாரம் ஆகிறது. ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என காலங்கள் காத்திருக்காமல் பறந்து சென்றாலும் கூட பிரிந்து சென்ற எங்கள் அன்புக்குரிய கே எஸ் ராஜா இலங்கை வானொலியின் வரலாற்று வீடுகளில் என்றும் இனிக்கும் புது கவிதையாய் பரிபாடிக் கொண்டிருப்பார். இரண்டு மூன்று தசாப்தங்களிலே தனது வித்தியாசமான அறிவிப்பு பாணியால் ரசிக நெஞ்சங்களில் கிரீடம் சூட்டிக்கொண்டவர் கே எஸ் ராஜா. தமிழை அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து தமிழ் நூல்களை புது திசையில் திருப்பிவிட்ட அதிசய அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா என்றால் இவரும் மறுக்கப் போவது இல்லை. காலத்துக்கு காலம் வானொலியில் முத்துவை பதித்துவிட்ட அறிவிப்பாளர்கள் வரிசையிலே கே எஸ் ராஜாவுக்கு சிவரத்திலேயே ஒரு இடம் வழங்கியது அன்றாடம் வர்த்தக சேவையை கேட்கும் சாதாரண சாமானிய நேர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த காலத்திலே வர்த்தக சேவை அலைவரிசைகளிலே ஒரு ராஜாவாக ஊர்வலம் போனவர் உங்கள் கே எஸ் ராஜா.
1: இங்கே ஒலிபரப்பு கொடுத்தாலும் தமிழ் சேவை இரண்டு நேரம் 9 மணி
0: அறிவிப்பு துறையில் என்றும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராஜாவின் தொகுப்பில் ஒன்று.
1: நடைபெற்றது இசை அமைப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை இரண்டு நேரம் 9:30 மணி

மெயில்களின் பெயர்களை அதிவேகமாகவும் மிக அதிகமாகவும் வாசித்து இலங்கையிலும் இந்தியாவிலும் மற்றும் கடல் கடந்த நாடுகளிலும் வானொலி பிரியர்கள் மத்தியில் வெகு விரைவிலேயே பிரபல்யம் பெற்ற கே எஸ் ராஜா பணியாற்றும் ஒவ்வொரு வினாடியுமே கலகலப்பாகத்தான் இருக்கும். அவர் நேரத்தை கூறுவதை கூட வித்தியாசமான பணியாக செய்வார்.

0: நிரம்பிய கே எஸ் ராஜா பாடல்களுக்கிடையே கூறும் விளக்கங்களை கேட்டு
1: அவர் மீது அபிமானம் கொண்டவர்கள் பூர்வமாக சகல சமூகத்தவரோடும் பழகுவதை பண்பாகவே கொண்டிருந்த கே எஸ் ராஜாவுக்கு வானொலி அறிவிப்பு மட்டுமல்ல மேடை அறிவிப்பு கூட கைவந்த கலை. பொக்கிசை நிகழ்ச்சிகளும் திருவிசை நிகழ்ச்சிகளும் அவரது அபாரமான அறிவிப்பு திறனால் களை கட்டின. தமிழில் மட்டுமன்றி ஆங்கிலம் சிங்களம் போன்ற மொழிகளிலும் அவருக்கிருந்த பாண்டித்யம் அவரை மும்மொழி பேசும் ரசிகர்களும் சூழ்ந்து பாராட்ட காரணமாகியது. விளம்பர நிகழ்ச்சிகளை வித்தியாசமாக நடத்திய கே எஸ் ராஜா திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் சார்பில் நடத்திய திரையிலிருந்து நிகழ்ச்சிகளால் தனது ஜனவஞ்சக தன்மையை மேலும் வெளியேற்றிக் கொண்டார். சிறிது நாடுகள் வெளிக்கும் விளம்பரங்களில் கூட தனக்கென தன் வாணியை தந்து நேர்களை ரசிக்க வைத்தவர் கே எஸ் ராஜா. பட வசனங்களில் அல்லது பாடல்களில் ராஜா என்ற பெயர் வந்துவிட்டால் அதை வைத்து நேர்களை கவரும் விளம்பரத்தை அமைத்து விடுவார்.
2: எனக்கு கொடுக்க யார் வந்தாலும் அதோ கடிதம்
3: நான் ஒண்ணு ஜெயிக்க விட மாட்டேன்.
4: ஸ்ரீ வஞ்சி கணேசன், ஸ்ரீ பிரியா, சூரியராஜன், எம் என் நம்பியார், சுந்தரராஜன், மனோரமா, மனோகர் மற்றும் பலரின் நடிப்பில் சங்கிலி.
1: பத்து 15 ஆண்டுகளுக்கு முன் வானொலியோடு ஒன்றி இருந்தவர்களை ஒன்று கேட்டாலும் அவர்களது மனதில் பதிந்து போன கே எஸ் ராஜாவின் அன்றைய விளம்பர உத்திகளை கதைகதையாக சொல்லுவார்கள். கே எஸ் ராஜா வந்தால் இந்த பாடல்கள் நிச்சயம் ஒலிபரப்பில் இடம்பெறும் என்று நீர்கள் திட்டவட்டமாக சொல்லி ரசித்த பாடல்கள் ஒன்றா இரண்டா?
5: ஆசை நெஞ்சங்களுக்கு இரவின் மடியிலும் உறக்கம் இல்லை.
6: இவ்வாறு ஒரு கலக்கு கலக்கிய மதுர குரலோன் கே எஸ் ராஜா அவர்களுடைய 32வது ஆண்டு நினைவு தினம் இன்று. சகல அறிவிப்பாளரும் அவரோடு சேர்ந்து வேலை செய்த அத்தனை அறிவிப்பாளரும் அவரை பற்றி கூறியதை கேட்டிருக்கின்றீர்கள். அவருடைய தொழில்நுட்பம் மிக மிக மிக பெருமை வாய்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டவர் கே எஸ் ராஜா. செய்வது எல்லாம் சரி, நவீன டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு இவ்வளவு வேலை செய்திருக்கின்றார். அவ்வாறு ஒரு அறிவிப்பாளராக வந்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த மனிதன், அது ஒரு விஷம் வைத்து கொல்லப்பட்ட மனிதன், அதை பற்றி கூறியிருக்கின்றார். அந்த நாளில் தொழில் புரிந்த ஒரு அவருடைய இலங்கை ஒலிபரப்பு கூட ஸ்தாபனத்தில் அவருடைய படத்தை ஒரு சிங்கள இவரின் சேவையை பாராட்டி அவரது உருவப்படத்தை இலங்கை ஒலிபரப்பு கூட்டஸ்தாபனத்தில் அர்ஜுன் சமரசிங்கா திறந்து வைத்துள்ளார் என்பது பெருமை கொள்ள சேர்க்கின்றது. அந்த வகையில் இதுவரை கே எஸ் ராஜாவினுடைய நினைவலைகளோடு கலந்திருந்தீர்கள். அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவர் யார் என்பதை நீங்களும் புரிந்திருப்பீர்கள். என்ன குரல், என்ன திறமை, இதுதான் உண்மையாக ஒரு அறிவிப்பாளருக்கு தேவையான சொத்து. அந்த வகையில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் மிகுதி நிகழ்வுகளை தருகின்றேன். நண்பு உறவுகளே,

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் 83வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தொரு பலமான அரசியலமைப்பு சரத்தையும் திருத்துவதை கோரவில்லை என்பதால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்று சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கிறது. இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கையில் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலுக்கு வந்த 8 பெரிய தாங்குதரை பேருந்துகளை கையளிக்கும் நிகழ்வு செப்டம்பர் 2ஆம் தேதி, அதாவது நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் பங்கு பெற்றுதலுடன் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசமோதா இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தார். வவுனியா வடக்கு நெடுங்கணி கமன்ல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மாறா எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்கழகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரனிடம் கதறி அழுது கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆசியாவின் மிகப்பெரிய நிதியங்களில் முக்கிய இடத்தை வகிக்கும் இலங்கையின் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவற்றை இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கி மூவர் கொண்ட குழுவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் இதற்கான எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அரசின் கடன் சுமை 190 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையால் அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முற்றாக நிராகரித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த விசாரணைகளின் போது இடம் சட்டத்தரணிகள் பெருமளவில் முன்வந்து கொள்கை ரீதியான வலுவான வாதங்களை முன்வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்த பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை நடைமுறைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்பு செய்த வரலாற்று தவறினை மீண்டும் இலங்கை சுதந்திர கட்சி செய்யாதென்று சுரேன் ராகவன் குறிப்பிடுகிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக சுமார் 20 ஆண்டுகள் தேர்தல்கள் இன்றி வடகொரியாவை போன்ற சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயன்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண குற்றம் சாட்டியிருக்கிறார்.
தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிரான தினன தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் இன்று அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையாற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் தாசோ செரிங் தொப்கோவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறார். அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களின் முதலாவது மாநாட்டில் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட நெவூட்டல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமிச்சந்திர அண்மையில் செர்பியாவின் பெல்கிரேட் நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பலருடன் உரையாடியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் அதிமேதகு வைப்போட்டி போயர் உள்ளிட்ட பிரதிகள் நேற்று மட்டக்களப்பு புதிய மாவட்ட செயலத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டதாக அமைய வேண்டும். மக்களுக்கு பயன்பெறாத அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை. நீதிமன்ற கட்டமைப்பும் மக்கள் நலனுக்காகவே மறுசீரமைக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கிடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சினைக்கு தற்போது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாநகரசபையின் முன்னாள் முதல்வர் ஏஜிஎம் முசாமிலின் மூத்த மகன் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை ஆஜராகுமாறு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். குற்றம் செய்தவர் தான் செய்த தவறுகளை நன்கு அறிந்திருப்பதாலேயே கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி வாழ்கின்றார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் அச்சம் நியாயமானது என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார். சிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்றும் முன்னிலையாகியிருக்கிறார். பொருளை சகஸ்கர பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 சந்தேக நபர்கள் கூடிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பல ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுத்து வந்த பத்மா ரஞ்சினி எனப்படும் நோனா அம்மா கிரிபத்கொடை போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 63 வயது மதிக்கத்தக்க ஆஸ்திரேலிய பெண் சுற்றுலா பயணி ஒருவரின் அறைக்கதவின் கீழ் பாலியல் நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை திணித்த குற்றச்சாட்டின் பேரில் 3 இலங்கை நபர்கள் உணவற்றுவென சுற்றுலா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெய்வளை தேசிய மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பேர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நல ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று 8:00 முதல் நாளை 8:00 வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. எல்னினோ காலை மாற்றத்தின் தாக்கத்தால் வேலையை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் தற்போது அவதானம் செலுத்தி வருகிறது. அண்மை காலமாக இலங்கையில் தீவிரமாக பரவி வந்த டெங்கு பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனாலும் நாளாவிய ரீதியில் இதுவரை 95,000 அதிகமான எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதோடு 72 பேர் உயிரிழந்து விட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர்
பிரிசிலா ஷிரோமி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் வணிகம் மற்றும் சேவைத்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்கான இணைய முகப்பு இன்று காலை திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 17வது திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை நீக்கி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்டு சென்றார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று வருவதாக புளும்போக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமகன் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் மனுஸ்புத்தி புத்தகத்தை எரித்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்கின்றார் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சிங்கர் ராமச்சந்திரனுக்கு தமிழ்நாடு ஸ்டார் ஆஃப் மற்றும் புத்தாக்க இயக்க அமைப்பின் தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று காங்கிரஸ் கூறுமா என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சனைக்கு கச்ச தீவை மீட்பதே ஒரே தீர்வு என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிக்கிறார். கடந்த ஆண்டு அரசு அமைப்புகளுக்கு எதிராக 70,500 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் -1% குறைந்திருப்பது மாநிலத்தின் வருவாய் இயந்திரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை என்று முன்னாள் அமைச்சர் DRP ராஜா எச்சரித்திருக்கிறார். முஸ்லிம்களை வெறுப்பவர்களாக வீதி சவர்காரை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சித்தரித்ததாக சவர்காரின் பேரன் சத்யாகி சவர்கார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதற்கட்டமாக சேகரிக்கப்பட்ட வீடுகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவிகள் 10 பேர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத முடியாமல் போன 2,445 தேர்வர்களுக்காக மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் ஒரு குடும்பத்தில் 200 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது முதல் முறையாக அங்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் அந்த குடும்பத்தினர் மருத்துவமனையிலிருந்து தேரில் ஊர்வலம் நடத்தி வீட்டுக்கு அந்த பெண் குழந்தையை அழைத்து வந்தார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து 5.5 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேபாளத்துக்கு சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் பெட்ரோலியத்தில் நேர்ந்த விபத்தில் 24 வயது ஊழியர் ஒருவர் இறந்து போனார். காரில் எரிபொருள் தப்பிக் கொண்டிருந்த போது அந்த எரிபொருள் குழாய் காரில் இருந்து கலன்று ஊழியரின் தலையில் அடித்ததால் அவர் இறந்து போனார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து ஒன்று பெட்ரோலியத்துக்கு அருகில் மோதி கவிழ்ந்ததில் 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள்.
ஓடுவதற்கென்று ஒரு தகுந்த காலணி இல்லை, ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. தமது மகள்களின் கல்விக்கு எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நெடுந்தொலைவு ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டார். 47 வயது ராமாபாய் ரன்வீர் வியக்க வைக்கும் இந்த சம்பவம் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மதுரை தெப்பங்குளம் பகுதியில் உள்ள தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் சிலை முன்னுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். திருப்பதி கோவில் அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கிலோ தங்கம், 5 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2320 ரூபாய் உயர்ந்து 113920 ரூபாவுக்கும், கிராமுக்கு 290 ரூபாய் உயர்ந்து 14240 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000 கடந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோர்முஸ் நீரணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனையை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை ட்ரம்ப் ஸ்ட்ரீட் என்ற பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேபாளம் திபெத் எல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1127 கடந்துவிட்டது. சுமார் 4900 பேரை இன்னமும் காணவில்லை. கேரோங் துறைமுகம் வழி நேபாளத்துக்கு செல்லும் ஒரே சாலையை சீனா மீண்டும் முழுமையாக திறந்துள்ளது. கனரக இயந்திரங்கள் அந்த பகுதியை சென்றடைய அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு அதிக அளவில் பசுமை கூடில் வாயுவை வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியாவிடம் நேபாளம் இழப்பீடு கோரியிருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் கடுமையான புகைமூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாக ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரியாவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். எகிப்தின் சினாய் தீபகற்ப பகுதியில் பயணிகள் பேருந்து நேற்று விபத்துக்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்தார்கள், 28 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தொடர்கின்றது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தாங்கள் வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் காட்ஸ் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. ரஷ்ய வான்வெளியை விமானங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் செலஸ்கி நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றது. மேற்காசிய பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட விபத்தில் 21 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்து மீது மோதி பேருந்துக்குள்ளே விழுந்து விட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலம்பியாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மெக்குவாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் இன்று மோதுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான தேவேந்தர் படிக்கல் முன்னேற்றம் கண்டிருக்கிறார். பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸுக்கு வாகனம் ஓட்ட 5 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். பிரேசிலின் சாத் பாவ்லோ நகரின் கால்பந்து அரங்கில் இருந்து 8 வயது சிறுவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 53 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 53 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 13 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 44 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404 ரூபாய் 17 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 32 சதம், ஒரு
கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.83% இந்திய பெறுமதியில் 127.46% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.27% இந்திய பெறுமதியில் 68.29%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தின்.

0: ஐயோ ராஜான்னு லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு
1: அங்க போய் போத்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
2: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது இங்க போங்க
3: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்
6: நேரம் சரியாக 12:28 ஐக்கியராஜ்யத்தில் 11:28. இந்த வேளையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்குகிறோம். நேரம் இது இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கு மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள்.
0: வணக்கம் நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எமது ஆய்வாளர்களுடைய கருத்துக்களுக்கு பதிலாக இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அண்மையில் இலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்றுக்கு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். அந்த செவியிலே கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றில் வடக்கில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சிக்கின்றாரா மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக அவர் அளித்த செவ்வியினை இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே தருகின்றோம்.
2: வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்.
3: வணக்கம் நேயர்களுக்கு. வணக்கம்.
2: உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் நினைக்கிறேன் கடந்த 4 வாரங்களாக உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் நிச்சயமாக இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு, அதே மாதிரி பொதுவாக எல்லா மக்களுக்கும், அதே போல தமிழ் மக்களுக்கு முக்கியமான உரைகளாக இருந்தன. அதை ஒட்டிதான் உங்களோட கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு விடயத்தை நாங்கள் முதலாம், இந்த கல்முனை விடயம் உங்களுக்கு தெரியும், கல்முனை மருத்துவமனை. இது சில வரையில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தாலும் கூட இது பேச வேண்டிய விடயம். தற்போது என்ன நிலைமை இருக்கிறது, அது எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது?
3: மற்றது இந்த கேள்விகள் சம்பந்தமாகவும், நான் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 27-2 நிலையில் காட்டிலேயும் கீழே கட்சி தலைவர்களுக்கான கேள்வி எழுப்புறதுக்கான அந்த வாய்ப்புண்டு. கட்சி தலைவர்களுக்கு மட்டும் பாராளுமன்றத்திலே வழங்கப்படும். அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை மொத்தத்திலே எதிர்கட்சியிலே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த காலத்திலே ஒரு வாரத்துக்கு ஒரு கேள்வி, ஒரு மாதத்துக்கு ஒரு கேள்வி என்று எழுப்பப்பட்டது. நான் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அதை எங்களுடைய பங்குடை சரியாக எடுத்து ஒவ்வொரு வாரமும் 2 கேள்விகளை முன்வைப்பேன். அதிலே ஒரு கேள்வி குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் மட்டும் மையப்படுத்திய ஒரு கேள்வியும், 2 கேள்வி பொதுவாக எல்லா நாட்டு மக்கள் அனைவரும், அதிலே தமிழ் பேசும் மக்களுடைய பல கேள்விகளும் இருக்கின்றது, பல அவங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களும் இருக்கிறபடினால் இந்த வாரம் 2 கேள்விகளையும் நான் எழுப்புகிறேன். இந்த வாரம் கல்முனை சம்பந்தமாக இந்த கேள்வியும் நான் எழுப்பவில்லை. அப்ப ஆனால் கல்முனை வைத்தியசாலையிலே தற்பொழுது நான் நிற்கன் நிலைமை ஓரளவு ஒரு இடைக்காலத்துக்கு இடைக்கால தீர்வு என்று சொல்லி ஒரு தீர்வினை சுகாதார அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அரசாங்கம் வழங்க வேண்டும். என்னென்று சொன்னால், இது சமூகங்களுக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையாக, இரு சமூகங்களை முட்டி மோத வைக்கும் வகையாக, இரு சமூகங்களுக்கிடையிலே ஒரு குரோதத்தை விரோதத்தை ஏற்படுத்தும் வகையான ஒரு விடயமாக இந்த விடயம் மாற்றப்பட்டது. இதுக்கு பலர் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் நேரடியாக இந்த விடயத்துக்கு நான் குற்றம் சுமத்துவதாக இருந்தால், இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சினுடைய சுற்று நிறுவனம் தான் இது அனைத்துக்கும் காரணம். ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் இருந்தால், அந்த சட்டத்தை அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனத்தினூடாக அறிவித்தல் கொடுத்தால், அந்த சட்டம் பிரதேசத்துக்கு பிரதேசம் ஒவ்வொரு மத ரீதியாக, இன ரீதியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த வைத்தியசாலை இருக்கலாம், பிரதேச செயலகமா இருக்கலாம், அதுல இருக்கிற திணைக்கள தலைவருடைய முடிவுதான் முடிவென்று இருக்க முடியாது. உதாரணமாக ஒரு பிரதேச வைத்தியசாலை விடுவோமே, ஒரு பிரதேச செயலகத்திலே ஒரு கிராம சேவையாளர் அணிந்து வர வேண்டிய உடை என்ன, இல்லாட்டி ஒரு கிராம சேவையாளருடைய ஒரு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் என்ன உடையவன் வர வேணும், ஒரு ஆசிரியர் உடையவன் வர வேணும், இல்லாட்டி அவங்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனமுறையாக ஒரு அறிவித்தலை வழங்கும். அந்த திணைக்களத்தில் இருக்கிற தலைவருக்கு பொறுப்பு அந்த சுற்று நிறுவனத்தின் அடிப்படையிலே அந்த வைத்தியசாலையோ பாடசாலையோ அந்த பிரதேச செயலகத்தையோ அந்த அவருக்கு கீழே வேலை செய்யற பணியாளர்களை நெறிப்படுத்துவதுதான் அந்த திணைக்கள தலைவருடைய பொறுப்பு. ஆனால் இந்த கல்முனையிலே இருக்கிற பிரச்சனை, அது ஒரு ஒரு குறிப்பாக அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஏனென்றால் சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகள், அவங்க பிறந்ததிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்கள் சில உடைகளை அணிந்துதான் பாடசாலைக்கு செல்வார்கள், வீட்டிலே இருப்பார்கள், அவங்க தலையை மறைத்துதான் வீட்டிலேயும் இருப்பார்கள். அப்படியான ஒரு சூழலில் அவர்கள் இந்த வேலைக்கு வரும் பொழுது, இல்லை நீங்கள் இந்த யூனிஃபார்மை மட்டும்தான் போட்டு வர வேணும் என்று அரசாங்கத்தை சுற்றுமுறையும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதாபிமான ரீதியாக, இல்லாட்டி ஒரு ஒரு மனித நேயத்துடன் பார்த்தால் அதிலே ஒரு சங்கடம் இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்தை பொறுத்தளவில் இதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் இதை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுவதற்கான காரணம், என்னை பொறுத்தளவில் மிக விரைவாக கல்முனையிலே மாநகர மாநகர சபை தேர்தல் அறிவிக்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கல்முனையிலே ஒரு மாநகர சபை தேர்தல் நடைபெறாமல் இருந்ததுக்கான காரணம் ஒரு நீதிமன்ற வழக்கு இருந்தது. அதிலே அந்த இரண்டு பிரதேசங்கள் பிரிகிற சம்பந்தமாக, பிரதேச சாய்ந்த மருது பிரதேச சபை பிரிகிற சம்பந்தமாக இனி தேர்தல் நடக்கலாம். சில சில அரசியல்வாதிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட, கட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு இனவாதத்தை மதவாதத்தை மட்டும் கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு சிலர் இந்த கல்முனை மாநகர சபையிலே முதல்வர் வேட்பாளர் ஆசையிலும் கூட இவ்வாறான விடயங்களை பெருசுபடுத்திருக்கலாம். அது ஆரம்பம். இப்பொழுது அது சம்பந்தமாக பேசுகிறவர்கள் இது கல்முனையோடு சம்பந்தப்பட்டவுடைய மட்டுமல்ல, கட்டாரில் இருக்கிற சவுதி சட்டார் சவுதியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்ல இருந்து, காலி மாத்திர ஹம்பாந்தோட்டில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் இருந்து, மலையத்தில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் இருந்து அனைவரும் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்தளிப்பத்தில் ஆரம்பத்தை தான் நான் சொல்றேன். என் மீதும் எங்களுடைய கட்சி மீதும் சில குற்றங்கள் சுமக்கப்படுகின்றது. நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சரியாக கையாளவில்லை. ஆனால் நாங்கள் கட்சியாக ஒரு நீண்ட கலந்துரையாடலுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கை ஒன்றே நாங்கள் வெளியிடத்துக்கு இருக்கிறோம் இந்த வாரம். அந்த அறிக்கையிலும் தெளிவாக நாங்கள் சொல்கின்றோம், சுற்று நிறுவத்தை அரசாங்கம் மாற்றி சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே எல்லா மத ரீதியான சுதந்திரங்களும் வழங்குறது அதிலே தவறில்லை. அது சுற்று நிறுவம் உருவாக்குறது இலங்கை தமிழரசு கட்சியோ இல்லை அந்த அந்த வைத்தியசாலைக்கிற வைத்திய அத்தியட்சகரோ அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. அப்ப இதிலே பிழை எங்கிருக்கு பார்த்தால் இந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் அதிலே அன்று கல்முனை வைத்தியசாலைக்கு அந்த சகோதரிகள் வந்த பொழுது அவர்களை அனுமதித்திருக்கலாம் தானே என்று சொல்றது அது ஒரு விவாதிக்கப்பட்டுபடக்கூடிய ஒரு விடயம். அது அந்தந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யற அந்த நிறுவனத்தினுடைய அந்த காலப்பகுதியில் தலைவருடைய தலைவர் சிலரும் கண்டும் காணாமல் விடலாம், பார்த்தும் பாராமல் விடலாம் என்றெல்லாம் வாதங்களும் நிற்கலாம். ஆனால் அதுவல்ல சரியான தீர்வு. சரியான தீர்வு அரசாங்கம் அந்த முடிவெடுக்கிறார். இன்று அரசாங்கம் என்ன செய்கின்றது சொன்னால், நான் அண்மையிலே பார்த்தேன், நலிந்த ஜாதி சார்கள் சொன்னால் ஆறு தமிழ் பேசும் கட்சி ஒன்றா சேர்ந்து இதுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். இன்றைக்கு சுகாதார அமைச்சர்களே அமைச்சியை நடத்துவது ஆறு தமிழ் பேசும் கட்சியிலா இல்ல சுகாதார அமைச்சரா? அப்ப இந்த கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது ஏன் இது இப்படி எல்லாம் நடக்குது என்றதையும் நாங்கள் வடிவாக தெரிய புரிந்து கொள்ள வேண்டும். ஆறு தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிற என்ற முடிவை எடுத்த அண்டையில இருந்து மிகவும் மோசமான இனவாதமான கருத்து எல்லா சமூகத்திலும் இருந்து வருது. என்றால் இந்த ஆறு தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் தங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக வரும் என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏன் இதிலே ஒரு சிலர் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு தமிழ் பாராளுமன்ற குறிப்பாக ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேணும். அந்த புதிய கட்சியை ஆரம்பித்தால் அவருக்கு வடக்கு மாகாணத்திலே அவர் விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட முன்னாள் போராளிகளை இணைத்துக் கொண்டு ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கி அதை அதை மையப்படுத்தி வடக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசி வன்முறையை தூண்டிவிட்டு அதிலே லாபம் அடையலாம் என்றும் சில சிந்தனைகள் சில பாராளுமன்றத்திற்கு இருக்கிறதாக பேசப்படுகின்றது. வன்முறை என்று சொன்னால் நான் சொல்றேன், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கருத்திலே கூடி வன்முறை என்று சொன்னால் குத்தி கொலை செய்து வெட்டி கொலை செய்து அப்படி இல்லை, கருத்தியல் ரீதியாக தமிழ் முஸ்லிம் ஒரு உறவுக்கு பாதகமான செய்திகளை சொல்லி அதை வைத்து அரசியல் செய்யலாம். இது கடந்த காலத்திலே கருணா அவர்கள் முயற்சியெடுத்தார், வியாலேந்திரன் அவர்கள் முயற்சியெடுத்தார், பிள்ளையன் அவர்கள் முயற்சியெடுத்தார், இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சிலர் முயற்சியெடுத்தார்கள், இஸ்லாமிய சில அரசியல்வாதிகள் முயற்சியெடுத்தார். அதோ ஒரு நிராகரிக்கப்பட்டு அவர்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இதோ ஒரு புதுசாக தாங்கள் மீண்டும் அரசியலே தங்களுக்கென்று ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறவர்களுடைய சில நகர்வுகளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது.
4: நிச்சயமாக உங்களுடைய வடக்கை பொறுத்தவரையில் வடக்கை விட கிழக்கை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு முரண்பட்ட ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருக்கிறது. சாதாரணமாக அங்கு தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் இரண்டு பகுதியினர் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், எப்படி முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கிடையில் ஏற்கனவே யுத்த காலத்திலே முரண்பாடுகள் இருந்தன, அந்த முரண்பாடுகளை கலைந்து கொண்டு தற்போது ஒரு அரசியல் செயல் வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரதேச செயலகம் தமிழ் பிரதேச செயலகம் தொடர்பான ஒரு விஷயம் இருக்கிறது, அது எந்த அளவில் தற்போது இருக்கிறது?
3: அது தற்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது, நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பை வழங்குவார்.
4: பெரும்பாலும் அது அரசாங்கம் அதில் ஒரு தலையீட்டை மேற்கொள்ளலாம் என்ற
3: அரசாங்கம் வந்து இந்த விடயத்திலே சுற்று நிறுவன விஷயத்திலே மௌனமாக இருக்கிற அரசாங்கம் அந்த விஷயத்தை தலையிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகின்றது, அது சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்பு தான் உறுதி முடிவை சொல்லும்.
4: பெரும்பாலும் அந்த விடயம் தீர்க்கப்படாவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல்
3: நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறபடியே தீர்க்கப்படாமல் விட்டான் யோசிக்கிறீங்க. நீதிமன்றம் தீர்க்க தான் வேணும்.
4: எப்பொழுது அந்த வழக்கு வரப்போகிறது?
3: தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்த தவணை நானுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் அடுத்த தவணை வரும்.
4: இந்த விடயத்தில் இன்னும் ஒரு
3: புதிய வழக்கல் அது இப்போ
4: இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான்.
3: நீதிமன்றத்தில் வழக்குகள் காலம் எடுக்கும் என்று தெரியும்.
2: அதுக்காக தான் ஒரு நீதிமன்ற மறுசீரமைப்பு இடம்பெறுகிறது. இந்த விடயத்தில் இந்த மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்பில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக அண்மையில் எங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. இது எந்த அளவு தீர்க்கப்படக்கூடிய மட்டக்களப்பில் ஏற்கனவே பல்வேறு நீர்நிலைகள் இருக்கிற போது அந்த குடிநீர் பிரச்சனை வருவதற்கான காரணம் அதை எவ்வாறு தீர்க்கலாம் என்கிற ஒரு நீண்டகால திட்டம்.
3: அதாவது இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு 3-4 வகையான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். இது மட்டக்களப்பு மாத்திரமல்ல பல மாவட்டங்களுக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. என்றால் குடிநீருக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் ஒரே குளங்களில் இருந்தால் நீர் வழங்கப்படுகின்றது. குடிநீருக்கு நீர் இருந்தாலும் விவசாயத்துக்கு நீரை வழங்கினால் குடிநீருக்கு நீர் வழங்குவதில் சில தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. குடிநீருக்கு நீர் வழங்கினால் விவசாயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுது, மாறி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை முந்தினை ஆறு திட்டம் என்று சொல்லி ஒரு 2 பாரிய குளங்களை இணைத்து ஒரு பாரிய ஒரு மாபெரும் பெரிய அளவிலேயே ஒரு நீர்ப்பாசன திட்டம் ஒன்று முந்தினையாறு திட்டம் என்று ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கான ஆய்வு பணிகள் அதாவது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்து அது பிரெஞ்சு ஏஜென்சியினுடாக ஒரு குறைந்த மிகவும் குறைந்த வீத வட்டிக்கும் ஒரு கிராண்ட் அதாவது ஒரு நன்கொடையும் சேர்த்து பிரெஞ்சு அரசாங்கம் வழங்குறதுக்கு எல்லா விடயங்களும் 2015 19 இடையிலான நல்லாட்சி காலப்பகுதியிலே அப்படி ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நாட்டிலே பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக IMF திட்டத்தின் கீழே அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. என்ற புதிதாக கடன் அரசியல் அமைப்பு முடியும் வரையும் கடன் எடுக்க முடியாது. அதனால அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டது. ஆனா இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே அந்த திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கலாம். நான் அண்மையிலே இலங்கைக்கான பிரெஞ்சு உயர்சானியர்களை பிரெஞ்சு தூதுவரை சந்தித்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், கடந்த ஒரு 16 மாதங்களாக தாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் அந்த பிரெஞ்சு ஏஜென்சியினுடைய முந்தினார் திட்டம் மற்றும் இன்னும் பல திட்டங்களுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்துறதுக்கான முயற்சியிருக்கோம். இலங்கை அரசாங்கம் அதுக்கு சாதகமான முடிவை சொல்லலன்னு சொல்றாள். அப்ப இது முந்தினார் திட்டம் வந்தால் ஒரு வகையான நீர் தட்டுப்பாடுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தலாம். இரண்டாவது விடயம், பல பகுதிகளிலே நிலமட்டங்கள் அதாவது சில இடங்களிலே ஏத்தமாக இருக்கும், சில இடங்களிலே பதிவாக இருக்கும். அப்ப கொஞ்சம் ஏத்தமாக அந்த நீர் தாங்கியிலே இல்ல நீர் பாசன திட்டங்களை அன்னித்த பிரதேசத்தில் உன்னிச்சு என்று சொல்ற பிரதேசம் எல்லாம் அதுக்கு வேறு மாதிரியான ஒழுங்கு செய்ய வேணும். அதுக்கு ஒரு வாட்டர் சப்ளை ப்ரொஜெக்ட், ஒரு கம்யூனிட்டி சப்ளை ப்ரொஜெக்ட், அப்படியா ஒரு பிளான்ட் ஒன்று போடணும், தண்ணியை தள்ளி இல்லாது பிரஷர் காணாது. இப்பொழுது நாங்கள் முன்மொழிந்து அப்படி ஒரு திட்டம் நடந்து கொண்டோம். இன்னும் சில திட்டங்களிலே நீரை கொண்டு போவதற்கு தேவையான பைப் லைன், அந்த பைப் லைனை வந்து அரசாங்கம் எங்களுடைய மாவட்டங்களுக்கு தருவதிலே சில விழுப்பறிகள் இருக்கின்றது. மாவட்டத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர் பைப் லைன் தேவை என்றால் தருவதோடு 50. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மிக குறைந்த வேகத்தில் தான் அந்த வீதத்திட்டம் நடக்குது. அடுத்த காரணம் என்ன சொன்னால் பைப் லைன் அரசாங்கம் தந்தாலும் அந்த பைப் லைனை போடுவதற்கு மடுவெட்டவும் கான் வெட்டவும் அந்த பைப் லைன் அந்த இணைப்பை செய்வதற்கு தேவையான பணத்தை அரசாங்கம் ஒதுக்குவதில்லை. மட்டக்களப்பை பொறுத்தவரை இது எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை. ஒரு டிசைன் டீம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகர வெறுகள் எல்லில் இருந்து துறநிலான வரைக்கும் படுவாங்கரை எழுவாங்கரை ரெண்டையும் முனைத்த வகையாக ஒரு முழுமையான ஒரு பிளான் ஒன்று வரும். அதாவது இந்த பிரதேசத்துக்கு இப்படித்தான் தண்ணி வரும், இந்த பிரதேசத்துக்கு இப்படித்தான் தண்ணி வரும், இந்த திட்டத்தில் இருந்து இந்த பிரதேசத்துக்கு வரும் என்ற ஒரு முழுமையான ஒரு டிசைன் பிளான் என்று தேவை. அது செய்வதற்கு தேவையான டிசைன் யூனிட் மட்டக்களப்பிலே இல்லை, அது திருவண்ணாமலையில் இருக்கின்றது. மட்டக்களப்புக்குன்ற ஒரு டிசைன் யூனிட் இருந்தால் அவர்களுக்கு தெரியும் இதை எப்படி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே இந்த எல்லா திட்டங்கள் அதாவது ஒன்று அந்த வாட்டர் சப்ளை பேக்கேஜ் பிளான் போடுறது, இன்னொன்று முந்தினையாறுடாக வருவது, இன்னொன்று முகாமியத்துவம் செய்வது அம்பாறிருந்து வர்ற தண்ணி, இல்லை இன்னொரு பிரச்சனை அம்பாறை மாவட்டத்திலே கூடிய அளவான சிங்கள மக்கள் வாழ்ற பிரதேசங்களில் கூடிய அளவான இணைப்புகளை கொடுத்து அவர்களுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு சில நேரம் மட்டக்களப்பு அம்பாறைக்கும் பொதுவாக இருக்கிற சில குளங்களிலிருந்து தண்ணி போகின்றது. அப்ப இப்படியான பல பிரச்சனை இருக்கின்றது.
2: ஏன் இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் அந்த திட்டத்தை அரசாங்கம் இன்னும் சரியாக கையாளவில்லை?
3: அது அரசு தரப்பு யாரும் வந்தால்தான் கேட்க வேணும். அண்மையிலே கூட பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியினூடாக இந்த விடயம் சம்பந்தமாக நான் கேள்வியை கேட்டிருந்தேன். விரைவாக செய்வதாக சொல்றார்கள். ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்தை பொறுத்தளவே 18 மாதங்கள் கலந்தும் இதை செய்யவில்லை என்றது அவர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது அரசாங்க தரப்பை சேர்ந்தாலும் வந்தால் நீங்கள் கேட்க வேணும் கட்டாயம்.
2: நிச்சயமாக இந்த இவ்வாறு செய்கின்ற போது அரசாங்கம் மீண்டும் சொல்கிறது, வடகிழக்கிலே நாங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு முதலமைச்சர் வேட்பாளர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் வருவார்கள், எந்த அளவு ஒரு நம்பிக்கையோடு அரசாங்கம் செயல்படுகிறது இதை வைத்துக்கொண்டு?
3: அவர்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடத்த எண்ணம் இப்பொழுது இல்லை போலதான் தெரிகின்றது. நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்திலே மாகாண சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டம் நடந்தது விஜித் ஹேரத்தாருடைய தலைமையிலே. உண்மையிலே அந்த கூட்டத்திலே எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக கௌரவ நிசாம் காரியப்பர், கௌரவ மனோ கணேசன், கௌரவ ரஞ்சித் மதுமண்டர் மற்றும் நான் அதிலே கலந்து கொள்கிறோம். நாங்கள் வலிமையாக நேற்றைய தினம் கௌரவ மனோ கணேசன் அவர்களும் கூட ரஞ்சித் மதுமண்டர் அவர்களும் கூட இதில் ஒரு நேரத்தில் இழுக்கடிக்கும் விஷயம் என்று அவர்கள் வெளியே சென்றிருந்ததாக நான் அறிந்தேன். நான் போவதை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். நானும் சென்று கேள்வி கேட்டேன் என்று நடக்கின்றது என்று அவர் இப்பொழுது அடுத்தது இளைஞர்களுடைய பங்களிப்பு இவ்வாறு மகான் சபை இருக்க வேண்டும் என்று அபாரி ஆய்வு செய்யப்படுறாங்களா? ஏற்கனவே பெண் பிரிவினத்தை அதிகரிக்க வேண்டும், அதிலே நாங்கள் இணங்கி பெண் பிரிவினத்தை 25% உறுதிப்படுத்தக்கூடிய வகையான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதை கிடப்பில போட்டுவிட்டு இப்ப இளைஞர்கள் அடுத்தது விசேடத்தவர்களுடைய கோகஸை அழைக்கப்படுறான்னு சொல்றாங்க. அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை எதுக்கிறது வழங்குறது நாங்களும் முடங்குறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய வாதம் என்றால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை வைத்து அடுத்த மாகாண சபைக்கிடையிலே இந்த முழு அனைத்து விடயங்களையும் நாங்கள் குறிச்சலாம். பெண் பாராளுமன்ற தேர்தலில் கூட பெண் பிரிணித்துவம் கட்டாயப்படுத்திய ஒரு ஒதுக்கீடு இல்லை, உள்ளாட்சி மன்றங்களில் இருக்கின்றது. மாகாண சபைக்கு நாங்கள் பெண் பிரிணித்துவத்துடன் சேர்த்து செய்யக்கூடிய வகையான ஒரு தீர்வை காணலாம். ஆனால் இப்பொழுது அவர்களை நகர்வை பார்த்தால் ஓண்டோண்டாக புதிதாக கொண்டு வருவார்கள், என்றால் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று. அவர்கள் மாகாண சபையிலே முதலமைச்சர் பதவியை தாங்கள் பெற்றுக் கொள்ளப் போவதாக சொல்றது நடத்தாத மாகாண சபை அப்படி சொல்றது சொல்லலாம் தானே?
5: என்னதான் இந்திய அரசாங்கம் இதில் தலையிடுகிறது என்று சொல்ற அண்மையில் வெளிவர அமைச்சர் வெளிவர செயலாளர் வந்திருப்ப கூட இந்திய அரசாங்கம் இதில் அழுத்தம் கொடுக்கப் போகிறது என்று இந்திய பத்திரிகைகள் கருத்தை வெளியிட்டிருந்தன. கூட வந்த விடயத்தை அன்னைக்கு இந்த மாகாண சபை பற்றி பெரிதாக கருதிப்படவில்லை. உங்களுக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அவரோடு?
3: நாங்கள் வெளிவர செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவருடன் எங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் நாங்கள் பேசினாங்கள். அவர் எங்களுடைய கூட்டத்திலே மிக தெளிவாக சொன்னார், ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய செயலாளருடைய வருகை சம்பந்தமான அந்த ஊடக அறிக்கையிலே மிக தெளிவாக 13 திருச்சட்டத்தோடாக உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதுதான் முதல் சந்தர்ப்பம் வெளிவிவகார, அதாவது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பகிரங்கமாக ஊடக அறிக்கையிலே சொன்னார். அதுக்கு முதலும் எங்களிடம் சொன்னார், ஊடக அறிக்கையிலே சொல்லப்படவில்லை. அவர் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாகாண சபை சம்பந்தமாக தெரிவுக்குழு இருக்கின்றது, தெரிவுக்குழுவினுடைய முடிவு வந்தா பிறகுதான் தேர்தலை நடத்தலாம் என்று சொல்றார்கள். தெரிவுக்குழு இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும், தெரிவுக்குழு இருக்கிறதுக்கே தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் இந்திய அரசாங்கமும் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதாவது அரசாங்கங்களை இழுத்தடிப்பது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறோம்.
5: நீங்கள் கடைசியாக ஒரு நாடாளுமன்ற உரையிலே இந்த கடன் தொடர்பாக, அதாவது சாதாரண மக்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் கடன் வரம்பு எப்படி இருக்கிறது, மற்ற பெருந்தொகை கடன்கள் யாரை சென்றடைந்திருக்கிறன, அல்லது அளவிட முடியாத கடன்கள் தொடர்பாக ஒரு ஒரு நீண்ட உரையாற்றியிருந்தீர்கள். உண்மையாக அது இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான உரை. அது இது தொடர்பாக தான் நாங்கள் உங்களோட பேச இருந்தோம். அதாவது இந்த அதாவது அளவிட முடியாத கடன்கள் அல்லது நான் பெர்ஃபார்மிங் லோன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். அது எந்த அளவுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் எந்த மக்களுக்கு யாருக்கு அது இல்லாமல் செய்யப்படுகிறது, இதனால் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள்?
3: இது ரெண்டு வகையான கடன் இருக்கின்றது. ஒன்று வந்து நான் பெர்ஃபார்மிங் லோன், இன்னொன்று வந்து பேட் டெட் என்று சொல்வார்கள். நான் பெர்ஃபார்மிங் லோனை பொறுத்தளவிலே, அதாவது அவங்க கடன் தங்களுடைய அவனுடைய பெயரிலே இன்னும் கடன் தொகை இருக்கின்றது, மாதாந்தம் கட்ட வேண்டிய அந்த கட்டணத்தை கட்டாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் அதை மீண்டும் அறுவிட அந்த அவங்களிருந்து அறவிடுவதற்கான நடவடிக்கை வங்கி கைவிடாத அப்படியான சில கடன்கள் இருக்கு. இன்னொன்று பேட் டெட், அதாவது இனி இந்த கடன்
5: கிடைக்காது,
3: நான் பெர்ஃபார்மிங் லோனா இருந்ததான் பேட் டெட்டுக்கு மாறும். 2022 ஆண்டிலே நான் கோப்புடைய உறுப்பினராக இருக்கும் பொழுது இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி போன்ற அரச வங்கிகள் அந்த கோப்புக்கு முன்பாக வரும் பொழுது சில அறிக்கைகளை ஒழிச்சு தான் சொல்வார்கள். என்றால் மக்களுக்கு வங்கிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போனால் அந்த வங்கிகளுடைய வங்கிகள் வீழ்ச்சி அடையும்ன்றதுக்காக அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று கோப்புடையும் அதை ரகசியமாக பேசி முடிப்பார்கள். ஆனால் அதை பார்த்தால் அதிலே பெருமளவான பெயர்களை குறிப்பிடுறது நாகரிகம் அல்ல. ஆனால் இலங்கையிலே பொழுது பல கோடிக்கணக்கான நிதியை வைத்திருக்கும் தனியார் கம்பெனிகள் பல கோடிக்கணக்கான நிதியை இந்த அரசாங்கத்துக்கு அரச வங்கிகளுக்கு மூல செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பொதுமகன் ஒரு முச்சக்கர வண்டியோ இல்லாட்டி ஒரு மோட்டார் பைக்கோ ஒரு காரோ ஒரு வீடோ வாங்குவதற்கு ஒரு சிறிய கடன் தொகை எடுத்தால் என்னுடைய கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு அந்த டேட்டுக்கு காசு போராட்டி ஏதோ அடிப்பாங்க, ஒரு 5-6 அடிப்பாங்க. அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு இப்படியான கஷ்டப்படுத்தி அந்த நிதியை அறவிடுறார்கள். ஆனா கோடிக்கணக்கான நிதியை வைத்திருக்கிறவர்களுக்கு அப்படியான விடயங்கள் நடைபெறாத மாதிரி 2022 ஆண்டுல எனக்கு ஒரு ஊகம் இருந்தது, அப்படியான ஒரு யோசனை இருந்தது. அப்ப அதனால நான் என்னுடைய ட்விட்டரிலூடாக இதை வெளிப்படுத்தி விட்டேன். இப்படி இந்த 10 பேருடைய பட்டியலை வெளியிட்டு இது சம்பந்தமா என்ன நடக்கும். அதுக்கு பிறகு மக்கள் வங்கியினுடைய அப்பொழுது இருந்த தவிசாளர் சேமன் அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார், நீங்கள் இந்த வங்கிக்கு எதிராக செய்த நடவடிக்கை அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம், நான் அதுக்கு பதில் போட்டேன், நீங்கள் உங்களுக்கு எதிராக தான் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் என்று. அப்ப இது கோடிக்கணக்கான காசு. அப்ப நான் அண்மையிலே அரசாங்கத்திடம் இப்பொழுது கேட்டேன் என்றால் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே நிலையில் கட்டளைகளை மாற்றி அமைத்து கோப்புக்குழு, கோப்புக்குழுவிலே விசாரணைக்கு வரும் நிறுவனங்களுக்கு இல்லாடி அமைப்புகளுக்கு அல்லாடி அரச கம்யூனிட்டி பப்ளிக் என்டர்பிரைஸ், அதாவது அரசாங்கம் செய்யும் என்டர்பிரைசரிலே நடக்கிற முறைகேடான விடயங்களை பற்றி கோப் குழுக்கு நேரடியாக லஞ்சல் ஊழல் ஆணைய குழுவுக்கு பைபரி கமிஷனுக்கு அனுப்பக்கூடிய வகையாக அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்க. நான் கேள்வி எழுப்புனான், அவர்கள் அனுப்பியிருந்தது ஒரு 30 லட்சம் 40 லட்சம். நான் அனுப்பினது கோப் குழு ஏன் இலங்கை வங்கி மக்கள் வங்கி போன்ற இவ்வளவு கோடிக்கணக்கான நிதியை இன்னும் கைப்பற்ற இன்னும் மூல பெறாமல் வைத்திருக்கிற இவர்களை இல்லோ அனுப்பியிருக்கிறோம். அதிலே பலர் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளை சம்பந்தப்பட்டவர் அரசியல்வாதிகள் இப்படி பலர் இருக்கிறார்கள். அந்த அந்த பழைய கணக்கிலே 2022 ஆம் ஆண்டு நான் அண்மையிலே கேட்டது புதிய இப்போ 2026 ஆம் ஆண்டிலே புது லிஸ்ட் வேணும்னு கேட்டான். இதுவரைக்கும் அரசாங்கம் அதுக்கு பதில் அளிக்கவில்லை. இல்லை இதுக்கு வேடிக்கையான காரணம், இன்று பல அரசியல்வாதிகள் வட்டிக்கு கொடுக்கிற வியாபாரத்தை ஈடுபடுறார்கள். வட்டிக்கு கிடைக்கிற காசை எடுத்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செய்யற மாதிரி பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படி ஒரு சில அரசியல்வாதிகளை பற்றியும் அதிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு குறிப்பாக ஒருவர் பல அரசியல்வாதிகள் அதிலே குறிப்பிட்டது ஒருவர் அவர் இலங்கை வங்கிக்கும் மக்கள் வங்கி 2-ல் 1க்கு தினம் கோடிக்கணக்கான கடன் முன்னும் கட்ட வேண்டிய இருக்கிறார். ஆனால் அவர் வட்டியிலே உழைக்கிறார், அவருடைய வியாபாரமா அது செய்து கொண்டிருக்கிறார். அவர் மக்களோட காசை மக்கள் வங்கியிலே இருந்தோ இலங்கை வங்கியிலே இருந்து கடனாக வாங்கி அந்த கடனை கட்டாமல் அதை ஒரு நான் பெர்ஃபார்மிங் லோனாக வச்சுக்கொண்டு அந்த காசை வைத்துக் கொண்டு வட்டிக்கு கொடுத்து இன்னும் பல கோடிக்கணக்கான காசு அவர்கள் உழைக்கிறார்கள். அவர் இவர்களுக்கு எதிராக யார் சட்டம் அடிக்கிறார்கள்? அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார்கள். நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றத்துக்கு நல்ல வங்கியில சார்பிலே நல்ல திறமையான சட்டத்தரங்களை வைத்து அந்த வழக்கை வெல்ல வேண்டாம். எத்தனையோ கோடி இதெல்லாம் மக்கள நிதி. மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த பொழுது எதிர்பார்த்தது இப்படி என்ன எதிர்பார்த்தது? நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பம் 18 பில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமான காசு உகாண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அதை எல்லாத்தையும் முறையில் பேசினார். இன்றைக்கு அந்த 18 பில்லியன் அவர் கண்டவரை பற்றி கதையை காணல. மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் கையிலே எத்தனை லம்போகினி இருக்கு என்று சொன்னார்கள். இன்னும் அந்த லம்போகினியை கண்டுபிடிச்சதாக நாங்கள் காணவில்லை. தங்கத்தரசியல குதிரை இருந்தன்னு சொன்னார்கள். அரசாங்கத்துக்கு வாக்களித்த பொழுது இப்படியான விடயங்களை பற்றி விசாரணை நடக்க வேண்டிய எதிர்பார்த்தனால் இன்றைக்கு நடைபெற விசாரணைகளும் நடைபெற கைதுகளை பார்த்தா அது சின்ன கை சின்ன களவோ பெரிய களவோ களவு தான் அதில் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பெரிய விஷயங்களிலே கவனம் செலுத்தியது போதாது போல எனக்கு தெரிகின்றது. என்றால் அதே போலதான் போர்ட் சிட்டியை பற்றியும் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தேன். சாதாரண ஒரு குடிமகன் நாட்டிலே வந்து ஒரு மற்ற இடப்பிள்ளை எல்லாம் அது அமலுக்கு வரப்போகின்றது. அரசாங்கத்திலே காணிய குத்தையை கெடுத்து அதிலே தென்னம்புள்ள நாட்டுறதாகவோ முந்திரி நாட்டுறதாகவோ சொல்லி ஒரு விவசாய பண்ணை செய்ய போறேன், 100 பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்க போறேன் சொல்லி ஒரு காணியை குத்தையை கெடுத்து 15-10 ஆண்டுகளாக அந்த குத்தையை கெடுத்த காணியிலே அந்த சொன்ன விடயத்தை செய்யாவிட்டால் அந்த லீஸ் கொடுத்தது அதாவது அந்த ஒப்பத்தை ரத்து செய்யலாம். இன்று போர்ட் சிட்டியிலே எத்தனையோ அரசாங்கமாக போர்ட் சிட்டி இருக்கின்றது, அதுல எத்தனையோ 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகின்றார்கள். இதுவரைக்கும் ஒன்றையும் காணல, 10 வருஷத்துக்கு மேல போகின்றது. அதுக்கு நடவடிக்கை எடுத்தது தெரியல. அதுல இருக்கிற சில அதிகாரிகளுடைய சம்பளத்தை பற்றி கேட்டிருந்தேன் என்றால் என் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது. சில அதிகாரிகள் 10 to 14 lakh வரைக்கும் சம்பளம் எடுக்கிறதாக போர்ட் சிட்டியிலே, அவங்களுடைய சம்பளம் அளவுக்கு கூட போர்ட் சிட்டிக்குள்ளே வருமானம் அரசாங்கத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இப்படியான சில விஷயங்களிலே எங்களுக்கு சில அதிருப்திகள் இருக்கின்றது.
6: அரசாங்க நிதிக்குழுவில பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த வங்கி சேவைகளை புனரமைக்கிறது? சாதாரணமாக நினைக்கிறேன், மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பை நீங்க சொல்கிற சாதாரண மக்கள் கடன் பெறும் போது அவர்கள் எதிர்கொள்கின்ற அசௌகரியங்கள் இதனை எவ்வாறு நிவர்த்திக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை இந்த நாடாளுமன்ற குழுவினோடாக சரி செய்ய முடியுமா? இது மத்திய வங்கியோட தொடர்புடைய விடயம். என்னால கூட நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது அதனை கொண்டு வரும்.
3: இதிலே பல குழுக்கள் இருக்கின்றது பாராளுமன்றத்தில். விசாரமாக கோப் குழு, அது கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைஸ், அது அரசாங்கம் வணிக செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அது அதுக்குள்ளே வரும். பிற அரசாங்க பாராளுமன்ற நிதிக்குழு கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ், இந்த இரண்டுக்கும் அவர்களை அழைக்கலாம். அவர்களை அழைக்கும் பொழுது மக்கள் முன் கொடுக்கிற அசௌரியங்களை பற்றி அதிலே நாங்கள் கருத்து சொல்லாமே தவிர அதுக்கான அந்த திட்டங்களை வகுக்கிறடம் பாராளுமன்றம் இல்லை. அது அந்த அந்தந்த வங்கியில் தான் செய்யணும். நீங்கள் சொல்றது எனக்கு விளங்குகின்றது. என்ற சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வங்கிக்கு போனால் ஒரு கடனை எடுக்கிறதுக்கு சிவாஜி என்ற ஒரு ரஜினிகாந்த் நடித்த படம் ஒன்று இருக்கு. அதுல அவர் லோன் எடுக்க போகல, அவர் அப்ரூவ் எடுக்க போகல, ஃபார்ம் சி, ஃபார்ம் பி, 56D, ஃபார்ம் டே 12 அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி அவன் வங்கிக்கு போனா ஏன் வங்கிக்கு போனோம் என்று வரும். அது மாதிரிதான் இன்றைக்கு எங்கிற மக்களும் ஒரு வங்கிக்கு போனா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாண்டு எத்தனையோ கஷ்டப்படுத்தின பிறகு அவர்கள் அதை விட கூடிய வட்டிக்கு தங்களோட உற்பத்தியை கொடுத்து வேற யார்ட்டையும் வட்டிக்கு வாங்குவோம். அது ஒரு மாத வட்டி 4 வட்டியிலாம் வாங்குறாள். அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக சில இதை இலகுபடுத்துறதுக்கான சில விடயங்கள் செய்யணும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துல கணக்கிலே இருந்து நிதி களவெடுக்கப்படுவது. அப்ப அரசாங்கம் இன்னும் இன்னும் இந்த நிதி வழங்குவது கடன் வழங்குவது எல்லாம் இன்னும் இன்னும் அந்த சிஸ்டத்தை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் தான் என்னுடைய சந்தேகம் இருக்கிறேன்.
6: ஏன்னால் இந்த வங்கி சேவைகள் சரியாக இயங்காத காரணத்தினால் வடக்கர்களை பொறுத்தவரையில் நுண்கதி நுண்கடன் திட்டத்திற்கு பெரும்பாலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல மலையத்திலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு தீர்வு இல்லை என்பது எந்த அளவுக்கு
3: அது சில விடயங்களே நுண்கடன் சம்பந்தமாக இப்ப எங்களுடைய மட்டக்கிழப்பிலே மண்முனை திணறி பற்றி பிரதேச சபையிலே என்னுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் நுண்கடன் கொடுக்கிற நிறுவனங்கள் மத்திய வங்கியினுடைய சுற்று நிறுவனத்துக்கு இல்லாட்டி மத்திய வங்கியினுடைய ஆலோசனையினே பின்பற்றாமல் கூடிய அளவு நிதி வழங்குகிறவர்களுக்கு எதிராக சில நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் அந்த வங்கி அந்த வங்கியோ அந்த நிறுவனம் அந்த நிதி நிறுவனம் அந்த பிரதேசத்தில் இயங்குவதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவது. அப்ப அந்த அனுமதி பத்திரத்தை மீறி அனுமதி பத்திரத்தை வழங்கும் பொழுது தாங்கள் வழங்குற சேவை என்று சொல்ற விடயத்தை மீறி அவர்கள் சில விடயங்களை செய்தால் அதுக்கு எதிரான நடவடிக்கை அந்த உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்கலாம். ஆனால் இது சம்பந்தமாக நான் ஒரு மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் தேசிய ரீதியிலே. நிச்சயமாக இதை பற்றி எதிர்காலத்திலே எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் இன்னும் கூடுதலான கவனத்தை செலுத்துவேன்.
6: நிச்சயமா நீங்க இந்த நாடாளுமன்ற உரைகளிலே கூடுதலாக பொதுவான விடயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல புற்றுநோய் சம்பந்தமான புற்றுநோய்க்கு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விடயத்தை அந்த மருந்துகளை காட்டிலும் இன்னும் பல மருந்துகள் பற்றாக்குறையா இருப்பதாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருந்த விடயங்கள் அந்த அளவுக்கு எந்த அளவு பாதிப்பு இதனால் அரசாங்கம் சொல்கிறது இன்னும் காலத்திலே தீர்த்து விடும் என்றாலும் கூட அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்காது.
3: இது நோயாளிகளுடைய உறவினர்களுடைய பேசுனீங்கன்னு சொன்னால் மிகவும் கவலையாக இருக்கின்றது. இப்ப எனக்கு தெரிந்து பல நோயாளிகள் என்ற முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நோயாளிகளுடைய உறவினர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலே அந்த கீமோ தெரப்பி என்று அழைக்கப்படுற அந்த அந்த ட்ரீட்மெண்டை செய்தால் நிச்சயமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அந்த ஊசி ஃபில்காஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுற ஒரு ஊசி நியோஃபென் என்று தான் அதுல பேர். அந்த ஊசி வழங்கினால்தான் அந்த கீமோ தெரப்பி செய்யறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாவிட்டால் கீமோ தெரப்பி செய்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற அந்த மருந்தை கொடுக்காம விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போய் வேற நோய்கள் வரலாம். கிருமிகள் அப்படி இப்படியான விடையாது. அப்ப புற்றுநோயோட சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது அண்மையிலே நான் இந்த கேள்வியை கேட்ட பொழுதும் கூட அதோடு 1000 ரூபா 1500 ரூபா பெறுமதியான ஒரு ஊசி இப்பொழுது 25000 ரூபா பெறுமதியான ஒரு ஊசியாக மாறி இருக்கின்றது என்றால் கருப்பு சந்தையிலே தான் வாங்கலாம். அரசாங்கத்திலே ஸ்பீசிலேயோ பார்மசிலேயோ வாங்கிடாது. வெளிநாட்டிலிருந்து வரும் வருபவர்கள் தங்களுடைய பேக்லே அதை கொண்டு வர்றார்கள். அப்ப இப்படி உண்மையிலே அந்த வழங்கப்பட்ட பதில் எனக்கு அதிலே திருப்தி இல்லை என்றால் அவரை சொல்றார்கள் தாங்கள் அதுக்கான அதை இறக்குமதி செய்து அது இப்போ இலங்கைக்கு வந்திருக்கு ஆனால் நாங்கள் வெளியிட முடியாது அதுல ஒரு பேர் போட்டதுல ஏதோ ஒரு பிரச்சனை. அது இதிலே பாதிக்கப்படுறவர்கள் அந்த நோயாளிகளுடைய நோயாளியிலும் அந்த உறவினரும் தான். அப்ப மற்ற மருத்துவங்களை பற்றி தட்டுப்பாடுகளை பற்றியும் நானும் செய்திகளை பார்த்திருக்கின்றேன். இது ஒரு விசேடமான ஒரு விடயமாக நான் முன்வைத்தது என்றால் பொதுவாக உங்களுக்கு தெரியும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குணப்படுத்துவதுன்ற ஒரு கடினமான விடயம். ஒரு ஒரு கட்டத்துக்கு அவங்க குணமடைந்து வரும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற ஊசி இல்லாம அவங்க தவறினால் அது அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியா இருக்கும்.
6: என்னை பொறுத்தவரையில் இந்த நீங்கள் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்றத்தில் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்து நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகள் இலங்கையின் எதிர்கட்சியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே நடந்து கொண்டது என்பதை பற்றி ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக ஏதாவது சம்பந்தம் இருந்த காலத்திலே அவர் சரியாக ஒரு எதிர்கட்சியாக இயங்கவில்லை வடக்கு கிழக்கு மாத்திரம்தான் அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. என்றாலும் தற்போதைய எதிர்கட்சியை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு விடயங்களை அவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தோடு செய்ய முடிகிறார்கள் அல்லது கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு ஒரு விடயம் பார்க்கப்படுகிறதா நான் நினைக்கிறேன். உங்களை நான் பெருமைப்படுத்தவில்லை ஆனாலும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கும் அந்த விடயத்தை பார்க்கிற போது எதிர்கட்சி எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது.
3: இல்லை நீங்கள் கௌரவ மறைந்த எங்களுடைய பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா பற்றி சொன்ன அந்த கருத்தை நான் நிராகரிக்கின்றேன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலப்பகுதியிலே அவர் அனைத்து விடயங்கள் சம்பந்தமாக கரிசனையாக செயல்பட்டவர். அவர் நேர்மையான ஒரு எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய பணியை முன்னெடுத்தவர். நாட்டிலே ஆளுங்கட்சியினால் எடுக்கப்பட்ட மோசமான ஒரு தீர்மானம் அந்த பாராளுமன்றத்தை உரிய காலப்பகுதியில் கலைக்கிறது எடுக்கப்பட்ட தீர்மானம் எடுத்த பொழுதும் அதை எதிர்த்து தன்னுடைய அதாவது அவர் எதிர்கட்சி தலைவர் பதவியும் அவர்கள் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்தும் அதை எதிர்த்து தன்னுடைய சுய லாபத்தை விட அந்த ஜனநாயகம் நிலைநாட்டப்படுவது அப்படி செய்தவர். அதனால அந்த கருத்தை நான் நிராகரிக்கின்றேன். அதில் எதிர்கட்சியை பொறுத்த இன்னொரு விடயத்தை சொல்லுவேன். நான் இன்றைக்கு நீங்கள் முடிவெடுத்தது முழுதும் தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக நான் அனுப்பியது. அதே போல எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி பிரச்சனை சம்பந்தமாக, காணாமாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமானது, புதிய அரசியலமைப்பு, மகாவலி, தொல்பொருள், இப்படி வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்கள் தினமும் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாகவும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கேள்வி எழுப்பின்றேன். இல்லாவிட்டால் சொல்லுவார்கள் சாணக்கியன் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரா, இல்லாட்டி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியிலே குழு தலைவரா, இல்லாவிட்டால் இன்னொரு கட்சி என்று எங்களோட சிலரையும் விமர்சிப்பார்கள். நீங்கள் தெரிவு செய்த கேட்டு கேள்விகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக தெரிகின்றது. இல்ல எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் ஏனைய கட்சி தலைவர்களும் இவ்வாறான கேள்விகள் எழுப்புறது வளமை. ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த அந்த கேள்விகள் எழுப்புற முறைமை, அந்த அந்த எழுப்புற சந்தர்ப்பம், அதுகளையும் சில விஷயங்கள் இருக்கின்றதுக்கு வராம
6: நிச்சயமாக தமிழ் மக்கள் சார்பிலேயே கேட்ட கேள்வி நினைக்கிறேன். இந்த காணிகள் விடுவிப்போ அதுக்காக நேற்று முன்தியம் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. உரிய முறையில் காணிகள் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்று, இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்?
3: தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவரை சந்தித்து நாங்கள் பேசினால் இந்த நீங்கள் சொன்ன விடயத்தை தான் சொல்லுவார், விரைவாக தீர்ப்போம். இப்ப நேற்று இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்ற வளாகத்திலே வடக்கு கிழக்கில் இருக்கிற காணி பிரச்சனையை பற்றி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே தமிழரசு கட்சியோ எதிர்கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியும் இராணுவமும் ஆளுங்கட்சி அமைச்சர் மேலும் எம்பி மேலும் கூடி காய்ச்சாங்கள், அவர்களுக்கு அந்த பிரச்சனை தெரிய மாட்டது. சில பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியிலே சந்தர்ப்பத்தில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டத்தாளர் வந்தது தவிர அந்த அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற பிரச்சனைகளில் முழுமையாக அவங்களுக்கு அதில் பூர்ணமான விளக்கம் இருக்கான்றதும் ஒரு கேள்வி. ஆனால் ஜனாதிபதி தொடர்ச்சியாக சந்திக்கும் பொழுது, நாங்கள் அண்மையில் ஆறு தமிழ் கட்சியில் சந்தித்த பொழுதும் இந்த விடயங்களை முன்வைத்த பொழுது நிச்சயமாக தீர்ப்பேன் என்று சொல்கிறேன். ஆனால் 2 வருஷம் 9ஆம் மாதம் 27ஆம் தேதி 2 வருஷம் முடிய போகின்றது. அப்போ நாட்டிலே இணைய பிரதேசங்களிலே அவங்களுக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டும் போகின்றது. அப்ப மலையகத்திலையும் கூட இன்றைக்கு நீங்க தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு மிகவும் ஒரு கவலையான நிலையில் அவல நிலையில் இருக்கிறார்கள். காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு ஜனாதிபதி எங்களுடன் சொன்னார், 1.5 லட்சம் மக்கள் மலையகத்தில் வாழ்றார்கள், 10 பேர் காணி கொடுத்தால் 15 லட்சம் காணி தேவைப்படுகின்றது, அந்த அளவு காணி எப்படி மலையகத்திலே கொடுக்கிறது என்றது போல ஒரு கேள்வி வந்தது. மலையத்திலே இருக்கிற மக்களுடைய அந்த நில உரிமை என்றது அது ஒரு கனவாகத்தான் இருக்கும். அது இந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியில் இன்றைய சூழலே கிடைக்கும்
6: என்றே
3: அது அப்படி சொல்ல முடியாது. அப்படியாவிட்டால் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறதை விட்டுவிட்டு நாங்களும் வீட்டிலே சும்மா இருக்கலாம். அது சரியான அழுத்தங்கள் விநியோகிக்கப்பட வேணும். இதே இப்ப உதாரணமாக சொல்ல போனால் இன்றைக்கு பல பெருந்தோட்ட நிறுவனங்களை பார்த்தால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பாரிய கோடீஸ்வரர்கள் பெரிய அளவான பணப்பலத்தை வைத்திருக்கிறது தான் அந்த காணிகளை குத்தை கொடுத்து இருப்பார். 2042ஆம் ஆண்டிலே அதிலே அந்த மீண்டும் அந்த குத்தையை காலம் பெறப்போகுதுண்டு. இப்ப 2026லே அதை நீடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுறாங்க. அப்ப அதை இன்னும் ஒரு முறை நீடித்தால் அதையும் இதை மாற்றி விடாமல் அது மலைய மக்களுக்கு இன்னொரு எத்தனையோ ஆண்டுகள் போனாலும் தசாப்தங்கள் போனாலும் செய்ய முடியாத ஒரு விடயமாக வந்து மாறும். அப்ப என்னதுக்காக சொல்ல வந்தால் இந்த சம்பளம் விஷயத்தை தவிர மிச்ச விஷயங்கள் சம்பளத்திலும் 200 ரூபா அதிகரித்தால் நாட்டிலே பணவீக்கம் நவம்பர் 2024லே 287 ரூபா ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை ரூபாய் ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு 340 ரூபா எட்டிருக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு மேலதிகமாக கிடைக்கிற அரசாங்கம் கொடுக்கிற அந்த கொடுப்புணவு என்று சொல்லப்படுகிற அந்த தொகை பணவீக்கத்தால விலைவாசியுடைய பொருள் அதிகரித்ததுக்கு விட குறைவேற தொகை தான் கிடைக்கின்றது. இப்ப நான் இதே சொல்றேன்னு சொன்னா இந்த காணி விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்போம் பார்ப்போம் என்று சொன்னாலும் கூட அவங்களில் சில இடங்களில் செல்வாக்கை பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்திய செல்வாக்கு இன்னும் குறைந்து கொண்டு போகும் பொழுது இந்த விடயங்கள் செய்து முடிக்கிறது வந்து கடினமான விஷயமாக இருக்கும் நான் நம்புறேன்.
6: நிஜமா நான் நினைக்கிறேன் இந்த அண்மையில் கடந்த 1 மாதத்துக்கு முன்னு வந்த அந்த கணிப்பீடும் அண்மையில் வந்த ஒரு மதிப்பீடும் வித்தியாசமா இருக்கிறது. அரசாங்கம் திருகாத்திரமா இருக்கிறது என்று 1 மாதத்துக்கு முன் இருந்தது, ஆனால் கடந்த வாரம் அந்த அறிக்கை
3: இல்லையா அது அது சம்பந்தமாக வெளியிட்டே வெளியிட்டு அறிக்கையை சொல்றீங்கள். அதுலயே அந்த அவங்க தெரிவு செய்யற இது அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கு அறிவிக்க வந்த பொழுதும் நான் இதை சொல்லியிருந்தேன். அரசாங்கத்துடைய ஆதரவு குறைந்திருக்கிற அறிக்கை வரும்பொழுது நான் அதை சொல்லுவேன். அந்த அறிக்கையை சமர்ப்பித்த அறிக்கையை தயார்படுத்தும் பொழுது அவங்க கருத்து கணிப்பு செய்த ஒரு 1500 பேருக்கு இலங்கை 22 மில்லியன் மக்கள் வாழ்ற ஒரு நாட்டுல 1500 பேர் தான் ஒரு கிராம சேவை பிரிந்து ஒரு ஆள் எடுத்தாலும் ஒரு அளவு சொல்லலாம். 1500 பேரை வைத்துக் கொண்டு அது சரியான ஒரு அக்யூரேட்டாக இருக்கும் என்று சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு கொஞ்சம்
6: நினைக்கிறேன் அரசாங்கம் இப்பொழுது ஒரு சமாளித்துக் கொண்டு போகிறது என்று வைக்கலாம். அதாவது நீங்கள் கேள்வி எழுப்புகின்றீர்கள், வடக்கு கிழக்கிலே இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் ஒரு அறிக்கை விடுகிறது, நாங்கள் நிச்சயமாக செய்ய போகிறோம். இது நிச்சயமாக கடந்த காலங்களிலும் செய்யப்பட்ட ஒன்றுதான்.
3: இதிலே நாங்கள் இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் உண்டாக சேர்ந்து பயணிக்கிறதிலே அழுத்தங்களும் கொண்டது. ஏனென்றால் எதிர்கட்சி தலைவரும் இதிலே கூடிய அக்கறை செலுத்தினார். அண்மையிலும் எதிர்கட்சி தலைவர் வடக்கு மாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற உப்பளம் ஒன்று உருவாக்குறதுக்கு தனியார் காணியை பறிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பேசினார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி உடனடியாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். அப்ப நாங்கள் ராஜதந்திர ரீதியாக எங்களுடைய விடயங்களை சரியாக அடைவதற்காக இப்படியான விடயங்களை செய்யலாம்.
6: இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நட்டையீடு தேவையில்லை, தங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் தற்போது நினைக்கிற இந்த சாட்சி பதிவுகள் தற்போது வடகிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில நேரத்திலே இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் தமக்கு தீர்வை தராது என்று ஒரு நிலைமை வருகின்ற போது அந்த மக்கள் நட்டையீடை வாங்கியாவது இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு தோட்டத்தை அரசாங்கம் கொண்டிருக்கிறதா? அவ்வாறான ஒரு நிலைமைதான் தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே தாமதிப்பு இந்த விடயத்திலே.
3: இதிலே இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது இறுதி போராட்டத்திலே கொல்லப்பட்ட அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கும் அதுக்கு முன்பாக பல தசாப்தங்களாக கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி வேணுமென்றது வந்து நீதி கிடைக்க வேணும், அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேணும் என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. இந்த விடயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்து உள்நாட்டுக்குள்ளே நடைபெறும் எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதியாக நாங்களும் வெளிப்படையாக சொல்றது எங்களுக்கு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை நடத்த வேணும். ஆனால் அதை சொல்லும் பொழுது அரசாங்கம் சொல்கின்றது ஜெனீவாக்கு சென்று கடந்த ஆண்டே சொன்னார்கள், சாட்சியங்களை சேகரிக்கிற சர்வதேச பொறிமுறை ஒன்று இருக்கின்றது, ஸ்லப் என்று சொல்வார்கள், ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். அந்த ஸ்லப் என்ற பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஏற்கவில்லை, நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். ஏனென்றால் அதை ஏற்றால் உள்ளக நல்லிணக்கத்துக்கு அது பாதிப்பாக அமையும் என்று சொல்கிறார்கள். அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் அவங்களுடைய கருத்துகளுக்கு சில நேரம் பதில் கருத்து நாங்கள் சொல்லுவோம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சி வந்து உள்ளக ரீதியாக இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக முன்னெடுக்கிற விசாரணைகளை நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். வெளியே வெளியே ஒரு சர்வதேச விசாரணையாக தான் இருக்க வேணும். ஆனால் அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய பொறிமுறை, ஆனால் நாங்கள் ஏற்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் ஏற்காவிட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே ஒரு பொறிமுறை என்றே அறிமுகப்படுத்தினார்கள், TRC என்று. அதை நாங்கள் ஏற்கவில்லை, அதை நாங்கள் நிராகரித்தோம். என்றால் அதிலே எந்த விதமான சர்வதேச தலையீடும் இல்லை என்று நாங்கள் நிராகரித்தோம். இருந்தாலும் அவங்களுடைய வரவை பற்றி சில கருத்தில் சொன்னாங்க, அதிலே நீதிமன்ற பொறிமுறை ஒன்று நீங்க நாங்கள் இயக்காவிட்டாலும் நீங்க உள்ள விசாரணை குறைந்தபட்சம் நீங்க நீதிமன்ற பொறுமையாக சுவைச்சு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த அரசாங்கத்தில் அப்படியும் ஒன்று இல்லை. அது ஒரு பக்கம். இரண்டாவது விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த இழப்பீடுகள் வழங்குறது சம்பந்தமாக இழப்பீடுக்கான அலுவலகத்திலே வந்து 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே 3 பேர் இராணுவ பின்னணி கொண்டவர்கள். அந்த விடயத்தை தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீவஞானம் ஸ்ரீதரன் அவர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் ராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவாக அந்த அரசியலமைப்பு பேரவையிலே வாக்களித்தார் என்ற அந்த குற்றச்சாட்டின் கீழே 5 பேர் இராணுவ பின்னணியை கொண்டவர். அப்ப இழப்பீடுக்கான அலுவலகத்தின் மீது நாங்கள் அந்த இழப்பீடுக்கான அலுவலகமும் காணாமாக்கப்பட்டுள்ள அலுவலகத்தை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் அரசாங்கம் வந்து முன்வைக்கிற விடயத்திலையும் கூட குறைந்தபட்சம் அதிலே மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய விடயமாவது செய்து காட்டுவோம். அவ்வாறுவும் இல்லை. அப்ப இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கிறார்கள், புள்ளியானுக்கு எதிரான நடவடிக்கை போய்கொண்டிருக்கின்றது, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமான விசாரணைகள் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற சொல்றார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2009 இறுதி போராட்டம் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே இருந்த சில விசாரணைகள் சம்பந்தமாக இந்த பாசிட்டிவான நடவடிக்கையும் இருக்கிறதாக, முன்னேற்றகரமான செயல்பாடு இருக்கிறதாக நாங்கள் அவதானிக்க முடியாது.
6: இந்த செம்மணி விடயத்திலும் கூட, செம்மணி விடயத்தில் 583 அளவிலே இந்த எண்பு குழுக்கள் மீட்கப்பட்டாலும் கூட அதற்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது என்பதைதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. இது எந்த காலத்துக்குரியது அப்படின்ட்டு
3: இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வர முடியும் என்றால், 96 98 காலப்பகுதியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி எழுதிய அந்த கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடைபெற்ற பொழுது, அந்த நேரத்திலே இந்த சிந்து பாத்தி மயானத்துக்கு அமைத்த அதே பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் சிலதுகள், 13 எலும்பு கூடுகள் தற்போது லங்கஷயர் என்று அழைக்கப்படுற பல்கலைக்கழகத்திலே யூகேல இருக்கின்றது. அது அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ இந்த செம்மணி சம்பந்தமான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க போறதாக சொன்ன காலப்பகுதியில் சொன்னாங்கள், அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் போகட்டும், அந்த லங்கஷயர்ல இருக்கிற அந்த மனித எச்சங்களுக்கும் இலங்கையில இருக்கிற மக்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. ஆனா இலங்கையிலே டிஎன்ஏ பரிசோதனை செய்யறதுக்கான தேவையான அந்த தொழில்நுட்பமும் அந்த அனுபவமும் எதுவும் இல்லை. அப்ப நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது, அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்ட விஷயம், தீர்ப்பில்லை நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட விடயம், ரெப்யூட்டட் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்லேயே வந்து தான் அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யணும். அப்ப இப்பொழுது அரசாங்கம் வந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே புதிதாக ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் அது ரெப்யூட்டட், அதாவது ஒரு பேர் போன இல்லாட்டி ஒரு இதை செய்து அனுபவம் கொண்டவருடமாக அது அமையாது. அப்ப இது வெளிநாட்டிலே தான் நிச்சயமாக செய்யணும். ஆனால் அகழ் பணிகள் போறது நாங்கள் வரவேற்கின்றோம், அது இந்த அகழ் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அகழ் பணிகள் ஒரு புறம் போனாலும் அதை டிஎன்ஏ பரிசோதனை செய்யாவிட்டால் அதிலே எந்த அளவு தூரம் பிரியோசனம் இருக்கும், எந்த அளவு தூரம் குற்றவாளிகளை கண்டெடுக்கலாம், எந்த அளவு தூரம் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்றது ஒரு சந்தேகமான விஷயமா இருக்கு.
6: அந்த சந்தேகத்துக்கு காரணம் இருக்கிற மன்னாரிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எண்பு கூடுகள் பழங்காலத்து எண்பு கூடுகள் என்று சொல்லப்பட்ட விடயம் இருக்கிறது.
3: மன்னாரிலே முல்லைத்தீவிலே கொழும்பு புறை கோட்டைக்கு பின்னால போர்ட் சிட்டிக்கு அந்த துறை போர்ட்டுக்கு பக்கத்துல துறைமுகத்து பக்கத்துல ஒரு அந்த அவுட்டர் சர்க்கிள் ஒரு நிமிஷம் அதை பற்றி பேச்சே இல்லாம போயிடுச்சு.
6: இருந்தாலும் அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே நீங்கள் சொல்கிற அதாவது தேர்தலை பிற்போட்டு கொண்டிருக்கிறது, தற்போது நாட்டிலே மிகவும் இறுக்கமான நிலைமை இருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்ட விடயம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்ற விதயம், 2028 அரசாங்கம் கடனை திருப்பி கட்ட வேண்டும், அதற்கு 15 பில்லியன் டாலர்கள் அவசியம், ஆனால் தற்போது இருப்பது 6 பில்லியன், இன்னும் 9 பில்லியன்கள் தேடப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அரசாங்கம் இதை செய்ய போகிறது, இருந்தாலும் அரசாங்கம் அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறது, இல்லை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு நாடாளுமன்றத்திலே மிகவும் முக்கிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அதாவது அரசாங்க அந்த நிதிக்குழுவிலே இருக்கிற போது நீங்கள் உங்களுக்கு இந்த அரசாங்கம் போகின்ற வழி, 2028 அரசாங்கம் இந்த கடனை செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா?
3: இன்றைய நிலையை எடுத்து பார்த்தால் அந்த அரசாங்கம் அந்த கடனை சரியாக கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் வந்த பொழுது 2025 பெறும் பொழுது இந்த அளவு தொகை அந்நிய செலவாணி அமெரிக்கன் டாலர் இருக்க வேண்டும், இந்த 2026 முடிய 27 இவ்வளவு இருக்க வேண்டும், 28 இவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு டார்கெட் சிலதை கொடுத்திருந்தார்கள். அந்த கொடுத்த டார்கெட் எதுவுமே இலங்கை அரசாங்கம் அடையவில்லை. சரி, அதை அடைவது எப்படி என்று சொன்னால், அரசாங்கம் வந்து நாங்கள் ஊழலை நிப்பாட்டிருக்கிறோம், அதை நிப்பாட்டிருக்கோம், அதிலே வார மீதி காசை வைத்து செய்யலாமல் இல்லை, அதனால அந்நிய செலவாணி வரணும். அமெரிக்கன் டாலர்ல வந்தாதான் இலங்கையிலே என்னதான் நீங்கள் வருமானத்தை அதிகரித்தாலும் அந்நிய செலவாணி வரணும். அதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு குடிமகன் கட்ட வேண்டிய அதாவது இலங்கையில் இருக்கிற மொத்த கடனுடைய பெறுமதி அதிகரித்திருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், 2024 நவம்பர் மாதம் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது நான் முதல் குறிப்பிட்டது போல ஒரு அமெரிக்கன் டாலர் 287 ரூபா. அப்ப நாங்கள் உதாரணமாக நாங்கள் இன்னொரு நாட்டில இருந்து சாதாரண சின்ன உதாரணம் எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையா சொல்லுங்க, இலங்கையினுடைய மொத்த கடன் 10 அமெரிக்கன் டாலர் மொத்த கடன். 2024 நவம்பர் மாதத்திலே நாங்கள் 10 × 286 இவ்வளவு 2840 ரூபா தான் இலங்கை அரசாங்கம் மொத்தமாக கட்ட வேண்டிய கடன், இன்றைக்கு 336. அப்ப இன்றைக்கு அந்த அதே $10 கடன் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கட்டாம இருந்தால் 2024 280 இன்றைக்கு 336 3360 ரூபா. அப்ப கிட்டத்தட்ட 500 ரூபாயில எங்களுடைய கடன் தொகை அதிகரித்திருக்கு. இது ஒரு பக்கம். இந்த அந்நிய செலவாணியை கொண்டு வருவது எப்படி என்று பார்த்தால், வெளிநாடு சேர்ந்தவர்களுடைய முதலீடு நூறாக மட்டும்தான் அதை செய்யலாம். ஒரு உதாரணமா சொல்லுவோமே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நாட்டுக்குள்ளே புதிதாக வந்த முதலீடுகள் வந்து நான் அப்படியான முதலீடுகள் தனியார் முதலீடுகளை பெரிய அளவில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இல்லை. ஆனால் இந்தியாவுடன் சேர்ந்து செய்ய வேண்டிய சாம்பூர் திட்டம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவித்த அந்த திட்டம் இன்னும் ஆரம்பித்த மாதிரி தெரியவில்லை. காங்கேசன் துறை துறைமுகம் சம்பந்தம் $62 மில்லியன் அமெரிக்கன் டாலர் திட்டம் அதை ஆரம்பிக்கிற போது தெரியவில்லை. சீனாவுடன் இணைந்து ஹம்பான் துறையிலே செய்கிற ஆயில் ரிஃபைனரி அதை செய்தது போல தெரியவில்லை. நான் சொன்னது இந்த AFP பிரெஞ்சு அரசாங்கத்துடைய நிதியும் எடுக்கிற போது தெரியும். அப்போ இப்படி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நிதியும் இல்லை, தனியார் முதலீடும் இல்லை. அப்போ டூரிசம் செக்டரில் வர சுற்றுலா பயணிகளுடாக வர வருமானமும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு காசு அனுப்புற வெளிநாட்டு பிரஜைகளுடைய, அதாவது இலங்கையில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிற அனுப்புற அந்த சம்பளத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அந்த சர்வதேச நாணய நிதியம் சொன்ன அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த இலக்கை அடையாவிட்டால் நாட்டிலே கடன் கட்ட முடியாது. ஏதோ இவர்கள் ஏதோ மேஜிக், இது என்ன சொல்றது, மேஜிக்கு ஏதோ ஒரு மேஜிக் கொண்டு செய்து ஒரு வானத்திலிருந்து அந்நிய செலவாணியை படைக்கக்கூடிய வகையானதும் திட்டங்களை வைத்திருந்ததை தவிர நிச்சயமாக சிக்கல்கள் வரலாம்.
7: மீண்டும் ஒரு பங்குரத்து நிலைக்கு சென்றால் கூட,
3: பங்குரத் நிலைக்கு சென்ற அளவுக்கு போகாதென்றால் மீண்டும் சர்வதேச நிதி நாணயத்தை நாட வேண்டியதாக வரலாம்.
7: காலத்தை நீடிக்க வேண்டிய
3: நீடிக்க வேண்டியதாக வரலாம். மீண்டும் ஒரு கடன் அரசியலமைப்புக்கு போக வேண்டியதாக வரலாம்.
7: எனக்கு ஒரு நீங்கள் ஏற்கனவே சொன்னபடியேதான் நான் இறுதி கேள்வியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த போர்ட் சிட்டி என சொல்லப்படுகின்ற துறைமுக நகருக்கு ஏன் இந்த அரசாங்கம் எதிர்பார்த்த முதலீடுகள் வரவில்லை என்ற விடயம்
3: என்றால், துறைமுக நகரத்திலே ஒரு முதலீடு செய்வதன் ஊடாக என்ன மேலதிகமாக கிடைக்கப் போகின்றது ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு புதிய முதலீடு செய்த ஒரு புதிய ஒரு ஒரு உற்பத்தி பொருள் தயாரிக்கிறவர்களும் அதுக்குள்ளே வந்து செய்ய போகிறேன். அது வந்து கடலை நிரப்பி காணியை உருவாக்கினால் அதுக்கு போகிற முதலீடுகளுடைய பெறுமதி அந்த காணி. சாதாரணமாக நாங்கள் வெள்ளவத்தையிலேயோ பக்கத்தில் கொழும்புல ஒரு கொட்டகினாலேயோ இங்கேயாவது ஒரு 10 பேஜ் காணி வாங்கிறதுக்கு அது காணி இயல்பாக இருந்த காணியிட பெறுமதியும், கடலை நிரப்புறதுக்கு போன செலவெல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே 10 பேஜில் பெறுமதியும் என்றால் அது கூடவாக
7: இருக்கிற பெறுமதி கூடும்,
3: விலை கூடும். பெறுமதி கிட்டத்தட்ட காணி காணி தான். ஆனால் அது கடலில் நிரப்பினப்படி அதுக்கு போன செலவெல்லாம் சேர்த்து தான் அதுக்கு காணிக்கு சொல்லுவார். அப்போ ஒரு உற்பத்தி பொருள் செய்ய யாரும் அதுக்குள்ளே வர மாட்டார். அதுக்குள்ளே நிதி நிறுவனங்கள், ஐடி, சுற்றுலா விடுதிகள் இப்படியான விடயங்கள் வந்தால் மாத்திரம்தான் சரி. அதில் இன்னொரு சர்ச்சைக்குரிய விட மண்மையிலே அது வெளியிலே வந்தது, போர்ட் சிட்டியிலே ஒரு வீடு வாங்கினால் அவர்களுக்கு ஊராட்சி மன்றத்திலே கொழும்பு மாநகர சபையிலே வாக்குரிமை இல்லை என்றால் அவர்கள் வந்து அது கொழும்பு மாநகர சபைக்குள்ளே வரவில்லை. அவங்களுக்கு ஒரு நகரசபையோ பிரதேசமோ இல்லை. இது அது வேற பிரச்சனை. ஆனால் போர்ட் சிட்டிக்குள்ளே வந்து அது சீன அரசாங்கம் அந்த திட்டத்தை முன்வைத்த பொழுது இதை முதலீடுகள் கொண்டு இதை ஒரு செழிப்பான இடத்தமாக மாற்றுறதுக்காக கொண்டு வரவில்லை. அவங்களுக்கு கொழும்புலே துறைமுகத்துக்கு அமைத்த இடத்திலே ஒரு தளம் வேணும் தங்களுடைய பாதுகாப்பு கருதி, அதுக்கு பயன்படுத்தியவருடமாக தான் அதை பார்க்கின்றேன்.
7: நிச்சயமாக தற்போது இந்தியா தான் அதிகமாக இலங்கையோடு நெருக்கமாக இருக்கிற நாடு என்ற போது இந்திய நிறுவனங்கள் கூட அதில் அக்கறை கட்டவில்லை என்பதுதான் பொழுது இருக்கிற விடயம். நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த நீங்கள் கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள் அது தொடர்பான விடயங்களை தான் பேசினோம். நினைக்கிறேன் எதிர்காலத்திலே சட்ட ரீதியான சில விடயங்களையும் உங்களோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்கள் சட்டத்துறையிலே ஈடுபட போகிறதாக கேள்வி. மீண்டும் பார்ப்போம் அடுத்த ஒரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நேர்காணலில் சந்தித்ததற்கு நன்றி.

0: ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவர்களோடு உரையாடி இருக்கிறார். குறிப்பாக சீமான் அவர்களுக்கு புதிய பேரையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரள்நிதி சீமான் என்று அழைக்கின்றார்கள். அவரை சட்டசபை உறுப்பினராக்க உதயநிதி முயற்சிக்கின்றார் என்று அவர்களுடைய செவியினூடாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமான் சொல்லி வருகின்ற விடயம் தொடர்பாக, அதாவது விருந்து வைச்சார், ஆமக்கறி 28 கிலோகிராமில் தனக்கு சமைத்து தந்ததாகவும், திருச்சி வேலுச்சாமி தேசிய தலைவரால் உடனடியாக 28 கிலோகிராம் ஆமக்கறியை பெற்றிருக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுகின்றார். கேட்டு பாருங்கள் நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையில் இதனை உங்களுக்கு விருந்தாக வைக்கிறோம்.
1: காங்கிரஸ் கட்சியினுடைய சமரசமற்ற போராளி அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, பொது வேட்பாளர் என்பது சரியான பதம் அல்ல, திமுக வேட்பாளராக சட்டசபைக்குள் போக போகிறார், இப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கு. திமுக ஈழ பிரச்சனையில் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதால் 7% வாக்குகளை சீமான் பெற்றார். இது கடந்த தேர்தலில் 7-3 ஆகிவிட்டது. சீமானோடு நெருக்கமாக இருந்த தமிழ் தேசிய போராளி முன்னாள் இராணுவ வீரர் களஞ்சியம் அவர்கள் அதிலிருந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதை நீங்கள் உங்களுக்கும் நெருங்கிய நண்பர், ஆரம்ப காலத்தில் நீங்களும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறீர்கள், இதை எப்படி எடுத்துக்கொள்வது?
2: அதாவது உங்களுடைய என்னுடைய தவறுக்கு அவர் என்ன செய்வார்? அவரை போய் தமிழ் தேசியனுடைய அடையாளமாக கருதியவர் சொல்றீங்க. தமிழ் தேசியத்தினுடைய களங்கம் அவர் என்பதை நான் முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலக வரலாற்றிலேயே எவ்வளவோ போராளி குழுக்கள் இருந்திருக்கு. அந்த போராளி குழுக்கள்லயே ஆண்டு கணக்கில் அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியை நடத்தி வான்படை, தரைப்படை, கப்பல் படை வைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு

0: 28 கிலோ ஆமகரின்னு உடனே கிடைக்குமா? மான்கறி போட்டாரு, மயில் கறிக்கப்பட்டாரு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சாரு, நான் என்னென்ன சாப்பிடறேன்னு குறிப்பெடுத்தாங்க, அது அடுத்த நாள் பார்த்தா அடுத்து போட்டாங்க. இதெல்லாம் சொல்லி உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராட இயக்கம், உயிரை பற்றி கவலைப்படாமல் தமிழ் தேசியத்திற்காக தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த இயக்கத்தை ஏதோ காட்டுக்குள்ள 5-star ஓட்டல் நடத்தது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கினாரோ, அன்றைக்கே தமிழ் தேசியத்தில் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் கலட்டி அடிச்சிருந்தா மாறிடும். இது என்னன்னே தெரியாம கைவிட்டிச்சிருச்சீங்களே. அவர் எல்லாரையும், அதாவது அந்த காலத்துல கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், அயோக்கியரை சுதந்திரமா பேச விட்டா நல்லவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துவான். அவர் அன்னைக்கு சொன்னார் 40 வருஷத்துக்கு மேல, அது இப்பதான் புரியுது எனக்கு.
1: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த வாரம் இடம்பெற்ற சுவிஸ் நிலத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு

0: தற்போது படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: நிகழ்மா காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான், லாச்சப்பலுக்கு வந்து நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
3: உங்களோட இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gala Gonesse Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Hélèque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Télévisie Lacam, Cyber 1, Napade, Cyber 5, Cyber 7, 18. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
9: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரி

0: வைக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎ.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 குவினிட்ஸ் சுவிஸ் குவினிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டம் அரசியல் அமைப்பின் 83வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தொரு பலமான அரசியலமைப்பு சரத்தையும் திருத்துவதை கோரவில்லை என்பதால் அதற்கு சர்வசன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்று சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். பிரதம நீதியரசர் பிரிதி பத்ம சுரசனை மற்றும் நீதியரசர்களான அலாலா வெங்காப்புலி, அர்ஜுன உபயசேகர, சம்பத் அபயகோன் மற்றும் கீகான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய 5 நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள 67 சிறப்பு தீர்மான மனுக்கள் 2வது நாளாக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தாயரட்ன இந்த சமர்ப்பணங்களை முன்வைத்தார். உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தமானது மக்களின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 உறுப்புரைகளை எவ்வாறு மீறுகிறது என்பதை மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நிரூபிக்க தவறிவிட்டதாக சொலிசிட்டர் ஜெனரல் சமர்ப்பணத்தில் தெரிவித்தார். நாட்டின் நீதித்துறையின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்தும் நோக்கிலே நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் அவர்களின் ஓய்வூதிய வயதையும் அதிகரிக்குமாறு உத்தேசிக்கப்பட்டதாக அவர் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் போதிய கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற வாதங்களுக்கு பதிலளித்த தாரட்ன அத்தகைய கலந்தாலோசனை சட்டத்தினால் கோரப்படவில்லை என்று வாதிட்டார். கலந்தாலோசனை என்பது நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம், ஆனால் அத்தகைய நடைமுறை பின்பற்றப்பட்டதா என்பதை தீர்மானிப்பது இந்த நீதிமன்றத்துக்கு இந்த கட்டத்தில் அளிக்கப்பட்ட கடமை அல்ல என்று சொலிசிட்டர் ஜெனரல் எடுத்துரைத்தார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் அல்லது என்ன நடக்காது என்பது தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் செய்யப்படும் எதிர்கால கணிப்புகளை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளக்கூடாது என்றும் அவர் மேலும் வாதிட்டார். இடைக்கால மனுதாரரும் பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சியின் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிமல்ஹாஜ் உத்தேசிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் திருத்தப்பட உள்ள ஏற்பாடுகள் பலமான சரத்துக்கள் அல்ல என்றும், எனவே அவற்றுக்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் தனது சமர்ப்பணத்தை சமர்ப்பித்திருந்தார். எனவே உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தங்களை மக்கள் மத்தியில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடாமல் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் வாதிட்டார். 13வது திருத்த சட்டம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்ட ஹஜ் அரசியலமைப்பின் 4வது உறுப்புரை ஒரு பலமான சரத்தல்ல என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை குலைக்கும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த வாதத்தை நிராகரித்த கட்ச் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது அவர்களின் நேர்மையோ அல்லது நீதித்துறை சுதந்திரத்தையோ ஒருபோதும் பாதிக்காது என்று வாதிட்டார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஏனைய மனுதாரர்களும் முன்வைத்த வாதங்கள் திடமான ஆதாரங்களை விட கருதுகோள்கள், அனுமானங்கள் மற்றும் கற்பனையான வாதங்களை அடிப்படையாக கொண்டவை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை எவ்வாறு சாதகமற்ற சார்பற்ற முறையில் பாதிக்கும் என்பதை நிறுவுவதற்கான எந்தொரு முறையான அடிப்படையையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல நீதித்துறை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தவே உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரதான நோக்கம் என்று அவர் வாதிட்டார். நீதிபதிகளின் ஆளணியை அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள அதேவேளை நீதி பேராணை சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் ஊடாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட இருப்பதாக கட்ச் குறிப்பிட்டார். மற்றொரு இடைக்கால மனுதாரரான சரத் மனமேந்திரா சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரகொன் 107 உறுப்புரிமைக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தமானது அரசியல் அமைப்பின் பலமான சரத்தொன்றை குறித்ததல்ல என்றும் எனவே அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் சமர்ப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்திலும் எளிய பெரும்பான்மை மூலமாகவே நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது அதிகரிக்கப்பட்டதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மற்றொரு இடைக்கால மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சாமர நாயக்கரவசம் பிரதம நீதியரசரின் ஓய்வூதிய வயது தொடர்பான புதிய விதிவிலக்கானது அரசியல் இருப்பில் காணப்பட்ட தெளிவின்மையை நீக்குவதை நோக்கமாக கொண்டது என்று குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தமானது பிரதம நீதியரசரின் ஓய்வூதிய வயதை இப்போது வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அந்த தெளிவின்மை நீக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தமானது அரசாங்க கொள்கை விவகாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் நாயகரவசம் மேலும் வாதிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையை பாதிக்காது என்றும் அந்த திருத்தத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவரும் வாதிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி 67 சிறப்பு தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவசியமான பாராளுமன்ற பெரும்பான்மைக்கு மேலதிகமாக இந்த மசோதாவுக்கு மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் அளிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதில் உயர்நீதிமன்றம் இந்த மனுக்களை தற்போது விசாரித்து வருகிறது. இதற்கிடையில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை உயர்நீதிமன்றம் நேற்று உடன் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் உத்தியோர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த விசாரணையின் போது இளம் சட்டத்தரணிகள் பெருமளவில் முன்வந்து கொள்கை ரீதியான வலுவான வாதங்களை முன்வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நியாயபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். தனது அதிகாரபூர்வ முகநூல் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், இளம் சட்டத்தரணிகள் இளநிலை சட்ட ஆலோசகர்களாகவும் வழிகாட்டும் சட்டத்தரணிகளாகவும் சட்ட செயல்பாட்டில் தீவிரமாக பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நாம் நம்புகின்ற கொள்கைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில் இளம் சட்டத்தரணிகள் இத்தகைய துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்து செயற்படுவதை காண்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் இடம்பெறும் இந்த முக்கிய வழக்கு விசாரணையில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு இணையாக இளம் சட்டத்தரணிகளின் தீவிர பங்களிப்பு நாட்டின் சட்டத்துறைக்கு ஆரோக்கியமான முன்னுதாரணம் என்றும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்த புதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை நடைமுறைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் விசேட அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களுக்கு வாய்மொழி மூலம் பதிலளிப்பதற்கான உரிமையை மறுத்து எழுத்துப்பூர்வமாக மட்டும் சமர்ப்பிப்புகளை வழங்குமாறு கூறப்பட்டிருப்பதானது பெரும்பாலான நீதித்துறை வரம்புகளில் வழக்கமாக இடம்பெறாத ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் வாய்மொழி மூல பதிலளிப்புக்கான உரிமை கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அத்துடன் நீதித்துறையின் சுதந்திரம் சார்ந்த இந்த முக்கிய வழக்கை விசாரிப்பதற்கு பூரண நீதியரசர்கள் ஆயம் அல்லது விரிவான நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்படாமையும் உயர்நீதிமன்றத்தின் ஏனைய சிரேஷ்ட நீதியரசர்கள் இந்த ஆயத்தில் இடம்பெறாமையும் சட்டத்தரணிகள் மத்தியில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏனைய நாடுகளில் இவ்வாறான முக்கிய வழக்குகளின் போது மிக சிரேஷ்ட நீதியரசர்கள் இணைந்து அமர்வில் பங்கேற்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதம நீதியரசர் பிரிதி பத்மந்த் சூரசேன தலைமை தாங்குவது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகங்களை தவிக்கும் பொருட்டு அவர் இந்த வழக்கிலிருந்து விலகி வேறு தரப்புக்கு வாய்ப்பளித்திருக்கலாமா என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறாயும் வழக்கின் சட்டபூர்வமான வாதங்களை விட நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதே முக்கியம் என்று அவர் அழுத்தமாக தெரிவித்தார். நீதித்துறை சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் சட்ட கோட்பாடுகள் பற்றி வாதிடுவதில் பலன் கிடையாது என்றும், குடிமக்களின் கடைசி அரணாக விளங்கும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலைந்தால் அதை மீண்டும் கட்டியெழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். எனவே இந்த முழுமையான செயல்முறையின் பின்னர் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது சீர்குலைந்துள்ளதா என்பது குறித்து தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இலங்கையில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அழைப்பு விடுத்திருக்கிறார். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இன்று நாட்டில் நடைபெற்று வருகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒருமுறை மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் அமைக்கப்பட்டு அவர்களின் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் உள்ள சாதாரண மக்களுக்கு மட்டுமே சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்காவின் விவகாரத்தில் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருக்கும் போதே அவர் பலமுறை வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளாரே தவிர சாதாரண மக்களுக்கு வழங்கப்படாத கட்டுப்பாடுகள் அரசியல் பழிவாங்கல்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நாட்டின் முக்கிய நிறுவனங்கள் மற்றும் நீதிமன்றங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் இயங்க நிற்பது சாத்தியமற்றது. பிரேமதாசா மற்றும் ஜே.ஆர். ஜயவர்தன ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களைப் போல இந்த அரசாங்கமும் விரைவில் வீழ்ந்துவிடும். நீதிமன்ற வழக்குகளின் பெயரால் கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை தள்ளி வைத்து அரசியல் நாடகங்களை இந்த அரசு அரங்கேற்றி வருகிறது. 1991 பிரேமதாசாவின் காலத்தில் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது துணிச்சலுடன் செயல்பட்ட மூத்த தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். துப்பாக்கி சூடுகள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் விஜயதாச ராஜபக்சே போன்ற தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு தீர்மானத்தை கொண்டுவர துணிந்த வரலாற்றையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 75 வயதாகிறது. அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பேரம் என சஜித் பிரேமதாசாவின் கட்சி என அனைத்து கட்சிகளின் தலைமைகளிலும் வயது முதிர்ந்த தலைவர்களே வீற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் சுதந்திர கட்சி மட்டுமே மூத்த அனுபவம் மிக்க தலைவர்களையும் இளம் தலைமுறையினரையும் இணைந்து இயங்கும் வலுவான வரலாற்றை கொண்டுள்ளது. ஜேவிபி அமைப்பை நாட்டின் பிரதான எதிரியாக கொண்ட தலைவர்கள் முன்னொரு காலத்தில் தங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இன்று மக்களுக்கு நெருக்கடிகளை தரும் சக்திகளாக மாறிவிட்டார்கள். மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வு காணாமல் ஊடக வாதங்களில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தற்போதைய மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தவும் மக்கள் எந்தவித அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்தொரு அரசியல் கூட்டணிக்கும் சவால்களுக்கும் எப்போதும் தயாராகவே உள்ளது என்றும், மக்களை பாதுகாக்கும் அரணாக தொடர்ந்து தங்கள் கட்சியை இயங்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உறுதியளித்தார். முன்பு செய்த வரலாற்று தவறினை மீண்டும் இலங்கை சுதந்திர கட்சி ஒருபோதும் செய்யாது என்று சுரேன் ராகவன் தெரிவிக்கிறார். இலங்கை சுதந்திர கட்சியின் 75வது நிறைவை முன்னிட்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அவர் கருத்துக்களையும் தெரிவித்தார். இலங்கை சுதந்திர கட்சி தமிழுக்கும் தமிழர்களுக்குமான கனவுகளை சுமந்த கட்சி. ஆம், நாங்கள் வரலாற்று ரீதியான தவறிழைத்தோம், ஆனால் அது மன்னிக்க கூடியது, குற்றம் செய்யாத ஒரு கட்சி இங்கு இல்லை. காந்தியடிகள் கூட குற்றம் இழைத்தார். இலங்கை சுதந்திர கட்சி இழைத்த தவறுக்கு தமிழன் என்ற வகையில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக சுமார் 20 ஆண்டுகள் தேர்தல்கின்றி வடகொரியாவை போன்ற சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயன்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண குற்றம் சாட்டுகிறார். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு மக்களும் சர்வதேச சமூகமும் வலியுறுத்தி வரும் நிலையில் அதனை முற்றாக புறக்கணித்துவிட்டு முழு உலகமும் எதிர்க்கும் 22வது திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு அரசியல் கட்சி மட்டுமே நாட்டை ஆட்சி செய்யும் ஒரே கட்சி ஆட்சி முறையை அமைத்து தேர்தல்களின்றி நீண்ட காலம் ஆட்சியை தொடர்பை அரசாங்கம் திட்டமிடுகிறது. இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமது உயிரை தியாகம் செய்யக்கூட எதிர்கட்சியினர் தயாராக உள்ளார்கள். வடகொரியாவை போன்று ஊடக சுதந்திரம், நீதித்துறை சுயாதீனம் மற்றும் மனித உரிமைகள் அற்ற ஒரு சூழலை இலங்கையிலும் உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது. மஹிந்த ராஜபக்சாவின் ஆட்சி காலத்தில் ஜனநாயக கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதாலே இலங்கைக்கு ஜிஎஸ்டி பிளஸ் சலுகை பறிபோனது. தற்போதைய அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில் சர்வாதிகார பாதையை நோக்கி செல்வதாலே ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச அமைப்புகளும் இந்த 22வது திருத்தத்துக்கு எதிராக வெளிப்படையாக குரல் கொடுத்து வருகின்றன. எதிர்கட்சியினரே சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் ஏமாற்றுவதாக அமைச்சர்கள் கூறுவது வேடிக்கையானது. மாநாயக்க தேரர்கள், கத்தோலிக்க திருச்சபை மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற முதன்மையான அமைப்புகள் ஏமாறுகின்ற அளவுக்கு அறிவில்லாதவர்கள் அல்ல. நாட்டில் நடக்கும் அநீதிகளை முழு உலகமும் அறிந்து வைத்துள்ளதால் அரசாங்கத்தின் இத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகளால் இலங்கை சர்வதேச ரீதியில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகிறது.
1: 5 நாடுகளின் தேர்தல்கள் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக செயற்படும் பல அரச நிறுவனங்களும் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தேர்தல்கள் ஆணையாளர் RAML ரத்நாயக்க தெரிவித்தார். குறித்த நாடுகளில் உள்ள தேர்தல் முறைமைகள் மற்றும் எதிர்கால தேர்தல்களில் அத்தகைய முறைமைகளை இலங்கையில் பயன்படுத்துதல் என்பன தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
0: தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தினன தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் அவர்கள் அந்த நிதியை மக்கள் விடுதலை முன்னணியின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்வதன் மூலம் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முறைப்பாட்டில் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விரைவான விசாரணையை நடத்துமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது. 5 முக்கிய காரணங்களின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் கட்சியின் வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணையும் ஆரம்பமாகியுள்ளது. இந்த மனுக்கள் சிரான் குணரட்ன, மஹிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பந்த் விஜயரட்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக மொத்தம் 14 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில ஏற்பாடுகள், அரசியல் அமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள மக்களின் இறையாண்மை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் இந்த சட்டமூலத்தின் மூலம் தகவல் அறியும் உரிமையும் பாதிக்கப்படக்கூடும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன்படி அந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்படுவதோடு மக்கள் வாக்கெடுப்பிலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சில முக்கிய வழக்குகள் தொடர்பில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இருந்தாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சித்திரவதைகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல முக்கிய வழக்குகள் தொடர்ந்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கோ அரசாங்கம் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் மனித உரிமை போராளிகளும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகிறார்கள். இதேவேளை சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முறையாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தசாப்த காலமாக நிலவும் தண்டனையில் இருந்து விலகும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்மையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்திடம் மனித உரிமைகளை கண்காணிப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதியை வழங்க உடனடியாக செயற்படுமாறு ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு அந்த அமைப்பு அழுத்தம் கொடுத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையின் சுகாதார நிலைமை குறித்தும் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பியமை உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலை உள்ளிட்ட 2 சந்த நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புணர்வு திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான அரச சட்டத்தரணி ஒஸ்வால் பெரேரா விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 3வது சந்த நபரான சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும் அவர் மேலும் தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளரிடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருமாறு அரச சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். சந்த நபர் சுமார் 3 மாதங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யக்கூட முடியவில்லை என்றும் இதனால் நேரடிய விசாரணைகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அரச சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இதன்போது சந்த நபர் சார்பில் ஆஜரான ஜனாபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ சுகாதார நிலைமை தொடர்பான அறிக்கையை கோருவதற்கு தமது ஆட்சேபனை இல்லை என்று குறிப்பிட்டார். இருந்தாலும் சந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் அவரிடம் வாக்குமூலம் பெற கூடிய எல்லையில் அவர் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய போதிலும் புலனாய்வு அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயங்களை முன்வைத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் அலையின் சுகாதார நிலைமை குறித்தும் அவரை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதன் அடிப்படையில் விமானப்படையின் லெப்டினன்ட் என குறிப்பிடப்படும் அஜித் சாந்த குமார ஜெயத்திலக்கா என்பவர் கடந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பாக இந்த வழக்கில் தலையிட செய்த கோரிக்கையும் கோட்ட நீதவான் நிராகரித்தார். மேலும் இந்த வழக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலுக்கு வந்த 8 பெரிய தாங்குதரை பேருந்துகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் பங்கு பெற்றுதலுடன் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசோமாதா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜப்பான் அரசாங்கத்தின் கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 362,476 அமெரிக்க டாலர் சுமார் 112 மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் வேண்டுகோளுக்கிணங்க கொழும்பின் பொது பேருந்துகளுக்கான செயற்பாட்டு முறைமையை உருவாக்குவதற்காக ஜப்பான் இந்த பெரிய தாங்குதரை பேருந்துகளை வழங்கியுள்ளது. இது போக்குவரத்து சவால்களை எதிர்கொள்ளும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட குடியிருப்பாளர்களின் சுயாதீனமான நடமாடும் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு பங்களிப்பு செய்யும். இந்த பேருந்துகள் ஜூகோமா நகர சபையால் நன்கொடையாக வழங்கப்பட்டவை என்பதோடு ஜூரோபோ உமிழ்வு தரநிலைகளுக்கிணங்க முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட பாவிக்கப்பட்ட வாகனங்களாகும். இவற்றில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு வந்த அம்சங்கள் இலங்கையின் சுத்தமான இலங்கை திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும். தூதுவர் இசோமதா தனது உரையில் இந்த முறை வழங்கப்பட்ட பேருந்துகள் எண்ணிக்கையில் குறைவானவை என்றாலும் ஆயுள் காலம், அணுக்கம், பாதுகாப்பு, சௌகரியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைபேறு ஆகியன எவ்வாறு பொது போக்குவரத்து அமைப்பில் ஒன்றிணைக்கப்படலாம் என்பதை நிரூபிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் குறைந்த தரை பேருந்துகளை விரிவுபடுத்துவதற்கும் இயக்குவதற்கும் இந்த திட்டம் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். மேலும் அவர் உள்ளடங்கிய நம்பகமான மற்றும் நிலையான நகர்ப்புற போக்குவரத்துக்கான இலங்கையின் முயற்சிகளை ஆதரிப்பதில் ஜப்பான் தொடர்ந்தும் உறுதியுடன் உள்ளது. இந்த பேருந்துகள் பயணிகளை மட்டும் ஏற்றிச் செல்லாமல் மிகவும் அணுகக்கூடிய மற்றும் தூய்மையான எதிர்காலத்துக்கான எமது பகிரப்பட்ட அபிலாசைகளையும் ஏற்றிச் செல்லட்டும் என்று குறிப்பிட்டார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவிக்கையில் இன்று இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நிலையான நட்புறவில் மற்றொரு மறக்க முடியாத அத்தியாயம் பதிவாகியுள்ளது. எமது நகரங்கள் வளர்ச்சியடையும் போது நகர்ப்புற போக்குவரத்து சவாலும் அவசரமான ஒன்றாக மாறி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பயணிகள் போக்குவரத்து வலையமைப்பை நம்பியுள்ளார்கள். திறமையான, சௌகரியமான மற்றும் அனைவருக்கும் அணுகக்கூடிய போக்குவரத்து அமைப்பை வழங்குவது இனி ஆடம்பரமாக இருக்க முடியாது. அது ஒரு அடிப்படை பொது தேவையாகும் என்றார். மேலும் அவர் ஜப்பான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் முயற்சியும் அர்ப்பணிப்புடன் கூடிய பின்தொடர்தலுமே இந்த பேருந்துகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிகரமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு தேவையான மருந்துகளை விநியோகிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. சுகாதார வெகுஜன அமைச்சுக்கும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட அமைப்புக்கும் இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது.
1: நாட்டு மக்களுக்கு தடையின்றியும் வினைதரனாகவும் தேவையான மருந்துகளை விநியோகிப்பதை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த உடன்படிக்கையின் கீழ் நாட்டின் தற்போதைய தேசிய விலைமனு கோரில் முறைகள் மூலம் பெற்றுக் கொள்வதற்கு சிரமமாக காணப்படும் முக்கியமான மருந்துகளை சர்வதேச விலைமனு கோரில் முறைகளூடாக பெற்றுக் கொள்வதற்குரிய வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என அமைச்சு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மருந்து விநியோகம் மற்றும் விநியோக சங்கிலி முகாமைத்துவத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவை விநியோக அமைப்பின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த உடன்படிக்கை பங்களிக்கும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜாதிச தலைமையில் அண்மையில் நிதியமைச்சில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது.
0: தொடர்ந்து தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் ஊடாக முன்னெடுக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களில் தாமாக முன்வந்து புனர்வாழ்வு பெறுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது.
1: நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் காரணமாக அவர்களுக்கு போதைப் பொருள் கிடைக்கும் சந்தர்ப்பம் அற்றுப்போயுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பிரிவு பணிப்பாளர் ஓய்வு பெற்ற கமாண்டர் சாந்த கமகே தெரிவித்துள்ளார். நித்தம்புவல் ஊரகுள நிலையத்தில் 144 பேரும், காலி நிலையத்தில் 30 பேரும், கண்டியில் 21 வயதுக்குட்பட்ட 25 பேரும், கொழும்பு தலங்கம மகளிர் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் 13 பேரும் தற்போது புனர்வாழ்வு பெற்று வருவதாகவும் அவர் கூறினார்.
0: தொடர்ந்து வவனியா வடக்கு நெடுங்கணி கமல்ல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மாறா எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்களகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரனிடம் கதறியாழ்ந்து கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அந்த பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த பகுதிக்கு நேரில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் விவசாயிகளின் கோரிக்கையை கேட்டறிந்தோடு வனவள திணைக்களகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் விவசாய காணிகளையும் நேரடியாக பார்வையிட்டார். குறிப்பாக மாறா எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தின் கீழ் உள்ள விவசாய நிலங்களில் அந்த பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெச்சையை மேற்கொண்டுள்ளார்கள். இத்தகைய சூழலில் கடந்த கால யுத்தலமைகள் காரணமாக அந்த பகுதியில் நெச்சையை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது சிறு பட்டை காடுகளாக உள்ள தமது நெச்சையை காணிகளை விவசாயிகள் துப்புரவு செய்யும் போது அதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ள வனவள திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லை கற்களை இட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. அந்த வகையில் நிலைமைகளை நேரில் பார்வையிட்டதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அந்த வயல் காணிகளையும் புதுக்குளத்தையும் விடுவிப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். ஆசியாவின் மிகப்பெரிய நிதியங்களில் முக்கிய இடத்தை வகிக்கும் இலங்கையின் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவற்றை இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டில் இருந்து நீக்கி மூவர் கொண்ட குழுவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக நேற்று கட்நாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிமுடிந்து வெளியேறிய ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. இந்த மூவர் கொண்ட குழுவில் முதலாளிமார்களின் பிரதி ஒருவரும் நியமிக்கப்பட இருக்கிறார். இதன் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் ஒரே சொத்தான இந்த நிதிகளின் நிர்வாக கட்டுப்பாடு முதலாளிமார்களிடம் ஒப்படைக்கப்படும் அபாயம் உருவாகி இருக்கிறது. கட்நாயக்கா சுதந்திர வலயத்துக்கு அருகில் செப்டம்பர் 2 நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிதியங்களில் சுமார் 5,600 பில்லியன் ரூபாய்கள் காணப்படுகின்றன. கடந்த 2011 இந்த நிதிகளை நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்களுக்கு பயன்படுத்த அப்போதைய அரசு முயன்றது. 2011 கொண்டுவரப்பட்ட திட்டத்துக்கு எதிராக போராடி ரோசான் சானக்க தனது உயிரை தியாகம் செய்ததோடு நூற்றுக்கணக்கானோர் நிரந்தர மாற்றுத்திறனாளிகளாக மாறியதன் மூலமே அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அரசின் கடன் சுமை 150 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையால் அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முற்றாக நிராகரித்திருக்கிறார். உத்தியோர்வ மற்றும் சரிபார்க்கப்பட்ட தரவுகளை குறிப்பிடாமல் நாட்டின் கடன் சுமை குறித்து இத்தகைய தகவல்கள் பரப்பப்படுவது கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளை மேற்கோள் காட்டி அரசாங்க கடன் 190 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த அதிகரிப்புக்கான அடிப்படையை அந்த அறிக்கைகள் தெளிவாக விளக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில தரவுகள் பிழையானவை என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் உத்தியோர்வ கடன் தரவுகள் காலாண்டுக்கு ஒருமுறை கடன் அறிக்கை ஊடாக வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டார். அதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் உள்ளதாக தெரிவித்தார். தனிப்பட்ட நாடுகள், பன்முக அமைப்புகள், இருதரப்பு மற்றும் வர்த்தக மூலகங்களில் புறப்பட்ட கடன் விவரங்கள் உத்தியோர்வ அறிக்கைகளில் துல்லியமாக உள்ளடக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசின் கடன் நிலைமை குறித்து கருத்துக்கள் வெளியிடுவதற்கு முன்னரும் செய்திகளை பிரசுரிப்பதற்கு முன்னரும் உத்தியோர்வ ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஊடக அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசின் கடன் அதிகரிக்கப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் இன்று அவர்களின் வங்கிக் கணக்கில் வெப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டத்தில் 6,11,352 பேருக்கு 309 கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகையும், இரண்டாம் கட்டத்தில் 78,260 பேருக்கு 39 கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. பயனாளிகள் இன்று முதல் தங்கள் அஸ்வசிம வங்கிக் கணக்குகள் மூலம் இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையாற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் தாசோ செரிங் டோப்கோவை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கை பூட்டான் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், வர்த்தகம், சுற்றுலாத்துறை, வான்வழி தொடர்பு மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். மேலும் காலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளுதல், காடழிப்பை தடுத்தல், சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றில் இணைந்து செயல்படுவது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களின் முதலாவது மாநாட்டின் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட நினைவூட்டல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அண்மையில் சேர்பியாவின் பெல்கிரேட் நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். உலகளவில் மோதல்கள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் மனிதநேய நெருக்கடிகள் சர்வதேச அமைப்புகளுக்கு தொடர்ச்சியாக சவால்களை விடுத்து வரும் பின்னணியில் புதுப்பிக்கப்பட்ட ஒற்றுமை, வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான அதிகளவிலான குரல் என்பவற்றின் அவசியத்தை இலங்கை சார்பில் பிரதி அமைச்சர் இதன்போது அங்கு வலியுறுத்தியிருந்தார். அந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது உலகம் ஒரு ஆழமான நிச்சயமற்ற காலப்பகுதியை எதிர்கொண்டுள்ளது. ஆயுதம் ஏந்திய மோதல்கள் அதிகரித்து வருவதாலும் சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காக நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு அழுத்தம் அதிகரித்து வருவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நெருக்கடி மிக்க காலங்களில் உலக நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இயற்கை பேரழிவுகள், மனிதநேய அவசரநிலைகள், பொருளாதார அதிர்ச்சிகள் அல்லது ஆயுதமேந்திய மோதல்களை எதிர்கொள்ளும் நாடுகள் இவ்வாறான சவால்களை தனியாக எதிர்கொள்வதற்கு ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அணிசேரா இயக்கம் என்பது உறுப்பு நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்கும் இடையில் நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பு, காலத்துக்கேற்ற உதவி மற்றும் பரஸ்பர ஆதரவை வழங்குவதற்கான ஒரு தளமாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்காவின் தலைமையின் கீழ் இலங்கை இறையாண்மை, பலதரப்பு வாதம், அமைதியான சகவாழ்வு மற்றும் அனைத்து நாடுகளுடனான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சுயாதீனமான மற்றும் கொள்கை ரீதியான வெளிநாட்டு கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர், வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டு குரலை வலுப்படுத்துவதற்கும் அணிசேரா இயக்கத்தின் ஊடாக அமைதி, ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வதற்கும் இலங்கை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிலவத்தேயில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தேசிய நல்லிணக்கம், நம்பிக்கையை கட்டியெழுப்பல், மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துடனான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இலங்கைக்கான நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் வை பேடி போயர் உள்ளிட்ட பிரதிகள் நேற்று மட்டக்களப்பு புதிய மாவட்ட செயலகத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அல்ராஜ் அவர்களை சந்தித்த தூதுவர் உள்ளிட்ட பிரதிகள் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தல், மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஆதரவை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நட்புறவு ரீதியான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தனித்துவமான வரலாற்று மற்றும் சமூக அம்சங்கள் தொடர்பாகவும் தூதுவர் கேட்டறிந்தார். குறிப்பாக டச்சு காலத்து வரலாற்று சின்னங்கள் மற்றும் பரங்கி சமூகத்தினர் தொடர்பான விடயங்களும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் நினைவாக நினைவு சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பு வட்டதாக அமைய வேண்டும். மக்களுக்கு பயன்பெறாத அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை. நீதிமன்ற கட்டமைப்பும் மக்கள் நலனுக்காகவே மறுசீரமைக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவிக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு தொடர்ச்சியான அபிவிருத்தி ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு 7 தாழ்தள பேருந்துகளை நன்கொடையாக வழங்கியதையும் அவர் ஞாபகப்படுத்தினார். நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு, நியாயமான கட்டணம், படகு சேவையின் ஒழுங்குமுறை மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அறவிடுதல், நெடுந்தீவு படகுகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் நைனாதீவு படகு உரிமையாளர்கள் ஒற்றுமையுடன் செயற்படுதல், குறிகட்டுவான் பகுதியில் வேலனை பிரதேச சபையின் ஆதரவுடன் நேர கண்காணிப்பாளர் ஒருவரை நியமித்து படகு சேவைகளை ஒழுங்குபடுத்துதல், படகுகளின் விவரங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை பொதுமக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்துதல், படகுகளை வாடகைக்கு அமர்த்துவதற்கான தொடர்பு இலக்கங்கள் மற்றும் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கான தொடர்பு இலக்கங்களை பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தல், இதனுடன் படகு சேவையை மேலும் ஒழுங்குபடுத்துவதற்கான பல முக்கியமான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் வேலனை பிரதேச செயலாளர், வேலனை பிரதேச சபையின் தவிசாளர், நெடுந்தீவு பிரதேச செயலாளர், நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர், வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், படகு உரிமையாளர் சங்க பிரதிகள் மற்றும் படகு உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பிரச்சனைகளை அரசியலாக்குவதல்ல எமது நோக்கம், சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஒரே மேசையில் அமர்த்தி நியாயமானதும் நடைமுறைக்கேற்றதுமான தீர்வை உருவாக்குவதே எமது அணுகுமுறை என்று குறிப்பிட்டார். மக்களின் பயணம் பாதுகாப்பாகவும் நியாயமான கட்டணத்திலும் அமைய வேண்டும். அதேவேளை உள்ளூர் படகு உரிமையாளர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கும் சேவை வழங்குநர்களுக்கும் இடையே நம்பிக்கையை உருவாக்கும் ஒழுங்குமுறையான நிர்வாகமே எமது இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஏஜிஎம் முசம்மிலின் மூத்த மகன் கட்டநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டிட கட்டுமான திட்டம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டியிருந்த சுமார் 36 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்த தவறியமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்த நபர் தொடர்பாக மத்திய குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு லஞ்ச ஆணைக்குழு தனது கட்சிக்காரருக்கு உத்தியோகமாக அறிவித்துள்ளதாக நாமல் ராஜபக்சாவின் சட்டத்தரணியான முதித்த ஆர் லொக்கு முதலி ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதுடன் நாமல் ராஜபக்ச இந்த அழைப்பாணைக்கு இணங்க அந்த தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த திங்கட்கிழமை அன்று ஆணைக்குழுவின் முன்பாக ஆஜராகுமாறு முதலில் அழைக்கப்பட்டதாகவும் கூறினார். இருந்தாலும் இந்த அழைப்பாணைக்கான காரணம் இன்னமும் வெளியிட படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றம் செய்தவர் தான் செய்த தவறுகளை நன்கு அறிந்திருப்பதாலே கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி வாழ்கின்றார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் அச்சம் நியாயமானது என்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நராம்பிட்டியில் உள்ள அபியராமய புராண விகாரையில் நடைபெற்ற விகிபிரித் வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். இதுவரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் தாம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நாமல் ராஜபக்சாவுக்கு இருக்குமாயின் அதற்கு முன்னதாகவே ஆதரவாளர்களை திரட்டி அவர் கூட்டங்களை நடத்தி கொள்ளட்டும் என்று அமைச்சர் விமர்சித்தார். இதேவேளை அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டால் அதனை சந்திக்க அரசாங்கம் முழுமையாக தயாராகவே இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெளிவுபடுத்தினார். இருந்தாலும் இந்த சீர்திருத்தத்துக்கு பொது வாக்கெடுப்பு அவசியமாகாது என்பதே அரசாங்கத்தின் கணிப்பு என்றும் இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தின் உத்தியோர்வ விளக்கம் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அரதிக பெர்னாண்டோ கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தார்.
1: பணியகத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய அவர் முன்னிலையாகியுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து பொருளை சகுஸ்புர பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 சந்த நபர்கள் கூடிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: முச்சக்கர வண்டியிலிருந்து சந்தேக நபர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து கூடிய ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் தனிப்பட்ட பிரச்சனையால் மோதல் ஒன்றுக்காக சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து பல ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுத்து வந்த பத்மா ரஞ்சினி எனப்படும் நோனா அம்மா கிரிபத் கொடை போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். செட்டிக்குளத்தில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு வழங்குவதற்காக அவர் சென்றபோதே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 54 வயதுடையவர் கிரிபத் கொடை மற்றும் கொம்பனி வீதி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வதிவிட பெண் ஆவார். இவரை கைது செய்யும் வேளையிலும் விற்பனைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த 50 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் போதைப்பொருளை விற்று சம்பாதித்த 48,000 ரூபாய் பணமும் அவரிடம் இருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். இவர் கொம்பனி வீதி குடு நோனா என்று அழைக்கப்படுவது இத்தகைய போதைப்பொருள் கடத்தல்களினாலேயாகும். சந்தேக நபர் நச்சு போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதோடு மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவருக்கு எதிராக இதற்கு முன்னர் இருந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு ஒன்றின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர். இந்த வழக்கு தொடர்பான அரச பகுப்பாய்வாளர் அறிக்கையின்படி இவரிடம் இருந்த ஐஸ் போதைப்பொருளின் அளவு 34 கிராம்களாகும். போலீசாரை ஏமாற்றி தலைமறைவாகியிருந்த இந்த குற்றவாளி பெண் மீது போலீசார் விசேட கவனத்தை செலுத்தியிருந்தார்கள். இவரால் போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்ட பணம் சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் தொடர்பிலும் கிரிபத் கொடை போலீசார் தீவிர கவனம் செலுத்தியிருப்பதோடு அந்த வெளிப்படுத்தல்களுக்கு அமைவான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக கிரிபத் கொடை போலீசார் மேலும் தெரிவித்தார்கள். இந்த சந்தேக நபர் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையான மோதலில் உயிரிழந்த சூட்டி உக்குங் என்பவரின் அத்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தனவரின் கணவன் கும்பிக்கலே சூட்டி என்ற புனவியரால் அழைக்கப்படுவதோடு அவரும் தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கு குற்றவாளியாக காணப்பட்டமை காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதே நேரத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து மேலும் பல தகவல்களை பெறுவதற்கான விசாரணைகள் நடைபெறுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
1: சந்தேக நபரிடமிருந்து பணம் பெற்ற நபர்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் கிடைத்துள்ள மேலதிக தகவல்களின் ஊடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்தது. சந்தேக நபரை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. 38 வயதான சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் தொகையுடன் வெள்ளம்பிட்டிய சேதவத்த பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து 4 கிலோகிராம் ஹெரோயின், 8 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது துபாயில் வசிக்கும் சேதவத்த கசூனின் உதவியாளர் என நம்பப்படுகின்றது.
0: தொடர்ந்து 63 வயது மதிக்கத்தக்க ஆஸ்திரேலிய பெண் சுற்றுலா பயணி ஒருவரின் அரைக்கதவின் கீழ் பாலியல் நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை திணித்த குற்றச்சாட்டின் பேரில் 3 இலங்கை நபர்கள் உணவற்றுவென சுற்றுலா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு சென்ற அந்த பெண் உணவற்றுவெனவில் உள்ள பிரதான ஹோட்டல் ஒன்றில் ஒரு வாரத்துக்கு மேலாக தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். தெய்வளை மற்றும் பாணந்துறை பகுதிகளைச் சேர்ந்த அந்த 3 சந்தேகநபர்களும் ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணி தங்கியிருந்த அறைக்கு அருகில் உள்ள அறையிலே தங்கியிருந்ததாக போலீசாரின் விசாரணைகளில் கண்டறிந்துள்ளார்கள். சந்தேகநபர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பாலியல் அழைப்பு குறிப்புகளை பெண்ணின் அறைக்கதவின் கீழ் திணித்துள்ளார்கள். பெண் அளித்த புகாரை தொடர்ந்து உணவற்றின சுற்றுலா போலீஸ் நிலைய அதிகாரிகள் 3 சந்தேகநபர்களையும் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது கபரதுவ போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இலங்கையின் வெளிமடை மிருகவந்த பகுதியில் போலீஸ் பயிலுனர் கான்ஸ்டபிள் பதவிக்கு விண்ணப்பித்த 24 வயது இளம் பெண்ணிடம் அத்துமீறியதாக கூறப்படும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இளம் பெண் எதிர்வரும் 9 மருத்துவ பரிசோதனைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 1 சிவில் உடையில் அவரது வீட்டுக்கு சென்ற அந்த போலீஸ் அதிகாரி மருத்துவ பரிசோதனைக்கு முன்னர் அவரது அந்தரங்க பகுதியில் உள்ள தழும்புகள் தொடர்பாக அறிக்கை வழங்க வேண்டும் என்று கூறியதாகவும் அந்த அறிக்கை இல்லை என்றால் வேலை கிடைக்காது என்று அச்சுறுத்தியதாகவும் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டில் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். அதிகாரியின் கோரிக்கை கிணங்க அறையில் அமர்ந்த பின்னர் அவர் தனது ஆடையை உயர்த்தி அந்தரங்க பகுதியை தொட்டதாகவும் உடனடியாக அவரது கையை தட்டிவிட்டு சமையலறைக்கு சென்று தனது தாயிடம் சம்பவத்தை தெரிவித்ததாகவும் இளம்பெண் முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வெளிமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தெய்வளை தேசிய மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பேர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நில ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக பிறந்த இந்த குட்டி நீர் யானைக்கு பொருத்தமான பெயர்களை இணையவழி படிவம் மூலமாக சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் மற்றும் விலங்கு நில ஆர்வலர்களுக்கு மிருக காட்சி சாலை நிர்வாகம் அழைப்பை விடுத்திருக்கிறது. இதில் பங்கேற்க விரும்புவோர் ஒதுக்கப்பட்ட இணையவழி படிவத்தின் மூலம் தேவையான தவறுகளை பூர்த்தி செய்து பெயர்களை பரிந்துரைக்கலாம். மிருக காட்சி சாலையின் இந்த புதிய வரவை வரவேற்பதில் பொதுமக்களை குறிப்பாக விலங்கு பிரியர்களை ஊக்குவப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாக இருக்கிறது. பொதுமக்கள் தங்களின் பெயர் பரிந்துரைகளை அதிகாரப்பூர்வ இணையவழி படிவத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம். இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று இரவு 8 முதல் நாளை இரவு 8 வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
1: நுகைகுடு குகுவல திகிவளை கல்கிசை ரத்மலானை மொருட்டுவை ராவதாவத்து சொய்சாப்புரு அங்குலானு இதிபத்து கட்டுக்குருந்து கட்டுபத்து கல்டமுள்ள குரளவெல்ல மற்றும் எகுடு என உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீர்விட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. செச்செரிப்பாய ஹிம்புட்டான உடுமுள்ள வீதி மாளிகா கொடல்ல வங்கி சந்தி வீதி டபிள்யூ ஏ சில்வா மாவத்தை டெவலப் வீதி கல்யாணி வீதி கொழும்பு 6 வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதி ஜெயந்தி மாவட்டம் மற்றும் சாந்தி மாவட்டம் ஆகிய பகுதிகளிலும் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது.
0: தொடர்ந்து எல்நினோ காலை மாற்றத்தின் தாக்கத்தால் வேலையை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் தற்போது அவதானம் செலுத்தி வருகிறது. அரசாங்கத்தின் எல்நினோ தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவையின் உபகுழுவின் 4 கூட்டம் சுற்றாடல் அமைச்சர் தமிக பெட்டபெத்தி தலைமையில் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது எல்நினோ தாக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழக்கும் சமூகங்கள் மற்றும் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இலங்கையில் காய்கறி பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதற்கும் காய்கறி மற்றும் பழச்சையை ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்குமான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதனிடையே தற்போது எல்னினோ தாக்கத்துக்குள்ளாகியுள்ள 6 மாவட்டங்களில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில்

0: டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசிலா ஷிரோமி தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்வரும் நாட்களில் வடகில் பருவப்பெயர்ச்சி ஆரம்பமாக உள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நுழம்பு பரவல் மீள அதிகரிக்க வாய்ப்புள்ளமையால் பொதுமக்கள் டெங்கு பரவல் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உயிரிழந்தவர்களில் 5 சிறுவர்களும் உள்ளடங்குவதாகவும் அண்மைய காலமாக டெங்கு பரவல் தீவிரமடைந்திருந்தது, நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது, ஆரம்பத்தில் 175 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் அதிக டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டதோடு தற்போது டெங்கு அபாயமிக்க பகுதிகள் 50 குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆரம்பத்தில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியிருந்தார்கள். நுழம்பு குடம்பியல் ஆய்வின் போது நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டது. அத்தோடு கடந்த வருடம் டெங்கு 2 வைரஸ் நுழம்புகளால் நோய் பரவியிருந்ததோடு இந்த வருடம் டெங்கு 3 வைரஸ் நுழம்புகளின் பெருக்கம் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்பட்ட பலவீனத்தால் நோய் பரவல் தீவிரமடைந்தது அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் வணிகம் மற்றும் சேவைத்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்கான இணைய முகப்பு இன்று காலை திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. www.slbfe.lk என்ற இணையதளத்துக்கு சென்று இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று 10,000 விண்ணப்பதாரர்கள் நிகழ்நிலை முறையில் விண்ணப்பிக்க முடியும். இதில் 8,000 ஆண் விண்ணப்பக்காரர்களுக்கும் 2,000 பெண் விண்ணப்பக்காரர்களுக்கும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய குடிவரவு மற்றும் குடியேல்வு அதிகார சபையின் ஃபிஃபா அமைப்பின் அறிவிப்புக்கு அமைய இந்த இணைய முகப்பு திறக்கப்படுவதோடு குறிப்பிடப்பட்ட 10,000 விண்ணப்பதாரர்கள் பூர்த்தியானதும் இணைய முகப்பு தானாகவே மூடப்படும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது. 25 முதல் 45 வயது கிடைப்பட்ட ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறனுடைய மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை கொண்ட ஆண்களும் பெண்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். தோட்ட அலங்காரம், மீள் சுழற்சி சேகரிப்பு சேவைகள், பொருட்கள் பொதியிடல், உணவு உற்பத்தி சார்ந்த பணிகள், பொருட்கள் கையாளுநர்கள் உட்பட மேலும் பல பணிகளுக்காக இந்த வேலைவாய்ப்புகள் திறக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பணிகளுக்கு சம்பந்தப்பட்ட பணி அனுபவம் இருப்பது அவசியம். மேலும் இஸ்ரேல் வேலைவாய்ப்புகளுக்காக முன்னர் ஏதேனும் 2 துறைகளின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்றும் பணியகம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பணியகத்தின் www.slbfe.lk என்ற இணையதளத்திலும் உத்தியோர்வ முகநூல் பக்கத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி இரண்டைமடு குளம் மற்றும் கல்மடு குளம் ஆகியவற்றில் மீன் குஞ்சுகள் விடும் செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
1: கிளிநொச்சி இரண்டைமடு குளம் மற்றும் கல்மடு குளம் ஆகியவற்றில் கடச்சொழில் நீரியல் வள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மீன் குஞ்சுகள் விடும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. 58,315 மேற்பட்ட மீன் குஞ்சுகள் இதன் போது குளத்தில் விடப்பட்டன. திட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது.
0: தொடர்ந்து 160வது இலங்கை போலீஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
2: இலங்கை போலீசின் 160வது போலீஸ் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. போலீஸ் தின நிகழ்வு திம்பிரிகாசியாவில் உள்ள போலீஸ் மேலதிக படை தலைமையகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. 1866 செப்டம்பர் 3 இலங்கை போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் 160 நாட்டின் சட்டம் அமைதியை பாதுகாப்பதில் இலங்கை போலீஸ் சிறப்பாக பணியாற்றி வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கையையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல், குற்றங்களை தடுத்தல், குற்றங்களை விசாரணை செய்தல், நாட்டில் சட்டத்தையும் அமைதியையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லல் என்பன இலங்கை போலீசுக்கு வழங்கப்பட்டுள்ள முதன்மை பொறுப்புகளில் சிலவாகும். 160 வருட கால வரலாற்றில் கடமை நேரத்தின் போது உயிர் நீத்த மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களுக்காக சேவையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்று நினைவு கூறப்படுகின்றனர். போலீஸ் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீஸ் பிரிவுகளின் கொடிகளுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வு ஜெயஸ்ரீ மகாபூதி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது.

0: இந்த நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய உள்ளிட்ட பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். நாங்கள் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். அதன் விளைவாக பொதுமக்கள் தொடர்ந்து எங்களுக்கு தகவல்களை வழங்கி வருகின்றனர். பொதுமக்கள் நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்குவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் அதேவேளை போலீஸ் திணைக்களத்தில் உள்ள திறமையான அதிகாரிகளை தொடர்புடைய பகுதிகளில் பணியில் அமர்த்தி சுற்றிவளைப்புகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதன் விளைவுகளை தற்போது காணக்கூடியதாக உள்ளது என நான் நினைக்கிறேன். அதிகரிப்பை காட்டிலும் சுற்றிவளைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் கணிசமான அளவு போதைப் பொருட்கள் சமூகத்தில் புழக்கத்தில் இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் கணிசமான அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம். சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் முறைமைகள் குறித்து பகிரங்கமாக விவாதிப்பது அல்லது தகவல்களை வெளியிடுவது பொருத்தமானது அல்ல என நான் நம்புகிறேன். எவ்வாறாயினும் எதிர்வரும் காலத்தில் இலங்கை போலீசின் 160வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறைமை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். இதனை அடுத்து போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் ருவான் வெளிசாயவை வழிபட்டனர். போலீஸ் தினத்தை முன்னிட்டு போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு குறிப்பிட்ட கங்காராம விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதன்போது கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிருந்தி அஸ்வகி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரிடம் குறித்த குழுவினர் ஆசி பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் மம்பலப்பிட்டிய புதிய கதிரேசன் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் கொம்பனி தெரு குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு வருகை தந்து ஆசி பெற்றனர்.
1: தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 17வது திருவிழா இடம்பெற்றது. 17வது திருவிழாவின் போது வள்ளி தெய்வானையும் வேல் முருகனும் இடும்பன் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்ததோடு தொடர்ந்து வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முருகையா தேவஸ்தானத்தில் மாம்பழம் ஒன்று 11 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் போது இந்த ஏலம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்களிடையே கடும் போட்டி நிலவியதை அடுத்து மாம்பழம் 11 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இதே திருவிழாவில் மாம்பழம் 10 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போன நிலையில் இந்த முறை அந்த தொகை மேலும் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஏலம் மூலம் கிடைக்கப்பெற்ற தொகையானது ஆலயத்தின் திருப்பணிகள் மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்காக பயன்படுத்தப்பட இருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:36 அக்கராட்சத்தில் 1:36. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்தியில் கனசனை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி. அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த வாக்காளர் நீக்கப்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் குற்றம் சாட்டியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்டு சென்றார். இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்று வருவதாக புழு போக்கு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமகன் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் குடிமகன் என்ற குற்றம் சாட்டி அகலாபாத் நீதிமன்றத்தில் லக்னோ கிளையில் அசோக் பாண்டே மற்றும் ரஷீனிஸ் குமர் சிங் ஆகியோர் ரீட் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு என்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரஸ் மனு சுற்றி புத்தகத்தை எரித்ததனால் பரபரப்பு நிலவியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜோசப் பிஜே வியாழக்கிழமை சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு தமிழ்நாடு ஸ்டார் ஆஃப் மற்றும் புத்தாக் இயக்க அமைப்பின் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் தான் பிரதம வேட்பாளர் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என காங்கிரஸ் கூறுமா என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சதீவை மீட்பதே ஒரே தீர்வு என தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் -10% குறைந்திருப்பது மாநிலத்தின் வருவாய் இயந்திரத்திற்கு சோப்பெச்சரிக்கை என முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம்களே பொறுப்பாக வி சவாகரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்தித்ததாக சவாகரின் பீரன் சாட்சியாகி சவார்கர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதல் கட்டமாக சேகரிக்கப்பட்ட வீடுகள் குறித்து பட்டியலில் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகையை குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பாடசாலை மாணவிகள் 10 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்காக நீட் தேர்வை எழுத முடியாமல் போன 2445 தேர்வாளர்களுக்கு மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 4 லட்சம் அபராதம் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரத்தில் ஒரே குடும்பத்தில் 100 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது முதல் முறையாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்தியாவிலிருந்து 5.5 டன் நிறுவன பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேபாளத்துக்கு சென்றடைந்ததாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் நிலையத்தில் நேர்ந்த விபத்தில் 24 வயது ஊழியர் ஒருவர் இறந்தார். காரில் எரிபொருள் நினைப்பிக் கொண்டிருந்த போது அந்த எரிபொருள் குழாய் காரிலிருந்து கலன்று ஊழியரின் தலையில் அடித்துள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து ஒன்று பெட்ரோல் நிலையத்திற்கு அருகில் மோதி கவிழ்ந்தது. 20 பயணிகள் காயமடைந்துள்ளார்கள். ஓடுவதற்கென்று ஒரு தகுந்த காலனி இல்லை, ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. தனது மக்களின் கல்விக்கு எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நெடுந்தொலைவு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட 47 வயதுடைய ராமாபாய் ரான்வீர் வியக்க வைக்கும் இந்த சம்பவம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. மதுரை தெப்பகுளம் அருகில் உள்ள தமிழறிஞர் ஆர்வகனாவலர் சிலை முன் உள்ள ஆக்கிரமிப்புகளுக்கு அகற்ற வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். திருப்பதி கோயில் அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கிலோ தங்கம் 5 கோடி சொட்டு ஆவணங்கள் சிக்கியுள்ளது. சென்னை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2320 உயர்ந்து 113920 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 290 உயர்ந்து 14840 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெருசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம் பி எஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவிவரும் எப்ளோன் தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணைக்கு தமது பெயரை சூட்ட யோசனையை முன்வைத்துள்ளார். அந்த நீரிணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அதனை டிரம்ப் ஸ்ட்ரைட் என்ற பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் வினாவியுள்ளார். நேபாளம் தீபெத் எல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1127 கடந்துள்ளது. சுமார் 4900 பேரை இன்னும் காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது.

கேரோங்க் துறைமுகம் வழியே நேபாளத்திற்கு செல்லும் ஒரே சாலையை சீனா மீண்டும் முழுமையாக திறந்துள்ளது. கனரக இயந்திரங்கள் அந்த பகுதியை சென்றடைய அது உதவுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்துக்கு அதிக அளவில் பசுமை குடில் வாயுவை வெளியிடும் சீனா அமெரிக்கா இந்தியாவுடன் நேபாள இழப்பீடு கோரியுள்ளது. தென்கிழக்காசியாவில் கடுமையான புகைமூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாக ஆசியான் வானிலை ஆய்வு மைய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் கலிமாந்தான் பகுதியில் எரியும் காட்டு தீயிலிருந்து புகை மண்டலம் அண்டை நாடுகளுக்கு பரவி வருகின்றது. தென்கொரியாவின் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். எகிப்தின் சீனாய் தீபகற்ப பகுதியில் பயணிகள் பேருந்து நேற்று விபத்துக்கு உள்ளானதில் 22 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 28 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததனால் மேற்காசியாவில் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஈரானின் தென்கடல் கடலோர பகுதிகளில் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள அந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆளில்லா விமான டேலர் பகுதிகளுக்கு கடல்சார் வளங்கள், கண்ணிவெடி அமைக்கும் தளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு மையங்களை குறிவைத்து அமெரிக்க இராணுவம் செவ்வாய்க்கிழமை இரவு வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் ஹாசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயாரென இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்ய வான்வெளியை விமான நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யாவிடையே கடந்த 2022 ஆண்டு தொடங்கிய போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து வரும் நிலையில் இருதரப்பும் தங்கள் எதிரிகளின் முக்கிய கட்டமைப்பு மற்றும் குடியிருப்பு பகுதிகளின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன. ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக மேற்கொண்டுள்ளார். பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட விபத்தில் 21 பயணிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒரு மோட்டார் சைக்கிளில் ஓட்டுநர் பேருந்து மீது மோதி பேருந்துக்குள்ளேயே விழுந்து உள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30 கொலம்பியாவில் புகா நகரில் சம்பவம் நடந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெக்வாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் தங்கங்களுடன் மோதுகின்றது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஒரு நாள் தொடர்களுக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ICC-யின் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்கள் ஒருவரான தேவ்தத் படிக்கல் முன்னேற்றம் கண்டுள்ளார். பிரேசிலில் சாவ் பவுலோ நகரில் காற்பந்து அரங்கிலிருந்து 8 வயது சிறுவனையும் அவருடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளார்கள். தொடரும்
நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கான சந்தை வழங்குகின்றார்கள் டிஆர்டி tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இளைஞர் இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 380 ரூபா 53 சதம், இந்தியாவில் 109 ரூபா 53 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328 ரூபா 13 சதம், இந்தியாவில் 94 ரூபா 44 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 404 ரூபா 17 சதம், இந்தியாவில் 116 ரூபா 32 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 442 ரூபா 83 சதம், இந்தியாவில் 127 ரூபா 46 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237 ரூபா 27 சதம், இந்தியாவில் 68 ரூபா 29 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கான சந்தை வழங்கியிருந்தார்கள். புத்தகங்களை விஜயவரன் நூலகம்.com-க்கு நூலகம் நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆசியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்ட்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிசில் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். செய்தியை செய்வடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 2:51 அக்ஷராட்சத்தில் 1:51 தமிழொலியில் தொடர்கின்றது. சாயி அருளமுதம், சாய் அருளமுதம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியை கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார். வலிமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா.
1: பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம்.
0: அன்பின் வடிவங்களே, வியாசர் 11 புராணங்களை இயற்றினார். ஒவ்வொன்றும் ஒரு தலையணை அளவு கனமானது. 11 புராணங்களையும் படிப்பவர் யார்? அதற்கு நேரமும் போதாது, ஆயுட்காலமும் போதாது. கலிகாலத்தில் ஆயுட்காலம் குறைவு, துவாபர யுகத்தில் ஆயுட்காலம் அதிகம். மகாபாரத போர் சமயத்தில் கிருஷ்ணரின் வயது 76, அர்ஜுனனின் வயது 74, பீஷ்மரின் வயது 112. துவாபர யுகத்தில் அவர்கள் இளைஞர்கள் என்று கூறப்பட்டார்கள். 70 வயதில் அவர்கள் யங் பாய் எனப்பட்டனர். இப்போது 17 வயதில் யங் மேன் என்று கூறுகின்றோம். இதயத்தின் தூய்மையே இதற்கு காரணம். அவர்களிடம் 3 P இருந்தன: பியூரிட்டி தூய்மை, பேஷன்ஸ் பொறுமை, பெர்சிவியரன்ஸ் இடைவிடாத முயற்சி. இவை இருந்ததால் எப்போதும் இளைஞர்களாக பொலிவுடன் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இத்தகைய புனித உணர்வுகளை மனதில் கொண்டு உண்மையே பேசி தர்மத்தின் வழியில் நடந்து இவ்விரண்டையும் பரவச் செய்ய வேண்டும். கலியுகத்தில் பற்பல மாறுதல்கள் உள்ளன. கடவுளை நினைப்பதற்குள் பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதற்கு பல சச்சரவுகள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதில் கலகங்கள் எதற்கு? கோவில்கள் கட்டுவதற்கு மனிதர்களை ஊக்குவிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை வளர்த்தால் நமது வாழ்க்கை கடைத்தேறும். அன்பின் வடிவங்களே, நீங்கள் புனித உணர்வுகளை மனதில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். தெய்வ சிந்தனையுடன் கூட சத்தியம் தர்மம் இவற்றை பயில வேண்டும். கடவுளின் அன்பை பெற முயற்சி செய்யுங்கள். கடவுளின் அன்பை பெற்றால் எதையும் சாதிக்கலாம். சத்தியம் தர்மம் இவற்றை ஒழுங்காக கடைப்பிடித்தால் கடவுளின் அன்பு தானாகவே கிடைக்கும். கடவுள் வேறு யாரும் அல்ல, உண்மையே இறைவன். தர்மம் என்ற சொல்லை சரியாக மொழிபெயர்க்க இயலாது. தர்மம் என்ற சமஸ்கிருத சொல்லை தர்மம் என்றே மொழிபெயர்க்க முடியும். புராணம் இதிகாசம் வேறு எந்த புனித நூலிலும் தர்மம் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகின்றது. தர்மம் என்ற சொல்லை ரைட் ஆக்ஷன் என்று கூறுவது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. தர்மம் இதயத்தில் தன்னையே பதிய வைத்துக் கொண்டு ஆனந்தத்தையும் அளிக்கின்றது. தர்மம் மனிதனுக்கு இலக்கணம். பெண்களும் புருஷன் என்ற சொல்லுக்கு உரியவர். தேகம் என்பது புறம். தேகத்தில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் வியாபித்து உள்ளிருக்கும் தெய்வத்துவம் புருஷன். இதற்கு இலட்சியமாக திகழ்பவர் புருஷோத்தமன். உடல் அளவில் நாம் ஆண் பெண் என்று பிரிக்கலாம். இது உபாதியில் தோற்றத்தில் உள்ள வேறுபாடுதான். பெண்களும் பேண்ட் ஷர்ட் அணிகின்றார்கள், அதனால் ஆண் என்று கூற முடியுமா? இல்லை. இவை எல்லாம் வெளிப்புற வேறுபாடுகள். பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் பொதுவானவை. மரணம் என்பது வாழ்க்கையின் உடை. ஒவ்வொன்றும் ஒரு உடை போன்றது, ஒவ்வொன்றும் உடையை போன்றது. உடலை கண்டு உள் இருப்பது யார் என்று சிந்திக்க வேண்டும். ஏமாறல் ஆகாது, அதுவே உண்மையான சத்தியம். உங்கள் மனச்சாட்சியை திருப்தி செய்யும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். திரிகரண சுத்தியை ஏற்படுத்தி சமூகத்தில் உள்ள அமைதியற்ற நிலையை போக்கி அமைதி பாதுகாப்பு இவற்றை பரவச் செய்து சமூகத்தில் அமைதி இருக்கும்படி செய்ய வேண்டும். சமூகத்தில் சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டன. சட்டமும் ஒழுங்கும் சீர்பட வேண்டும் என்றால் அன்பு தோய்ந்த செயல்கள் புரிய வேண்டும். அப்போது சட்டமும் ஒழுங்கும் சீர்படும். மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, சுற்றத்தினர் யாவரையும் துறந்து காட்டுக்குச் சென்று தவம் செய்வதால் ஒரு பயனும் இல்லை. சாஸ்திரங்களை கற்றறிந்த பின்னும் ஜபங்கள் செய்த பின்னும் இலட்சியத்தை அடைய முடிவது இல்லை. பிறப்பு இறப்பு என்னும் இவ்வாழ்க்கையை கடக்க மனிதன் ஒவ்வொருவரிடமும் ஒரே ஆத்மா குடிகொண்டு உள்ளது என்ற உணர்வுடன் எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். இக்காலத்தில் அறிஞர்கள் பலர் உள்ளார்கள், விஞ்ஞானிகள் பலர் உள்ளார்கள். அவர்கள் அமைதியை ஒரு கணமாவது அனுபவித்து இருக்கின்றார்களா? அமைதி என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்களா? இவ்வுலகில் மகிழ்ச்சி என்ன என்பதை அவர்கள் அறிவார்களா? மகிழ்ச்சி, அமைதி இவற்றை பற்றி அறிந்து கொள்ளாமல் மற்றவற்றை செய்து என்ன பயன்? அமைதி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அடிப்படையான தத்துவம். அமைதி இல்லாவிட்டால் வாழ்க்கையே வீணாகும். தியாகராஜரும் அமைதி சாந்தம் இல்லாது இவ்வுலகில் மகிழ்ச்சி இல்லை என்று கூறினார். அமைதி கிடைத்தால் அத்துடன் கூடவே மகிழ்ச்சியும் நிலவும். அமைதியற்ற மனிதன் இவ்வுலகம் முழுவதையும் இருள் சூழ்ந்து இருப்பதாக உணர்கின்றான். அறிஞன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருப்பினும் தூங்கும் போது அவனுக்கு இருப்பது அனைத்தும் வெறுமையே. நமக்கு ஊனக்கண்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் காண இயலும் என்று நினைக்காதீர்கள். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கண்கள் இருக்கின்றன. பூச்சிகளுக்கும் கண்கள் உள்ளன. கண்கள் இருப்பதால் ஏற்படும் விளைவு என்ன? திவ்ய ஒளியை காண்பதற்கே கண் அமைக்கப்பட்டு உள்ளது. ஆதி முதல் ஒலியான பிரணவத்தை கேட்பதற்கே காதுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. அலைபாயும் மனதைக் கொண்டு நாம் அமைதி பெற வேண்டும். நமக்கு ஏன் அமைதி கிடைக்கப் பெறவில்லை? நமக்கு ஏன் அமைதி மறுக்கப்படுகின்றது? நாம் அமைதியை அனுபவிக்க இயலாதது ஏன்? மனிதன் 5 விதமான துன்பங்களால் பீடிக்கப்படுகின்றான். முதலாவது அவித்தை என்ற துன்பம். இரண்டாவது அஸ்திதம். அவித்தியை என்பதற்கு வித்தை இல்லாதது, கல்வி அற்றது என்ற பொருள் அல்ல. வித் என்பது ஞானம், ஞானம் அற்ற நிலை. அவித்தியை எந்த ஞானம்? நானே இறைவன் என்று உணரும் ஞானம். நான் மனிதன், நான் அஞ்ஞானி, நான் ஒன்றும் அறியாதவன் என்ற உணர்வுடன் உடலுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் அறியாமையினால் மனிதன் துன்பம் அடைகின்றான். இந்த அவித்தியை ஞானத்தை பெற துணை செய்யாது. உடல், மனம், இயற்கை இவற்றின் அடிப்படையில் இத்தகைய மனிதன் வாழ்க்கை நடத்துகின்றான். தெய்வத்துவம் தனக்குள் மறைந்து இருக்கின்றது என்பதை அவன் மறந்து விடுகின்றான். இதுவே அவித்தியை. உடல் பற்றுதலால் அவதிப்படுகின்றான். சுற்றியுள்ள உலகைக் கண்டு மயங்குகின்றான். இதுவே அவித்யா, ஞானமற்ற நிலை. அவித்யா அல்லது ஞானம் இல்லாத இந்த நிலையால் அளவற்ற துன்பம் ஏற்படுகின்றது. அடுத்தது அஸ்தித, அதாவது கிலேசம், துன்பம். மனிதன் தனது குடும்ப துன்பங்கள், இடைஞ்சல்கள் இவற்றிற்கான காரணத்தை அறிந்து கொள்ள இயலவில்லை. குடும்ப துன்பங்களுக்கு மனமே காரணம் என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். இத்தகைய அறியாமை மனதின் இயல்பு என்ன என்று புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகின்றது. மனதை கட்டுப்படுத்த இயலாததால் துன்பம் அடைகின்றான். இடைஞ்சல்களுக்கும் துன்பங்களுக்கும் மனமே மூல காரணம். நஷ்டங்கள் அனைத்திற்கும் மனமே மூல காரணம். மனதின் இயல்பு புரியாததால் நமக்கு அஸ்தித கிலேசம் ஏற்படுகின்றது. மூன்றாவது ராக கிலேசம். ராகம் என்பது இசையின் ஒலி அமைப்பு அல்ல, புலன் இன்பமே ராகம். இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படுவதே ராகம். அளவற்ற ராகம் பற்றுதல் ரோகம் ஆகின்றது, வியாதி ஆகின்றது. ஆசையை கட்டுப்படுத்த இயலாததால் மனிதன் துன்பம் அடைகின்றான். ஆகவே ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். லெஸ் லகேஜ் மோ கம்ஃபர்ட், குறைந்த சுமை அதிக வசதி எனப்படுவது இதுவே. அளவற்ற ஆசை காரணமாக மனிதன் தனது தெய்வீகத்தன்மையை மறந்து அறியாமையில் உழன்று புரியாமல் வாழ்கின்றான். ஆகவே நாம் ஆசைக்கு வரம்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசை உள்ள வரையிலும் அங்கு அமைதி இருக்காது. ஆசை இருக்கலாம், அது அளவுக்குள் இருக்க வேண்டும். நான்காவது துவேஷ கிலேசம். கஷ்டம் நஷ்டம் துன்பம் இவை நேரிடும் போது மனிதன் அவற்றை குறைக்க மாற்ற அவற்றிற்கு தீர்வு காண ஒருவரை நம்பி நெருங்குகின்றான். நினைத்தது நிறைவேறாத போது அவனுக்கு நிராசை வெறுப்பு ஏற்படுகின்றது. இவ்வுலகில் நல்லதும் தீயதும் நமக்கு துன்பத்தை தருகின்றன. நல்லது நமக்கு ஆனந்தம் தருவது இல்லை, தீயது நமக்கு துன்பம் தருவது இல்லை. இரண்டுமே நமக்கு துன்பத்தை தான் தருகின்றன. எவ்வாறு நல்லது எவ்வாறு துன்பத்தை தருகின்றது? நல்லதால் மனிதன் எவ்வாறு துன்பம் அடைகின்றான்? துளசிதாசர் இதை விளக்க ஒரு இலட்சியத்தை நமக்கு கூறுகின்றார். அவர் தீயவர்களை வணங்கினார், நல்லவர்களை வணங்கினார், இருவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். நல்லவர்களை வணங்குவதற்கு ஒரு காரணம் உண்டு, கருத்து உண்டு. தீயவர்களை வணங்குவதற்கு காரணம் என்ன, கருத்து என்ன? தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். தீயவர்களுடன் சேர்ந்தால் தீ கெடுதல் நிகழ்கின்றது. ஆகவே நான் உங்களுடன் தொடர்பு கொள்ளாதிருக்க செய்யுங்கள் என்று தீயவர்களை தனக்குள் வேண்டிக் கொண்டார். நல்லவர்களை பிரிந்தால் துன்பம் ஏற்படுகின்றது. ஆகவே நான் உங்களை பிரியாது இருக்க செய்யுங்கள் என்று அவர்களை தனக்குள் வேண்டிக் கொண்டார். தீயவர்களுடைய சேர்க்கையும் நல்லவர்களுடைய பிரிவும் நமக்கு துன்பத்தை தருகின்றன. வாழ்க்கை முழுவதும் சேர்க்கையும் பிரிவும் ஏற்படுகின்றன. வாழ்க்கை என்பது சேர்க்கையும் பிரிவும் கொண்ட கடல் என்று கூறப்படுகிறது. தீயவர்களின் சேர்க்கையும் நல்லவர்களின் பிரிவும் நமக்கு துன்பம் தருகின்றன. நல்லவர் யார் தீயவர் யார் என்பதை நிர்ணயிக்கும் திறமையும் நமக்கு இல்லை. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இவற்றை சம நோக்குடன் கருத வேண்டும். சமத்துவ பாவனையை வளர்த்து கொண்டால் உண்மையான அமைதி கிட்டும். நல்லது கெட்டது என்று யோசிக்க வேண்டாம். இரு வகையினரிடம் உள்ள தெய்வத்துவத்தை கூர்ந்து கவனியுங்கள். இத்தகைய ஏகாத்ம பாவனையே தெய்வத்துவம். உடல்கள் வேறு வேறாகும், மனோபாவங்கள் வேறு வேறு ஆகும், ஆனால் தெய்வத்துவம் ஒன்றே. துவைத பாவனையை இரட்டை உணர்வை கொள்ளும் வரை துன்பத்தை தவிர்க்க இயலாது என்பதால் துளசிதாசர் ஏகாத்ம பாவனையை பரவ செய்தார். ஏகாத்ம பாவனையை வளர்த்துக் கொள்வேன், அதுவே தெய்வீகத்தின் தத்துவம். இந்த புனித கொள்கையுடனே தான் நான் வாழ்க்கை நடத்துவேன். ஒவ்வொருவரிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டு அனுபவித்தார். சர்வ ஜீவாத்மா சர்வ தேகாத்மா சர்வம் ஆத்மாத்மா என்று மூன்று வகை அனுபவங்கள் உள்ளன. நீ யாரென்று நீ நினைத்துக் கொள்கின்றாயோ அது அது தேகாத்ம பாவனை. நீ யாரென்று மற்றவர்கள் நினைக்கின்றார்களோ அது ஜீவாத்ம பாவனை. உண்மையில் நீ யாரோ அது ஆத்மாத்ம பாவனை. மற்றைய மதங்களிலும் இந்த கருத்து ஏற்கப்படுகின்றது. இயேசுபிரான் கூறினார், ஐ ஆம் த மெசேஞ்சர் ஆஃப் காட், நான் கடவுளின் தூதன் என்று. ஐ ஆம் த சன் ஆஃப் காட், இரண்டாவதாக நான் கடவுளின் குமாரன் என்றார். மூன்றாவதாக ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நானும் தந்தையும் ஒருவரே. அடுத்தது ஹோலி கோஸ்ட், புனித ஆவி. பார்சிய மதத்தில் ஐ ஆம் இன் த லைட், நான் ஒளியில் இருக்கின்றேன். இரண்டாவது த லைட் இஸ் இன் மீ, ஒளி எனக்குள் இருக்கின்றது. மூன்றாவது ஐ ஆம் த லைட், நானே ஒளி. அனைத்து மதங்களின் சாரமும் ஒன்றே. அனைத்தின் முடிவான இலக்கும் ஒன்றே. அனைத்தின் கடவுளும் ஒன்றே. பிறகு வேறுபாட்டை ஏன் கொண்டு வர வேண்டும்? வாத பிரதிவாதம் ஏன்? கலகமும் கொந்தளிப்பும் ஏன்? இவை உங்கள் அறியாமைக்கு அடையாளம். கடவுட்தன்மையை பற்றி அறியாத மூடர்கள் இத்தகைய கொந்தளிப்புகளில் ஈடுபடுகின்றார்கள். மற்றைய மதங்களின் வேறுபாடுகளை நாம் கவனித்தல் ஆகாது. மற்றைய மதங்களை குறை கூறுதல் ஆகாது. யாரையும் நாம் குறை கூறுதல் ஆகாது. அவர் அவர்கள் தத்தம் மதத்தை பின்பற்றட்டும். அவரவர் தத்தம் வழியில் சென்று இறைவனை அடையட்டும். எல்லோரையும் வரவேற்று மகிழ்ச்சி பெறும்போது நாம் உண்மையான கடவுட்தன்மையை பெறுகின்றோம். அன்பின் வடிவங்களே, தனக்குள் அமைதி இல்லாதவன் பிறருக்கு எவ்வாறு அமைதி அளிப்பான்? முதலில் நீங்கள் அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு அமைதி பெற உதவலாம். இதுவே உண்மையான ஆன்மீக சாதனை. தன்னுள் குறுகிய மனதினுள் மட்டும் ஏகாத்ம பாவனையை வளர்த்துக் கொள்ளுதல் உண்மையான சாதனை அல்ல. மற்றவர்களின் நல்ல தீய இயல்புகளை பற்றி கருத்தில் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நல்லியல்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களது பிரதான இலட்சியம். மற்றவர்களின் தீய இயல்புகள் பற்றி சிந்திக்காதீர்கள். உங்களுக்குள் தீய குணங்கள் புகுந்துவிடும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். புகைப்படம் எடுக்க விரும்புகின்றீர்கள். கேமராவை ஒருவர் பக்கம் திருப்புகின்றீர்கள். சுவிட்ச் போட்டதும் கேமராவில் அவரது படம் பதிவாகின்றது. அதேபோல உங்கள் பார்வை லென்ஸ் ஒருவரது தீய இயல்புகளில் கவனம் செலுத்தி உங்களது புத்தியை முடுக்கியதும் தீய இயல்பு உள்ளே நுழைந்துவிடும். அதேபோல நல்ல இயல்பையும் நமக்குள் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் யாருடைய புகைப்படம் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதைத்தான் போட்டோகிராஃபர் படம் எடுப்பார். நீங்கள் நல்லவர்களின் போட்டோ வேண்டும் என்று விரும்பி உங்களது பார்வையை நல்லதன் பக்கம் திருப்புங்கள். அதேபோல நல்லதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது பார்வை உங்களது விருப்பப்படி அமைந்தால் அதுவே புகைப்படம் ஆகும். அப்போதுதான் நல்லவனின் நல்ல உணர்வுகள் உங்களுக்குள் சென்று பதியும். எவரிடம் உள்ள எந்த தீயதையும் பற்றி எந்த அக்கறையும் கொள்ளக்கூடாது. அத்தகைய தீயதை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் தீயவர்களாகி விடுவீர்கள். பிரம்மனை பற்றி அறிந்தவன் பிரம்மனாகின்றான். உங்கள் எண்ணங்கள் எவ்விதம் அமைகின்றனவோ அவ்வாறு நீங்களும் மாறுகின்றீர்கள். அன்பின் வடிவங்களே, கோபிகைகள் ஒரு சமயம் ராதையிடம் கேட்டார்கள், ராதா, நீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்று விடாமல் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு இருந்ததால் நீ கிருஷ்ணனாகவே ஆகிவிட்டாய். அப்போது இரண்டு பேர் இல்லை, ராதை மறைந்து விட்டால் கிருஷ்ணனாக இருக்கின்றாய். அதற்கு ராதா கூறினாள், கோபிகைகளே, கிருஷ்ணனையே பற்றி நினைப்பதால் நான் கிருஷ்ணனாக மாறிவிட்டேன். ராதையையே நினைத்து கொண்டு இருப்பதால் கிருஷ்ணர் ராதாவாக மாறிவிட்டார். இது ராதா கிருஷ்ணன் இருவரின் ஒருமை அல்லவா? நீங்கள் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கையில் கடவுள் உங்களையே நினைக்கின்றார். ஏனெனில் கடவுளை நீங்களே படைக்கின்றீர்கள். கடவுளை யார் உருவாக படைக்கின்றார்கள்? கடவுளை பக்ததாசன் தான் உருவாக்குகின்றான். பக்த சாதகனை யார் சிருஷ்டித்தது? பக்த சாதகனை கடவுள் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஆக படைப்பு ஒன்றே. மனிதனுக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு, இறைவனுக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு. சிருஷ்டி சக்தி இருவருக்கும் ஒன்றே. இத்தகைய ஒருமைப்பாட்டில் நாம் கடவுட்தன்மையை தெய்வத்துவத்தை உணர வேண்டும். நாம் வேறுபாடுகளை மறக்க வேண்டும். சமத்துவத்தை ஒருமைத்தன்மையை எப்போதும் பராமரிக்க வேண்டும். துன்பத்திற்கு எது காரணம்? பௌதீகமான உலகியல் ஆசைகளே துன்பத்திற்கு காரணம். உங்களுக்குள்ளிருக்கும் உங்களது உண்மையான இயல்பை மறந்து ஆசையினால் கவர்ந்து செல்லப்படுகின்றீர்கள். அதுவே உங்களது துன்பங்களுக்கெல்லாம் காரணம். உங்களிடம் உள்ளதை நீங்கள் அனுபவிக்க பழகுங்கள். உங்களிடம் இல்லாததை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? உங்களிடம் இல்லாததை மறந்து விடுங்கள். அதுவே உண்மையான ஆன்மீக சாதனை. உங்களிடம் உள்ளதை நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள். உங்களிடம் இல்லாததை உங்களால் அடைய முடிவது இல்லை. அப்போது மகிழ்ச்சியை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? உங்களிடம் உள்ளதை அனுபவியுங்கள். அதை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய பரந்த உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். விசாலமான இவ்வுலகில் விசாலமான இதயத்துடன் இருக்க வேண்டும். பரந்த இதயம் இல்லாதவர் மனிதர்களே அல்ல. பலர் எனக்கு பரந்த இதயம் வேண்டும் சுவாமி என்று வேண்டுகின்றார்கள். எனக்கு இதயம் பெரிதாக இருக்கின்றது என்கின்றீர்கள். இதயம் பெரிதாக இருந்தால் அது இதய நோய், அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டும். ஹிருதயத்திற்கும் இதயத்திற்கும் வேறுபாடு உண்டு. இதயம் என்பது உடல் சம்பந்தமானது. ஸ்தூல இதயம் மனிதன் வாழ்வதற்கான முக்கியமான சுவிட்ச். அது சுவிட்ச் மட்டுமே, அதில் கரண்ட் இல்லை. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல் லேகா. வித்யுல் லேகா என்பது என்ன? இது மின்னல் போன்றது. இது 9வது 12வது முதுகு தண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ளது. இது சுஷும்னா நாடி எனப்படுகின்றது. இதன் ஆற்றலால் சக்தி இதயத்தின் வழியாக பாய்கின்றது. பலருக்கு பல விஷயங்கள் புரிவது இல்லை. இதயத்தில் உயிர் உள்ளது என்கின்றோமே, இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் போது உயிர் எங்கு போயிற்று? இதயம் நெகட்டிவ், ஹார்ட் லங், இதயம் நுரையீரல், இரண்டும் இணைந்து வேலை செய்கின்றன. ஆகவே ஹார்ட் லங் மெஷின், இதய நுரையீரல் கருவி பயன்படுத்தப்படுகின்றது. ஹார்ட் லங் என்பது என்ன? அது ஸ்தூலமான பொருள் கொள்ளல் ஆகாது. ஆன்மீக இதயம் எங்கும் உள்ளது. அதற்கு ஓர் இடம் என்பது இல்லை. இது எங்கும் உள்ளது. ஆகவே அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் பரவி இருக்கின்றது. காலில் ஒரு எறும்பு ஊறுகின்றது. அதை பற்றி உடனே அறிகின்றீர்கள். இதயம் அப்போது எங்கு உள்ளது? காலில் உள்ளது. அது இல்லாமல் எறும்பின் அசைவை உங்களால் உணர இயலாது. இதயம் எங்கும் பரந்து இருக்கின்றது. ஸ்தூல இதயம் தான் ஓரிடத்தில் உள்ளது. அது இரத்த ஓட்டத்தை நடைபெறச் செய்கின்றது. அதற்கு பிராணன் என்பது இல்லை. பிராணவாயுதான் இரத்தத்துடன் சேருகின்றது. பிராணவாயு கூட காற்று இருந்தால்தான் கிடைக்கும். இதயத்தை பரந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு? அது பிரேம இதயமாக இருக்க வேண்டும். இதயம் அன்பால் நிறைந்து இருக்கும் போது துன்பம் என்பது இருக்காது. உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அவற்றூடே உங்களால் முன்னேறி செல்ல முடியும். அன்பின் வடிவங்களே, எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அமைதி காத்து கடவுளை பற்றிய சிந்தனையை வரவழைத்து நடந்ததை பற்றி நடக்கப் போவதை பற்றி கவலை கொள்ளாது இருங்கள். மகிழ்ச்சியுடன் இருங்கள். கவலைகளை அனைத்தும் ஓடும் மேகங்கள் ஆகும். வருவன போவன, இவ்வுலகில் நிரந்தரமான மேகம் என்பது இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனை பற்றி நினைந்து காலத்தை செலவிடுங்கள். கவலைப்படும் போது கடவுளை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள். கடவுளை அதிகமாக நினைந்து கொள்ளுங்கள். துன்பப்படும் போது, கடவுளே உங்களுக்கு கண்ணில்லையா, என் துன்பத்தை பார்க்கவில்லையா, எனது முறையீட்டை கேட்கலாகாதா, தாங்கள் என்ன செவிடா என்றெல்லாம் கடிந்து புலம்புகின்றீர்கள். அதற்கு பதிலாக இறைவனை இன்னும் ஆழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும்.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.

0: அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருளவதம் நிகழ்ச்சியினை கேட்டிற்குள் தயாரித்து வழங்கியிருந்தார் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம்.
5: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்ட அல்லது பாடல்களை கேட்டு மாறலாம். அந்த வகையில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: 32வது நினைவு தினம். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டாள் என்ற ஒரு பாடல் சுவாஜியும் அது வாணிசேரி. என்னன்னா
2: காஞ்சனா.
1: காஞ்சனா, வா காஞ்சனா. காஞ்சனா அம்மா இருக்குதா? என்ன
2: ஓ வயது ஒன்று கிளவியா பார்க்க ஒரு ஆள் வேணுமா பார்க்கறது போறீங்களா?
1: பாவம் சத்யா அனுப்புவோம். சத்யா விரும்பினாலும் அனுப்புவோம்.
2: சத்யாவை அனுப்புறீங்க நீங்க?
1: நீங்க
2: நீங்க தானே ஆம்பளை பிள்ளைய தைரியமா வயது போயிட்டு பாக்க
1: தூக்கி பறிச்சு அவரு அழகு ராணி எவ்வளவு அப்படிலாம் சொல்லிட்டு அவள எல்லா நடிகையிலும் ஒரு கவர்ச்சி இருக்கு. அவளையும் நல்ல ஒரு கவர்ச்சி இதெல்லாம் நல்லது. அவளும் நல்ல பொண்ணு. நீங்கள் இதுக்கு முன்னால சொன்னது போல நடந்தது. இது இது பிளேனில் எங்க வேலை
2: செய்வாள் அறிமுகப்படுத்தப்பட்டா
1: நல்ல அவன் நடிப்புல நல்ல எனக்கு நல்ல விருப்பமான ஆனா எல்லாரோடய நடிச்சிருக்கலாம்.
2: உலக
1: வாழ்க்கையாதி நேரு கேப்பம்
2: நன்றி வாழ்த்துகள்
1: இருக்க அண்ணன் அருகாமையை வேண்டிக் கொண்டு அண்ணா குடும்பம் அண்ணா நேரு

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல.

வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் சிவந்த மண் திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை மலைக்கு குரல் கொடுத்து பாடியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன் பேசுகிறார். இன்று வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இல்லாம நல்லா சாப்பிட்டு இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: சரி,
0: நீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்குறீங்க?
1: எனக்கு பாலசுப்ரமணியம் பாடிய புள்ளி துள்ளி நீ பாடம்மா.
0: நீ பாடம்மா
1: பாருங்க, பாடாது ரெண்டு தெரியாது.
0: சிப்பிக்குள் முத்து
1: ராஜா சாத்திரம் பாக்குறாரு போல
0: இடம்.
1: அமெரிக்கா ராஜா சாத்திரமும் பாக்குறாரு போல இடக்குது. ஆங்கள் வாரத பத்தி எல்லாம் சொல்லுறாரு.
0: துள்ளி துள்ளி நீ பாடம்மா. என்ன ஆக்கள் வாரது பற்றி எல்லாம் என்ன சொன்னவர்? என்ன சொன்னவர்
1: யாரு
0: ராஜா?
1: ராஜா என்ன சொன்னார்? உங்களை போல நாரியப்பா, நீங்கள் சொன்னீங்களா?

0: காதலிக்கு நேரம் இல்ல, அதுல நடிக்கிறா. மற்றது இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகிறாள், அந்த பாட ஜெமினியோட நடிக்கிறா.
1: ரவிச்சந்திரனோட
0: யாரையும் காதலிச்சிருப்பா, பிறகு மாத்திட்டா கட்ட மாட்டா.
1: சரி, அப்படி இருந்தாலும் உங்களை காலத்துல ஒரு பிள்ளையாரும்
0: காசுக்காரி என்ற வழியாக மாட்டி போட்டா வேண்டிய சகோதரங்கள் எல்லாம்.
1: கடவுள்
0: காப்பாற்றுவார்.
1: அந்த ராஜா இந்த ராஜா ஆச்சரியப்பட்டனே.
0: அப்படியா? எல்லாம் இறைவனுடைய சித்து
1: தான்.
0: கடற்கரையில அவர் வந்து கொஞ்சம் தண்ணியை நல்லா அடிப்பார். இந்த தண்ணியில் குடிக்கிறதால பாவம் நல்ல ஒரு கட்டிக்காரன். இப்படி சிலருக்கு அப்படித்தான் இருக்கிற போதையில் இருக்கிறது. சிலர் போதையில் என்று சொல்லுவாங்க, போதை
1: நல்ல
0: குடும்பத்துல பிறந்து தாய் தகப்பன் எல்லாரும் நல்ல படிச்ச இவர் ஒரு ஆள் தான் இப்படி போனவர். அவற்றை கட்டித்தினத்துக்கு அவர் எங்கே போயிருக்க வேண்டிய ஆள்.
1: அவனும்
0: இருக்கிறான செத்து
1: போனான
0: வச்சிருக்க மாட்டான், அவரையும் கொண்டு
1: போயிருவான்.
0: அவன்கிட்ட வழிதான். நன்றியமா இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். சிப்பிக்கள் முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரிக்கு இசைஞானியுடைய இலை இசை. நேரம் சரியாக 3:41, ஐக்கியராஜ்யத்தில் 2:41. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமாக இருக்கின்றோம்.
1: சௌக்கியமா? சௌக்கியமே.
0: நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு வந்து திருடி படத்தில இருந்து
0: நிலவு வந்து வானத்தை திருடி கொண்டு
1: என்ன
0: பாட்டு, நல்ல பாட்டு,
1: நல்ல
0: பாட்டு. என்ன ஜெயசங்கருக்கும் படம் ஜோடி
1: நடிச்சிருக்கோ கண்ணதாசன் தெரியல. நல்ல பாட்டு.
0: நிலவு வந்து வானத்தையே திருடி கொண்டு
1: திருடி கொண்டது.
0: நிலவு வானத்தை திருடுமா? என்ன போய்
1: திருடும் திருடும். வானம் தான் நிலவை திருடி போடும், இது நிலவு திருடி போடும். வானம் தானே நிலவை மறைக்கும், இது வந்து இது நிலவு தான் வானம் திருடி போட்டு வானத்தை. சரி சரி. என்னோ கற்பனையில வந்து உதிச்ச வரிகள்,
0: அவருக்கு உதித்த வரிகள்.
1: ஓ, கற்பனை சக்தி, கற்பனையில
0: கற்பனா சக்தி.
1: கவிதை எழுதுறவருக்கு அதுதான் இருக்கணும். உங்களுக்கு அதை தரையிலேயே
0: தெரியல எனக்கு.
1: மலர்கின்றது
0: திருடி திரைப்படத்தில் இருந்து.

0: அடுத்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 3:47 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:47 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், நலமா இருக்கீங்களா சதீஷ்? சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? என்ன படம், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: முத்து படத்துல இருந்து.
0: முத்து படத்துலயா? முத்து,
1: ஆமா
0: முத்தண்டா. இந்த முத்து
1: ரஜினிகாந்த் படத்துல முத்து படத்துல
0: ரஜினி நடிச்ச முத்துல இருந்து.
1: நிகழ்ச்சியில
0: தொலைக்காட்சியெல்லாம் பாக்குறது. ஆகவே அந்த பாடலை கேட்க போறீங்க. சரி மிஸ்டர் முத்து, உங்களுக்காக நான் அந்த பாடலை அனுப்பி வைக்கிறேன், கேட்டு மாளுங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா? உங்களுக்காக வேண்டிக் கொண்டு
1: இவ்வளவு
0: இளங்குருவியோ?
1: ஆமா.
0: வயசு போயிலையோ?
1: வயசு போயில. எஸ்பியும் படிச்சிருக்கிறேன், யானையும் படிச்சிருக்கிறேன், ரெண்டு பேரும்
0: படிச்சேன்.
1: இதன் தம்பி ரச்சனையில போடுங்க.
0: புஷ்பு பாடுற பாட்டு தாரணம் உங்களுக்கு.
1: ஓகே,
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நமது ஏதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள் மணித்தியால செய்திகளை தொடர்ந்து பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பு வானொலியில் மலரும்.

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கியராஷ்டிரத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசலாட்சி பிறில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர். முன்னாள் அமைச்சர் அஜித் சேனரட்னாவை நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கு இடையில் நீண்டகாலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கில் உள்ள காங்கிரஸ் துறை துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவாக இறுதி செய்வது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக வளாகத்தில் நடைபெற்றது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மர இழுப்பை கமக்கார அமைப்பின் பிரிவில் வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிகரனிடம் கதறி அழுது கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நாட்டில் தற்போது உண்மைக்கு பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக திணை தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை கையளித்துள்ளது. 2026 ஆண்டு விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையை ஆற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரியா திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் டசோ ஷெரிங் டோப்கவை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஏஜேஎம் முஸ்மிலின் மூத்த மகன் கட்டுநாயக்க பண்டாநகர் சர்வதேச வானூர்த்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்றப்பிர விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெகுவலை தேசிய மிருக காட்சிசாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நிர்யானைக்கு பெயர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நல ஆர்வலருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக நாட்டில் தீவிரமாக பரவி வந்த டெங்கு பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று வருவதாக புளும்பர்க் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரஸ்காரர் மனுஸ்பிட்டி புத்தகத்தை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சதீவை மீட்பதே ஒரே தீர்வென தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்கள் ஆயுள் தண்டனையும் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தமிழ் அறிஞர் ஆறுமுகனாவலர் சிலை முன்னுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். உலக செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. நேபாளம் தீபத்தெல்லையை நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1127 கடந்துள்ளது. சுமார் 4900 பேரை இன்னும் காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்துக்கு அதிக அளவில் பசுமை குடில் வாயுவை வெளியிடும் சீனா அமெரிக்கா இந்தியாவிடம் நேபாளம் இழப்பீடு கோரியுள்ளது. தென்கொரியாவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார்.
அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தொடங்கியுள்ளது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் ஹாசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயாரென இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளது. பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட விபத்தில் 21 பயணிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவின் மெக்வாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பட்டங்களில் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளை பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். விளையாட்டு செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பையை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் மோதுகின்றது. ஐசிசியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான சர்வரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான தேவ்தத் படிகல் முன்னேற்றம் கண்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றிற்கான சந்தை வழங்குகின்றார்கள் tatamil.com இணையதளம். உடனுக்குடன் இணங்க இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறுகொடுப்பையும் அத்தோடு முதல் வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளையாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380 ரூபா 53 சதம், இந்தியாவில் 189 ரூபா 53 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328 ரூபா 13 சதம், இந்தியாவில் 94 ரூபா 44 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 404 ரூபா 17 சதம், இந்தியாவில் 116 ரூபா 32 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 442 ரூபா 83 சதம், இந்தியாவில் 127 ரூபா 46 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237 ரூபா 27 சதம், இந்தியாவில் 68 ரூபா 29 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாச்சப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Garla Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberontre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: நேரம் சரியாக 4:09 ஐக்கியராஜ்யத்தில், 3:09. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது. பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறும் பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பு கேட்கலாம். அன்பு ஒருவர்கள் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது சாம்சங்கு ஒளிபரப்பாகும் தியாட்சி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது தியாட்சி தமிழ் ஒலி.

விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வளமையாக சுவிஸ் நேரத்திலே இந்த நேரத்திலே கேது அவர்கள் உங்களோடு இணைந்து நடத்துகின்ற பட்டிமன்றம் இடம்பெறுவதுண்டு. இன்று அந்த பட்டிமன்றத்துக்கு பதிலாக நாம் தருகின்ற பட்டிமன்றமானது இன்றைக்கு நம்மிடம் அதிகம் பெருகி வருவது சுயநலமா பொதுநலமா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றத்தை கேட்கலாம்.
1: இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கின்ற நாம் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கிற இந்த கோலாகல காட்சியை பார்க்கிற பொழுது மக்களுடைய மனத்திலே மிகுந்த மகிழ்ச்சி இருப்பது போல நமக்கு ஒரு தோற்றம், அது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலேயே கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம், நாட்டு நடப்பெல்லாம் நம்ம சுத்தி நடக்குது, இதெல்லாமே உள்ளபடியே ஒரு சுயநலமா போகுதா இல்ல பொதுநலமா போகுதா? இங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா வந்து இடம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது ஒரு பொதுநலத்திலேயே ஒரு சுயநலம், எல்லா மக்கள் மனத்திலேயும் பொதுநலம் பூத்து கிடக்கிற மாதிரி, எல்லாரும் மகிழ்ந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. ஆனா இங்க ஒரு மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அந்த மூணு பேரும் என்ன சொல்றாங்க, தோற்றம் அப்படி இருக்கு, புதுகம் பேசுற மாதிரி இருக்கு, பார்க்கிற மாதிரி இருக்கு, இல்லை இதுல ஒரு சுயநலம் இருக்கு. இன்றைக்கு இந்த நாட்டில் பெருகி இருக்கிறது, ஒரு காலத்துல புதுநலத்துலதான் இது பூத்தது மனித வாழ்க்கை. அதனாலதான் இன்னைக்கு கிராமங்கள்ல ஆறு ஏரி குளமட்டு இல்ல கண்மாய் விதவிதமா இருந்துச்சு, இதெல்லாமே பொதுநலத்தில் பூத்தது. மனிதன் பொதுநலத்துலதான் வாழ்ந்தான், இன்றைக்கும் மிருகங்கள் கூட எல்லாமே கூடி பொதுநலமா தான் இருக்கு. ஆனா கால போக்கல மனித வாழ்க்கையில சுயநலம் வந்துருச்சு, அதுல இருந்து இப்ப பூராமே சுயநலமா தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்படியா தெரியுது நம்ம ஊருக்குள்ள எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பொதுநலம், எவ்வளவு பொதுநலம். இந்த நாட்டை போய் சுயநலம் நம்ம சொல்லலாமா, சொல்லக்கூடாதுல்ல. ஆனாலும் இந்த மூணு ஆளுங்க சொல்றாங்க, அதுல இந்த பச்சை திட்டக்காரர் இருக்காரு பாருங்க, முனைவர் காக்கி சுப்பிரமணிய சொல்றாரு, எங்க பார்த்தாலும் சுயநலம் தான், இது அதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு வண்டி கட்டு. அவரு பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, புலவர் மா ராமலிங்கம், அவர் சொல்றாரு ஓட்டவங்க எங்க வீட்டுல வந்து போட்டுக்கலாமே என்றார், போட்டுருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றாரு. அவரு அந்த பக்கத்துல இருக்க கடைசியில பாரதி பாஸ்கர், இந்த மூணு பேரும் ஓங்கி அடிக்கிறாங்க. இந்த நாட்டுல பெருகி போயிருக்க நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் சுயநலம் தான். இந்த பக்கத்துல பார்த்தா முனைவர் ராம சௌந்தரவல்லி அவங்க சொல்றார், என்னையா மக்கள் எவ்வளவு பொதுநலம் பேணாங்க, எத்தனையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அந்த பக்கத்துல இருக்க முனைவர் சுப்புலட்சுமி அம்மா ரேவதி சுப்புலட்சுமி அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க ஒரு பக்கம் எப்படின்னா நாட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பொதுநலம் பொதுநலம், எங்க மகளிரே மக்களுக்கு போய் சேவை செய்யறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க கடைசியில அவர் ராஜா அவரும் சொல்றாரு பொதுநலம் தான், நடப்பு என்ன சுயநலமா பொதுநலமா கேட்டுருவோம். இப்போது நம்மிடம் பெருகி வருவது சுயநலமே இந்த அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்குகிறார்.
2: அனைவருக்கும் என்னுடைய பணி உகந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுநலம் பேசும் புண்ணியவான்கள் அவர்கள் நாம் மூணு பேரும் பேசுவார்கள். பொதுநலம் செயல்படுவது சுயநலம் தான், ஒன்றுமில்லைங்க. 4 வருஷத்துக்கு முன்னால எங்க தெருவில் வெள்ளையும் சோளையுமா நாலு பேர் வந்து அஞ்சு பேர் வரிசையா நிக்கிறேன். எதுக்கு? தெருவை சுத்தப்படுத்துவதற்காக. அந்த குச்சி இருக்கும் இல்லையா, தொடப்ப குச்சி, அது கையில வச்சிருக்கேன். போட்டோகிராஃபர் நிக்கிறேன், அவர் வந்து பிடிச்சுட்டு எப்படி எப்படி எப்படி இருக்காரு. உடனே கிளிக் கிளிக் கிளிக் போட்டோ வந்தாச்சு. அவர் எல்லோரையும் பார்த்து, வணக்கம், நாங்கள் தெருவை எல்லாம் சுத்தம் செய்து விட்டோம், நாட்டையே சுத்தம் செய்து விட்டோம், ஊரையே சுத்தம் செய்து விட்டோம். மறுநாளைக்கு பேப்பர்ல போட்டோ வந்து விட்டது. அன்றைக்கு போனவர்கள் தான் இதுவரைக்கும் ஆளே காணாமையா, நீர்மையவர்களே. என்றைக்கு தொண்டு செய்வதிலே விளம்பரம் வந்ததோ அன்றைக்கே அது சுயநலம் ஆகிவிட்டது. அர்த்தம், தொண்டுக்கு விளம்பரம் எதுக்கு? எதுக்கு போட்டோ? சுயநலத்தினுடைய உச்ச கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. நாட்டிலே மழை இல்லை. ஏன் மழை இல்லை? மழை முழுவதும் முட்டையடிக்கப்பட்டு விட்டது, வெட்டி கூட விற்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன். அது பொதுநலமா? பொதுநலம் என்றால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடக்கிற இடத்துல யார் விபத்தில் ஆட்பட்டிருக்கிறானோ அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் நான் முயற்சி பண்றோம். போன் அப்படியே செல்ஃபி போன் படம் எடுக்கிறேன். எப்படி அடிபட்டான், என்னவகா அறிவிட்டிருக்கிறான், ஏன் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் அதுதான். என்ன பொருளும் பிறகு இருக்கு? நான் ஒருவருக்கு கொடுக்க கொண்டு வந்த பொருளை நான் எடுத்து மறித்து அடுத்தவனுக்கு நான் கொடுத்து விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனே தவிர வேற என்ன நடக்கிறது? பிச்சை எடுக்குமா பெருமாள், புழுங்கி திங்குமா அனுமாறு என்ற பழமொழிக்கு ஏற்றவர தான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தான் எல்லாவற்றிலும் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துணைப்போடு வந்துவிட்ட பிறகு அது எப்படி பொதுநலமாக முடியும்? மழை வந்தா வெள்ளம் வந்தா என்ன நடக்கிறது? பொருள்கள் பதுக்கப்படுகின்றன, விலை அதிகமித்து விற்கிறார்கள். மருந்து விலை அதிகமித்து விற்கிறார்களே, என்ன காரணம்? எந்த இடத்தில் பொதுநலத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கல்வி நிலையங்களே சுயநலத்தின் உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. கல்வி நிலையங்களையே எப்படி ஆகிவிட்டது என்றால் வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டதே. பெரியோர்களே, மருத்துவ கல்லூரியிலே 65 லட்சம் கொடுத்து விட்டு ஒரு மருத்துவ இடத்தை பெற்று படித்து வரக்கூடிய மாணவன் டாக்டர் ஆனால் பொதுநலத்தோடு செயல்படுவானா?
1: ஏயா, அந்த 65 லட்சத்தை வட்டிக்கு விட்டு பழஞ்சிருக்க கூடாது.
2: ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு சீட் பெற்று படித்து விட்டு அவன் டாக்டர் ஆகி வந்தால் என்ன செய்வான்? கையை பிடிக்கிறதுக்கு 500 ரூபா கேட்பான். 500 ரூபா பிடிச்சு பார்க்கறதுக்கு ஸ்டெத்துக்கு பாருங்க, அந்த பைக்கு நேரா வைப்பாரு. எதுக்கு? பை கனமாகறதுக்கு பாக்குறதுக்கு. பணம் இருந்தா மூச்சை விடு, பணம் இல்லாட்டி மூச்சை விட்டுருங்கிற. உயிர் காக்க வேண்டிய பணியை கூட நாம் சுயநலத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த நாடு எங்கே போய்கின்றது பெருமக்களே? எண்ணி பாருங்கள். எனவே இன்றைக்கு பெருகி வருவது சுயநலமே என்று கூறி வாய்ப்படுத்தவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதாவது முனைவர் தாக்கல் சிப்போ வேண்டிய மனசுக்குள்ளே நடப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கு, சுயநலமா தான் இருக்குன்றார். எல்லாரும் நடக்கிறதும் அதான்
3: நடுவரவர்களே, அவருக்கு வேற ஒன்னும் கவலை இல்லை. தினம் பெருக்கிறதுக்கு ஆளு வரல. அவர் வீடு வந்து சந்துக்குள்ள இருக்குங்க. அந்த சந்தை தேடி 10 பேர் வரணுமா தினம் பெருக்கிறது? இப்படி ஆசை இருந்தா இதை சுயநலம் தான் ஒத்துக்கிறோம். ஆனா அப்படி வரமாட்டாங்க. நீங்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களை சுத்தி இப்ப இருக்க தொடங்குங்களேன். ஏன் ஒரு தாக்கு சுப்பிரமணியம் நினைச்சா அப்படி ஒரு அமைப்பை உண்டாக்க முடியாதா? உங்க சந்துக்கு வரலைங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன பிறகு அவர் ரொம்ப பெருசா சொல்லல, இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சொன்னதை சொல்றேன். இந்த விபத்து வந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால அந்த காலம் இப்ப நிக்காம போறவன் கூட 108 சுத்தி ஒரு போன் அடிச்சுட்டு போறான். பாக்குறீங்களா, 108 சேவை வந்த பிறகு இந்த விபத்துகள் உடனடியாக ரிப்போர்ட் ஆகிறதா இல்லையா? அதுதான் உண்மை. நடுவரவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 6 நாள் வீட்டுக்கு உழைச்சிட்டு 7வது நாள் தெருவில் இறங்கி சுத்தம் பண்றது, டிராபிக் வந்து சரி பண்றது, கிராஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இப்படி எல்லாம் தொண்டு செய்வதற்கென்றே ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, 10 நாட்களுக்கு முன்னால அவர்கள் இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போகிறார்கள். அந்த இல்லத்துக்கு போன பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஒரு நாளைக்கு மதுரையை சுத்தி அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அமைப்பினர் வெளியே கூட்டிட்டு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில், காந்தி மியூசியம், திருமலை நாயக்கர் மஹால் இதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் அவ்வளவு ஆசை ஆசையா விளையாண்டதெல்லாம் பார்த்துட்டு அந்த அமைப்பில் இருந்த ஒரு நண்பர் சொல்றார், இது மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் அந்த இல்லத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம், ஆனா அந்த குழந்தைகளை வெளியே அழைச்சிட்டு வரும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகள், யாருமே இல்லாத நிலையில மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்ன மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அதை பார்த்த பொழுது எங்களுக்கு மனதும் கண்ணும் நிறைஞ்சு போச்சுங்க தண்ணீரால அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் நம்ம ஒரு பொதுநல நோக்கோடு சேவை செய்கின்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நம்ம ஊரை விட்டு வெளியே தாண்டாம இருக்கப்படாது. நிறைய இருக்குங்க அப்படிப்பட்ட அமைப்புகள். அது வந்து வேற ஒண்ணு வேண்டாங்க, காஷ்மீர் லடாக் அந்த குன்றின் அடியில 15 அடி ஆழத்துல உடலோடும் உயிரோடும் தங்கள் வாழ்க்கையின் கனவுகளோடும் புதைந்து போகிறார்கள் நம்முடைய வீரர்கள். யாரை காப்பதற்காக? அவங்க வீட்டில இருக்கவங்களை காக்கிறதுக்காகவா? இல்லையே, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை பணையம் வைத்து செய்கின்ற பணி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பாருங்கள். பொதுநல சொன்னோட நீங்க ஆத்தங்குளத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லீங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. ஊர் ஊரா பயணம் செய்தார் நம்முடைய மரியாதைக்குரிய திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய பணிகளிலேயே மிக தலையாய நெஞ்சத்தை நெழ செய்வது எது தெரியுமா? உடல் ஊனமுற்றவர்கள் 3 கிலோ 4 கிலோ செயற்கை கால்கள், நெஞ்ச சுமையோடு இந்த கால் சுமையையும் சேர்த்து தூக்கி கொண்டவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது 450 கிராம் உள்ள அந்த செயற்கை காலை கண்டுபிடித்து ஊனமுற்றவர்களுக்கே அதை அர்ப்பணம் செய்து அதற்காக பேட்டன் ரைட் கூட வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய ஒரு மனம் இருந்ததே. அதனால தாங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்ல அந்த பெரியவர் மறைந்த அன்றைக்கு அப்துல் கலாம் பெயரில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது என்று சொன்னால், இந்த தேசத்தை மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சமயம் கடந்து நேசித்த பெரியவருக்கு செய்த அஞ்சலி இல்லையா? அது இந்த நாட்டில் நம்ம காலத்தில் நடந்ததுதானே. இப்ப பொதுநல உணர்வு என்பது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறதுங்க. எது நம்மை பாதிக்கிறதோ அதை மட்டும் பார்த்து விட்டு சுயநலம் சுயநலம் சுயநலம், மனித இயல்பு சுயநலம் அது வேறு. நான் பசிக்கு சாப்பிடுறதுன்னா சுயநலம் இல்லை, அடுத்தவர்கள் சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டா சுயநலம், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லை. உலகம் முழுமையும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது, அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன், உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மார்ச் 20 அன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்ட பொழுது ரொம்ப மனதை நெகிழ்வை செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தைகள் தொடக்கப்பள்ளி, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பதாகை கொடுத்து சிட்டுக்குருவிகளை காப்போம். அந்த பதாகைகளில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? அன்று அமெரிக்காவில் ராபின் பறவைகள், இன்று இந்தியாவில் நாங்கள், நாளை யார் மனிதா? இந்த கேள்வி இந்த மனித சமுதாயத்தை நோக்கி சின்ன குழந்தைகளால் சிட்டுக்குருவிகளுக்காக கேட்கப்படுகிறது என்று சொன்னால், மனித மனம் எல்லா இடத்திலும் விசாலமாகத்தான் இருக்கிறது. மானுடம் அன்றும் வென்றது, இன்றும் வெல்லுகிறது, நாளையும் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: இந்த வேலை அடிக்கிறாங்க, கேட்ட உட்பாடு இந்த மனுஷன் பேசலாமா?

0: அது மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளமே 55 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்குது. அப்ப பொதுநல மரணம்னா 55 வருஷம் மறுபடியும் காத்து நிற்கணும். ஆனா சுயநலத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது, தியானமும் பெருகிக்கினே இருக்கும். யார் யார் வரானோ அவங்ககிட்ட பனிச்சருகில் இருக்கிற 15 பேரை பத்தி நாங்களும் பாராட்டுறோம். ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதியாகிறானே, அதுதானே எங்களுக்கு பதிக்குது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறாங்களாம். எதெல்லாம் காணாம போகுதோ அதுக்கெல்லாம் ஒரு தினம் கொண்டாடுவான் நம்ம ஆளு. எப்ப செல்போன் டவரை வச்சு மனுஷன் சுயநலத்துக்கு ஆளாயிட்டானா அப்பவே அதெல்லாம் போச்சுயா. அன்னைக்கெல்லாம் அம்மா சோறு ஒரே பாத்திரத்துல போட்டு பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையா எல்லாருக்கும் கொடுப்பா, பொதுநலம் இருந்தது. இப்ப அம்மாவும் சேர்ந்து பாஸ்போர்ட்ல கையெஞ்சி நின்னு கிடக்குது. அப்புறம் எங்க இந்த பொதுநலம் வளரும்? மகாபாரத சொற்பொழிவு பண்ண போறேன் சார் நானே, 5 நாளா பண்ணிட்டு இருக்க ஐயா. ஒரு அம்மா வயசான அம்மாவை கூட்டு முதல்ல உட்காருது, 6வது நாள் பாக்கிறோம் பவ்யமா கூட்டு உக்காந்துங்குது. நான் கேட்டேன், உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எங்க மாமியாரு. பரவாயில்லையம்மா, இப்படி ஒரு பவ்யமா சேவை செய்யற மருமகளை முத முத நான் இன்னைக்குதான் பாக்கிறேன். உன் பொதுநலம் வாழ்கன்னு. இல்லையா, மகாபாரதம் கேட்டா நான் உசுர விட்டுருவேன்னு எங்க மாமியார் சொன்னாங்க. நானும் 5 நாளா கூப்பிட்டு வரேன், அது நடக்கலன்னு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பொதுநலத்தை பார்க்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு. சார் பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துங்கிறேன், ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் வேகமாக போகுது, கழுத்தில் போட்டுங்கிற துப்பட்டா காற்றுல பறக்குது சார். என் மனசு கேட்கல, மடியே துப்பட்டா துப்பட்டான்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டு துப்பிட்டு போயா என்ன கேட்குறேன். அப்ப எனக்கு பொதுநலம் அப்புறம் வரும். எதை சொன்னாலும் குதர்க்கமா பாக்குற சமுதாயத்துல போய் நம்ம என்ன சாதிக்க முடியும்? நம்ம வீட்டு குப்பைய கூட்டிட்டு நம்ம வீட்டை சுத்தமாக்கிட்டு எதிர் வீட்டுல யாரும் பாகாத போது கூட்டிட்டு வர்ற ஆளியா நம்ம எல்லாம்? இல்ல அவன் காலையில இருந்து கத்துவான், இவனும் போய் பஞ்சாயத்து பண்ணுவான், அது யாரு செஞ்ச வேலையா இருக்குன்னு தெரியல அப்படின்வான். இன்னும் இந்த மாதிரி ஆலையில வச்சு நீ என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன் சார். நம்ம வீட்டுல கரண்டி நின்னு போச்சுனாக்க பீஸ் போயிட்டு யாராவது பாக்குறான், தெருவே எட்டி பாக்குறான், தெருவே கொடுத்துடா விடுறா. மாண்பு நீதிபதி அவர்களே, ஆடு வளர்க்கறானே இலையை வெட்டி ஆட்டுக்கு போடுறான், எதுக்கு? அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுறான். எல்லாம் சுயநலம் சார், சுயநலம் சார். உண்மையிலே உலகத்திலேயே சுயநலம் இல்லாத ஒரு ஆத்மா தாயின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு செய்தி நான் நுட்பமா சொல்றேன், தாமக இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற போது சுதந்திரமா சௌக்கியமா சந்தோஷமா எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்னு நினைக்கிற அதே தாய் தாம் வீட்டுக்கு வந்த மருமகளையும் அப்படி வச்சிருக்கணுமா இல்லையா ஐயா? எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறாளே, அங்கதான் சார் சுயநலமே இருக்குது. சுயநலம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது சார். எங்க ஊர்ல ஒருத்தர் அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க ஐயா, அப்பா நிறைய சொத்து வச்சுட்டு போட்டாரு, சொத்தை ரெண்டா பெருசா அண்ணன் உட்காந்து இருந்தது, அப்பாவது ஒரு ஜோடி செருப்பு. இது என்னடா பண்றது, ஆளு ஒண்ணு எடுத்தா வேலைக்கு ஆகாது. அண்ணன் சொன்ன, பகல் பூரா நான் போட்டுக்கிறேன்டா தம்பி, ராத்திரில நீ போட்டுக்கிடா. சரின்ட்டு அவனும் 2 மாசம் பொறுத்து தம்பிக்காரன் கொண்டாந்து அந்த ஒரு ஜோடி செருப்பையும் அண்ணங்கிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கின அப்படின்னா, ஏண்டா நான் தூங்கி 2 மாசம் ஆகுதுடான். ஏன்னா அவன் போடுறானே ராத்திரி பூரா போட்டு நடந்துங்க இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கணும் பொதுநாள என்னத்த பேசுவான். அவசர உதவிக்கு போற ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணி போறானையா? இந்த மண்ணிலையா சுயநலம் இல்லைன்றீங்க? அந்த காலத்துல எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொடுத்து, டேய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் குடுறான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படி சொல்றது இல்ல, யாருக்கும் கொடுக்காத இருக்குது, நீயே சாப்பிடுன்னா சுயநலத்தை அப்பயே கத்துக்குது சார். அது சார் ஆக்சிடென்ட் ஆனா கூட அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதை விட ஆப்ட பொருளை சுருட்டுற மனிதன் சார் இன்னைக்கு அதிகமா இருக்கிறான்னா நிறைவு செய்கிறேன். வீட்டை பூட்டி சாவியை நாம் தொலைத்து விட்டு பூட்டுக்கு தண்டனை கொடுக்கிற சமூகம் இது. இது பொதுநலத்தை உணர வாய்ப்பில்லை. பெருகி வருகிற சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் நாங்களும் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: புலவர் ரொம்ப இடங்கள்ல சுயநலத்தை பார்த்து மனம் நொந்து போனார். இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாரோ தெரியல. வாங்க வேவதி சுப்பலட்சுமி.
2: புலவர் அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம்.

0: சொன்னார். இந்த உலகத்துல சுயநலமே இல்லாமல் இருக்கக்கூடியது தாய்மை ஒன்றுதான், ஆனால் அது கூட இப்போது மாறிவிட்டதே அப்படின்னு சொல்ல வந்தார். தாயை பத்தி அப்படி சொல்ல முடியுமாங்க? தாயினுடைய மகிழ்ச்சி சமைத்து முடிப்பதில் இல்லை, பிள்ளைகள் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிப்பதில் தான் இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இவரு அம்மாவையும் மாமியாரையும் ஒரு குழப்பு குழப்பியிருக்கார். எங்க அம்மா தானே எனக்கு அம்மாவா இருக்க முடியும்?
1: ஆமா, அது வாஸ்தவம்தான்.
0: ஆனா இவர் என்ன சொன்னாரு, தாமக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாய் தான் வீட்டுக்கு வர்ற பெண்ணு நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்கலன்னாரு. அது அம்மா ஒண்ணு மாமியார் ஒண்ணுதானே, சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க. இதுக்கு முன்னால அணி தலைவர் ஐயா பேசினார் இல்லையா, பேசும்போது சொன்னார், இன்றைக்கு வீடுகளில் பெரியோர்களை யாருமே வைத்துக் கொள்வதில்லை, எல்லோரும் கொண்டு முதியோர் இல்லத்தை தானே விட்டுட்டீங்கன்னாரு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, மாமியார் மாமனார் எல்லாம் வீட்டுலதான் வச்சிருக்கோம், போட்டோல தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். ஆமா, நினைவு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, வெள்ளத்துல மிதந்து அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்ச பிறகும் வந்து இந்த நாட்டுல சுயநலம் தான் பெருகி இருக்குன்னு சொன்னா நன்றி வேண்டாம் ஐயா கொஞ்சமாவது. எப்படி எல்லாம் உதவி ஓடி வந்தது, இவ்வளவையும் அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்துல பொதுநலமே இல்லை என்று இவர் சொல்வதை பார்த்தால் இந்த நாட்டை விட்டு வெளியேறத தவிர வேற வழியே இல்லை.
1: அது சொல்லமா, அவங்க வந்ததுல வழியை மறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அப்புறம் பறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அதைத்தான் சொல்லி நொந்து போறாரு.
0: அதையும் தாண்டி மனிதம் நின்றதே, அதைத்தான் நாங்க பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், ஐயா அவர்கள், அணி தலைவர் ஐயா அவர்கள், எங்க தெருவுக்கு நாலு நாளைக்கு வந்து கூட்டி சுத்தம் பண்ணவங்க அதை போட்டோ பிடிச்சு சுயநலம் ஆக்கிட்டாங்களே. நாங்க அப்படி இல்லங்க, அதை அப்படி பாக்காதீங்க. சில நல்ல விஷயங்களுக்கு விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம நாடு நல்லா இருக்கணும், சுத்தமா சுகாதாரமா இருக்கணுங்கிறதுக்காக விளம்பரப்படுத்தினா அது பொதுநலம் தானே, ஏன் அதை சுயநலமாக நினைக்கணும்? நடுவர் அவர்களே, விபத்து ஏற்பட்டிருக்கிறது சாலையிலனா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க சுயநலம்னாரு. ஆனா மனசார யோசித்து பாருங்கள், இன்றைக்கு விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவு ஏற்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுகின்றன. ஒரு ஜோதியில் இருந்து பல நூறு ஜோதிகள் சுடர் விடுவதை போல ஒரு உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளால் பல பேர் உயிர் தெழுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பொதுநலம்! சின்ன பிள்ளைகள் கூட பொதுநலத்தோடு இன்று நடந்து கொள்கிறார்கள். நான் காலையில கல்லூரிக்கு கிளம்பி போறேன், சரியான வெயில், திடீர்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பெரியவர் மயங்கி சுருண்டு கிடக்குறார். நான் டக்குன்னு பக்கத்துல ஓடிய போய் ஒரு கடையில நாலு இட்லிய கொடுங்க, நான் போய் வாங்கி கொடுக்கறேன்னு வாங்கிக்கிட்டு ஓடி வரேன். ஒரு சின்ன பையன் நான் உள்ள வந்து பார்க்கும் போது அவரை மடியில தூக்கி வச்சு தான் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து இட்லி எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்காயா. மத்தியான நம்ம என்ன செய்வோம்னு யோசிக்கல சுயநலம். அந்த குழந்தை தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெரியவருக்கு கொடுக்கணும்னு நினைக்குதே. அப்போ பொதுநலத்துக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு இல்ல. இன்னொன்னு, பொதுநலம் செய்வதற்கு ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோரிடமும் பொதுநலம் இருக்கிறது. சென்ற மாதம் சென்னைக்கு வந்திருந்தப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், போகும்போது நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் சின்ன சின்னதா வச்சு வித்துக்கிட்டே ஏறினார். ஏறி ரெண்டு கொஞ்ச தூரம் போறக்குள்ள அவர் இறங்கும் போது அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் பாருங்களேன், இந்த ரயில் அடுத்து மாம்பழத்திலையும் எழும்பூரிலையும் நின்று போகும், அங்கே இன்று போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற தினம், எனவே குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்கள் தவறாமல் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்கிறார் என்றால் தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, வருங்கால சன்னதியாவது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மிகப்பெரிய பொதுநலம் அதுல காணப்படவில்லையா? என் தந்தையின் நினைவு நாளுக்கு கோவிலில் சென்று திதி கொடுப்பதை விட முதியோர் இல்லங்களுக்கு நிதி கொடுப்பதுதான் உண்மையான மரியாதை என்று நாங்கள் மனசார நினைப்பதால் தான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் பொதுநலம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பெருகி இருக்கிறது. இவர் என்னமோ சொன்னாரு, டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து விடும் போது அம்மா சொல்றாளாம், யாருக்கும் கொடுத்துறாது நீயே சாப்பிடுன்னு. அப்படிலாம் இன்னைக்கு ஒருத்தருமே சொல்றது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் கொண்டு போற மாணவர்கள் தான் மட்டும் சாப்பிடுறது இல்ல, தான் கூட ஏழையாக படிக்கின்ற மாணவன் சாப்பிடாம வருவான் அவனுக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவன் அப்படி சொல்ல மாட்டான், நீ சாப்பாடு கொண்டு வரல, நீ பாவம் இல்ல, உனக்கு நான் தரேன்லாம் சொல்ல மாட்டான். அது அவன் தன்மானத்துக்கு இழுக்கு. அதனால என்ன சொல்றான், மச்சி அம்மா இன்னைக்கு என்னமோ கொடுத்து விட்டுருக்காங்க, வாடா ஏதோ ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்குவா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு கூப்பிடுவான். ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள நாலு பேர் கை வச்சு எடுத்து சாப்பிடுறான், நாலு பேருக்கும் வயிறு நிறையாது, நிச்சயமாக மனசு நிறையும் என்றால் அங்கேதான் நம்முடைய பொதுநலம் நிறைந்து வெளிகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளிதழ்களில் விளம்பரம் வரும் பார்த்திருக்கோம் இல்லையா, ஏழைகள் உயிர் காக்க உதவுங்கள், இல்ல ஏழை மாணவர்கள் கல்விக்காக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு சிறு விளம்பரத்தை பார்த்தா போதும், போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் வீழும் போது கை தூக்கி விடுகின்ற கரங்களும், நாம் தாழும் போது தோள் கொடுத்து உதவுகின்ற கரங்களும் தான் உண்மையிலேயே தெய்வங்கள். அந்த வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு அறிவித்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: எவ்வளவு வளர்ந்திருக்கையா பொதுநலம் அப்படின்றத சான்றுகளோடு எடுத்து காட்டியிருக்காங்க. இதுக்கு மேல என்னையா வேணும்? நியாயமா பேசுற ஆளு பாரதி பாஸ்கர். நிச்சயமா என்ன செய்ய போறாங்க? ஆமையா உள்ளபடியே பொதுநலம் தான் சொன்னாலும் சொல்லிடலாம், சொல்ல முடியாது. வாங்க வாங்க.
2: நடுவர் ஐயா என்ன கூப்பிடுற போது பாரதி பாஸ்கர் நியாயமான ஆளு, ஒருவேளை பொது நலன் தான் வளர்ந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் அதைத்தான் செய்ய போறேன். அதனால இந்த கட்சியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுன்ற முடிவை
1: எடுத்துட்டேன். ஆமா,
2: நான் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒண்ணும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையே. உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க, டூ வீலர் ஆம்புலன்ஸ். எனக்குமே முதல்ல புரியல, பாவம் சிக்கி சின்ன பின்னமாகி எலும்பு கிலும்பு முறிஞ்சிருக்கிற ஆள்ல நெட்டுக்குத்தா உட்காத்தி வச்சு டூ வீலர்ல எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் சொல்றாங்க வேன் ஆம்புலன்ஸுக்கு நாம வழி விடுறதே இல்லையா, அதனால டூ வீலர் கார எங்க வேணா எழுந்து எப்படி வேணா போயிருவான்னு டூ வீலர் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஆளு சீக்கிரம் கிளம்பி போயிட்டா இனிமே இந்த உலக துன்பங்களில் அவர் ஈடுபட வேண்டாம் என்ற பொது நலத்தினால ஆம்புலன்ஸுக்கு கூட நம்ம வழி விடுறது இல்ல. டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல பகிர்ந்துக்கிறாங்களாம். சாப்பாடு நல்லா இல்லைன்னு அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க வைக்கிற சாப்பாடு பாவம் உங்க வீட்டுக்காரர் அதான் பண்றாரு, தெரியாதா உங்களுக்கு? குழந்தைகள் உதவி செய்வதை பற்றியே ரேவதி பேசி இருக்கிறார். உண்மை, குழந்தையா இருக்கிற மட்டும் மனசு நல்லா தான் இருக்கு, வளர்ந்த அப்புறம் என்ன ஆகுது ரேவதி?
1: அது யாராலும் அப்படி ஆகுது.
2: பெற்றோர்களினுடைய சுயநலம் ஒரு காரணம் நடுவர் அவர்களே, பெற்றோர்களினுடைய சுயநலம் ஒரு காரணம். நீ முந்தி இருக்கணும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், மத்தவ எக்கேடு கேட்டாலும் நீ கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வளர்க்கப்படுகிற ஒரு தலைமுறையில் பொதுநலம் பரவி இருக்கிறதுன்னு பேசுறதுக்கு மூணு பேரு. அவங்க அணித்தலைவர் அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆசை பாருங்க, எங்க அணித்தலைவர் அவரோட தெருவை கூட்டி பெருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. தாக்கு ஐயா செஞ்சாரு, அது அவருடைய தெருவை அவரே கூட்டி பெருக்கினாரு. முதல் நாள் செஞ்சாரு, ரெண்டாவது நாள் செஞ்சாரு, மூணாவது நாள் பட்டிமன்றம் கூட்ட முடியல, நாலாவது நாள் பக்கத்து வீட்டுக்காரன் கேக்குறான், என்ன தாக்கு ஐயா வர வர நீங்க சரியாவே தெருவை கூட்டுறது இல்லையே. எவ்வளவு கடமை உணர்ச்சியோடு அவர் கேட்டிருக்காரு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரரு. பொதுநலம், பொதுநலம் என்பது சின்ன சின்ன சின்ன திட்டுகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதே தவிர வளரவில்லை, அதுதான் பிரச்சனை. சில கேள்விகள் எனக்கு. 340 சொச்சம் மருந்துகளை தடை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது இல்லை உங்களுக்குன்னு. யுக யுகமா அந்த மருந்து தாயா நாம சாப்பிட்டு இருக்கோம். 100,000 ரூபாய் ரெண்டு தவணை திருப்பி கொடுக்காத ஆளை ரவுண்டு கட்டி அடிக்கிறோம். 9,000 கோடியோட வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களை எதுவுமே செய்யறதில்லையே. நாம் எல்லாரும் ஏன் மௌனமாக இருக்கிறோம்? ரெண்டு காரணம். ஒன்னு, நமக்கு அதுல இருந்து ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணம். இல்ல, எனக்கு ஏன் வம்பு, யாராவது எனக்கு ஆபத்து விளைவிச்சுதான் என்ன பண்றதுன்ற பயம். இந்த ரெண்டுமே சுயநலம் தான். குருச்சரன் தாஸ் என்ற அறிஞர் சொன்னார், The violence of the minority and the silence of the majority, this is the problem of our democracy endru sonna. சிறுபான்மையாக இருக்கிறவர்களினுடைய வன்முறை இருக்கிறதே அதை கூட மன்னிக்கலாம், பெரும்பான்மையாக இருக்கிறவர்களினுடைய மௌனம் இருக்கிறதே அதை மன்னிக்கவே முடியாது என்று சொன்னால் பெரும்பான்மையான நாம் ஏன் மௌனமாக இருக்கின்றோம்? இதை போய் பொதுநலம் என்று சொல்லுவதற்கு மூன்று பேர் வருகிறார்கள். அவங்க அணித்தலைவி அவங்க பேசுற போது சொன்னாங்க, சிட்டுக்குருவிக்காக தினம் கொண்டாடினார்கள் என்று. ஏன் காட்டிலே வாழ வேண்டிய புலி நாட்டுக்கு வந்து நாம அதை அடிச்சு கொண்டு அதை சாகடிக்கிறோம்? அவை வாழ வேண்டிய இடத்திலெல்லாம் நாம் ஆக்கிரமிப்பு செய்கிற காரணத்தினாலே அத இதெல்லாம் பாவ நாட்டுக்கு வருது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு விட்டு நாலு ஸ்கூல் பசங்களுக்கு சிட்டுக்குருவி வேஷம் போட்டதுனால காட்டு உயிர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் என்ற தியாக பரம்பரைக்கு நம்மை தகுதியானவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்ப உறவுகளிலே கூட நுழைந்து விட்ட சுயநலம். எத்தனை வீடுகள்ல உங்களுக்கு தெரியும், முதல் பையனோ முதல் பொண்ணோ சம்பாதிக்க போனாக்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துடுறா என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு வருஷம் கழிச்சு அம்மா நான் திரும்பி வந்துட்டுமான்னு கேட்கிற போது, அதுக்குள்ள வந்துட்டா எப்படிடா, இப்பதான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் மூணு வருஷமாவது ஆகுமே என்று பதில் சொல்லுகிற பெற்றோர்களே பெருகிவிட்ட ஒரு சமூகத்தில் குடும்ப உறவுகளிலே கூட சுயநலம் வந்துவிட்ட பிறகு சமூக வெளிகளிலே நாம் பொதுநலத்தோடு செயல்படுகிறோம் என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? விபத்து நடக்கிற போது எல்லாரும் போய் காப்பாற்றுகிறார்கள் சொன்னாங்க, பத்து பேர் ஓடி வருவான், உங்களை தூக்க நீங்க நினைப்பீங்க பைக்க தூக்கறதுக்கு வந்திருப்பான் சார். இதுதான் நம்மை சுற்றி நடக்கிற யதார்த்தம். யதார்த்தத்துக்கு திரும்புங்கள் என்று ராஜாவிடம் கோரிக்கை விடுவித்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.
1: நலத்துக்காக ரொம்ப சுயநலத்தோட பேசியிருக்காங்க. சரி வாங்க ராஜா வாங்க.
3: பாரதி அவர்கள் பேசிய பிறகு வீட்டுக்கு போவதற்கே விருப்பம் இல்லை. எல்லாரும் சுயநலமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வீட்டுக்கு போகணும்? வீட்டுல சேர்க்காம முதியோர்களத்துல சேர்த்துட்டான்னா அந்த அணியில ரெண்டு வயசான ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து வந்தாங்களா முதியோர் இல்லத்துல இருந்து வந்தாங்களா? முதல்ல ஒருத்தர் அப்படி பச்சை சட்டையோட இருக்கிற பாருங்க. பாரதி என்ன பேசினாலும் நான் ஒத்துக்குவேன், ஆனா அவர் குனிஞ்சு கூட்டினாருன்னு சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால ஒத்துக்க. சாப்பாடு நல்லா இல்லாததுனால பையன் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறானாம். உங்க சாப்பாடுகளை பத்தி நீங்களே சொல்லலாமா? 9,000 கோடி ஒருத்தர் எடுத்துட்டு அமைதியா போயிட்டாருன்னா அவர் சும்மா போலமா? அங்க போய் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு.
1: இன்னைக்கு 4,000 கோடி தர்றோம்னு
3: பாத்தீங்களா, மீதி வந்துருமா? அப்படித்தான் பாக்கணும். 9,000 கோடி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு. அவர் நடுவுல இருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப மோசம். இவர் பஸ்ல போயிருக்காரு, சைடுல ஒரு பொண்ணு டூ வீலர்ல போயிருக்கு, அது துப்பட்டா லேசா இதோ பறந்து இருக்கு. இவர் உடனே பஸ் போற வேகத்துக்கு குனிஞ்சு துப்பட்டா துப்பட்டா நாராம். இதெல்லாம் எந்த சினிமா இல்லையா பிடிச்சிங்க? 20 ரூபாய் பால் பாக்கெட் 200 ரூபாய்க்கு வித்தது எனக்கு தான் தெரியும் புலவர் சொல்றாரு, வித்தவரே இவர் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார் வித்தது எனக்கு தான் தெரியும், நீங்க தப்பு பண்ணிட்டு ஊர் சரியில்லைன்றது. இலைய வெட்டி ஆட்டுக்கு போட்டானா, ஆட்டை வெட்டி இலையில போட்டானா, என்ன தப்பு? அவன் அன்னதானம் பண்ணிருப்பான், வெட்டி புதைச்சா வைப்பான். ஆடு எதற்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படுது, இலை எதற்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படுது. இது என்ன சுயநலம் வந்திருக்கு? ஒவ்வொரு ஒரு ஜோடி செருப்பா அண்ணங்காரன் பகல்ல போட்டானா, தம்பிக்கார இரவுல போட்டானா, அவன் நைட் வாட்ச்மேன் இருந்திருப்பானையா? அவன் 2 மாசம் நடந்திருக்கான், நடந்து முடிச்சுட்டு திருப்பி கொடுத்திருக்கான். ஆனா உங்க கண்ணுல நல்லவனே தெரிய மாட்டான். நிறைய பேசியிருக்கிறாங்க. தாக்கையா வந்து தொண்டு செய்வதற்கு எதற்கு விளம்பரம் அப்படின்னு கேட்கிறாரு. விளம்பரம் இல்லைன்னா நம்புவானா? நம்ம வீட்டுல விளம்பரம் வைக்கிறது இல்லையா, நான் இன்னார் ஏசு ராஜா நான் வீட்டு வாசல வைக்கிறேன்னா இல்லையா, அது மாதிரி தான் விளம்பரம். அப்பதான் 4 பேருக்கு தெரியும், இல்லாட்டி உங்களை மாதிரி ஆளு ஒண்ணுமே செய்யலன்னு வந்து பேசுவீங்க. அதுக்காக அப்பப்ப நாங்க அங்கங்க ஸ்டிக்கருக்கு ஒட்டி அனுப்புவோம்.
1: ஸ்டிக்கர்
3: நல்லது. நம்ம விளம்பரத்துல கரை நல்லதுன்னா மட்டும் சிரிக்கிறீங்க, ஸ்டிக்கர் நல்லதுன்னா சிரிக்க மாட்டீங்களா? பாரதி மேடம் இவ்வளவு தூரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்களே, எதுக்காக? தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் பேசினார்களே தவிர அதுலயே பொதுநல பொங்கி வழிகிறது. நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நடிகர் பார்த்திபன் போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறார். சென்னையில் சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போகிறார்கள், இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி கூட இந்த தேசத்தில் வருத்தப்பட ஆட்கள் இருக்கிற வரை பொதுநலம் எப்படி குறையும்? குன்னம்னு ஒரு தொகுதி பெரம்பலூர் பக்கம், அதுல ஒரு எம்எல்ஏ அவர் ஒருமுறை தொகுதிக்கு போயிருக்கிறார். அங்க போனப்போ ஒரு 7வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி அவர் கார்ல ஏறும்போது வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா எங்க ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊரு, அங்க வந்து ஒரு நூலகம் சரியா இல்ல, நீங்க எம்எல்ஏ நிதியில இருந்து ஒரு நூலகம் கட்டி கொடுத்தா படிக்கிற பிள்ளைகளா படிச்சுக்குவோம். சொன்ன உடனே அந்த பெரிய மனுஷன், அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லுதுன்னு அவர் கண்டுக்காம போயிட்டாரு, சரி பரவாயில்லன்னு. ஆனால் ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள அவர் சொந்த எம்எல்ஏ நிதியில அங்க ஒரு நூலகம் கட்டி இருக்கிறார். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க செய்ய வேண்டியதுதான். ஆனா அதுல பெயர் பலகைய அந்த பொண்ணு செம்பருத்தி பேர்ல போட்டு இந்த நூலகத்தை திறந்தவர் செம்பருத்தின்னு போட்டுக்கிறார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது ஒரு சின்ன பொண்ணு. சரி இது பரவாயில்ல, நம்ம ஊர்ல நடந்தது. பக்கத்துல ஒரு மாநிலம் கேரளா, அங்க உம்மன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, ஒரு பள்ளிக்கூட சார்ந்த நிகழ்ச்சிக்கு. ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற சிவானின்னு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, உம்மன் சாண்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்கு.
1: இந்த ஊர்ல
3: அவர் ஒரு தடவை திரும்பல, உடனே ரெண்டாவது தடவை உம்மன் சாண்டி அப்படின்னு சத்தமா கூப்பிட்டுருக்கு. நம்ம ஊரா இருந்த போலி போட்டிருப்பாங்க. அந்த பெரிய மனுஷன் திரும்பி வந்து, ஏய் இந்த பாப்பா கூப்பிடுதே, என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை போய், எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் கிளாஸ்ல அமலகிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லை, நீங்க தான் எல்லாருக்கும் உதவி செய்வீங்களாமே, செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, என்ன 6 வயசு இருக்குமா, ஆனா அந்த குழந்தைக்கு தனக்கு ஏதாவது வேண்டும் என்று, அவர் பெரியவர் என்று தெரியவில்லை, அவர் கையில் இந்த நாடு இருக்கிறது என்ற அச்சமும் இல்லை. ஆனால் அவரிடம் சொன்னால் தன் நண்பனுக்கு ஏதாவது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சொன்ன உடனே அவரும் அந்த சின்ன குழந்தை தான் சொல்லுதுன்னு இல்லாம அவங்க ஸ்கூல் டீச்சரை கூப்பிட்டு இவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி உடனே அந்த இடத்துல 3 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணாராம். ஏஆர் ரஹ்மான் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே சன்ஷைன் அப்படின்னு ஒரு சின்ன குடுவை வச்சு, யாரெல்லாம் அங்க கூப்பிட்டு அவர் மியூசிக் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா, சைக்கிள்ல டீ வச்சு விக்கிற ஒருத்தரோட பையன், தெருவில் அயன் பண்ற ஒரு ஆளோட பையன், இது மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு இசைக்கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து இதுவரை அவர்கள் பார்த்திராத காஸ்ட்லியான இசைக்கருவிகளை இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆஸ்கர் உயரத்தை தொட்ட ஒரு மனிதனால் தன் தெருவை நேசிக்க முடிகிறது என்றார். உங்களால் ஏன் முடியாது, முடியும் என்பதைத்தானே எங்க சொல்றோம். இது எல்லாம் நடக்கிற விஷயம். இது இன்னும் ஒரே ஒரு செய்தி, கோயம்புத்தூர்ல சிறுவாணின்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு, அதை சுத்தி நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. மலை கிராமங்கள்ல இருந்து தள்ளி போய் படிச்சுட்டு வரோம், சின்ன சின்ன குழந்தைங்க படிக்குதான். இந்த கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை எல்லாம், படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் போய் பார்த்து ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூஷனா முதல் டெபாசிட்டா ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய குறைவான வருமானத்தில் கூட எங்கோ இருக்கிற ஏழைகளுக்கு, எங்கோ இருக்கிற வசதியற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவரை. இந்த தேசத்திலே பொதுநலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாட்டில் நடக்கிற நல்லதையும் பாருங்க, நல்லதை பார்க்க பார்க்க நல்லவர்களாவோம், பொதுநலம் பெருகி இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் எல்லாரும் ஆதங்கப்படுவது பார்த்த பிறகு இன்னும் பெருகும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.
1: பெரியவர்களே, உள்ளபடியே இந்த கட்சி பேசுற போது கேட்க நமக்குமே கொஞ்சம் உடன்பாடுதான் அப்படின்னு தோணுதுல. ஆனா அதே நேரத்துல இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பொதுநலம் பெருகி இருக்கிறது என்று சொல்லுவதில் எத்தனை உதாரணங்கள், எத்தனை சான்றுகள். உண்மையாதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் நாட்டுக்குள்ள எத்தனை பள்ளிக்கூடங்கள், ரொம்ப எளிய பள்ளிக்கூடங்கள், ஏழைகளுக்கான பள்ளிக்கூடங்கள், ஆனா நல்ல கல்வி, ஆனா கட்டுப்பாடு. அநேக இடங்கள்ல அந்த கட்டுப்பாட்டுக்கே பயப்படுறாங்க. நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா வெகு வேகமாக குக்கிராமங்கள் வரை பரவி கொண்டிருக்கின்ற கல்வி கூடங்கள் என்னவாக இருக்கு, அதைத்தான் இந்த பக்கத்துல பிடிக்கிறாங்க. திருச்சி பக்கத்துல நாடோடிகளாக அலைகிற சகோதரிகள், சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரர்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளை படிச்சுட்டா, ஒரு பிள்ளை படிச்சு முடிச்ச ஒரு பாடு பேட்டி கேக்குறாங்க, என்னமா செய்ய போற அப்படின்னு. பிடி படிச்சிருக்கிறேன், ஆனா நான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணேன். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் போய் வேலைக்கு போய் என் குடும்பம்னு ஒண்ணு உருவாக்குறத விட நான் இப்படியே வாழ்ந்து என் சமுதாய மக்களை முன்னேற்றவிக்கணும், அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும், கல்வி இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களை முன்னேற்றி வைக்கணும். ஏன்னா எங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை சேர்ந்த மக்கள், அவர்கள் மரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே அவள் தன் சமூகத்துக்கு அர்ப்பணம் செய்து விட்டாள். பாருங்க, அப்படியே இருக்கு. எல்லா நிலைகளை பார்த்தா எல்லாத்துக்கும் விலை போட்டாச்சுன்னு சொன்னா இனிமே போய் இந்த மண்ணில நீங்க பொது நலத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா, சொல்லிக் கொடுப்பதே இனிமே நகைச்சுவை காட்சியாக போயிடும். என்னங்க இவங்க இந்த மனுஷங்க இவ்வளவு உயர்ந்து பேசிருக்காருங்களே, இதுல ஒண்ணுமே உண்மை இல்லைங்களா அப்படின்னு கேட்டா இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்குதையாது. ஆனா என்னவாக இருக்குதுன்னா, புதுநலம் இந்த மண்ணிலே மெல்ல மெல்ல இப்பதான் குறுஞ்செடியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுயநலம் இருக்க அடர்ந்த காடாக, திக்கு திசை தெரியாத காடாக நம்முடைய மண்ணில அடர்ந்து கிடக்கு. எங்கு பார்த்தாலும் இருட்டாக கிடக்கிற இந்த வேளையிலே ஏதோ அங்குமிங்குமாக ஒன்றிரண்டு குறுஞ்செடிகள் தழைத்து வருகிறதை பார்க்கிற பொழுது, ஓ இவை நாளை பெருமரமாகி விடும் அல்லவா என்று மனசுல தோணுது. மரமான பிறகு அது என்னவாக ஆகும் என்றுதானே எங்களுக்கு ஐயமாக. அதனால பெரியோர்களே, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொது நலத்தை விட சுயநலம்தான் அரசியல், கல்வி, சமயம் பணிகள் அத்தனையிலும் பரவி கிடப்பதனாலே நிச்சயமாக இங்கே சுயநலம்தான் பரவி கிடக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வருத்தத்தோடு நன்றி.
4: இதுவரை நீங்கள் கேட்ட பட்டிமன்றமானது சுயநலமா பொதுநலமா என்று அதிகம் பெருகி வருவது. அடுத்து இடம்பெறுகிறது புருஷன் பேச்சை எந்த மனைவி கேட்கிறார்கள் என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் இடம்பெறுகிறது.
5: உறவுகள் இதுவரை பட்டிமன்றம் மறு ஒளிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரந்தம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்து இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓடு கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marseille 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
6: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நானும் பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ அப்படி என்ன, டிஆர்ஜி இதை செஞ்சதன் படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவை மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
8: நானும் போட்டு புது வீடு வாங்க ஓடும். ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
9: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு ஏமா இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
8: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
9: ஓ கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
10: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 21

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். மலைமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இன்றைய கடும் யுத்தங்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடல்.

0: சரி, அன்பு உறவுகளே, பாடலை கேட்டீர்கள். பாடலிருந்து அந்த சொல்லை கண்டுபிடித்து விட்டீர்கள். முன்பகுதி சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த வகையில் குணனாகியவர்கள் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இணைந்து கொண்டு ஒரு வாட்டி ஒப்பார் என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜா அவர்கள் முகம் முடிச்சு என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி புஷ்பதி அம்மாவும் முகம் முடிச்சு என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் முகம் முட்டை என்று சொல்லியிருந்தார். பிறகு ஒரு வாட்டியும் சொல்லியிருந்தார். பிலோம்னா அவர்கள் ஒரு வாட்டி ஒட்டு கேட்டல் என்று சொல்லியிருந்தார். ஜே நடேசன் அவர்கள் முகம் முறைத்து பார்த்தல். கமலபேணி அவர்கள் முகம் முணுமுணுப்புன்னு சொல்லியிருந்தார். சச்சித்ரா பவன் அவர்கள் முகம் முணுமுணுப்புன்னு சொல்லியிருந்தார். சுபாசனி பத்மநாதன் ஒரு வாட்டி ஒவ்வாமை என்று சொல்லியிருந்தார். ஒவ்வாமை. சியாமலா அவர்கள் ஒரு வாட்டி ஒழுக்கக்கேடு என்று சொல்லியிருந்தார். தேவி அவர்கள் ஒரு வாட்டி ஒப்பாமை சொல்லியிருந்தார். ஒப்பாமை. மீனா அவர்கள் ஒரு வாட்டி ஒழுங்கின்மை என்று சொல்லியிருந்தார். சசியம் அவர்கள் ஒரு வாட்டி பின்பகுதி விடை தேடிவார் என்றால் கண்டுபிடித்து இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. தயாளன் வதன் அவர்கள் ஒரு வாட்டி ஒற்றை ரூட்டுக்காரன் என்று சொல்லியிருந்தார். இவ்வாறு பல விடைகள் வந்திருக்குன்னால் முன்பகுதி விடையும் அன்று வந்திருக்கின்றது. அதாவது முகம் வந்தது, ஒரு வாட்டி வந்தது, முகம் வந்தது, ஒரு வாட்டி வந்தது, ஒரு வாட்டி, ஒரு வாட்டி, ஒரு வாட்டி, ரெண்டு சொல்லு வந்திருக்கின்றது. ரெண்டில் இது சரியான விடை என்று கண்டுபிடிச்சு அதற்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளை நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை பார்ப்போம்.
1: ஈழத்தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மாதம் சரியாக 5:14 நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில் 4:14 நிமிடம் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி தேவி. என்ற நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் குரல்களில் ஒலிப்பவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாட்டு கேட்டீங்களா வடிவா?
1: பாட்டு கேட்டு என்ன விட வந்தது
0: இப்பதானே சொல்லிக்கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போறது வந்தது, வாடி வதங்கி வந்தது, நாலு விட வந்திருக்கு. நாலு சொல்லு.
1: ஒரு வாட்டி வந்து இப்ப நீங்க உறவண்டு பொதுவா தானே சொல்றீங்க?
0: இப்ப
1: நாங்கள் ஒரு வாட்டின்னு சொல்றது கதைக்கிறவ தானே கிடையாது.
0: என்ன கதைக்கிறது?
1: இந்த ஒரு வாட்டி என்று சொல்லி யாழ்ப்பாண தமிழ்ல இருக்கா?
0: இருக்கா? நீங்க கட்டிக்காரி சொல்லுங்க.
1: ஒரு
0: வாட்டி இந்த முகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதானே, இந்த திறங்க அப்படி காட்டுங்கோ ஒரு முறையும் ஒரு வாட்டின்னு சொல்லுவார்கள்.
1: பின்னுக்கா
0: உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் இப்படியாக உருவாக்கலாம். உணவினை குறித்தாலும் வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை குறிப்பிடும் சொற்களில் ஒன்றினை நீங்கள் இப்படியாக பெறலாம்.
1: என்ன
0: சாமனம்மா?
1: ஒட்டா ரொட்டி என்று சொல்றவே,
0: அது என்ன ஒட்டா ரொட்டி?
1: அந்த ஆக்களோட சேராமல் தனியே இருக்கிறதே ஒட்டா ரொட்டி.
0: ஒரு வாட்டி என்று சொல்றீங்க, ஒட்டா ரொட்டி.
1: ஒட்டா ரொட்டி என்று வெறும் பின்னுக்கண்டு நான் என்னுடைய நான்
0: சொல்றேன். ஒட்டா ரொட்டி என்ன?
1: அதான் அந்த ஒட்டா ரொட்டி என்றது ஆக்களோட கலந்து சேர்ந்து இருக்கமான தனியே
0: இருப்பினம்.
1: மற்றது ஒட்டா ரொட்டி சேருவின சேரமாட்டினம். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏறமாற்றவாறு இருக்கிறதும் வெறும்.
0: தேவையில்லாமல்
1: ஆண்டவருடைய பெயரு எடுக்க கூடாது. கடவுளின் திருநாமத்தை வீணாக பாவியாதிருப்பாயாக
0: என்று சொல்றாங்களோ
1: அந்த 10 கட்டளை எல்லாம் அதுவும் உண்டு. அது உண்மைதான். இப்ப நீங்க கடவுளோட சித்தம் உண்டா? அது இதுகளுக்கெல்லாம் கடவுளை கூப்பிட கூடாது. என்ன
0: பெண்ணத்தை கூப்பிடுறோம் நாங்க? சோதனை பழகி எழுத கேத்தின கடவுளை கூப்பிடு.
1: சோதனை எழுதல அது ஒரு இப்ப இதொரு
0: எடுத்தவுடனே
1: அம்மா அப்பா இயேசு ஆண்டவர் மாதாவே முருகான்றது பழக்கப்பட்டதா
0: வந்துட்டு.
1: ஆனா அந்த உண்மையா அது ஒரு சரி?
0: அந்த இஸ்லாமியர்கம்மா 300-400 முறை இந்த ராம்ல நான் வந்தா அல்ல அல்ல அல்ல அல்லாண்டு சத்தியம் பண்றாங்களோ என்ன கதைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது.
1: அந்த உண்மையா கடவுள் வார்த்தையை வீணா பாதிக்க வேணாம்னு சொல்றது கூட இந்த சத்தியம் செய்யறவை
0: அல்ல அல்ல அல்ல அல்லாண்டு நடுவில் சொல்லுவார்கள்.
1: நீங்க சொல்றதுதான் எனக்கு ஞாபகம் வந்த அம்மா அறிய
0: நாங்க சொல்றது
1: நன்றி
0: சகோதரி. அவர் சகோதரி தேவி அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
2: வணக்கம் ஜன்னா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி. எப்படி இருக்கிறார் கனகராஜர்?
2: கனகராஜா நலமா இருக்கிறார் அண்ணா.
0: நலமா உற்சாகம் இருக்கிறார்.
2: ஆமா ஆமா. நீங்களும் என்றும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டா. நான் வந்து முகத்தில இருந்து.
0: நீங்க முகத்தை விடாதீங்களா?
2: நான் விட மாட்டேன்.
0: முகத்தில இருந்து
2: முட்டுக்கட்டை என்று சொல்றேன்.
0: முட்டுக்கட்டை?
2: ஆமா.
0: நேற்று என்ன சொன்னீங்க முகத்துல?
2: முடிஞ்சு போச்சு, சாப்பாடு முடிஞ்சு விடு, அப்படி முடிஞ்சு அப்படி சொன்ன நான். அப்படி சொன்ன நான் இது இன்றைக்கு இப்படி சொல்றேன் பாப்பமே தண்டு
0: முட்டுக்கட்டை. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவர் சொல்லி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் முட்டுக்கட்டை என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். சசிகம்மா, என்ன சத்தமே வெளியால வருது? இல்ல
3: உணவின்ற பேரும் சேர்ந்து வருதல்லோ, ரொட்டி என்று வருது. ரொட்டா ரொட்டி என்றா அவ சொன்ன பிறகுதான் நான் அதை பார்த்தேன். நான் கேட்டேன், அது ஒரு மற்றவையோட பட்டும் படாமலும் பழகிற ஆக்கள் அந்த இதையொட்டாயின முருகரோடு மட்டும் சொல்லி
0: அப்படி எங்க ஆக்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள்? நிறைய பேர்
3: இருக்கிறார்.
0: நிறைய பேர்
3: இருக்கிறார்கள்.
0: அது இந்த கதை தாங்க இல்லாம அறுவை தாங்க இல்லாம
3: சில பேர்த்த வாழ்க்கையை
0: கண்டாலே அவையை கண்டாலே ஓடிடுங்கள்.
3: அப்படியானவையோட ஒரு உணவோடும் சேர்ந்து வாரது மூணு மூணு குறதாவது எல்லாமே நான் உணவோட சேர்ந்து வரணும்.
0: அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 5:22 ஐக்கிய ராஜ்யத்தில், 4:22 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5:00 to 6:00 வரை வானொலியில் வலம் வருகின்றது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்தில் இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சௌதரி பிலோமினா, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
4: ஒரு வாட்டி தான் சொன்ன நான், இப்ப ஒத்தா ரொட்டி சரி பேரும் போல கிடக்கு. அதை சொல்லி சொன்னா முகம் பண்ண சொல்லி பாட்டுல வந்ததுனா
0: பாட்டில் வந்தபடிதான் சொன்னவர்கள்.
4: எனக்கு வார்த்தை பார்த்தா சுகமண்டல உடந்தது.
0: சுகமண்டா
4: வந்துதான் கிடந்தது. நான் அப்ப தெரியோன்ற தெரியாது எனக்கு அப்படி வந்திருந்த அமுகம். அதுக்கு முறுக்குத்தனம் சொல்றேன்.
0: முறுக்குத்தனம் அவர்களை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா ராணி?
5: ஆமா, நான் நலமா இருக்கிறேன், நன்றி அண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம்.
5: இன்னைக்கு அண்ணா நான் ஒரு தூர இடத்துக்கு போயிருந்தேன், டுசல்டோஃப்ன்ற இடம் உங்களுக்கு தெரியும்.
0: முதலில்
5: போயிருந்தேன், என்னுடைய அக்காண்ட மகன் அந்த முதலாவது பள்ளிக்கூடம் நாள் சேர் மதிக்கு போனேன். அப்ப அங்க போயிட்டு டோர்மன் கடையில போய் சாப்பிடுவோண்டு போனா அங்க ஒரு ஹொலன் குடும்பம் வந்திருந்தது. அப்ப சொன்னார், உங்களை உங்களோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இதுக்கண்டு. அப்ப என்ன பேருண்டார் நான் சொன்ன ராணி, ஐயோ நீங்க தானே விடியவே இல்லை, நச்சிந்தன சொல்ல வார, நீங்கள் முதலாவதா வந்துருவீங்க, ரெண்டாவதா வந்துருவீங்க. அப்ப என்ன பேர் உங்களுக்கு கண்டு கண்டு தான் ஹொலண்டில் இருக்கிற சிபாவா ராஜானா தர்சன் அத்தனை பேரையும் சொல்றேன். தாங்கள் 25 வருஷத்துக்கு மேலாக
0: கேட்டுக்கொண்டிருக்கிறார.
5: அப்ப நாங்க நீங்க வருதையில வாங்கோ வரலாம் தானே, நீங்க உங்களோட குரலை கேட்க எல்லாருக்கும் ஆசைதானே, இப்படி கேட்கற நீங்க ஆர்வமா இருக்கிற நீங்க வரலாம் தானே. பாப்பம் பாப்பம் பண்ணிட்டு போனேன்.
0: பாப்பம் பாப்பம் தான்.
5: அதுவும் பாப்பந்தான் கேள்விக்குறிதான்.
0: ஆனா
5: கேக்குறார் அம்மாவோ எல்லாத்த பேரையும் படிவா சொல்றாரு. உங்களோட பர்த்டே வந்தது எல்லாம் தான் கேட்காத நாளே இல்லையா, எல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார். ஆனா வேற பஞ்சு போடுறாரு போல இருக்கு.
0: வயசு
5: வெக்கம் வந்துதான் நிக்கிறேன்.
0: சாப்பாடு
5: எங்கள்கிட்ட வந்துட்டார். அவன் கதைக்க நேரம் இல்லாம போயிருப்பேன். நேரம் போயிட்டு வந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சுட்டு வந்துட்டேன். சொன்ன நான் உங்களோட இதை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் எழும்புறதுன்னு சொல்லி சொன்னேன்.
0: அப்ப நீங்க என்ன விட சொல்ல போறீங்க? ஒரு வாட்டி சொல்லி
5: நானும் ஒரு வாட்டியில இருந்து ராஜாண்ணா எனக்கும் பின் விட நானும் தோடு தோடு எனக்கு அந்த சாப்பாடுன்ற பேரும் பெரு என்ன சாப்பாடுண்டா பரவாயில்லை, ஆனா அது குணமும் இல்ல சேருது. அப்ப தேவி அந்த பேர் ஒட்டா ரொட்டியோட சேர்றேன். நானும்
0: ஒட்டா ரொட்டியோட போறீங்க?
5: நானும் வேற வேற எல்லாம் ஜோயிச்சு பார்த்தேன், ஹைவேல தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அப்போ நீங்க தொடங்க போறீங்க வந்து இதை ஒரு வந்தும் பார்த்தேன்னு கிடைக்கல. இது உங்களுக்கு சொல்லுவோம் வந்து நீங்க சுகமா இருங்கண்ணா.
0: நன்றி, வாழ்த்துகள்.
5: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வார்கள். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா குணநாயகி?
6: ஓ நல்ல சமா இருக்கிறான் ராஜா.
0: என்ன தடமல் போல இது?
6: இல்ல இல்ல எனக்கு ஒரு காரியம் வேணும். இல்ல
0: அப்ப சரி. நீங்க டாக்டரா?
6: எனக்கு தடிவரதா தெரியும் எங்களுக்கு.
0: நான் சிலேதான் டாக்டர். படிச்சீங்களா? படிச்சீங்களான்னு நினைச்சேன்.
6: ஓ டாக்டருக்கு படிச்சேன்னா ரெண்டு வருஷத்தோட விட்டுட்டேன்.
0: விட்டுட்டீங்க?
6: கஷ்டமா போச்சு.
0: கஷ்டமா போச்சு.
6: நான் விடியறவும் தெய்வண்டு இருந்தது போன்ட்டு வந்தேன்னா நான் விடிய சந்த சமூகம் அளிக்க முடியவில்லை. பல்லு இந்த பல்லு பிரச்சனை உண்டு.
0: பல்லு விழுது
6: போன்று புடுங்கினது.
0: புடுங்கிட்டாங்களோ?
6: அதுக்கு என்ன பிடுங்க? இல்லாட்டி பிடுங்குற வேணை வச்சு கொண்டு வலிப்பில்லாமல்.
0: இல்லை இல்லை, உங்களுக்கு நாடி கண்டு இருந்ததா அல்லது?
6: அடியால
0: போற நேரம்
6: எல்லாத்தையும்
0: சாப்பிட்டு
6: நானும் ராஜா ஒரு வாட்டில இந்த முகம் வரையில தான் சுவந்தான் வந்திருக்கு. ஒரு வாட்டி வந்திருக்கு
0: ராதா பாவம் அந்த முகத்தோடு தான் நிக்கிறான். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? என்ன உசாரா இருக்கிறீங்க? நீங்க அப்படித்தான் அப்படி இருங்க. நன்றி, வாழ்த்துகள். வீட்டில் எப்படி
7: இருக்கிறார்கள்?
0: ஒட்டா ரொட்டி சொல்றதுக்கோ சித்ரா தெரியுமா? ஒட்டா ரொட்டி எங்க போயிட்டீங்க சித்ரா? இங்க வாங்க என்னோட கதைக்கு.
7: அங்க
0: போனீங்க? இப்ப
7: நான் அவர் தான் போயில்ல. அப்படித்தான் எல்லாரும்
8: ஒட்டாமலும் இருக்கிறது.
7: அது எனக்கு தெரியல, பாப்போம்.

0: குண்டநாயகி அக்கா
1: ஒரு வாட்டியே ஒட்டா ரொட்டி.
0: இணைந்து கொண்டு சிறப்பேற்றார், அவருக்கும் நன்றிகள். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
2: ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
0: நேரம் சரியாக 5:31 ஐக்கியராஜ்யத்தில் 4:31. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி.
4: பிரார்த்தித்துக் கொண்டு நானும் ஒரு வாட்டியில இருந்து
0: தாமரையில தண்ணீர்ல தாமரை பூ
4: மாதிரி.
0: நன்றி. கலைஞ்சு போனீங்க
4: என்ன?
0: ஏன் இப்ப அதுக்கு சிரிக்கிறீங்க?
4: நன்றி.
0: எல்லாருக்கும் நீங்க
4: தான்
0: நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். வணக்கம். ராஜலிங்கம்.
5: ராஜலிங்கம்
0: நாங்கள் நல்ல சும்மா நெத்திரிய கொண்டு நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டு நெத்திர கொண்டு உள்ள மாதிரி தான்
5: நீங்க
0: தெரியும். அது பிலோமினா ஆண்டனா இல்ல? நான் பிலோமினா ஆண்டனா சொல்றீங்க. தேவி
5: ஜெர்மனி, தேவி ஆண்டன் பாடகர் ஆண்டன்.
0: அது ரஜினி ஆண்டனடா அப்பா. குடும்ப பிரச்சனை உன்னோட நான் கலைஞ்சு போயில ஆத்தே.
5: ரஜினி ஆண்டன்
0: இவாக்கு பேர் தேவி ஆண்டன். பிரான்ஸ்ல இருக்கிறா.
5: தேவி ஆண்டன்
0: தேவி ஆண்டன் ரெண்டு வாரம் இல்ல. ரஜினி ஆண்டன் அவருக்கு பேர் ரஜினி. பாடகர்

0: அஞ்சன்ட்டு மேல வைஃப் கவிதை படிக்கிறவா அதாவது பேர் ரஜினி அண்டன் பேர்
1: அவர் இல்லாம உண்டு அப்பா பாட்டு பாடினாங்கல்ல நல்லா கொண்டா கணேசன் தெரியல நம்பரை மாத்திட்டே போல
0: அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 5:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:35 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம் ஷியாமலா, நீங்கள்?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம்,
0: நன்றி. அப்படியே என்றும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நாங்களும் அப்படியே எங்கட பெருமானமும் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம்.
0: வேலைக்கு போறீங்களா?
1: இந்த
0: மாதம் நல்ல ஓட்டம் என்ன?
1: அது உங்களுக்கு ஓட்டம், எங்களுக்கு இல்ல. இந்த மாதம்
0: தீ ஓட்டம் டென்மார்க் போய் வர, திரும்பி வந்து பிறகு போய்.
1: அது ஜூலை இல்ல.
0: என்ன பிள்ள?
1: அது ஜூலை இல்ல, டென்மார்க் போனீங்க.
0: ஆகஸ்ட்ல
1: எங்க போனீங்க? உங்களோட பிறந்த நாள் முடிஞ்ச அடுத்த நாள் போனீங்க.
0: உண்மையாவா? பொய்யும் சொல்ல விட மாட்டீங்க.
1: ஒத்து வராது.
0: ஞாயிற்றுக்கிழமையிலும்
1: சிரிச்சு கதைச்சிருக்கலாம்.
0: நாங்களும் அப்படியே போயிருவீங்க. அப்ப என்ன சியாமலா நீங்க கண்டுபிடிச்சீங்க?
1: நானும் என்ன கொப்பி எடுத்துக்கொண்டு போவோம்.
0: அப்படியா?
1: ஒட்டா ரொட்டி
0: எடுக்கல.
1: எனக்கு அது கம்படே இல்ல, ஒட்டிக்கு ரொட்டி தான் வந்தது.
0: ஒட்டா ரொட்டி,
1: அது ஒட்டிக்கு ரொட்டி வேற அர்த்தம் இல்ல. ஒட்டா ரொட்டி நான் கேள்விப்படையில
0: வெறுப்பூட்டும் சில மனிதர்களின் குணத்தினை. ஒட்டா ரொட்டி ஒரு ரொட்டி இருக்கு. குரக்கன் ரொட்டி சாப்பிட்டு இருக்கேன். குரக்கன் ரொட்டி
1: ரொட்டி
2: சாப்பிடு
1: இல்ல
0: நல்லா தேங்காய் பூ கூட போட்டு
1: தேங்காய் பூ போட்டு ரால் கீரை எல்லாம் போட்டு புட்ட வச்சு
0: சாப்பிடுவீங்க
1: அந்த அது நல்லா
0: இருக்கு டயபெட்டிக் சூப்பர் சாமா
1: நன்றி
0: சௌதரி திருமதி சியாமலா சர்குமாரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்கும் நன்றிகள் ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள் இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம் பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம் ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம் மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்து இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள் மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49 மறந்து விடாதீர்கள் பொன்றுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட் பொந்துபண்டி நேரம் சரியாக 5:44 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 4:44 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
3: வணக்கம் ராஜா ஜெர்மனியிலிருந்து
0: உதயன் அவர்கள் நலமா இருக்கிறீங்களா உதயன்
3: நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம் நன்றி
3: நானும்
0: ஒரு வாட்டி சரியா சொன்னது முதலாவது யார் சொல்லுங்க ஜெர்மன் பாடகி பாடகிதானே ஒரு காலத்துல முந்தி வந்து பாடுறாட்டாவா சுசிலாண்ட பாட்டு கண்கள் இரண்டும் அப்படி பாடினவா அப்புறம் இப்ப மனசும் சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு
3: பாடு வந்து
0: கிடைக்கிற பாடுறவா அப்ப பாடகிதான் அவாக்கு என்ன பேர் வசந்தராணி ஒரு வாட்டி சொன்னவா ஒட்டா ரொட்டி சொன்னவா தேவியன்டன் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இன்றையோடு அந்த கேள்விக்கு விட கொடுக்குறோம்
3: என்னட்டு
0: புதுக்கேளி ஆரம்பிக்கிறது
3: நாளைக்கு
0: ஆரம்பிப்போம்
3: வெள்ளிக்கிழமை நாளைக்கு
0: ஆரம்பிப்போம் நன்றி வாழ்த்துகள் அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார் அவர்களுக்கும் அவரது நன்றிகள் உதயனை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த நீரை சந்திப்பதற்கு முதல் விளம்பரத்தை கேட்போம்
2: இந்தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
4: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க எங்க நான் போய் பண்ணி கொண்டு வரதா?
4: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
6: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
7: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
6: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
7: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
6: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 65.
6: மேலதிக தொடர்புகளுக்கு
7: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
6: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
8: பரிசு லாட்சப்பலில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
0: பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் ஷரிமஹால். நேரம் சரியாக 5:49 மைக்ராட்சத்தில் 4:49 இந்த நேரத்தில்

0: நேரம் சரியாக 5:54 ஐக்கியராட்சியத்தில் 4:54 இந்த நேரத்தில் ஒரு சில வர்த்தக விளம்பர பக்கம் செல்வோம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: நேரம் சரியாக 5:56 ஐக்கியராட்சியத்தில் 4:56 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிறைவுக்கு வரை இன்னும் 4 இருக்கின்றது. ஆனால் கடந்த 28 தொடங்கிய இந்த நிகழ்ச்சி, ராணி சம்பந்தர் வந்த ஸ்வீட்டிலே ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். அவருக்கும் நமது 50 விடையை சொன்ன உங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரை தொடர்ந்து அந்த ஒரு வாட்டி அன்றே சொல்லியிருந்தார் புஷ்பதி அம்மா அவர்கள். அவரை தொடர்ந்து சுபாசினியும் சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து உதயனும் சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து மீனா மகேஸ்வரன் சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து ஜெயந்திமாலாவும் சொல்லியிருந்தார்கள். ஒரு வாட்டி என்ற சொல்லை சொல்லியிருந்தார். அதற்கு பின்னால் வந்து இன்று, அதாவது ஒட்டார் ரொட்டியை சொல்லியிருந்தார். அதாவது முதலாவது ஆளாகவே வந்து தேவி என்றன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவருக்கும் 50 வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு உங்களை இந்திரன் சந்திப்பார் என கூறிக்கொண்டு, இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாற்பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00. பரிசு லாட்சபிலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16-6 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
7: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி எல்லாம் நலமா இருக்கிறீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது நேரம் சரியாக 6:03. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. இன்றைய நிகழ்விலே வளமை போன்று நாடகத்துக்காக வருவதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 01-48-32-15-40 இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. 03-93-981-48-47-71 பைபர் இலக்கமும் இருக்கிறது. இரண்டு அம்மாக்களும் வருவார்கள் தொடர்ச்சியாக. அவர்களுடைய சிறப்பான இந்த நிகழ்வு என்பது உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயம். பார்ப்போம், பறந்து வந்திருக்கிறார்கள்.

0: ஊரில் நாடகம்னு கேட்டால் இந்த இந்த பாட்டுகள்லாம் போட்டுட்டு நடிப்பார்கள். ஆரம்பத்திலே பாடி நடித்தது, பிறகு பாடல்களை போட்டுட்டு நடித்தார்கள். அப்படி பல வண்ணம். அந்த வகையிலே யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், யுவகடி குணராஜா கதைக்கிறேன்.
0: அம்மா நலமா இருக்கிறீங்களோ? அம்மா
1: ஓ நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஆண்டவனோடு. நல்லா இருக்கிறோம் ஆண்டவன் சித்தம். நினைப்புகள் நல்லாக இருந்தா வாழ்வு நல்லா இருக்கும். எதையும் தாங்குகின்ற மனம் இருந்தாலும் நல்லா இருக்கலாம். நல்லா இருந்தாலும் பொறுக்காது, கெட்டு போனாலும் பொறுக்காது, வாழ்ந்தாலுமே தாழ்ந்தாலுமே வையகம் இதுதான்டா. சரி, என்ன இன்றைக்கு நாடகத்தினுடைய பேர் அம்மா?
1: பாசம் அற்று போச்சுதான்.
0: பாசமற்ற பந்தம்.
1: பாசம் அற்று போச்சு.
0: பாசமற்ற பந்தம் அல்ல, பாசமற்ற சொந்தம். பாசம் தொலைஞ்சது,
1: தொலைஞ்சு போச்சு.
0: பாப்பம் பெரியம்மா வந்துட்டாவே. வருவா. வணக்கம்.
2: வணக்கம் அன்பான இந்திரன்.
0: பாசமற்ற உறவுகள். சரி, எத்தனையாவது?
2: 226.
0: கடவுளை 226 என்றா எத்தனை கிழமேன்? தொடர்ச்சியாக எத்தனை வருஷமாக இருக்கும்? அது இடையில அப்படியும் அது தொடர்ச்சியா கிழமை கொண்ட அன்னைக்கு இவ்வளோ வருஷம்
2: என்ன?
0: சரி, ரெண்டு பேரும் கலக்குங்கோ.
2: நன்றி. கொரோனாக்கு
1: வணக்கம் புத்தா.
2: வணக்கம் வணக்கம். நல்லா கேக்குது. அண்டியோட கதைக்கு நாள் ஒரு கதைச்சு பாப்போம். போய் தட்டை துறக்கிறாவோ இல்ல பாப்போம். தட்டி
1: யாரது
2: புஸ்தா? புஸ்தா எப்படி இருக்கிறீங்க?
1: புஸ்தா வாங்க வாங்க வாங்க. நாங்கள் சும்மா இருக்கிறோம், நீங்கள் என்ன இந்த திடீரென்று வாரீங்க? வாங்க.
2: வெயில்
1: வருது, குளிர் வருது, மாறி மாறி வந்தோடனே ஒரு காய்ச்சல் போல தடிமண் போல வந்து இப்ப கொஞ்சம் சும்மா போச்சுது.
2: சரி சரி, உங்களுக்கு தெரியுமே அந்த என்ன மகாண்டு ஒரு பிள்ளை, மகாவும் மாதவியும் ஏதோ ஒரு பேர் உங்களோட சேர்ந்து பள்ளிக்கூடம் போய் வந்தவா. அப்ப எனக்கு தெரியும் அஞ்சாறு வீட்டுக்கு தள்ளி.
1: ஓட கிடைக்கிறவதானே உங்களுக்கு தெரியும் தானே?
2: என்னால பிரகாவோ வந்து இந்த ஷாப்பிங் போன இடத்துலதான் கண்டேன். சரியா விதண்டி போனா வெளிஞ்சு தனியே தான் இருக்கிறான்னு சொல்லி
1: சொன்னான்.
2: என்ன அப்படி கவலை? அம்மா முகமாவளாவது ஹாப்பி சந்தோஷமா இல்லை என்னண்டு கேட்டாலும் இல்லை பிள்ளை இப்படி மகள் கூப்பிட்டு போட்டா அது தாங்கள் சங்கட வாட என்ன ஒரு வீட்டு எடுத்து தந்து போட்டு போட்டுதுகள். சோமி இல்லாம இல்லாம போச்சாமி இரவு அடிச்சு சொல்ல அது சொல்லுவான். தான் பிள்ளையோட சினிமாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்ன வேலாமி இருக்குன்னா அது தலை அடிக்குது, தலைக்கு சக்தி வர போல இருக்குன்னு சொல்ல நாங்க டேப்லெட் அந்த கடைக்கு ஊட பண்ணிவிட்டு அவங்க ஊபர்ல ஒண்ணு தருவாங்க, மேல போட்டுருவாங்க எடுத்து போடுங்க சொல்லிச்சுதான். அந்த
1: பிள்ளை தாக்கி தாக்கி ஜோமியனுக்கு பிடிச்சல பிள்ளை சினிமா பார்க்க போகுது.
2: இந்த காலத்துல அதுவும் செய்யலாதானே பிள்ளையோட போறதுன்னு சொன்னாவா சொல்லி அதுக்கு பெரிய பாடு. அப்ப நான் சொன்னேன், சரி இந்த உங்க தலையடியாவது தானே, நீங்க அந்த குடிசையில போட்டுட்டு இருக்கலாம் தானே, என்ன செய்யறது இந்த காலத்துல என்னதான் கடைசி அந்த குடிசையாவது அனுப்பி விட்டுவே.
1: ஓ அதுவும் சரி, அனுப்பி விட்டாலும் அது அந்த தொழிலாக இருந்தா தரையை சுத்தி குத்தி விழுந்தாலும் அப்படியே அதுக்கு பின்னால வாரது யார் பாக்குறது? என்ன செய்யறது இந்த நாட்டுக்கு போல பாகம் இல்லாம குறைஞ்சு அதுபோல வந்த அப்படியும் இல்லை அப்படியும் அம்மா ஐயோ அப்படியே நான் அப்ப போன படிக்க வரணும்னு அப்படி ஆர்வம் சொன்னாலும் பரவாயில்லை.
2: குளிசையை
1: போறதோ படம் முடிச்சு படத்தை பிடிச்சிட்டு பாருங்க என்ன தைச்சவங்க கிடக்குது ஊர்ல என்ன அப்படியே தலையில
2: அவசரமா அவன் அழுதுட்டான். அது சொன்ன உடனே எனக்கு உங்களுக்கு சொல்ல கவலை, நீங்க வந்துடுவீங்க, வயசான நீங்க வந்துடுவீங்கள அழுதுட்டா. என்ன நடம் இருக்கா, தனக்கு இரவு போல ஒரு தலை சுத்துறா போல
1: வந்துச்சு.
2: அப்ப தான் என்ன செய்யறாரு, குடுத்திய போட்டு பார்த்து சுடு தண்ணிய குடிச்சு போட்டு நின்றுட்டு பிள்ளை கறிக்காம பிள்ளை அவன் ஆன்சர் பண்ணீங்க தெளிவான தூக்க இல்லை.
1: உதவி செய்கிறது பக்கத்து வீடு அயல் வீடுதான் செய்கிற கடமை போல செய்யுதுல இலக்கத்திலே அப்படி செய்யும் உதவி செய்யுது.
2: அதை விட என்ன கேட்டீங்கன்னா, அங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு அடிச்சு தாய் எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டாந்தது, நீங்க யார கேட்டு கொண்டு போனீங்களு கேட்டு விட்டுட்டுங்களு கேட்டு அவருக்கு அவைகள் அடிச்சு சொல்லி இருக்கு சொல்லி இருக்கு இப்படி இப்படி இப்படி அம்மாவுக்கு இப்படி எல்லாம் கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க கொஞ்சம்
1: மரியாதை
2: அப்படியும் செய்யுங்க. அதை விட நாங்கள்
1: குறைகிறது
2: இது ஒரு புள்ளி, அதுகளும் ஒரு புள்ளி எல்லாருக்கும் சரி. இப்பொழுது நாங்க இந்த நாட்டுக்கு வந்துட்டோம்னா அது யார் எங்களுக்கு உதவியா இருந்தாலும் அதுகளை யாரை வணச்சு போகணும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை உங்களை பார்த்து கொண்டு வந்து விட்டுருக்கல, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி என்ன அப்படித்தான் வாழ வேணும் வண்டி அந்த அவருக்கு நல்லா சொல்லி அவன் ஆறுதல் படுத்தி தண்டி விட்டேன்னு. நாங்கள் அப்படி ஏன் கூட பிள்ளைய எப்படி வளர்த்தீங்களோ அந்த நேரம் அதோட அந்த மனம் நொந்திரி கேட்கப்பட்டு குத்தி கேள்வி கேட்கக்கூடாது.
1: என்ன செய்யறது நம்பி தவறி இங்க வந்து சேர்ந்தவே சில பேர் நல்லா இருக்கணும், சில பேருக்கு இப்படியான நிலைமைகள் இருக்குது.
2: எல்லாரையும் நல்லா பாக்குறவாங்க இருக்கிற நாளையில நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற நீங்க உங்களோட அம்மாவும்
1: சொல்றவன்
2: நல்லது ஆக்களுக்கு சாப்பாடு உடுத்து நல்ல வேலை எல்லாம் செய்யறது அது இப்படி திக்கேற்றவருக்கு தெய்வம் துணை சொல்றது. கொஞ்சம் உணருங்கள், நீங்கள் ஆறுதலா நம்மளோட மனதில் உள்ளதா ஆறுதலா அவங்க சொல்லுங்கோ ஆறுதல் படுத்தி போட்டு வந்தேன்.
1: இந்த வெளிநாள் நடக்குது
2: அதான் ஒன்றுக்கும் சின்ன அறுவலுக்கும் அடிச்சு அடிச்சு கரைச்சல் கொடுக்க கூடாது, அடிச்சு கரைச்சு அதனால சும்மா கரைச்சல் ஆறான்ட்டு அவர்கள் சொல்லி போனோம் இருக்குது.
1: உண்மையாவது பொய்யதன் தெரியாமல் அப்படியும் சில பேர் அப்படியும் நடக்குது இல்லை சில விஷயங்கள் அது
2: கவனமா இருப்போம். நீங்களும் கவனமா இருப்போம், மருந்துகளை வச்சிருக்கோம் தலைமைகளுக்கு இல்லாட்டி அவங்க போய் வாங்கிட்டு வருவோம். எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட இருக்கிற குடிசைகள் எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட.
1: ஓ என்ன இடம் குடிச்சிருந்தா இருக்கு, நீங்களும் ஒரு ஒரு தீய போட்டுக்கெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுதலா போங்கோ, என்ன கதைச்சு போட்டு போவோம், இன்னும் கொஞ்சம் பாக்கில போய் அதில் இருந்து கதைச்சு போட்டு போகலாம் தானே.
2: சரி சரியோ, நான் அவசரம் இல்லை, நான் உங்களோட உண்டைக்கு நேரது கழிப்ப மட்டும்தான் வந்தேன்.
1: சரிங்க அப்ப,
2: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் சொல்ல வேண்டியதை சொல்லு சொல்லு சொல்றீர்கள். நல்லதை சொல்லுகின்ற பொழுது நாலு பேருக்கு அது பிரயோசனமாக இருந்தா கூட அது ஓகே. ஏனென்றால் தட்டி கழிப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தறி கட்டி வாழ்வார்கள். நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அது ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கைக்கு நல்லது. அதுதான் இன்றைய உங்களுடைய நாடகங்களும். சரி, சிறப்பு வாழ்த்துக்கள். என்னம்மா?
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் இந்திரன்.
0: ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுடைய கலை சேவை ஓயாமல் ஓடட்டும். சிறப்பு எல்லாமே ஆண்டவன் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம், ஏற்றுக்கொண்டால் நல்லது, ஏற்கவில்லை என்றால். ஆனாலும் ஒரு தகப்பனானவன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய சிறப்பை சொல்லி கொண்டிருப்பான். பிள்ளை சிறவளை கேட்கிஞ்சிறவளை புறுபுறுக்கும். ஆனால் அந்த தகப்பன் மண்டையை போட்ட அப்புறம் தான் அப்பா சொன்னது சரியண்டு. அதுக்கு பிறகு ஞானம் வந்து பிரயோசனம் இல்லை. நல்ல விஷயத்தை சொன்னீர்கள். வாழ்த்துக்கலம்மா.
1: மிக்க நன்றி இந்திரன். இப்பொழுது நீங்கள் எப்படி எங்களுக்கு உற்சாகமூட்டுறதால எங்களுக்கு அந்த கதைகளை வருவதை விழிப்புணர்வால சொல்லி மற்றவர்களுக்கு கொஞ்சம் மனதத்து அப்போ அம்மா அடிச்சுட்டாண்டா ஆண்டு பண்ணுற எண்ணத்தை உருவாக்குவோம்.
0: சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி உங்களுக்கு. நன்றி இந்திரன், நல்லா இருக்கும்.
0: சரி, அடுத்து யார் வந்திருக்கு நாடகத்துக்கு? வந்திருக்க விட வணக்கம். பாட்டுக்கு வந்திருக்க இன்றைக்கு நீங்கள் பாடியே ஆகும். நீங்க பாட்டுக்கு வர சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சுகமா இருக்கோம். எல்லாம் கையெல்லாம் ஓகேம்மா?
1: கைக்கு நான் பிசியோதெரபி தான் போய் கொண்டிருக்கேன். இப்ப கிளம்பையில ரெண்டு நாள் அது முடிய விட்டி தான் டாக்டர் சுந்து வந்த அப்புறம்தான் இப்ப அந்த தகாது எடுக்க வந்தா சில பேர் எடுக்க வேணாமன்னு சொல்லிதான் சில பேர் அந்த எங்களை டாக்டர் எடுக்க சொல்லி சொல்றாரு. என்னன்னு தெரியாது.
0: அது எலும்பு ஒட்டிச்சிட்டுடா தகடு எடுக்கும். இல்லையன்னு கேட்டா இப்ப காந்தத்து கிட்ட போய் இழுத்து கொண்டு போடும். தகடு கிடக்கு இல்ல.
1: ஆமா,
0: உங்களுக்கு கிட்ட ஒரு காந்தத்தை கொண்டு வந்தா அப்படியே எழுபாடு
1: பண்ணுவாளுக்கு போய் சேர வேண்டிய.
0: நல்ல விஷயம். என்ன பாட்டு பண்ணுமா? ஓ, என்ன பாட்டு?
1: ஒன்னா இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா.
0: காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது என்னத்தை சொல்றது? எத்தனையே நாங்க சொல்லிட்டோம். வேற என்ன சொல்ல போறீர்கள்? ஊர் புதினங்கள் நாட்டு ஊர் உங்களோட ஊர்லயா புதினங்கள்?
1: நல்லொரு
0: கொண்டாட்டம்
1: என்ன? நடந்து போகலாம். அஞ்சு நிமிஷம்
0: அழைப்பு வந்தது பாப்பம்.
1: அழைப்பு
0: வந்தது பாப்பம்னு சொல்லி
1: கிடக்கு.
0: நிகழ்வுகளும் கணக்கு இருக்குது.
1: பாட்டு
0: கேப்போம். என்னம்மா?
1: நன்றி
0: அம்மா. நன்றி அம்மா. ரஜினி அம்மா, நல்ல ஒரு பாட்டு, அதாவது தேவையான பாட்டு.
3: எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இது ஏற்பாடு பண்ணிருக்காரு.
4: சொன்னா ஒத்துக்கணும்.
5: வண்டி போய் சேர்ந்திருந்தா எதிர்பார்க்க

0: காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க?
1: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் மட்டுமல்ல, அந்த வரிகள் எல்லாமே மிக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பொருத்தமான சில விஷயங்கள். அன்றைய கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லோருமே இந்த பாடல்களை ஒரு வரலாறாக பதிவு செய்துவிட்டு போனார்கள் என்றால் இது எந்த காலத்துக்கும் அது தேவை என்றதை அவர்கள் உணர்ந்து இல்லையா? சரி, அந்த வகையிலே அவருக்கும் வாழ்த்து பாடல் கேட்டவருக்கும் அடுத்த ராணி அம்மா வந்து வணக்கம். வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களோ? நானும் நல்ல சுகமாக இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு? ஓம் சொல்லம்மா. நல்ல பாட்டு என்ன? காரணம் ஏதோ நினைவுகள் செல்ல ஒட்டி இருக்கணும். ஒட்டி திரளி. சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? சரி, அப்படியே நில்லுங்க. வார நீங்க கதைக்கிறது வழியில கேட்கல என்று சொல்றார்கள். நில்லுங்க, நில்லுங்க, பாப்போம். நீங்கள் கதைப்பது வெளியில் கேட்கலன்னு சொல்கிறார்கள், ஆனால் இங்கே கேட்குது. பார்ப்போம், யாராவது வந்து சொல்வீர்கள் நினைக்கின்றேன். நீங்கள் கதைப்பது வெளியில் கேட்கவில்லையா ஏனென்றது? இல்லை இல்லை இல்லை, அது இங்கேஜாக தான் இருக்கும். நீங்கள் கதைக்க பார்ப்போம் என்னவா. சரி, வேறு என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஓம் ஓம் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இங்கே அனுப்புறீங்களா? ரேடியோ வானொலிக்கு அனுப்புறீங்களா? பாட்டு பாடுறது இல்லை, பாடல் எழுதுறது. எழுதி வேறையாக பாடியிருக்கணுமா? நான் கேட்குறேன் என்று கேட்டால், நீங்கள் புதுசாக பாட்டு எழுதுறீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாட்டு நம்ம நீங்கள் எழுதின பாட்டு சிடியில் வந்திருக்கு, வேறு யார் பாடியிருக்கணும். ஆ, சும்மா எழுதியிருக்கு உங்களோட பொழுதுபோக்குக்கு. இல்லை, நாங்கள் என்னென்று கேட்டால், நீங்கள் இப்போ என்னென்று கேட்டாமல் நீங்கள் எழுதுகிற பாட்டுகள் வந்து, இப்போ பாட்டு கோயில் பாட்டாக இருக்கா, நல்ல வரிகள் என்று கேட்டால், தேசத்து பாடல் என்று கேட்டால், நீங்கள் வேறு யாருக்கு கொடுத்தாலும் அவை அந்த பாட்டை இசைத்தட்டு. ஆ, அதைத்தான் சொல்கிறோம். இது மாதிரி இப்போ சும்மா எழுதினது உண்டு, அது இப்போ யார் எல்லோரும் கிட்ட வச்சுமா எழுதி பார்ப்பேன். இப்போ நீங்கள் அப்படி எழுதினால் யார் சொன்ன ஆக்கள் இல்லையான்னு? நீங்கள் நல்ல எழுத்தாளர். அம்மா, எல்லா நேரமும் இதை கேளுங்கோ, எல்லா நேரமும் நீங்கள் பாட்டு எழுதி போட்டு நீங்கள் வானொலிக்கு அனுப்பலாம், அல்லாடி போனால் தொலைக்காட்சிக்கு அனுப்பலாம், அல்லாடி போனால் பத்திரிகைகளுக்கு நீங்கள் உங்களுடைய எழுத்து நல்லன்று கேட்டால் உடனடியாக எடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் மடம் இல்லை. ம், சரி, என்ன பாட்டு சொன்னீங்கள்? உயிரே உயிரே உயிரின் ஒளியே. சரி, இதோ வருகிறது பாடல். நன்றி அம்மா, நன்றி நன்றி. சரி, ராணியம்மா அவர்கள் சொல்லியிருந்தார் அவருடைய பாடல்.

0: மாலை 6:31 அந்த பாடல் ராணி அவர்கள் கேட்டிருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். வெளியில் கதைப்பது வரவில்லை என்று சொன்னார்கள். ஒரு முறை கேளுங்கள், நாங்கள் கதைக்கிறது வெறுதா வரையில்லையா என்று பார்க்கலாம். சரி, அடுத்து இங்கே யார் வந்திருக்கிறன்னு பார்க்கலாம். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அடுத்த வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். நாங்கள் நலமா இருக்கிறோம் ராகினி அல்போன்ஸ் அம்மா. நலம் நாங்களும் நலம், நீங்க சுகந்தானே. அப்படியா, என்ன காரணம்? அப்படியோ, சரி. இப்பொழுது ராகினி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன், இப்பொழுது சத்தம் வருகிறதான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. இப்போ நீங்கள் கதைக்கிறது வருதுன்னு பார்ப்போம். மரேலியா, என்ன சொல்கிறீங்க? அப்போ என்ன, நீங்கள் அப்படியா? அவர்களின் கதை இப்பவும் வெக்க கையில் என்று போட்டுக்கிடாது பார்ப்போம். வருது, சரியாக வருது பாருங்க. இப்போ வருதா?
1: என்ன
0: செய்யறது எல்லாம் வருது. சரி, நீங்க சொல்லுங்க.
1: எனது காணம் முன்காதில் விழவில்லையா?
0: என்ன கேக்குது? காணம் விழ கேக்குது.
1: எனது
0: காணம் உன் காதில் கேட்கவில்லையா? ஜேசுதாஸ் அவர்களுடைய பாடல். என்ன
1: ரஜினிகாரன் என்கிட்ட கேட்டீங்க, உண்மையிலேயே சில நேரம் இங்க வருத்தங்க முந்தி ஆரம்பத்துல ஜெர்மனில நல்ல வைத்தியம் நல்ல இதுன்றது, இப்ப எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: அது என்னவென்று கேட்டாலம்மா, இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் டாக்டர், கூடுதலாக இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக படிக்கிறார்கள்.
1: அவங்களும் பரவாயில்லை, இது அந்த வேறு நாட்டு டாக்டர்மாரு கொஞ்சம் கிடைக்க கொண்டு அந்த கொரோனா மூட்டம் வந்ததாலே என்ன மாதிரியில எனக்கு எல்லாம் கண்டுபிடிக்கல. அவங்க முதல் 9 நாள் மட்டும் கண்டுபிடிக்கல ஆக்சிடென்ட்.
0: அப்படியா?
1: ஒன்றும் இல்லை, வீட்டை போண்டு அடுத்த நாளே விட்டுட்டாங்களோ. எனக்கு 6 விழாலும் முடிஞ்சு தோல் மட்டும் முடிஞ்சது. 9 நாளுக்குமே எங்களோட வீட்டு டாக்டர் துண்டு வந்து போய் ஆஸ்பத்திரி இருந்தேன். அப்புறம் தான் பேருந்து சொன்னாங்க, உனக்கு உடனே ஆப்ரேஷன் செய்யணும். தோல் மட்டும் ஆப்ரேஷன் செய்தது பொருந்தேல, திருப்பி செய்ய போனா நாங்கள் செய்யவே இல்லை. என்கிட்ட செய்தா என்னால ஒன்றும் செய்ய சரியான கஷ்டம்.
0: தோல் மட்டும்
1: பொருந்து அப்படி இல்லை, நல்ல வைத்தியம். என்ன
0: அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு அல்லது 30 வருடத்துக்கு முன்னும் ஜேர்மனுக்கு தான் அங்கே இருந்து வருவினம் வைத்தியம் செய்யறதுக்கு சொல்லி.
1: இத்தாலியில இருக்கிற அண்ணன் சொன்னது, எங்களோட மகளோட இதே அவரு வருத்தம் இல்லாம இருமல்ல தொண்டனோண்டு போன பிள்ளையே என்ன வருத்தம் என்று கண்டுபிடிக்க என்ன சொன்னார், ஜெர்மனில நல்ல வைத்தியம் யோசிக்காதுண்டு. அப்ப என்ன வருத்தம் என்று போன பிள்ளையண்டா பரவாயில்ல, தொண்டனோதண்டுதான் போனோட ஒரு வருத்தம் இல்ல கண்டே பிடிக்க என்ன வருத்தம்.
0: அதான் உலகம். என்னவோ, நாங்கள் எங்களே நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னம்மா சொல்றீங்க? எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றோம். அதானே சொல்றேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
1: ஊர்ல இருக்கீங்க, தொடர்ந்து நோய்
0: எல்லாருக்கும்.

0: எல்லா இடம் எல்லா இடமும் இருக்குது. காரணம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது காற்று சுத்தமில்லை, சரியா? உணவு சுத்தமில்லை, உணவு சுத்தமில்லை, எங்களை சூழ்ந்தவர்களும் சுத்தமில்லை. மன சிரிக்காதீங்க, நான் சொல்றேன் என்னண்டா, ஒரு மனிதருடைய மன அழுத்தம். இப்ப பாருங்க, ஒரு மனுஷர் மன அழுத்தம். இப்ப பாருங்க, இப்ப உங்களை பற்றி வந்துட்டு போன வந்து என்னோடாப்பா இந்த மனுஷி அப்படி இருக்குது, என்ன உங்களோட முகத்தில் வீங்கி பேக்கடாக்கு என் வருத்தம், உங்களோட மனதை உடைக்கிறது. இதுக்கு ஒரு பகுதி தெரியுது, உனக்கு என்னடாப்பா உனக்கு என்ன அது அப்படி அந்த இல்லாத காய்ச்சி போட்டு போன உடனே இவன் முடிச்சு கொண்டு இருப்போம் அண்டு முழுக்க, ஐயோ இது என்ன பிரச்சனை. அண்டைக்கு ஒரு கல்யாண வீடு நடந்தது பாருங்க, கரியாமல் நடந்தால் அந்த கரியாமல் நாங்கள் ப்ரோக்ராம் அடித்தது, நாங்கள்லாம் நின்று செய்தது ஒரு கைச்சேனி யாரோ போட்டுட்டோம், யாரோ ஒரு வந்த அன்னை இதற்காக எடுத்து கொடுங்க. அப்போ நான் அலௌன்ஸ் பண்ணுறேன், ஐயா பவுன் நின்ன விலை போகுது, தயவு செய்து கவனித்து கொள்ளுங்கோ, பிள்ளையன்ற கைச்சேன்னு ஒரு சின்ன பிள்ளைன்ற கைச்சேன்னு கிடச்சிருக்குது, இந்த பொக்கெட்டுக்கு போடுறேன் வந்து ஓடியாந்து எடுங்கோன்னு சொல்லி போட்டுக்கோன்னு ஒரு ஒரு மணி அரை மணி தேன ஒரு மணி தேர்த்து கூடிய அன்னைஞ்சோ நாங்கள் இது எங்கடைய என்னன்னு கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன். பிறகு இப்போ அது நடந்து இப்போ ஒரு மாதம் ஆச்சு, முந்தின நாள் அவர் அடிக்கிறான்னு அந்த கைச்சேன் வந்து பாருங்க பொக்கெட்டுக்க வச்ச நீங்கள் அது தவறு பண்ண, அஞ்சினா கைச்சேன் கொடுத்தா சப்புன்னு இல்லைன்னா இன்னொன்று தந்தது, அஞ்சினா ஒன்று தான் தந்தது. அப்போ என்ன கண்டு முழுக்க நித்திரம் இல்லை, அந்த மணிக்கும் கேட்குது நீங்கள் பொக்கெட்டுக்க வச்ச நீங்கள் பாருங்க கொண்டா. அப்போ நாங்கள் ஒரு பிள்ளைங்க தான் எனக்கு நித்திரம் இல்லை, என்னடா கோதாரி வளவு காலம் அந்த கள்ள பேர் எடுக்கே இல்லை, அந்த மனது மாவதுகளை இப்படி நச்சுட்டுது இல்லைன்னு எனக்கு நித்திரை இல்லை. அது மாதிரி இந்த மனதை உடைக்கிறது, அந்த மனவருத்தங்கள் வருவதற்கு ரொம்ப அவதானம். எங்களை சுற்றி நோயை கொண்டு வரத்துக்கு தான் காரணங்கள் இருக்குது, காரியங்களும் இருக்குது. நாங்கள் இதுக்களால் எவ்வளோ தூரம் இந்த சிநேதங்களை குறைச்சி எங்களை எங்கள் பாதுகாக்க இந்த கொண்டாட்டங்கள் அதுகளெல்லாம் குறைக்கும். சூலி இல்லாமல் நல்ல ஜாரி எடுத்து கொண்டு போனாலே பிரச்சனை, எங்கே எடுத்துணும் இந்த ஜாரி என்று சொல்லி வீட்டை வாரத்துக்கு இடையிலே அக்களை தேர் தண்ணி ஊற்றுண்டு அல்லது போனால் அது சாப்பிட்ற சாப்பாடு கொண்டு சரி அந்த ஜார் வருத்தம் தானா வரும். சரி நாங்கள் பாட்டை கேட்போம், இது வளமையாக நடக்கிறான்
1: என்ன.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் எனது காணும். அன்பானவர்களை, வைபர் மற்றது சாதாரண தொலைபேசி இருக்கு, வாட்ஸ்அப்பில் நான் எடுக்க மாட்டேன். என்னென்று கேட்டால் எல்லா தொலைபேசியும் எடுத்து விட்டால் நீங்கள் நாலு பேர் நிற்கணும் வரிசையில்.

0: அருமையான ஒரு பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள், ஜானகி அம்மா அவர்கள் இருவருமே சேர்ந்து பாடல். இந்த பாடலை பாருங்கள், ஜானகி அம்மா குழந்தை குரலிலே பாடியிருந்தார். ஒரு கலைஞனுடைய படைப்பு காலத்தால் அழியாது என்று, அவர் மறைந்தால் கூட அவருடைய குரல், அவருடைய பாடல்கள், அவருடைய திறமைகள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுபோலத்தான் கலைஞனுக்கு அழிவே கிடையாது. அந்த கலைகளை நாங்கள் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும், பக்குவப்பட வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும். இன்னும் அதை ஒரு பாடலில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன அதை நாங்கள் இன்னும் அதை கொண்டு வர வேண்டும், எந்த பாடலை நாங்கள் தொடலாம், சில பாடல்கள் நாங்கள் தொடையலாது, அது சிலருக்குரிய அந்த பாடல்கள், அதையெல்லாம் நாம் உணர வேண்டும். அதை விட்டுட்டு நாம் பாடுவதுதான் சரி, நாம் செய்வதுதான் சரி என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது தான் அங்கே தோற்று போய் விடுகிறோம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பாடல் கேட்பதற்கு? வணக்கம். நான் நலமாகவே இருக்கிறேன் பார்த்திபன், நீங்கள் நலந்தானே அப்பன்?
1: என்ன பாட்டு
0: அங்கால, அதுக்கு அவருக்கு அங்கால உள்ள பாட்டும்
1: அங்கால
0: என்ன கிருஷ்ணன் கங்காலி மாதிரி இருந்த என்ன உழை போறியா பிளட் போறியா
1: செல்வம்
0: தேடி வரும் செல்வமா
1: தேடி வரும் செல்வம்
0: செல்வம் படம் பாருமார். தேடி வரும் செல்வம்
1: நீங்க
0: வேற என்ன சில பொறியல் சொல்லுங்க.
1: அவருக்கு முதல் வந்து
0: முதல்
1: ராணி
0: நன்றி சவரம், நன்றி. இதோ அருமையான பாடல், அந்த கேட்ட பாடல், தத்துவ பாடலாம்.
2: மட்டமுன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க.

சமத்துவம் கொடுப்பது பிளாட்வாரம், ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்வாரம். காசையெல்லாம் போட்டு விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேரும் இடம் பிளாட்வாரம். பிளாட்வாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மத்தவங்க நாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்வாரம். காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மத்தவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்வாரம். யாரும் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்று தரும்

0: சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிராட்டாரம். எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிராட்டாரம். பிராட்டாரம் மட்டமுன்னு எண்ணாதீங்க.
1: சரி, அது ஒரு நகைச்சுவைகள் இந்த பாடல். பிளாட்ஃபார்ம் மட்டமண்டு நிற்காதீங்க, சும்மா ஒரு கலகலப்பான பாடல். சரி, தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் இந்திரண்ணே.
1: புங்கையூர் ராஜா.
2: ஆமா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறது?
1: நானும் நலமா தான் இருக்கிறேன். சொல்ல, என்ன பாட்டு வேணும்?
2: மௌனத்தின் விளையாடும் மனச்சாட்சியே. நூல் நூல்வி திரைப்படத்தை இருந்து ஆறு இந்திரண்ண. அந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
1: கேட்க விரும்புகிறேன். மௌனத்தில்
2: விளையாடும் மனச்சாட்சியே, ஆயிரம் கனவாகி ஆனந்த நினைவாகி. இந்திரண்ண, நூல்வேலி படத்தில் என்ன
1: என்ன வேலி வெளியோ கவரு வெளியோ இல்லாத கிடு வெளியே வெறும் பாட்டு
2: அது வருமா?
1: கட்டாயங்க. எப்படி உங்களுக்கு பக்கம் மழை தண்ணியன்?
2: மழை தண்ணியை நேற்று முந்தான நல்ல மழை பெய்யுது. ஆனா இன்றைக்கு வந்து சும்மா அந்த குளிரும் காற்று மாடிச்சுட்டு இருக்குது.
1: ஏனப்போ
2: அது இந்த காலநில டக்கு டக்கு டக்கு மாறும். இந்திரண்ண,
1: காலநிலை மாறுங்க. நீங்க பேலினுக்கு கிட்ட வயிருக்கிறீங்களா? இல்லையா, தூரம் என்ன?
2: இல்லையே, நான் வந்து இந்திரண்ண கால்சுவ பக்கத்துல.
1: சரி சரி சரி.
2: கால்சுவ பக்கத்துல ஒரு 35 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துல இருந்துட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லது. உங்களுக்கான பாடல் வருது ஐயாவா? நன்றி சௌரம்.
2: நன்றி, வணக்கம் இந்திரண்ணே.
1: ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வருகிறது அவருடைய பாடல், மௌனத்தில் விளையாடும். நல்ல பாடல்.

0: நேரம் 6:56, இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக்கும் உங்கள் டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடல் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்கள் பாடிய பாடல், ஒரு அற்புதமான பாடல். இரண்டு பேர் நீண்ட நேரமாக நிற்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜலிங்கம். வணக்கம் ராஜலிங்கண்ணா, நிலமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம், சொல்லுங்க.
1: காத்திருப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது தான் இல்லையாண்டு. நீங்க ஒரு நேரிட கேட்டிருந்தீங்க, நான் கலைக்குவது உள்ளால வருது ராஜினியால் போன்ற. ஆனா ரெண்டு பேர்த்த குரலும் எனக்கு செவியில வந்து கொண்டே தான் இருந்தது வெளியில. ஆமா, கேட்டு கொண்டு வந்தேன்.
0: நல்லது, சொல்லுங்க. நீங்கள் என்ன பாட்டு வேணும்?
1: நான் வந்து பாடல் வந்து மெல்ல வரும் காற்று சொல்லித்தரும் பாட்டு, அந்த பாடலுக்கு வைப்போம். கலர்டா கல்யாணம் படம் அன்னைக்கு படத்தில் உள்ள பாடல்
0: என்ன?
1: எம் எஸ் சுசராவும் பாடிய பாடல்
0: என்ன? வரும் பாட்டு தரும் கேட்டு அந்த பாட்டு தானே? சரி, வருகிறது ஐயா பாடல. நன்றி சாவரம்.
1: நன்றி.
0: எங்கள் அன்புக்குரிய ராஜலிங்கன் அவர்கள் கேட்ட பாடல் இதோ. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. நீங்கள் பாடல் கேட்டுக்கொண்டு

0: நேரம் 7 மணி 1 நிமிடம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பைபர் மற்றும்படி சாதாரண தொலைபேசி ஏனென்றால் நீங்கள் நாளே நான் எடுத்து விட்டேன் கேட்டால் ஒரு பாட்டுக்கு நீங்கள் கன நேரம் நிற்க வேண்டி வரும். உங்கள் நன்மை கருதி தயவு செய்து நான் வாட்ஸ்அப்பில் எடுக்க மாட்டேன். சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: சும்மா இருக்கிறீங்களா?
1: ஓ, நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம் அம்மா. சந்தோஷம், நல்லது. என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: எங்கிருந்த வந்தால் பாடத்துல ஒரே பாடல் அழைக்கும்.
0: நீங்களும் பாடுறீங்களே, ஒரே ஒரு நாளைக்காது என்ன அப்படி கேட்கப்படாது. ஒற்று காலம் எனக்கு ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு மேடையும்
1: எனக்கு
0: சேச்சில பாரு. நீங்களே நம்ம
1: அங்க பாடுவோம், இங்க பாட மாட்டோம்.
0: அப்படின்னா உங்களுக்கு இனிமேல சேச்சில உள்ள அத்தனை வரையும் மேடையை கொண்டு வரணும். அந்த கிறிஸ்தவ காலங்கள்ல இந்த ஒளிவிழா காலங்கள்ல பாரு. நீங்களே என்ன
1: கோயில்ல
0: கிறிஸ்தவ கோயில நான் பாடிக்கிறேன். அதிகாலையில் பாலனை தேடி பொன்னான நேரம் பனி தூம் கிறிஸ்தவ அந்த நேரம் அவங்க அவங்க நான் ஹிந்துவா இருந்தாலும் என்ன கூட்டிட்டு போவாங்க அந்த ஒளிவிளாசிவன் ஃபேக்டரியில் நடக்க. எனக்கு அந்த ஞாபகம் என்னன்னா, நான் ஒரு ஹிந்துவா இருந்தாலும் என்ன அவங்க இந்த பெரிய ஒரு சிறப்பு அது இல்லையோ.
1: நாங்க
0: சாப்பாடு குடுத்து கொண்டாங்களம்மா, தெரிஞ்ச படிகளை அப்பா கொண்டு குடுத்து கொண்டிருந்தது. பாட்டொண்டு செய்த நான் இந்த காட்டு மாதா பாட்டொண்டு செய்து போட்டிருந்தேன். எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தேன்னா. அன்றைக்கு அங்கே இங்கே விடுப்பு பார்க்காமல் அதில் நின்று அந்த சாப்பாடு கொடுத்து ஜூஸ்கள் கொடுத்து கொண்டிருக்கா எனக்கு எனக்கு வீட்டை வரைக்கும் எனக்கு மனம் இதில் ஒரு பெரும் ஆனந்தமாக இருந்தது. அது
1: சாப்பாடு
0: அம்மா நிறைய சனம் பெறுகின்ற பொழுது அடிபடுற கோயிலில் வந்து சோறு பண்ணி சாப்பிட்ற சந்தோஷம் தானே. என்ன வழி இல்லாமல் வந்தால் அது ஒரு ஆனந்தம். சரி, ஒரு மனைவி ஒன்று வந்தது, ஒரு மனைவியும் ஒரு தம்பி முறால் கிட்டத்தட்ட ஒரு பெட்டி ஒன்று வந்த பெட்டி நிறைய கொக்கோ கோலா சேர்த்து போட்டு. சரி போட்டும் நல்லா இருந்ததம்மா. பூசி
1: ஒன்னும்
0: செய்யலாம். இதுல வந்து இந்த பாட்டு ரொம்ப சூப்பர்
1: பாட்டு.
0: பாடல் உன்னை அழைக்கும் அருமையான பாட்டு. பாட்டு
1: கேப்பது.
0: சரி,
1: நன்றி
0: அம்மா. ராயாமன் நன்றி. ஜோச்சிரதனி அம்மா அவர்கள் ரொம்ப மரியாதையா எப்ப பழகினாங்களோ அண்டையிலிருந்து அவங்க எப்பவுமே ரொம்ப மரியாதை.

0: ஒரு பாடலுடைய வரிகள் அல்லது அந்த காட்சியை பற்றி பாடகருக்கு சொன்ன பிற்பாடு அந்த பாடலில் உள்ள வரிகளை அந்த குரலிலேயே காட்ட வேண்டும். ஒரு சோகமாக இருந்தால் அல்லது ஒரு சந்தோஷமாக இருந்தால் ஒரு காதல் அந்த பாட்டின் உயிர் அது ரொம்ப ரசித்து பார்க்கும்போது தான் டி எம் சவுந்தரராஜன் இவ்வளவு தூரம் அந்த பாடலை அவ்வளவு உன்னிப்பாக அந்த பாடியிருந்தார். நன்றி அருமையான பாடு கேட்டிருந்தார் ஜோதிரதனி அவர்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம் பைபரோடாக.
1: வணக்கம், நான் சதீஷ் கலக்கிறேன்.
0: சதீஷ் நலமா இருக்கிறீங்களா? சதீஷ் ஓம் நலமாண்டைக்கு உங்களை கந்திச்சது ரொம்ப சந்தோஷம்.
1: உங்களை நான் பேருந்து வரவில்லை, முதலாவது வந்தேன்.
0: ஓம் ஓம் எனக்கு
1: வர முடியாத காரணம்.
0: ஓம் ஓம் ஓம்
1: துளக்கொண்டு அதை வரையில.
0: சரி சரி சரி, அப்ப நலமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: ஓ நான் ரொம்ப ரொம்ப நல்லா.
0: நல்லது ஐயா, நல்லது. என்ன பாட்டு போடும் அப்பன்? அருமையான பாட்டு.
1: ஆமா,
0: பாட்டு சொல்லுங்க.
1: அடிமை பெண் என்ற படத்தில்
0: பாடிய சூப்பர் பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. ஜீவன் அதியாய் வருவாள்
1: நன்றி
0: அப்பன். சதீஷ் அவர்கள் கேட்ட பாடல். நேரம் இப்பொழுது 7:10.

0: அடிமை பெண்ணு என்ற திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜனுடைய கம்பீர குரலில் ஒலித்த பாடல் அது. அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம். இந்திரான் போண்டியில இருந்து வீக்கி நாங்கள் நலம், எங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: பாட்டு நீயா படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பானுஜராம் அவர் இருவரும் பாடின ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் அண்ணா.
0: ஒரே ஜீவன்
1: ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
0: வாராய் கண்ணா, இதோ வருகிறது பாம்பு பாட்டு. ஓகே,
1: கவனம் காதுகளை பாம்பு.
0: நன்றி. வருகிறது பாடல், பாம்பு பாடல், ஒரே ஜீவன்.

0: ஜேபி அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது நேரம் சரியாக 7:20. 7:30 எங்கள் அன்புக்குரிய ஏகன் அவர்கள் தொகுத்து வழங்க வருவார் என்று நம்புகிறோம். பார்ப்போம், வருவாரா அல்லது காத்திருப்போம். தர்மவதி அம்மா இணைந்திருக்கிறீங்க, வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலம், நீங்கள் எப்படி?
1: நாங்களும் நலம், உங்களை அப்படியே நாங்களும் நலம்.
0: நலம் நலம்,
1: சரி, நலமா இருக்க வேணும்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும், ஆடம் சேர்ந்து ஒன்றாய் வாழணும், மஞ்சள் மகமை படத்தில்.
0: அன்பினால்
1: அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும், குடும்ப பாட்டு. இருக்கை
0: பாப்பம்.
1: அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும்.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அது இல்லையா?
1: அது இல்ல. அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும்,
0: என்றும் மாறன்
1: முதல் எடுத்து அன்பினால்.
0: ஓ, நீங்கள்
1: ஒன்றாய் வாழணும்.
0: ஒன்றாய் வாழணும் பாப்பம், ஒன்றாய் வாழ்வோம் உண்டு. சில பாடல்கள் எடுக்கிறது என்ன தெரியும் தான்
1: பின்னால்.
0: அன்பினாலே அன்பின் ஆய் யார் பாடினது? அன்பில்
1: சுசீலா சரோஜினி பாடு. ரெண்டு பொம்பளை தான் பாடியிருக்கணும்.
0: அப்படியா? தெரியாது, ஒரு எழுத்து வித்தியாசம் என்றாலும் சில பாட்டுகள் வராது.
1: வராது.
0: ஓ, அப்போ
1: மஞ்சள் மகிமை படம்.
0: மஞ்சள் மகிமை. மஞ்சள் முகமே வருக,
1: மகிமை
0: மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக கூடான்னு. அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லை
1: என்ன?
0: அன்பில் இந்த பாட்டை பாருங்கவா, இருக்கா கேளுங்கம்மா. ரெண்டா ரெண்டு மூன்று எழுத்துல வருது பாருங்க.

0: அன்பில் ஆடுது என்று தான் பெறுது.
1: அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். கொண்டவரை உள்ளம் கண்டு கோயில் வரை வைக்கணும். வரிகள்
0: வரி நல்லா
1: இல்லாட்டி வேற பாட்டு
0: பாருங்க. என்னண்டா அது வருதில்லை. அன்பினால் என்றும் நீங்கள்
1: ஒன்றாய் வாழணும்.
0: அன்பினால் என்று நீங்கள் ஒன்றாய் வாழணும். சுசீலா அம்மா பாடிய அன்பினால்
1: என்று
0: தேடி எடுத்தாச்சல்ல, விளையாட்டு இல்லை.
1: அன்பினால்
0: என்றும் நீங்கள் நல்ல பாட்டு நினைக்கிறேன்.
1: அன்பினால் நீங்கள்
0: என்ன பாடுறது கோயில் இல்லை
1: என்ன
0: கோயில பாடுறீங்களோ?
1: ஓ அப்போ எங்கட பூச்சி ஒன்றி நடந்தது அப்போ அங்கே பாடிட்டேன்.
0: சந்தோஷம் அங்கே பக்தி பாட்டோ?
1: பக்தி பாட்டு வரையினும் பக்தி பாட்டு
0: இல்லை இல்லை அதான அது அது ஒரு மனதுக்கு சந்தோஷம்.
1: சந்தோஷம்
0: என்னம்மா?
1: ஓ நல்ல
0: சரி பாட்டு தருகிறேனா? நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி. அம்மா அவர்கள் கருத்தான பாடல்தான் கேட்பார். நான் தடவியேன்.

0: அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் காட்சியோடு யூடியூப்பில் பாருங்கள். அன்பினால் என்றும் நீங்கள் என்று வெறும் ஒரு குழந்த பிள்ளை தான் அந்த அதுக்கு ஆக்ட் பண்ணுது. சூப்பர், நல்ல ஒரு கருத்தும் அருமையான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கருத்து நிறைந்த பாடல், அருமையான பாடல். மறந்து போடாமல் இந்த பாட்டை கேளுங்கோ. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ரொசாலின். உஷாரா கதை கோணும். நாங்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி
1: தான்
0: நலமாகவே இருக்கிறோம் அம்மா, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: ஆண்டவன் போட்ட பிள்ளையை மாற்ற எனக்கு இதம் மாறுவது கிடையாது.
0: ஆண்டவன் போட்ட
1: பிள்ளையை மாற்ற
0: எனக்கு எல்லாரும் நல்ல தத்துவ பாடு. ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற யாராலும் முடியும், யாராலும் முடியாதோ? உண்மைதானே?
1: என்ன
0: நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவனுடைய விதிகள் யாராலும் மாற்ற முடியாது. சரி, இப்ப நாங்கள் பாட்டை கேட்போம். மாத்துவோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி. ரசாலின் அவர்கள் பாட்டு கேட்போம். நல்ல தத்துவம் நான் கேளாத பாட்டு.

0: சரி, வைவரோட வந்திருக்கிறா அம்மா. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். ஜோமா இருக்கிறீங்களே?
1: நீங்க?
0: ஓம், நாங்களும் சோமா இருக்கிறோம் கடவுளே, கூட புண்ணியத்தால. சொல்லுங்க, என்ன பாட்டு திற கேட்க போறீங்கள்?
1: என்னை தொட்ட காற்று வந்து உன்னை தொட்டதோ,
0: காய்ச்சல் வந்தோ காத்து வந்தோ,
1: காத்து காத்து
0: என்ன சூறாவளி காத்தோ
1: வந்தாதானே வித்திரியில காத்து. அப்ப கேப்பமா
0: கேட்டு என்ன நீங்களும் இப்ப வேற வேற நல்ல பாட்டு கேக்குறீங்களே. சும்மா இருக்கிறீங்களாம்மா?
1: சும்மா இருக்கிறோம். என்னங்களும் அது போல சும்மா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம். என்னம்மா?
1: ஆமாம்.
0: என்னை தொட்ட, என்னை தொட்ட, என்னை வேற எங்கே போட்டு, என்னை என்னை தொட்ட காற்றா?
1: காற்று வந்து உன்னை தொட்டதோ. வசனம் பாடம் இல்லை, இல்லாட்டி ரெண்டாவது வரியம் பாடலாம். வசனங்கள் பாடம்
0: பாட விட மாட்டேன். ஏஞ்சலுங்க பாப்போம். சரியோ? ரெண்டா பெண்டு பாடுவோர் பாடலாம் நடக்காண்டி ஜனம் வந்துடும். என்னை தொட்ட காற்று வந்து உன்னை தொட்டதோ, அப்படித்தானே அம்மா?

0: தளபதி தளதும் பூங்காற்று பாட்டுகள் வேற வேற வருது அடிச்ச உன்ன.
1: ஏன் நீங்கள் முதல் உள்ளுக்கு எடுத்து கேட்கறீல்ல, இப்படி வெளியில வச்சு கேட்க அதுல மினக்கற மாதிரி இருக்கிற இல்லையோ?
0: இதெல்லாம் இதெல்லாம் உள்ளுக்கு எடுத்து என்ன தொட்ட காற்று வந்து அதெல்லாம் கரைச்சல் அதெல்லாம் பிறகு காற்று வந்து என்ன தொட்டதோ என்னம்மா
1: உன்னை தொட்டதோ
0: என்ன தொட்டான் வரும்.
1: என்னை
0: தொட்ட காற்று வந்து நான் பாருங்க இதான் பாட்டு கேளுங்க பாப்போம். இது இல்லையா பாட்டு? என்னுடைய பாட்டு உண்ட போடலாம் உண்டு பாக்குறோம் கூட போச்சேன். மாலதியோட பின்னணி பாடகியோட பாடுன என்ன பாருங்க. உன்னை தொட்ட காற்று என்ன சாடிக்கிறாண்டே நிக்கிறீங்க.

0: பாடலே கமலவணி அம்மா கேட்டிருந்த அன்புக்குரிய அவர்களே, 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வு கொஞ்சம் தாமதமாகும். ஜெகன் அவர்கள் போக்குவரத்து இடையூறாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வெறும் மட்டும் நீங்கள் பாடல் கேட்கலாம். அந்த வகையிலே பார்க்கலாம் யார் வந்திருக்கிறது. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமரேந்திரா.
0: ஐயா வணக்கம். சந்திரசேகரன் ஐயா சுகமா இருக்கிறீங்களோ?
1: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: நான் இந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், அந்த பாட்டு.
0: ஏன்
1: கனகரம் அஜரம் கேட்டு பாவம்
0: சும்மா இருக்கா? பாடுங்க.
1: நீங்க போடுங்க அந்த பாட்டு.
0: எங்க ஊர்?
1: நீங்க பாடுங்க.
0: எனக்கு தெரிஞ்சா நான் இணைஞ்சே இருக்கிறேன். என்ன பாட்டு? இல்லை ஒரு பிள்ளை என்று எங்க ஊர் பலர் இருக்கு, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. என்ன பாட்டப்பா?
1: அந்த நடிப்பு.
0: கைகால் வழங்காத கணவன் குடிசையிலே காதல் மனம் பரப்ப வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை கண்கள். ஆ என்னப்பா பாட்டு! நடிப்பண்டா பாவ பிரிவினை. எடுத்து பாருங்க இந்த படங்களை. சும்மா இப்ப உள்ள படங்களை விட்டு இதுகள் வாழ்க்கைக்கு தத்துவமான பாடல்கள். அருமையான பாடல். பாட்டை கேட்போம். என்னையா?
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இது வருகிறது. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்.

0: அருமையான ஒரு பாடல். ஊரில் சொல்லுவேன், எங்கட ஊரில் வயது போனவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சொல்லு பார்ப்போம். குணநாயி அம்மா கேட்டு பார்க்க. வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
1: என்ன
0: கலைச்சு போனேன், கொத்து போட்டு போறீங்களா இல்லையே? அதெல்லாம் வேலை இது ஜனம் நிற்குது, சண்டை எல்லாம் வேலை இது ஜனம் நிற்குதா? சரி, பாட்டை சொல்லுங்க அம்மா.
1: நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாதோறும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும்.
0: இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு என்ன சொல்லுங்க பாப்போம். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும்,
1: நீ காண வேண்டும்,
0: ஆனால் நீங்களும் பேச நானும் நான் பேச நினைப்பெல்லாம் நீ பேணும், நீங்களும் சரபுரண்டு போயினா அவரும் போயினா என்ன ஒன்றும் செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். பாட்டு வருது, நிகழ்வு காலம் வந்துட்டு. நன்றி. இதோ வருகிறது பாடல். பாருங்க எவ்வளவு கட்டித்தனம் ஒன்று. அவர் மலேசியாவுக்கு போய் சிங்கப்பூர் போனாலும் ரம்புட்டாமணம் பண்ணி இருந்திருக்கிறேன்.

0: நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி இந்திரனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வந்த மணி நீங்கள் 9 மணி வரை உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: நேரம் 7:52 மணி, 6:52 மணி, 5:52 மணி. பிரான்ஸ் தொழில் இறப்பாகும் TRT தமிழொலி. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வசையில் தொடர்ந்து வானொலிகளில்

வணக்க நிகழ்ச்சி மூன்று இனிமையான மாலை பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னேச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெளி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்று கூடுதலாக நம்மவர்களால் இந்த விமர்சனங்கள் என்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதலாக எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் விமர்சனங்கள் என்பது சரியானதோ அல்லது எல்லாரும் எல்லாத்துக்கும் விமர்சிக்கின்ற ஒரு தன்மை இப்பொழுது காணப்படுகின்றது. இதிலே விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது விமர்சனங்கள் தேவைதானா என்ற இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முனைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் பாடல்களையும் கேட்டு மொழலாம். அதற்காக அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 7031 48 32 15 40 அல்ல இன்னொரு தொலைபேசி இலக்கம் 7031 9 51 48 47 71 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 7031 6 57 74 77 வாட்ஸ்அப்பில் இணைந்துள்ள முடியவில்லை என்றால் வைபர் இணைந்துள்ளவில்லை என்றால் வாட்ஸ்அப்பில் இணைந்துள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமானது 7031 6 89 86 55 29. தமிழொழியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் அந்த வகையில் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வளையபோல் என தெரிவிக்கிற ஒரு பாடல்

0: நேரம் 7:57 விநாயகத்தில் 6:57 நேரம் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிறைய சேர்த்தி தமிழ் தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம் அந்த வழி இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக கூடுதலாக இன்று விமர்சனங்கள் என்றது எல்லா துறை எல்லா பக்கத்தாலும் இந்த விமர்சனங்கள் என்றது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. கூடுதலாக இன்றைய அந்த சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஆக்கலாம் சரி எதுக்கெடுத்தாலும் விமர்சனங்களை முன்வைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. அதே போல் இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா அல்லது விமர்சனங்கள் தேவைதானா என்ற இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுவரை நேற்று ஆரம்பித்து கணித்திருக்கின்ற போது அதன் நிறைய இப்பொழுது அன்பாக வாழ்நிலை இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அதில் நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க வாட்ஸ்அப்போட கலந்திருக்கிற திருமதி புஷ்பவதி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
1: இனிய வணக்கம் என்பான ஜெயனோடு உரையாடுவது மகிழ்ச்சி.
0: நன்றி. நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ நலமா இருக்கிறேன். நீங்களும் சும்மா வளமா கூட விடுமுறையை முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி கூறி கொண்டும்
0: சரியான மனம் அந்த பழம் பழம் சரியான மனம் தானே பிளாப்பளமாய்த்தான் இருக்கு. பார்த்தாலும் வழியில இருக்கும் மனம்தான். சில இந்த சில ஹோட்டல்களில் கூட அந்த சில அங்கே தாய்லாந்து இந்த மங்குஸ்தான் ரம்புட்டான் எல்லாம் கொண்டு போடாண்டு எழுதியே போட்டிருக்கிறார்கள்.
1: அங்கே
0: நிறைய இருக்கு
1: தம்புட்டான்
0: இந்த மனத்துக்கு அந்த மங்குஸ்தான்ல ஒரு மணக்கம் தானே ரூம் மணக்கம்
1: பண்ணாக்காண்டி
0: சில அங்கடியாக சில ஹாஸ்பிட்டல் சொல்லி சாப்பாடு கொண்டு போகிற சாப்பாடு கொண்டு போகிறாட்டு சொல்லி வரலைங்க
1: பாட்டு எண்ணங்கள் பலவிதம் உள்ளங்கள் பலவிதம் எண்ணங்கள் ஆயிரம்.
0: சரி நன்றி.
1: அந்த விமர்சனம் வந்து ஓ விமர்சனம் இப்ப இல்லாமல் எங்கேயும் இல்லையே. ஒரு சாப்பாடை நீங்க ஒரு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அதுக்கு இப்படி செய்து இப்படி
0: செய்திருக்கலாம். ஒரு சில பழக்கம் இருக்காது சொன்ன கொடுத்தா சொல்லுவார்கள் இதை நீங்கள் இப்படி செய்ய நீங்களும் திரும்ப இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த இப்படி செய்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் அப்படி செய்யல இது இது இதாக போடும் அது இப்படியா இருக்காது. மற்றது எல்லாத்துக்கும் இந்த கதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த விமர்சனம் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். இந்த
1: ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும்
0: கொண்டாட்டத்துக்கு போய் வந்தா கூட பாருங்க நல்லா சொல்றேன் பாக்க
1: விமர்சனம்
0: வைக்கிறதா கூடுதலாக இருக்கும் அது.
1: அதுதான் அப்ப அவங்க அந்த இடங்கள்ல போனா சைலண்டா இருக்கணும். இப்ப பாருங்க இணையதளங்கள் இந்த யூடியூப் வழியா எல்லாம் போடினோம் விமர்சனங்கள்
0: வரைக்கும் அதெல்லாம் பார்த்து கொண்டு
1: என்ன காரணம் சொல்லுங்க. அவையில் பெற்றோர்கள் விரும்பி ஆயினம் வெளிநாட்டுக்காரர் அப்ப நாங்கள் கொண்டு கல்யாணம் செய்யாம இருப்போம், இல்லாடி நாங்க போய் வெளியில பிரிஞ்சிருந்து பிரிம்பா இருந்து வாழுவோம் சொல்லா வாழுங்கள். என்ன திருமணம் ஆக முன்னமே போய் ஒரு வீட்டை ரூமி எடுத்துக்கொண்டு போயிருந்து அவர்கள் வாழ்கள் வாழ்ந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தெரியப்படுத்திட்டோம், நாங்கள் இப்படி ஒரு ஆள் இவரால் சந்திச்சு இப்படி இதாண்டிட்ட கொண்டு அந்த நேரம் பெற்றோரும் செய்யலாம்.
0: பிள்ளைகள் வறுமையா தான் யோசிக்கிறாரு, நம்ம வறுமையா யோசிக்கிறாரு, இப்ப பிள்ளைகள் வறுமையா யோசிக்கிறாரு.
1: எங்களோட லைஃப நாங்க தானே கொண்டு போகணும், நாங்க சூஸ் பண்றது வேணும். கல்யாணத்தை கூட பாருங்க வித்தியாசமா இருக்கும், கல்யாணம் கொண்டு போயிட்டு வந்து அவ்வளவு சிலவா சிலவழிச்சிருப்பினும் ஆனா விமர்சனம் உண்டாலும்
0: ஒரு மணத்தியாலும் நம்மளுக்கு மனம் பாரது குறைவு
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி புஷ்பதி இணைந்துள்ளார். அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ வானிலைகளில் லட்சுமி திரைக்காக. லட்சுமி திருமகள் திரைக்காக

0: நேரம் 8 மணி, 8 ரூபாய் கழிச்சு 7 மணி, 8 ரூபாய் நேரம் இருந்தது. பிரான்ஸ் தொழிலிருப்பம் டிஆர்டி தமிழிலே தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பம் அந்த வேலை தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயன்.
0: வணக்கம் பாத்தி.
1: நிலம்தானே?
0: நீங்க நிலம்தானே?
1: நாங்கள் நிலம்
0: விளங்கவில்லை.
1: குளிரான காலநிலை
0: அங்கே நல்ல வெயிலா இருக்கு.
1: ரெண்டு நாள்தான் நல்ல குளிரான காத்து அடித்து கொண்டிரு. குளிரான மழை பெய்வது போல மாதிரி ஒரு
0: தோற்றம் இருக்கு. இங்கே மழை நல்ல வெயிலா இருக்கிறது. நல்லா இருக்கு.
1: இங்க வெயில் இல்ல.
0: கடுமையான வெயில் இல்ல. ஆனா நல்ல வெயில்
1: இங்கே வெயில் சூப்பரா வெயில் இல்ல.
0: ரெண்டு
1: நாட்கள் அந்த குறிக்கொண்டு அத என்னன்னு சொன்னா இங்கடாக்கள் எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு நிப்பாங்க.
0: முகத்தை சொல்ல மாட்டாங்க
1: பிறகு போன பிறகு என்ன இந்தாக்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் குறையிட்டு இந்த மக்களை நிறுத்திப்படுத்த சரியான கஷ்டம். திருமண இதுக்குல கூட ஒரு ஆவிரிக்காரனை முடிச்சா நான் ஆவிரிக்காரன் முடிச்சது என்று கேட்பார்கள். தமிழை முடிச்சா தமிழையும் முடிச்சு கேட்பார்கள். பிறகு சௌர மக்களை சீக்கிர சௌர மக்களை பிடிச்சா ஏன் அப்படி அது எங்க ஆக்களுக்கு அது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம்னா சுட்டி காட்டுறது எங்கட மக்கள் எல்லாருக்கும் ஒரு வகையான விஷயம். என்ன இது சுட்டி காட்டுறதுதான் எங்கட மக்கள்ல உள்ள ஒரே ஒரு விஷயம். உப்பு இல்லைன்னா உப்பு வேன் உப்பு இல்லைன்னு கேட்பாங்க. உப்பு கூடனா ஏன் உப்பு அப்படித்தான் எங்கட மக்கள்
0: எல்லாரும் நோவல் தானே. உப்பு குறைஞ்சாலும் உப்பு வேணும் உப்பு காணான்னு சொல்றது, உப்பு கூடினாலும் உப்பு கூடி போச்சு சொல்றது சாதாரண வழக்கம் தானே. இது நாங்கள் வீட்டில் சாப்பிடக்க உப்பு கூடி போச்சுன்னா உப்பு பார்க்கலையோ உப்பு கூடி போச்சுண்டு. உப்பு உப்பு காணாட்டியும் சாப்பிடலாம், உப்பு கூடினாலும் சாப்பிடலாம், செலவாக இருந்தால் தான் சாப்பிடலாம். இப்படிதான் சமைச்சா கூட அதுக்கு உப்பு போடாமட்டா அது இல்லாமல் தான் போய்விடும்.
1: அதை உண்டு தான் உப்பு இல்ல குப்பையில. இப்ப உப்ப உப்பு இல்ல பண்ணம் குப்பையில
0: புளிச்சாலும் ஜீரண்டா கூட உப்பு போடத்தான் வேணும். இந்த புளி இல்லாமலோ புளி கூட்டியாவோ சாப்பிடலாம் சில வழியில. உப்பு இல்லாம சாப்பிட முடியாது.
1: நன்றி
0: இணைந்து
1: நன்றி
0: அவர் பார்த்தி கேட்ட அந்த பாடல் 1 ரூபாய் நோட்டு 3 இருந்து

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிபுரித்து வந்திருக்கிறேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிபுரிந்து இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நேரம் 8 மணி 10 மணி 7 மணி 10 மணி. இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணைச்சிக்காக தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கிற திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். நலமாக இருக்கிற நீங்கள் இழந்தானே?
4: ஓ, நாங்களும் அப்படி நிலமாகவே இருக்கிறோம். நீங்களும் நிலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
3: சொல்லுங்கள்.
4: நான் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, அந்த நினைவை இழப்பதில்லை என பாட்டு கேட்டிருக்கிறேன்.
3: சரி, தாரம்
4: விமர்சனத்தை பத்தி கேட்டுக்கிறீங்க?
3: ஓ, விமர்சனம் கூடுதலாக நம்ம எல்லாத்திலும் விமர்சனம் வைக்கிற பழக்கம் இருக்குதானே?
4: அது வந்து எங்களுடைய இன பிரச்சனை மாதிரி தான். இந்த பிரச்சனையும்
3: தீராது என்ன?
4: சித்தோடு போனாலும் விமர்சனம் தான் எல்லாத்திலும் விமர்சனம் இருக்கு. அதை விட ஒரு கதை, ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லிட்டு விடுறேன். ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். பெண் வீட்டார் கூட செலவழித்து விட்டார்கள். ரெண்டு பக்கம் தானே செலவு,
3: அரவாசி.
4: அப்ப சேர்ந்த காச பெண் வீட்டார் கொண்டு மாப்பிள்ள வீட்டார் சேர்ந்த காச பெண் வீட்டார் கொண்டு வந்துட்டார்கள். அதே தரச்சொல்லி கேட்டால் அதுக்கு பெரிய விமர்சனமா, மாப்பிள்ள பதிய கேட்டால் அது பெரிய
3: விமர்சனம் கூட பேர் வந்த வேண்டிய சொல்லுவார். மணமக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன பின் வந்த மொய்யை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். பெண்பிட்டார் ஆண்பிட்டார் எடுக்காமல் இந்த மணமக்கள் எடுத்துக்கொண்டார்களாக இருந்தால் என்ன கூடுதலாக இந்த கொண்டாட்டங்கள் செலவையும் மணமக்கள் தான் செய்து கொள்கிறார்கள்.
4: நீங்க முதல எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்துல இப்படி இந்த திருமண ஒப்பந்தத்துல சொல்லிருந்தீங்கன்னா நாங்கள் சிம்பிளாய செய்திருப்போம். எப்படி இருக்கு, எப்படி அதுல பாதிக்க மாட்டதை யோசிச்சு பாருங்க.
3: நாங்கள் தேவையில்லாமல் நுழைகிறதால பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நாங்கள் தேவையில்லாம பிள்ளைகள் செய்ய வழிக்கிட்டா கூட அதனுடைய பிள்ளைகளை விடுறது நாங்கள் தானே செய்ய வேணும்னு சொல்லி நாங்களே கொண்ட தேவை நான் காசையும் கொடுத்து பேருந்துக்கு சண்டை பிடிக்கிறோம். நாங்கள் பெற்றோர்களோட பிள்ளைகளை ஒழிய பிள்ளைகளோட பிள்ளையும் இல்லை. பெற்றோர்கள் என்ன தாங்களோட தங்களை அதுக்கு நாங்களே தாங்கள இந்த தங்களை இதை விட்டு உரிமையை விட்டு கொடுக்க கூடாண்டாக்காண்டி எங்களை நுழைஞ்சு விடுறது.
4: அதை விட இன்னொரு உண்மை கதையை சொல்லிட்டு நான் விட வருகிறேன். என்னன்னு கேட்டால், நான் ஒரு இங்கே ஒரு திருமண வீட்டுக்கு சென்றிருந்தேன், இங்க அது ரிசப்ஷனுக்கு சென்றிருந்தேன். அந்த புள்ள வந்து ஜெமங்காரிய திருமணம் செய்திருந்தார். அப்ப எங்களுக்கு ரிசப்ஷனுக்கு சொல்லி இருந்துச்சுன்னா அங்க ஜனங்களோட சத்தமும் மியூசிக் சத்தமும் தானே அழுதுறேன் விமர்சனம் இல்லாம எதுவுமே இல்ல. விமர்சனம் தான் இப்ப கூடி கொண்டு போவதில் பணம் கூடுற நிறைய விமர்சனமும் கூடி கொண்டு போகுது.
5: நன்றி இணைந்து கொண்ட
4: நன்றி சொல்லி அந்த பாடத்தை கேட்போம்.
5: நன்றி, வணக்கம். திருமதி ரஜினி நாயந்தமிழ்ந்த அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதுவான்களில்

0: நேரம் 8:28 கட்சி திருநாள் 22 நேரம் என்பது பிரான்ஸ் நிறைவாகவும் கேட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம் இப்பொழுது அன்பாக வாழ்ந்து வணக்கம் பாலேந்திரா நல்லமா இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக இருக்கிறோம் நன்றி
1: கொஞ்சம் விமர்சனம் வந்து இருக்கத்தான் வேணும் கூடுதலா ஜனங்க இப்ப நன்றி மறந்தவர்கள் என்ன கூடுதலாக நன்றி மறந்தவர்கள் இப்ப நான் என்ன பார்த்த போதும் நான் இப்ப கனகாலமா நான் எத்தனையோ பேர சாமங்கள்ல புதிய படங்கள்ல கொண்டு இறக்கிட்டு எனக்கு போலீஸ் எழுதி இருக்கிறாங்க பழம் அடிச்சிருக்குது ரோட்டு வழிய ஆனால் அப்படி நாங்கள் ஒரு பேருக்கு நாங்கள் உதவி செய்து போட்டு அவர்கள் எங்களை மதிக்க வேண்டாம் அது ஒரு விமர்சனத்துக்கு பேரும் கட்டாயம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு கவலை தான் இருக்கும் என்ன நாங்கள் ஒன்றை செய்தா அதையும் எங்களுக்கு செய்யணும் ஒரு நன்மைக்கு தரணும் அப்ப எங்களுக்கு அது அப்படி இல்லையென்றா ஒரு விமர்சனமா தான் இருக்கும் அது எப்படி ஒரு கவலையா தான் இருக்கும் நாங்கள் இப்ப நாளைக்கு எங்களுக்கு லைசன்ஸ் பறிபட்டு போலீஸ்காரர் அடுத்து எல்லாம் பறிச்சு விட நாங்க நடுவில் விஞ்ஞாபகம் சொல்லுவார்கள் நாங்க கேட்டு பெண் சொல்லுவாங்க நாங்க கேட்டு நாங்களா
0: சந்தோஷப்படணும்
1: அது நான் பெறாம விட்டா மட்டும் சோழி தானே இருக்கு இந்த மகன் பிறந்த நாளைக்கு வேற இல்ல வாரா சொல்லியும் வேற இல்லையா அப்ப அது

0: பின்னால மணவரையில கொண்டு
1: பொதுவாக்குறதானே
0: அப்ப அதை வச்சுதான் இப்ப எங்க கலைக்கணும் மொழியா அந்த விமர்சனம் வச்சு கலைக்கணும் முந்தி வேலை மக்கள் அடிச்சு போட்டு இப்ப தங்கட புள்ளிகள் போன அப்புறம் வாய மூடி கொண்டிருக்கணும் வேண்டி ஆனா
1: பொறுத்து அது தவிர்க்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் யாரோட பழகிறார்களோ அப்ப அவர்கள தான் ஈர்ப்பு வரும் இருக்கிறார்கள் சரியான நேரம் காத்திருக்கிறார்கள்.
0: ஓகே கூட நேரம் பாட்டாக்கப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: ஓகே
1: அவர் வாழேந்திர அடைந்தார். அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்களில். குழந்தை தீவந்திரிக்காக

0: നേരം 8:30 കഴിച്ച് 7:39 നേഹണ ഇന്ത്യ ഫ്രാൻസിന്റെ ഒപ്പം കേട്ടി തമിഴ് വഴി നമ്മളെ ഇടം പറ്റുകൊണ്ടപ്പോൾ ഉള്ള എണ്ണങ്ങളും ഉള്ളിരിപ്പം ഉള്ള എണ്ണങ്ങളും ഉള്ളു. പിന്നെ ചിലത് പ്രതി വ്യാഴൻ തുറവിരവ്
1: തുടർന്ന് വൈബറോട് അഹണിന്ദിരിക്കേണ്ട റവിശല്യത്തിലെ അവരെ വന്നി എഴുതി കൊള്ളുന്നത്. വണക്കം വണക്കം വണക്കം റവിശല്യത്തുറൈ. ரவிசெல்வத்திரை இணைப்பில் இருக்கிறீர்கள். கேட்க வணக்கம் வணக்கம் வச்சுட்டு
2: போட்டீங்க. உங்களோட சத்தம் குறைச்சு கேள்வி கூட ஆண்டு குறைச்சு விட்டு
1: இருந்தேன். எங்கட கதையை தாங்க முடியாது சொன்னீங்க.
2: இல்ல ஏன்னா அதோட இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது.
1: ரைட் ஓகே.
2: அப்ப ஃபுட்பால் மேட்சுக்கு அந்த சவுண்டையும் குறைச்சு விட்டுட்டு
1: எல்லா சவுண்டையும் குறைச்சிட்டீங்க.
2: இல்ல அதையும் குறைச்சிட்டு கேட்டா இல்ல ஏன் சொல்லுங்க. ஃபுட்பால் வந்து கண்ணால பாக்குறானே. அப்ப
1: நான் விமர்சனத்தை கேட்டேன்
2: அப்ப எனக்கு நான் இந்த இன்ட்ரெஸ்ட் எது நான் சொன்னால சவுண்ட கூட்டினாலும் எனக்கு விளங்காதுதான்.
1: அதுல விளங்காட்டி கூட அதை சொல்ற இந்த அந்த இது இருக்கு அது நல்லா இருக்கு. இந்த விமர்சனம் அந்த விமர்சனம் நல்லா இருக்கு.
2: இல்லாட்டி அந்த திரைப்படங்கள் மாதிரி அப்ப அதையும் பாத்து கொண்டு இப்ப மெச்ச எல்லாம் திருப்பி துவங்கிட்டு தானே எல்லா இடமும். அப்ப
1: மெச்சன்றான் திருவிழா வாய்த்தன் முடியாது.
2: ஆமா ஆமா அது
1: மாறி மாறி ஒரு கோயில் திருவிழா நடந்த மாதிரி
2: ஆமாமா, இனி அதான் இந்த திருவிழா தானே அது. ஆனா அப்படி இருக்கிறது ஜெகன் என்னால், இந்த மக்கள் உற்சாகம் வேற பிரச்சனை இல்ல, அதுகளை பற்றிய ஒரு பிரச்சனை மனுஷனை ஒருநிலைப்படுத்துறதல்லோ.
1: மற்ற திருவிழாக்கள்ன்றது கூட இந்த மற்றங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான திருவிழான்றது அதுதானே. ஒரு ஆக்கள் இந்த நிலையிலும் இந்த மண்டைக்கு பிரச்சனை. ஓ,
2: இப்ப என்ன சொல்லுங்க, திருவிழா நீங்க மற்றனோ உண்டு இதே கூடுது, அந்த நகைகளையும் சாரிகளையும் பார்த்தோன்னோ இல்ல இந்த திருப்பி குழுவில கூடுது, அதையும் யூடியூப்ல பார்க்க இன்னமாக கூவம் பெறுது. அப்ப அது மாதிரிதான் நான் பாட்டு சொல்லணுமோ?
1: பாட்டுக்கு நேரம் கிடந்தால் மூவர்
2: காத்திருக்கிறார்கள். பாட்டு முக்கியம்
1: இல்லத்தானே, பாட்டு இருக்குது,
2: விமர்சனம் வைக்கலாம். அப்புறம் அதையும் நாங்கள் வந்து ஒரு பிள்ளையா எடுத்துக் கொள்றோம். விமர்சனம் என்றால் ஒரு ஆள் தாக்கி கதைக்கிறேன், எங்கட சிந்தனை. விமர்சனம் என்பது பத்திரிகை விமர்சனம், சரிதானே, சினிமா விமர்சனம், அப்படி விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனங்கள் என்றது ஒரு பொதுவான சொல். என்ன விமர்சித்து கொண்டிருக்கிறேன் பட விமர்சனம் என்று சொல்லி பாருங்க, அதுல எல்லாம் சொல்லி போட்டு கடைசியில இப்படி ஒரு சின்ன நாங்க நினைக்கிறேன் விமர்சனம் என்றா குறை சொல்றாதான். இப்ப சொல்லுவாங்க தேத்தனு கடையில எழுதி இருக்கமல்லோ, எம்மிடம் கூறுக நிறை இருந்தால் நண்பரிடம் கூறுகண்டு, நாங்கள் குறை இருந்தால் நண்பரிடமும் நிறைய இருந்தால் அவையிட்ட நல்லா இருந்தது சாப்பாடு என்று அங்கால போய் என்ன செய்யறா மோத்துக்கு வேண்டி சொன்ன, அதுதான் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. இப்ப என்ன எங்க இப்ப பாருங்க, நான்
1: அதான் சொல்லுவாங்க, அந்த இந்தியாவில அந்த திரைப்படங்கள் எடுத்து அந்த முதல் இந்த டைரக்டர் கூப்பிட்டு இந்த ப்ரிவியூல போட்டு காட்டுவார்கள் தானே ஒரு படத்தை எடுத்து விட்டால். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுவாரெல்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்கிறா, ஒரு வள்ளி விழா படம் தான் அதெல்லாம் சொல்லி போட்டு அங்கே வைக்கலாம், இதெல்லாம் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறான்னு சொல்லி.
2: விமர்சனம் என்றால் தவறான விமர்சனங்களை கேட்பதில்லதான் நாங்களும் விரும்புறோம். தலைப்பும் அப்படித்தானே போடப்படுது, நடந்தது என்ன தெரியுமா, அங்க ஒன்று நல்லா தான் நடந்திருக்கும். அப்ப நாங்களும் எங்களுடைய இப்ப சாராயம் விக்கிறான் என்ற அர்த்தம் என்ன, குடிக்கிறான் இருக்க அப்படியே தானே சாராயம் விக்கிறான். அப்ப விமர்சனம் என்பது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். என்னன்னு சொன்னா விமர்சனம் என்றால் இதை பற்றி குறையா சொல்லணும், அப்பதானே நாலு பேர் இப்ப ஜெகனை பற்றி நல்லா நிகழ்ச்சி நடத்துறாரு யாரு கேட்க போறான்,
1: என்னட்டு
2: அவர் அவருக்கு விட்டு கொடுக்குறாரு, இவரோட கூட கதைச்சவர் சிரிச்சு கதைச்சவர் இப்படி கதைச்சவர்னு சொல்லி விமர்சனம் செய்தா, இப்ப நாலு பேர் சேர்ந்து ஓ நானும் அண்டே பார்த்தனா நீங்க சொல்ற சரிதான், நான் சொல்ல இருந்தா நீங்க எனக்கு சொல்லி
1: அவரோட கூட காய்ச்சவர் மற்றவரோட கண்டிப்பாக வெட்டி விட்டா பாத்துனீங்க.
2: அப்ப இதுதான் எங்கட ஆமா மற்றது பாருங்க, நாங்கள் நன்றி சொல்றது வாழ்த்து சொல்றது எல்லாம் இல்லப்ப, நீங்க உங்களோட பிள்ளைகள்ட்ட ஏதாவது உண்ட ஒரு வேலை செய்யுங்க செய்து கொடுத்தீங்கன்னா உடனே நன்றி சொல்கிறார்கள் என்ன, அது அனுபவத்துல கண்டிருக்கு. ஆனா நாங்கள் பிள்ளைகள் எதிர்ச்சியதான் நன்றி சொல்றது இல்லை, ஏன்னா நாங்க அப்படித்தான் வளர்ந்த நாங்கள் என்று அப்பருக்கு நான் நன்றியோ குட் மார்னிங்கோ சொன்னது கிடையாது. அப்ப விமர்சனம் என்பதும் நல்லதை விமர்சிக்க வேண்டும், நல்லது உண்ட நல்வழிப்படுத்தத்தான் விமர்சனம் செய்கிறதே ஒழிய விமர்சனம் செய்து நல்லா இருக்கிறத கெடுக்கிறது இல்லை. அதெல்லாம் வள்ளுவர் சொல்ல பொய்த்து புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீ ஒரு ஆளை பற்றி போக விட்டுட்டு புறங்கூறி சொல்லி கொண்டிருந்தீங்களும் பார்க்க நீ செத்து போற திறமண்டு. அப்படி பார்த்தா விமர்சனம் ரேடியோக்கு ஒரு தரம் கதைக்க வராயினவே. விமர்சனம் என்பது ஒரு தன நல்வ, ஆனா நாங்கள் இன்னும் அதுல இருந்து மாற இல்லை, மாற முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னா நாங்கள் அப்படியே தலைக்கும் கழுத்தளவுக்கு வெள்ளம் வந்துட்டுது, இனி ஏன் வாலி அள்ளி குளிப்பான்ட்டு குனிஞ்சு ஒருக்கா உட்கார்ந்துட்டு போனா காணும் பண்ணிட்டு சிலமைக்கு வந்துட்டோம். ஆகவே விமர்சனம் என்றது நல்லதை நல்லபடி சொல்ல வேண்டும், கூடாதை அவர் தனிப்பட்ட முறையில் அவற்றை விமர்சித்தால் அவரும் முன்னோர்வார் எங்களுக்கும் ஆத்ம திருப்தி என்று கூறிக்கொண்டும் விமர்சனம் கூடாதுன்னு சொல்லி கன நேரம் விமர்சித்து விட்டேன் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் ரவிசெல்லத்திலே அவரை திறந்து வாழ இணைந்திருக்கிற இடத்திலே. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
1: வணக்கம் தயாளன்.
3: நிலமா இருக்கிறீங்களோ?
1: நிலமா இருக்கோம். நீங்க நிலம்தானே?
3: விமர்சனம் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது ஒன்று இருக்காது. நீங்கள் எங்க போனாலும் இப்ப மூணா பேச்சாளர்களும் அப்ப ஒரு விஷயத்தை பேட்டி பேட்டி கொண்டு போயிருக்க அவர் சில இதுல உதாரணம் காட்டிக்க ஏதாவது ஒன்று விமர்சிச்சு தான் அதை சொல்றாரு. என்னோட இப்ப சில இதழ் போகணுமான இப்ப வந்தவங்க எல்லாரும் இப்ப ஒண்ட ஒண்டா சொல்லி சொல்லி அதே சில விஷயங்களை விமர்சிச்சு தான் போயினோம். இப்ப ரஜினி நாயகம் வந்து அந்த என்ன மொய்யதை பற்றி அதை விமர்சனம் செய்து போட்டு போறா. இப்படி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விஷயங்களும் இதை பற்றி கேட்டு கொண்டு வரணும். அதே அதே பற்றியே நாங்கள் இப்ப விமர்சனம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி இப்ப சில இதுகள் எல்லாத்தையும் இப்ப வேற ரவி செல்லத்துறையில ஞாபகம் வடிவா சொல்லி இருக்கிறார். மற்றபடி விமர்சனம் இப்ப முக்கிய சில விஷயங்களுக்கு தேவைதான் கட்டாயம். ஆனா இப்ப இந்த என்ன இப்ப இந்த ஜூடிப்புக்காரன் வந்து சில சில விமர்சனங்கள் வந்து அது சில பாக்கியலாமத்தான் கிடக்கு. அப்ப அப்படியான விமர்சனங்கள் கூடாது. ஆனா நல்ல விமர்சனங்கள் கட்டாயம் தேவைதான். விமர்சனம் இல்லாமல் எதையும் நீங்கள் கொண்டு நடத்த
1: முடியாது. சில விமர்சனங்கள் திருத்தி கொள்ளும், சில விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்களாக இருக்கின்றது.
3: தேவையில்லாத இப்ப நாங்கள் இப்ப டிஆர்டிஏ கொண்டு நடத்துறாலும் ஏதாவது ஒரு விமர்சனம் கட்டாயம் தேவை.
1: தேவைதானே? அதான் இப்ப தேங்காய் உடைக்கிறதுன்றது தேர்தல் தேங்காய் உடைக்கிறது. அது அவர் வர்த்தக சங்கம் தங்களோட காசுல தாங்கள் உடைக்கிறார். அதுக்கு அதுக்கான துப்புராக்கிற பணிக்கான காசும் அவர்களாலே வழங்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு விமர்சனம் வைக்கிற நாங்கள் ஒன்றிலும் சம்பந்தப்படையில். நாங்கள் காசும் கொடுக்கல. ஒரு தேங்காய் பொறுக்கி பூவெல்லாம் மூடாமில்லை. கிடைப்போம்.
3: ஏன் உடைப்பான் ஆயிரம் தேங்காய் உடைக்கிறதுக்கு நேற்றி கடன் கிடக்கிறது ஆயிரம் பேருக்கு கொடுக்க போறேன்ட்டு கையும் போவேன் சொல்லி அவர் விமர்சனம் கொடுத்துருக்கிறாரு. போடுகிறேன் மொழியும் ஆனால் அதே செய்யக்கூடிய ஆக்களும் இல்லை. நினைக்கல கோயிலடிக்கு வந்திருக்கவும் மாட்டேன் நெஞ்சில். அதை பார்த்து போட்டு
1: தான்
3: அதை போட்டோ பார்த்துட்டு அந்த விமர்சனங்கள் வரும். மற்ற இந்த உப்பு புளிகளை
1: தொடர்ந்து வணக்கம் குணம்.
4: வணக்கம் ஜெகன். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
4: நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சரி,
4: தலைப்பு நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. அந்த கொள்ளிடத்துக்கு போறாக்களை
1: உணர்வாளர்
4: கூடுதலா இந்த கோலிடே போறாக்களை இப்ப கூடுதலா சொல்லுறது. அது அது வந்து அவையிலும் அனுபவிக்காயினம் உண்மையில இருக்கிற காலம் பொன்னால் அது என்ன இப்ப நாங்க பீல்ச்சியால இருந்து கொண்டு காதை வச்சு பாக்கல. எங்களுக்கு கால் நடந்து திரியேக்கான் நாங்கள் எங்கேயாவது இடங்களை பாக்கலாமே இல்லையோ. அப்ப பூராக்களை பற்றி கூடுதலாக விமர்சிக்கிறாரு சொல்லுவோம். எனக்கு தெரியக்கூடிய ஒரு அவர் கூடுதலா பூரை இல்லை. ஆனா கூடுதலா பூராக்களை அவர் விமர்சிக்கிறது தான் அவருடைய இயற்கையா இருக்குது. ஆனா அவையல் வந்து திருந்துவது என்பதும் கொஞ்சம் கஷ்டமான இதுதான்.
1: முந்தைய சொல்லிக்கே ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதுன்ற டேஸ்ட் தெரியும். சாப்பிடாத மறக்க ரச்சி சாப்பிடாது ரச்சி சரியில்லைன்னா சொல்லுவான்.
4: திருமணங்களை கூட ஆடம்பரமா சில விஷயத்த சொல்லிடும், இப்படி செய்கிறான் போல ஆடம்பரமா செய்கிறான் செய்யாமல் சரி கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாம ஒரு பேரு கஞ்சல் பேல இருக்கு ஒண்ணும் சிலவழிக்கிறான் இல்ல இப்படி மிச்சம் பிடிச்ச என்ன செய்ய போறான்னு ரெண்டு பக்கமும் விமர்சனம் செய்கிறார்களும் இருக்கணும். உண்மையிலே ஒரு திருமணம் வந்து முடிஞ்சால் ஆடம்பரமா செய்கிறது தான் அது நல்ல மென்ன, ஏனென்றால் அது வந்து ஒரு கால் தானே நடைபெறுற. அப்ப அதை வந்து விமர்சிக்க கூடாது, கூடுதலாக விமர்சிப்பார்கள். மற்ற அந்த சாப்பாடுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து முடிஞ்ச பிறகு முதல் சாப்பிடும் பெற புல்லா சாப்பிடுவோம் இந்த வாழையிலும்
1: அவர்களுடைய சாப்பிட்டு இந்த கடைசியா காணாமல் அங்க சாப்பாடு எல்லாம் காணாம போச்சு. வேற
4: அப்படி எல்லாரையுமே விமர்சிக்கிறாரு. கடையில கடையில அங்க போய் வடிவா சாப்பிட்டா அந்த மற்ற கடையுமே விமர்சி போட்டுதான் சாப்பாடு முடிஞ்ச அப்புறம் இதுல வந்து சாப்பிட்டு ஆனா முழு புல் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பினம் அங்க. ஆனா போகைக்கு அது கூடுதலாக நம்ம
1: வட்டக்கச்சி ஐயனார் கோயில் தேர்ல டான்ஸ் ஆடினதை வச்சுக்கொண்டு அதுல போல இவ்வளவு பேர் போனவர்கள் அவர் ஒன்றும் அதை பற்றி கதைக்க இல்லை. அங்க பாட்டு பாடினவன் பற்றி பாட்டு பாடினவன் பேசுகிறார்கள் சண்டை பேசுகிறார்கள் அது அவன் காசு கொடுக்கலான்னு அவன் இத்தனை பேருக்கு அதுல அன்றைக்கு சம்பளம் வந்திருக்கு இத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அதால. ஆனா அதை பற்றி நம்ம விட்டுட்டு எங்களை எங்க இருக்கிறாங்களோ அதை பற்றி விமர்சனம் வச்சுருக்கோம். அதுல உடனே உடனே அந்த உணர்வை கொண்டு எங்களை ஊட்டுவார்கள் அந்த தேசியத்தை கொண்டு எல்லாத்துக்கையும்.
4: அதுதான் எங்கட மற்றது எங்கட கூடுதலா அதை விமர்சிச்சதுன்னா அந்த தேருக்கு முன்னாலே ஆடினது கொஞ்சம் இப்ப நாங்களும் விமர்சிக்க வேண்டி வந்து தேருக்கு முன்னாலேயே இந்த நடனம்ன்றதுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள்.
1: பின்னாலே ஆடலாம் பின்னாலே ஆடலாம்
4: இனி காலப்போக்கில இப்ப புரோகிராம்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போறபடியால் அது அதை கூடுதலா நாங்கள் விமர்சிக்க கூடாது.
1: தேர்ன்றதே ஒரு திருவிழா சந்தோஷத்துக்காக நடக்கிறதா அதுல அதுல பக்தி என்றதிலும் பார்க்க அது ஒரு ஆடம்பர ஆடம்பர திருவிழா தான். தேர்ன்றது ஒரு ஆடம்பர திருவிழா தான்.
4: தேர் எல்லாம் பரிசில் நடந்த தேர் வந்து உண்மையில உலகத்தை எல்லாருமே உலக கிரௌட்டோட நடந்துக்கலாம்
1: வளமே நல்லா தான் இருக்கு. உண்மையில சந்தோஷமா இருக்கு. இன்னும் தேருக்கு போறோம் அப்படி இல்ல ஒரு திருவிழாக்கு போறோம்னு சொன்னா எங்களுக்கு சந்தோஷம் தர வேணும். அதுதான் முக்கியம். அங்க திருவிழாவில டான்ஸ் ஆடினார்கள் தேங்காய் உடைச்சாரலாம் அதுல பொம்பளை ஆடினார்களான் முக்கியம் இல்ல. அந்த போனாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். பாட்டு பாடுறதா இருந்தானா ஆடினா என்ன முளமடிச்சா என்ன அது ஒரு இது இருக்கத்தான் வேணும். சரி காவடி ஆடை கூட டான்ஸ் நான் ஒரு காவடி ஒன்று பார்த்தேன். காவடி ஆடுகிறாங்க டான்ஸ் ஆடின மாதிரி தான் ஆடுகிறார்கள் பாத்துக்கலாம். அந்த காவடி
4: என்ன மாதிரி
1: அவர் காவடி ஆடுறாரு அந்த முன்னு கொடுத்த நின்று அவரோட சேர்ந்து ஆடுற மாதிரி ஆடுறாரு டான்ஸ் ஆடின மாதிரி காவடி ஆடுறாரு.
4: ஓ அது நான் பார்த்து நான்
1: ஆடுவார்
4: தொடர்ந்து
1: வணக்கம்
5: ஒரு செயலாக்கத்தை ஒரு படைப்பை ஒரு நபரை அல்ல ஒரு அமைப்பை மதிப்பீடு செய்து செய்யப்பட்டு கூறுவதுதான் விமர்சனம். நல்ல விமர்சனங்களை வரவேற்போம். கெட்டவற்றை மறந்து நல்லபடியாக வாழ்வோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் விபி இணைந்து சொல்க மாத்திரத்தை தொடர்ந்து இணைந்திருக்கு நேரோடு நிகழ்ச்சி வணக்கம்
6: வணக்கம் வந்துட்டீங்க
1: வந்துட்டான் ஐயா வந்து அதை முடிச்சிடுங்க வந்துட்டான் ஐயா வந்துட்டானே
0: விமர்சனம்
6: பாட்டு
0: கேட்க கூட பயமா கிடக்கு
6: என்னால சொல்ல முடியும்.
0: நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு நம்ம பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
7: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
8: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் துணியத்தினை ஊடாக.
9: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
10: NWLULAGA நூலகம் நூலகம்.
9: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
10: அங்கும் என்றும் Paris Lachapelle
11: 11-13 rue Caille 75000 du Paris
10: VT Superstore Gala Gonesse Sasselil
11: 5 rue Marcel Cerdan 95140 Gare Gonesse.
10: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-55-07-18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டம் அரசியல் அமைப்பின் 83வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தொரு பலமான அரசியலமைப்பு சரத்தையும் திருத்துவதை கோரவில்லை என்பதால் அதற்கு சர்வசன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்று சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். பிரதம நீதியரசர் திருதி பத்ம சுரசனை மற்றும் நீதியரசர்களான அலாலா வெங்காப்புலி, அர்ஜுன உபயசேகர, சம்பத் அபயகோன் மற்றும் கீகான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய 5 நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள 67 சிறப்பு தீர்மான மனுக்கள் 2வது நாளாக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தாயரட்ன இந்த சமர்ப்பணங்களை முன்வைத்தார். உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தமானது மக்களின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 உறுப்புரைகளை எவ்வாறு மீறுகிறது என்பதை மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நிரூபிக்க தவறிவிட்டதாக சொலிசிட்டர் ஜெனரல் சமர்ப்பணத்தில் தெரிவித்தார். நாட்டின் நீதித்துறையின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்தும் நோக்கிலே நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் அவர்களின் ஓய்வூதிய வயதையும் அதிகரிக்குமாறு உத்தேசிக்கப்பட்டதாக அவர் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் போதிய கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற வாதங்களுக்கு பதிலளித்த தாரட்ன அத்தகைய கலந்தாலோசனை சட்டத்தினால் கோரப்படவில்லை என்று வாதிட்டார். கலந்தாலோசனை என்பது நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம், ஆனால் அத்தகைய நடைமுறை பின்பற்றப்பட்டதா என்பதை தீர்மானிப்பது இந்த நீதிமன்றத்துக்கு இந்த கட்டத்தில் அளிக்கப்பட்ட கடமை அல்ல என்று சொலிசிட்டர் ஜெனரல் எடுத்துரைத்தார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் அல்லது என்ன நடக்காது என்பது தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் செய்யப்படும் எதிர்கால கணிப்புகளை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளக்கூடாது என்றும் அவர் மேலும் வாதிட்டார். இடைக்கால மனுதாரரும் பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சியின் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிமல்ஹாஜ் உத்தேசிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் திருத்தப்பட உள்ள ஏற்பாடுகள் பலமான சரத்துக்கள் அல்ல என்றும், எனவே அவற்றுக்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் தனது சமர்ப்பணத்தை சமர்ப்பித்திருந்தார். எனவே உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தங்களை மக்கள் மத்தியில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடாமல் பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் வாதிட்டார். 13வது திருத்த சட்டம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்ட ஹஜ் அரசியல் அமைப்பின் 4வது உறுப்புரை ஒரு பலமான சரத்தல்ல என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை குலைக்கும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த வாதத்தை நிராகரித்த கட்ச் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது அவர்களின் நேர்மையோ அல்லது நீதித்துறை சுதந்திரத்தையோ ஒருபோதும் பாதிக்காது என்று வாதிட்டார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஏனைய மனுதாரர்களும் முன்வைத்த வாதங்கள் திடமான ஆதாரங்களை விட கருதுகோள்கள் அனுமானங்கள் மற்றும் கற்பனையான வாதங்களை அடிப்படையாக கொண்டவை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை எவ்வாறு சாதகமற்ற முறையில் பாதிக்கும் என்பதை நிறுவுவதற்கான எந்தொரு முறையான அடிப்படையையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல நீதித்துறை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தவே உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரதான நோக்கம் என்று அவர் வாதிட்டார். நீதிபதிகளின் ஆளணியை அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள அதேவேளை நீதி பேராணை சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் ஊடாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட இருப்பதாக கட்ச் குறிப்பிட்டார். மற்றொரு இடைக்கால மனுதாரரான சரத் மனமேந்திரா சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரகொன் 107 உறுப்புரிமைக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தமானது அரசியல் அமைப்பின் பலமான சரத்தொன்றை குறித்ததல்ல என்றும் எனவே அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் சமர்ப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்திலும் எளிய பெரும்பான்மை மூலமாகவே நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது அதிகரிக்கப்பட்டதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மற்றொரு இடைக்கால மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சாமர நாயக்கரவசம் பிரதம நீதியரசரின் ஓய்வூதிய வயது தொடர்பான புதிய விதிவிலக்கானது அரசியல் இருப்பில் காணப்பட்ட தெளிவின்மையை நீக்குவதை நோக்கமாக கொண்டது என்று குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தமானது பிரதம நீதியரசரின் ஓய்வூதிய வயதை இப்போது வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அந்த தெளிவின்மை நீக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தமானது அரசாங்க கொள்கை விவகாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் நாயகரவசம் மேலும் வாதிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையை பாதிக்காது என்றும் அந்த திருத்தத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவரும் வாதிட்டார். உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி 67 சிறப்பு தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவசியமான பாராளுமன்ற பெரும்பான்மைக்கு மேலதிகமாக இந்த மசோதாவுக்கு மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் அளிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதில் உயர்நீதிமன்றம் இந்த மனுக்களை தற்போது விசாரித்து வருகிறது. இதற்கிடையில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை உயர்நீதிமன்றம் நேற்று உடன் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் உத்தியோர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது. இந்த விசாரணையின் போது இளம் சட்டத்தரணிகள் பெருமளவில் முன்வந்து கொள்கை ரீதியான வலுவான வாதங்களை முன்வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். தனது அதிகாரபூர்வ முகநூல் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், இளம் சட்டத்தரணிகள் இளநிலை சட்ட ஆலோசகர்களாகவும் வழிகாட்டும் சட்டத்தரணிகளாகவும் சட்ட செயல்பாட்டில் தீவிரமாக பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நாம் நம்புகின்ற கொள்கைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில் இளம் சட்டத்தரணிகள் இத்தகைய துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்து செயற்படுவதை காண்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் இடம்பெறும் இந்த முக்கிய வழக்கு விசாரணையில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு இணையாக இளம் சட்டத்தரணிகளின் தீவிர பங்களிப்பு நாட்டின் சட்டத்துறைக்கு ஆரோக்கியமான முன்னுதாரணம் என்றும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்த பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை நடைமுறைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் விசேட அறிக்கையொன்று தயாரிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களுக்கு வாய்மொழி மூலம் பதிலளிப்பதற்கான உரிமையை மறுத்து எழுத்துப்பூர்வமாக மட்டும் சமர்ப்பிப்புகளை வழங்குமாறு கூறப்பட்டிருப்பதானது பெரும்பாலான நீதித்துறை வரம்புகளில் வழக்கமாக இடம்பெறாத ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் வாய்மொழி மூல பதிலளிப்புக்கான உரிமை கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அத்துடன் நீதித்துறையின் சுதந்திரம் சார்ந்த இந்த முக்கிய வழக்கை விசாரிப்பதற்கு பூரண நீதியரசர்கள் ஆயம் அல்லது விரிவான நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்படாமையும் உயர்நீதிமன்றத்தின் ஏனைய சிரேஷ்ட நீதியரசர்கள் இந்த ஆயத்தில் இடம்பெறாமையும் சட்டத்தரணிகள் மத்தியில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏனைய நாடுகளில் இவ்வாறான முக்கிய வழக்குகளின் போது மிக சிரேஷ்ட நீதியரசர்கள் இணைந்து அமர்வில் பங்கேற்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன தலைமை தாங்குவது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகங்களை தவிக்கும் பொருட்டு அவர் இந்த வழக்கிலிருந்து விலகி வேறு தரப்புக்கு வாய்ப்பளித்திருக்கலாமா என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயும் வழக்கின் சட்டபூர்வமான வாதங்களை விட நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதே முக்கியம் என்று அவர் அழுத்தமாக தெரிவித்தார். நீதித்துறை சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் சட்ட கோட்பாடுகள் பற்றி வாதிடுவதில் பலன் கிடையாது என்றும், குடிமக்களின் கடைசி அரணாக விளங்கும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலைந்தால் அதை மீண்டும் கட்டியெழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். எனவே இந்த முழுமையான செயல்முறையின் பின்னர் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது சீர்குலைந்துள்ளதா என்பது குறித்து தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இலங்கையில் தற்போது உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமை குறித்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அழைப்பு விடுத்திருக்கிறார். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போராட்டமே இன்று நாட்டில் நடைபெற்று வருகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒருமுறை மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் அமைக்கப்பட்டு அவர்களின் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் உள்ள சாதாரண மக்களுக்கு மட்டுமே சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்காவின் விவகாரத்தில் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருக்கும் போதே அவர் பலமுறை வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளாரே தவிர சாதாரண மக்களுக்கு வழங்கப்படாத கட்டுப்பாடுகள் அரசியல் பழிவாங்கல்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நாட்டின் முக்கிய நிறுவனங்கள் மற்றும் நீதிமன்றங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் இயங்க நிற்பது சாத்தியமற்றது. பிரேமதாசா மற்றும் ஜிஆர் ஜெயவர்தன ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களைப் போல இந்த அரசாங்கமும் விரைவில் வீழ்ந்துவிடும். நீதிமன்ற வழக்குகளின் பெயரால் கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை தள்ளி வைத்து அரசியல் நாடகங்களை இந்த அரசு அரங்கேற்றி வருகிறது. 1991 பிரேமதாசாவின் காலத்தில் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது துணிச்சலுடன் செயல்பட்ட மூத்த தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள். துப்பாக்கி சூடுகள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் விஜயதாச ராஜபக்ச போன்ற தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு தீர்மானத்தை கொண்டுவர துணிந்த வரலாற்றையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 75 வயதாகிறது. அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பேரமுன, சஜித் பிரேமதாசாவின் கட்சி என அனைத்து கட்சிகளின் தலைமைகளிலும் வயது முதிர்ந்த தலைவர்களே வீற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் சுதந்திர கட்சி மட்டுமே மூத்த அனுபவமிக்க தலைவர்களையும் இளம் தலைமுறையினரையும் இணைந்து இயங்கும் வலுவான வரலாற்றை கொண்டுள்ளது. ஜேவிபி அமைப்பை நாட்டின் பிரதான எதிரியாக கொண்ட தலைவர்கள் முன்னொரு காலத்தில் தங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இன்று மக்களுக்கு நெருக்கடிகளை தரும் சக்திகளாக மாறிவிட்டார்கள். மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வு காணாமல் ஊடக வாதங்களில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தற்போதைய மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தவும் மக்கள் எந்தவித அச்சமின்றி வீதிகளில் இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்தொரு அரசியல் கூட்டணிக்கும் சவால்களுக்கும் எப்போதும் தயாராகவே உள்ளது என்றும், மக்களை பாதுகாக்கும் அரணாக தொடர்ந்து தங்கள் கட்சியை இயங்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உறுதியளித்தார். முன்பு செய்த வரலாற்று தவறினை மீண்டும் இலங்கை சுதந்திர கட்சி ஒருபோதும் செய்யாது என்று சுரேன் ராகவன் தெரிவிக்கிறார். இலங்கை சுதந்திர கட்சியின் 75வது நிறைவை முன்னிட்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அவர் கருத்துக்களையும் தெரிவித்தார். இலங்கை சுதந்திர கட்சி தமிழுக்கும் தமிழர்களுக்குமான கனவுகளை சுமந்த கட்சி. ஆம், நாங்கள் வரலாற்று ரீதியான தவறிழைத்தோம், ஆனால் அது மன்னிக்க கூடியது, குற்றம் செய்யாத ஒரு கட்சி இங்கு இல்லை. காந்தியடிகள் கூட குற்றம் இழைத்தார். இலங்கை சுதந்திர கட்சி இழைத்த தவறுக்கு தமிழன் என்ற வகையில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக சுமார் 20 ஆண்டுகள் தேர்தல்களின்றி வடகொரியாவை போன்ற சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயன்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண குற்றம் சாட்டுகிறார். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு மக்களும் சர்வதேச சமூகமும் வலியுறுத்தி வரும் நிலையில் அதனை முற்றாக புறக்கணித்துவிட்டு முழு உலகமும் எதிர்க்கும் 22வது திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு அரசியல் கட்சி மட்டுமே நாட்டை ஆட்சி செய்யும் ஒரே கட்சி ஆட்சி முறையை அமைத்து தேர்தல்களின்றி நீண்ட காலம் ஆட்சியை தொடர்பை அரசாங்கம் திட்டமிடுகிறது. இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமது உயிரை தியாகம் செய்யக்கூட எதிர்கட்சியினர் தயாராக உள்ளார்கள். வடகொரியாவை போன்று ஊடக சுதந்திரம், நீதித்துறை சுயாதீனம் மற்றும் மனித உரிமைகள் அற்ற ஒரு சூழலை இலங்கையிலும் உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது. மைந்த ராஜபக்சாவின் ஆட்சி காலத்தில் ஜனநாயக கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதாலே இலங்கைக்கு GST பிளஸ் சலுகை பறிபோனது. தற்போதைய அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில் சர்வாதிகார பாதையை நோக்கி செல்வதாலே ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச அமைப்புகளும் இந்த 22வது திருத்தத்துக்கு எதிராக வெளிப்படையாக குரல் கொடுத்து வருகின்றன. எதிர்கட்சியினரே சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் ஏமாற்றுவதாக அமைச்சர்கள் கூறுவது வேடிக்கையானது. மாநாயக்க தேரர்கள், கத்தோலிக்க திருச்சபை மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற முதன்மையான அமைப்புகள் ஏமாறுகின்ற அளவுக்கு அறிவில்லாதவர்கள் அல்ல. நாட்டில் நடக்கும் அநீதிகளை முழு உலகமும் அறிந்து வைத்துள்ளதால் அரசாங்கத்தின் இத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகளால் இலங்கை சர்வதேச ரீதியில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கிறார். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகிறது.
1: 5 நாடுகளின் தேர்தல்கள் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக செயற்படும் பல அரசு நிறுவனங்களும் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தேர்தல்கள் ஆணையாளர் RAML ரத்நாயக்க தெரிவித்தார். குறித்த நாடுகளில் உள்ள தேர்தல் முறைமைகள் மற்றும் எதிர்கால தேர்தல்களில் அத்தகைய முறைமைகளை இலங்கையில் பயன்படுத்துதல் என்பன தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
0: தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக தினன தகுன அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் அவர்கள் அந்த நிதியை மக்கள் விடுதலை முன்னணியின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்வதன் மூலம் 2023 ஆம் ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முறைப்பாட்டில் 2023 ஆம் ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விரைவான விசாரணையை நடத்துமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது. 5 முக்கிய காரணங்களின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் கட்சியின் வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணையும் ஆரம்பமாகியுள்ளது. இந்த மனுக்கள் சிரான் குணரட்ன, மகிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பந்த் விஜயரட்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக மொத்தம் 14 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில ஏற்பாடுகள், அரசியல் அமைப்பின் மூலம் உறு செய்யப்பட்டுள்ள மக்களின் இறையாண்மை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் இந்த சட்டமூலத்தின் மூலம் தகவல் அறியும் உரிமையும் பாதிக்கப்படக்கூடும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன்படி அந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்படுவதோடு மக்கள் வாக்கெடுப்பிலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியென்று நாட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சில முக்கிய வழக்குகள் தொடர்பில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இருந்தாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், சித்திரவதைகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல முக்கிய வழக்குகள் தொடர்ந்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கோ அரசாங்கம் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் மனித உரிமை போராளிகளும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகிறார்கள். இதேவேளை சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முறையாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தசாப்த காலமாக நிலவும் தண்டனையில் இருந்து விலகும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்மையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்திடம் மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதியை வழங்க உடனடியாக செயற்படுமாறு ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துக்கு அந்த அமைப்பு அழுத்தம் கொடுத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும், அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பியமை உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலை உள்ளிட்ட 2 சந்த நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புணர்வு திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான அரச சட்டத்தரணி ஒஸ்வால்ட் பெரேரா விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 3வது சந்த நபரான சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும், அவர் மேலும் தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பிலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளரிடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருமாறு அரச சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். சந்த நபர் சுமார் 3 மாதங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும், அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யக்கூட முடியவில்லை என்றும், இதனால் மேலதிக விசாரணைகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அரச சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இதன்போது சந்த நபர் சார்பில் ஆஜரான ஜனாபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ சுகாதார நிலைமை தொடர்பான அறிக்கையை கோருவதற்கு தமது ஆட்சேபனை இல்லை என்று குறிப்பிட்டார். இருந்தாலும் சந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் அவரிடம் வாக்குமூலம் பெற கூடியில் அவர் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய போதிலும் புலனாய்வு அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயங்களை முன்வைத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் சுரேசலையின் சுகாதார நிலைமை குறித்தும், அவரை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதன் அடிப்படையில் விமானப்படையின் லெப்டினன்ட் என குறிப்பிடப்படும் அஜித் சாந்த குமார ஜெயதிலக்கா என்பவர் கடந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பாக இந்த வழக்கில் தலையிட செய்த கோரிக்கையையும் கோட்டை நீதவான் நிராகரித்தார். மேலும் இந்த வழக்கு செப்டம்பர் 15 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலுக்கு வந்த 8 பெரிய தாங்குதரை பேருந்துகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் பங்கு பெற்றுதலுடன் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசோமாதா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜப்பான் அரசாங்கத்தின் கிராம மனித பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 362,476 அமெரிக்க டாலர் சுமார் 112 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் வேண்டுகோளுக்கிணங்க கொழும்பின் பொது பேருந்துகளுக்கான செயற்பாட்டு முறைமையை உருவாக்குவதற்காக ஜப்பான் இந்த பெரிய தாங்குதரை பேருந்துகளை வழங்கியுள்ளது. இது போக்குவரத்து சவால்களை எதிர்கொள்ளும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடியிருப்பாளர்களின் சுயாதீனமான நடமாடும் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு பங்களிப்பு செய்யும். இந்த பேருந்துகள் ஜூகோமா நகர சபையால் நன்கொடையாக வழங்கப்பட்டவை என்பதோடு ஜூரோஃபோ உமிழ்வு தரநிலைகளுக்கு இணங்க முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட பாவிக்கப்பட்ட வாகனங்களாகும். இவற்றில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு வந்த அம்சங்கள் இலங்கையின் சுத்தமான இலங்கை திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும். தூதுவர் இசோமதா தனது உரையில் இந்த முறை வழங்கப்பட்ட பேருந்துகள் எண்ணிக்கையில் குறைவானவை என்றாலும் ஆயுள் காலம், அணுக்கம், பாதுகாப்பு, சௌகரியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைபேறு ஆகியன எவ்வாறு பொது போக்குவரத்து அமைப்பில் ஒன்றிணைக்கப்படலாம் என்பதை நிரூபிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் குறைந்த தரை பேருந்துகளை விரிவுபடுத்துவதற்கும் இயக்குவதற்கும் இந்த திட்டம் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என்று அவர் தனது உரையில்

0: போக்குவரத்து சவாலும் அவசரமான ஒன்றாக மாறி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பயணிகள் போக்குவரத்து வலையமைப்பை நம்பியுள்ளார்கள். திறமையான, சௌகரியமான மற்றும் அனைவருக்கும் அணுகக்கூடிய போக்குவரத்து அமைப்பை வழங்குவது இனி ஆடம்பரமாக இருக்க முடியாது, அது ஒரு அடிப்படை பொது தேவையாகும் என்றார். மேலும் அவர் ஜப்பான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் முயற்சியும் அர்ப்பணிப்புடன் கூடிய பின்தொடர்தலுமே இந்த பேருந்துகளை பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உதவிகரமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு தேவையான மருந்துகளை விநியோகிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. சுகாதார வெகுஜன அமைச்சுக்கும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட அமைப்புக்கும் இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது.
1: நாட்டு மக்களுக்கு தடையின்றியும் வினைதரனாகவும் தேவையான மருந்துகளை விநியோகிப்பதை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த உடன்படிக்கையின் கீழ் நாட்டின் தற்போதைய தேசிய விலைமனுக்கோரில் முறைகள் மூலம் பெற்றுக் கொள்வதற்கு சிரமமாக காணப்படும் முக்கியமான மருந்துகளை சர்வதேச விலைமனுக்கோரில் முறைகளூடாக பெற்றுக் கொள்வதற்குரிய வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என அமைச்சு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மருந்து விநியோகம் மற்றும் விநியோக சங்கிலி முகாமைத்துவத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவை விநியோக அமைப்பின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த உடன்படிக்கை பங்களிக்கும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜாதிச தலைமையில் அண்மையில் நிதியமைச்சில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது.
0: தொடர்ந்து தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் ஊடாக முன்னெடுக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களில் தாமாக முன்வந்து புனர்வாழ்வு பெறுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது.
1: நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் காரணமாக அவர்களுக்கு போதைப்பொருள் கிடைக்கும் சந்தர்ப்பம் அற்றுப்போயுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பிரிவு பணிப்பாளர் ஓய்வு பெற்ற கமாண்டர் சாந்த கமகே தெரிவித்துள்ளார். நிட்டம்புவல் ஊரகுள்ள நிலையத்தில் 144 பேரும், காலி நிலையத்தில் 30 பேரும், கண்டியில் 21 வயதுக்குட்பட்ட 25 பேரும், கொழும்பு தலங்கம மகளிர் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் 13 பேரும் தற்போது புனர்வாழ்வு பெற்று வருவதாகவும் அவர் கூறினார்.
0: தொடர்ந்து வவனியா வடக்கு நெடுங்கணி கமல்ல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள மாறாய் எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்களகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரனிடம் கதறியாளது கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அந்த பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த பகுதிக்கு நேரில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் விவசாயிகளின் கோரிக்கையை கேட்டறிந்தோடு வனவள திணைக்களகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் விவசாய காணிகளையும் நேரடியாக பார்வையிட்டார். குறிப்பாக மாறாய் எழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தின் கீழ் உள்ள விவசாய நிலங்களில் அந்த பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெச்சையை மேற்கொண்டுள்ளார்கள். இத்தகைய சூழலில் கடந்த கால யுத்தலமைகள் காரணமாக அந்த பகுதியில் நெச்சையை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது சிறு பட்டை காடுகளாக உள்ள தமது நெச்சையை காணிகளை விவசாயிகள் துப்புரவு செய்யும் போது அதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ள வனவள திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லை கற்களை இட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. அந்த வகையில் நிலைமைகளை நேரில் பார்வையிட்டதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அந்த வயல் காணிகளையும் புதுக்குளத்தையும் விடுவிப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். ஆசியாவின் மிகப்பெரிய நிதியங்களில் முக்கிய இடத்தை வகிக்கும் இலங்கையின் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவற்றை இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டில் இருந்து நீக்கி மூவர் கொண்ட குழுவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக நேற்று கட்நாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிமுடிந்து வெளியேறிய ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. இந்த மூவர் கொண்ட குழுவில் முதலாளிமார்களின் பிரதி ஒருவரும் நியமிக்கப்பட இருக்கிறார். இதன் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் ஒரே சொத்தான இந்த நிதிகளின் நிர்வாக கட்டுப்பாடு முதலாளிமார்களிடம் ஒப்படைக்கப்படும் அபாயம் உருவாக்கி இருக்கிறது. கட்நாயக்கா சுதந்திர வலயத்துக்கு அருகில் செப்டம்பர் 2 நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிதியங்களில் சுமார் 5,600 பில்லியன் ரூபாய்கள் காணப்படுகின்றன.

0: கடந்த 2011 ஆண்டிலும் இந்த நிதிகளை நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்களுக்கு பயன்படுத்த அப்போதைய அரசு முயன்றது. 2011 கொண்டுவரப்பட்ட திட்டத்துக்கு எதிராக போராடி ரோசான் சானக்க தனது உயிரை தியாகம் செய்ததோடு நூற்றுக்கணக்கானோர் நிரந்தர மாற்றுத்திறனாளிகளாக மாறியதன் மூலமே அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அரசின் கடன் சுமை 150 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையால் அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முற்றாக நிராகரித்திருக்கிறார். உத்தியோர்வ மற்றும் சரிபார்க்கப்பட்ட தரவுகளை குறிப்பிடாமல் நாட்டின் கடன் சுமை குறித்து இத்தகைய தகவல்கள் தரப்பப்படுவது கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளை மேற்கோள் காட்டி அரசாங்க கடன் 190 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த அதிகரிப்புக்கான அடிப்படையை அந்த அறிக்கைகள் தெளிவாக விளக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில தரவுகள் பிழையானவை என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் உத்தியோர்வ கடன் தரவுகள் காலாண்டுக்கு ஒருமுறை கடன் அறிக்கை ஊடாக வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டார். அதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் உள்ளதாக தெரிவித்தார். தனிப்பட்ட நாடுகள், பன்முக அமைப்புகள், இருதரப்பு மற்றும் வர்த்தக மூலகங்களில் புறப்பட்ட கடன் விவரங்கள் உத்தியோர்வ அறிக்கைகளில் துல்லியமாக உள்ளடக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசின் கடன் நிலைமை குறித்து கருத்துக்கள் வெளியிடுவதற்கு முன்னரும் செய்திகளை பிரசுரிப்பதற்கு முன்னரும் உத்தியோர்வ ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஊடக அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அரசின் கடன் அதிகரிக்கப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் இன்று அவர்களின் வங்கிக் கணக்கில் வெப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டத்தில் 6,11,352 பேருக்கு 309 கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகையும், இரண்டாம் கட்டத்தில் 78,260 பேருக்கு 39 கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. பயனாளிகள் இன்று முதல் தங்கள் அஸ்வசிம வங்கிக் கணக்குகள் மூலம் இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டில் சிறப்புரையாற்ற பூட்டான் சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய திம்பு நகரில் பூட்டான் பிரதமர் தாசோ செரிங் டோப்கோவை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கை பூட்டான் இடையிலான நீண்ட கால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், வர்த்தகம், சுற்றுலாத்துறை, வான்வழி தொடர்பு மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். மேலும் காலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளுதல், காடழிப்பை தடுத்தல், சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றில் இணைந்து செயற்படுவது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களின் முதலாவது மாநாட்டின் 65வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட நெவூட்டல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அண்மையில் சேர்பியாவின் பெல்கிரேட் நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். உலகளவில் மோதல்கள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் மனிதநேய நெருக்கடிகள் சர்வதேச அமைப்புகளுக்கு தொடர்ச்சியாக சவால்களை விடுத்து வரும் பின்னணியில் புதுப்பிக்கப்பட்ட ஒற்றுமை, வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான அதிகளவிலான குரல் என்பவற்றின் அவசியத்தை இலங்கை சார்பில் பிரதி அமைச்சர் இதன்போது அங்கு வலியுறுத்தியிருந்தார். அந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது உலகம் ஒரு ஆழமான நிச்சயமற்ற காலப்பகுதியை எதிர்கொண்டுள்ளது. ஆயுதம் ஏந்திய மோதல்கள் அதிகரித்து வருவதாலும் சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காக நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு அழுத்தம் அதிகரித்து வருவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நெருக்கடி மிக்க காலங்களில் உலக நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இயற்கை பேரழிவுகள், மனிதநேய அவசரநிலைகள், பொருளாதார அதிர்ச்சிகள் அல்லது ஆயுதமேந்திய மோதல்களை எதிர்கொள்ளும் நாடுகள் இவ்வாறான சவால்களை தனியாக எதிர்கொள்வதற்கு ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அணிசேரா இயக்கம் என்பது உறுப்பு நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்கும் இடையில் நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பு, காலத்துக்கேற்ற உதவி மற்றும் பரஸ்பர ஆதரவை வழங்குவதற்கான ஒரு தளமாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்காவின் தலைமையின் கீழ் இலங்கை இறையாண்மை, பலதரப்பு வாதம், அமைதியான சகவாழ்வு மற்றும் அனைத்து நாடுகளுடனான ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சுயாதீனமான மற்றும் கொள்கை ரீதியான வெளிநாட்டு கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டவர், வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டு குரலை வலுப்படுத்துவதற்கும் அணிசேரா இயக்கத்தின் ஊடாக அமைதி, ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வதற்கும் இலங்கை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தேசிய நல்லிணக்கம், நம்பிக்கையை கட்டியெழுப்பல், மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துடனான ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இலங்கைக்கான நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் வை பேடி போயர் உள்ளிட்ட பிரதிகள் நேற்று மட்டக்களப்பு புதிய மாவட்ட செயலகத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அல்ராஜ் அவர்களை சந்தித்த தூதுவர் உள்ளிட்ட பிரதிகள் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தல், மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஆதரவை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நட்புறவு ரீதியான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தனித்துவமான வரலாற்று மற்றும் சமூக அம்சங்கள் தொடர்பாகவும் தூதுவர் கேட்டறிந்தார். குறிப்பாக டச்சு காலத்து வரலாற்று சின்னங்கள் மற்றும் பரங்கி சமூகத்தினர் தொடர்பான விடயங்களும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நெதர்லாந்து ராஜ்யத்தின் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் நினைவாக நினைவு சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புபட்டதாக அமைய வேண்டும். மக்களுக்கு பயன்பெறாத அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை. நீதிமன்ற கட்டமைப்பும் மக்கள் நலனுக்காகவே மறுசீரமைக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவிக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு தொடர்ச்சியான அபிவிருத்தி ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு 7 தாழ்தள பேருந்துகளை நன்கொடையாக வழங்கியதையும் அவர் ஞாபகப்படுத்தினார். நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு படகு உரிமையாளர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பல தீர்மானங்கள் எட்டப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு, நியாயமான கட்டணம், படகு சேவையின் ஒழுங்குமுறை மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அறவிடுதல், நெடுந்தீவு படகுகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் நைனாதீவு படகு உரிமையாளர்கள் ஒற்றுமையுடன் செயற்படுதல், குறிகட்டுவான் பகுதியில் வேலனை பிரதேச சபையின் ஆதரவுடன் நேர கண்காணிப்பாளர் ஒருவரை நியமித்து படகு சேவைகளை ஒழுங்குபடுத்துதல், படகுகளின் விவரங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை பொதுமக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்துதல், படகுகளை வாடகைக்கு அமர்த்துவதற்கான தொடர்பு இலக்கங்கள் மற்றும் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கான தொடர்பு இலக்கங்களை பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தல், இதனுடன் படகு சேவையை மேலும் ஒழுங்குபடுத்துவதற்கான பல முக்கியமான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் வேலனை பிரதேச செயலாளர், வேலனை பிரதேச சபையின் தவிசாளர், நெடுந்தீவு பிரதேச செயலாளர், நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர், வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், படகு உரிமையாளர் சங்க பிரதிகள் மற்றும் படகு உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பிரச்சனைகளை அரசியலாக்குவதல்ல எமது நோக்கம், சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஒரே மேசையில் அமர்த்தி நியாயமானதும் நடைமுறைக்கேற்றதுமான தீர்வை உருவாக்குவதே எமது அணுகுமுறை என்று குறிப்பிட்டார். மக்களின் பயணம் பாதுகாப்பாகவும் நியாயமான கட்டணத்திலும் அமைய வேண்டும். அதேவேளை உள்ளூர் படகு உரிமையாளர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கும் சேவை வழங்குநர்களுக்கும் இடையே நம்பிக்கையை உருவாக்கும் ஒழுங்குமுறையான நிர்வாகமே எமது இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஏஜிஎம் முசம்மிலின் மூத்த மகன் கட்டநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டிட கட்டுமான திட்டம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டியிருந்த சுமார் 36 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்த தவறியமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பாக மத்திய குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் முன்பாக நாளை ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு லஞ்ச ஆணைக்குழு தனது கட்சிக்காரருக்கு உத்தியோகமாக அறிவித்துள்ளதாக நாமல் ராஜபக்சாவின் சட்டத்தரணியான முதித்த ஆர் லொக்கு முதலி ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதுடன் நாமல் ராஜபக்ச இந்த அழைப்பாணைக்கு இணங்க அந்த தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த திங்கட்கிழமை அன்று ஆணைக்குழுவின் முன்பாக ஆஜராகுமாறு முதலில் அழைக்கப்பட்டதாகவும் கூறினார். இருந்தாலும் இந்த அழைப்பாணைக்கான காரணம் இன்னமும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றம் செய்தவர் தான் செய்த தவறுகளை நன்கு அறிந்திருப்பதாலே கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி வாழ்கின்றார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் அச்சம் நியாயமானது என்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நராம்பிட்டியில் உள்ள அபியராமய புராண விகாரையில் நடைபெற்ற விகிபிரித் வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். இதுவரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் தாம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நாமல் ராஜபக்சாவுக்கு இருக்குமாயின் அதற்கு முன்னதாகவே ஆதரவாளர்களை திரட்டி அவர் கூட்டங்களை நடத்தி கொள்ளட்டும் என்று அமைச்சர் விமர்சித்தார். இதேவேளை அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டால் அதனை சந்திக்க அரசாங்கம் முழுமையாக தயாராகவே இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தினார். இருந்தாலும் இந்த சீர்திருத்தத்துக்கு பொது வாக்கெடுப்பு அவசியமாகாது என்பதை அரசாங்கத்தின் கணிப்பு என்றும் இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தின் உத்தியோர்வ விளக்கம் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தார்.
1: பணியகத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய அவர் முன்னிலையாகியுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து பொருளை சகுஸ்புர பகுதியில் காவல்துறையின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 சந்தேக நபர்கள் கூடிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: முச்சக்கர வண்டியில் இருந்த சந்தேக நபர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து கூடிய ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் தனிப்பட்ட பிரச்சனையால் மோதல் ஒன்றுக்காக சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து பல ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுத்து வந்த பத்மா ரஞ்சினி எனப்படும் நோனா அம்மா கிரிபத் கொடை போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். செட்டிக்குளத்தில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு வழங்குவதற்காக அவர் சென்ற போதே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 54 வயதுடையவர், கிரிபத் கொடை மற்றும் கொம்பனி வீதி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வதிவிட பெண் ஆவார். இவரை கைது செய்யும் வேளையிலும் விற்பனைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த 50 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் போதைப்பொருளை விற்று சம்பாதி பாதித்த 48,000 ரூபாய் பணமும் அவரிடம் இருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். இவர் கொம்பனி வீதி குடு நோனா என்று அழைக்கப்படுவது இத்தகைய போதைப்பொருள் கடத்தல்களினாலேயாகும். சந்தேக நபர் நச்சு போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதோடு மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவருக்கு எதிராக இதற்கு முன்னர் இருந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு ஒன்றின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர். இந்த வழக்கு தொடர்பான அரச பகுப்பாய்வாளர் அறிக்கையின்படி இவரிடம் இருந்த ஐஸ் போதைப்பொருளின் அளவு 34 கிராம்கள் ஆகும். போலீசாரை ஏமாற்றி தலைமறைவாகியிருந்த இந்த குற்றவாளி பெண் மீது போலீசார் விசேட கவனத்தை செலுத்தியிருந்தார்கள். இவரால் போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்ட பணம், சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் தொடர்பிலும் கிரிபத் கொடை போலீசார் தீவிர கவனம் செலுத்தியிருப்பதோடு அந்த வெளிப்படுத்தல்களுக்கு அமைவான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக கிரிபத் கொடை போலீசார் மேலும் தெரிவித்தார்கள். இந்த சந்தேக நபர் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையான மோதலில் உயிரிழந்த சூட்டி உக்குங் என்பவரின் அத்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தனவரின் கணவன் கும்பிக்கலே சூட்டி என்ற புனவியரால் அழைக்கப்படுவதோடு அவரும் தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கு குற்றவாளியாக காணப்பட்டமை காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதே நேரத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து மேலும் பல தகவல்களை பெறுவதற்கான விசாரணைகள் நடைபெறுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
1: சந்தேக நபரிடமிருந்து பணம் பெற்ற நபர்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் கிடைத்துள்ள மேலதிக தகவல்களின் ஊடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்தது. சந்தேக நபரை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. 38 வயதான சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் தொகையுடன் வெள்ளம்பிட்டிய சேதவத்த பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து 4 கிலோகிராம் ஹெரோயின், 8 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது துபாயில் வசிக்கும் சேதவத்த கசுனின் உதவியாளர் என நம்பப்படுகின்றது.
0: தொடர்ந்து 63 வயது மதிக்கத்தக்க ஆஸ்திரேலிய பெண் சுற்றுலா பயணி ஒருவரின் அரைக்கதவின் கீழ் பாலியல் நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை திணித்த குற்றச்சாட்டின் பேரில் 3 இலங்கை நபர்கள் உணவற்றுவென சுற்றுலா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு சென்ற அந்த பெண் உணவற்றுவெனவில் உள்ள பிரதான ஹோட்டல் ஒன்றில் ஒரு வாரத்துக்கு மேலாக தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். தெய்வளை மற்றும் பாணாந்துறை பகுதிகளைச் சேர்ந்த அந்த 3 சந்தேக நபர்களும் ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணி தங்கியிருந்த அறைக்கு அருகில் உள்ள அறையிலே தங்கியிருந்ததாக போலீசாரின் விசாரணைகளில் கண்டறிந்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பாலியல் அழைப்பு குறிப்புகளை பெண்ணின் அறைக்கதவின் கீழ் திணித்துள்ளார்கள். பெண் அளித்த புகாரை தொடர்ந்து உணவற்றின சுற்றுலா போலீஸ் நிலைய அதிகாரிகள் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது கபரதுவ போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இலங்கையின் வெளிமடை மிருகவந்த பகுதியில் போலீஸ் பயிலுனர் கான்ஸ்டபிள் பதவிக்கு விண்ணப்பித்த 24 வயது இளம் பெண்ணிடம் அத்துமீறியதாக கூறப்படும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இளம்பெண் எதிர்வரும் 9 மருத்துவ பரிசோதனைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 1 சிவில் உடையில் அவரது வீட்டுக்கு சென்ற அந்த போலீஸ் அதிகாரி மருத்துவ பரிசோதனைக்கு முன்னர் அவரது அந்தரங்க பகுதியில் உள்ள தழும்புகள் தொடர்பாக அறிக்கை வழங்க வேண்டும் என்று கூறியதாகவும் அந்த அறிக்கை இல்லையென்றால் வேலை கிடைக்காது என்று அச்சுறுத்தியதாகவும் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டில் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். அதிகாரியின் கோரிக்கை கிணங்க அறையில் அமர்ந்த பின்னர் அவர் தனது ஆடையை உயர்த்தி அந்தரங்க பகுதியை தொட்டதாகவும் உடனடியாக அவரது கையை தட்டிவிட்டு சமையலறைக்கு சென்று தனது தாயிடம் சம்பவத்தை தெரிவித்ததாகவும் இளம்பெண் முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வெளிமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தெய்வளை தேசிய மிருக காட்சி சாலையில் அண்மையில் பிறந்த குட்டி நைல் நீர் யானைக்கு பேர் பரிந்துரைக்கும் வாய்ப்பு விலங்கு நில ஆர்வலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக பிறந்த இந்த குட்டி நீர் யானைக்கு பொருத்தமான பெயர்களை இணையவழி படிவம் மூலமாக சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் மற்றும் விலங்கு நில ஆர்வலர்களுக்கு மிருக காட்சி சாலை நிர்வாகம் அழைப்பை விடுத்திருக்கிறது. இதில் பங்கேற்க விரும்புவோர் ஒதுக்கப்பட்ட இணையவழி படிவத்தின் மூலம் தேவையான தகவல்களை பூர்த்தி செய்து பெயர்களை பரிந்துரைக்கலாம். மிருக காட்சி சாலையின் இந்த புதிய வரவை வரவேற்பதில் பொதுமக்களை குறிப்பாக விலங்கு பிரியர்களை ஊக்குவப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாக இருக்கிறது. பொதுமக்கள் தங்களின் பெயர் பரிந்துரைகளை அதிகாரப்பூர்வ இணையவழி படிவத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம். இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
1: நுகைகுடு, குகுவல, திகிவளை, கல்கிசை, ரத்மலானை, மொருட்டுவை, ராவதாவத்து, சொய்சாப்புரு, அங்குலானு, இதிபத்து, கட்டுக்குருந்து, கடுபத்து, கல்தமுள்ள, குரளவெல்ல மற்றும் எகுடு என உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு நீர்விட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. செச்சிரிப்பாய, ஹிம்புட்டான, உடுமுள்ள வீதி, மாளிகா கொடல்ல, வங்கி சந்தி வீதி, டபிள்யூ ஏ சில்வா மாவத்தை, ஹெவலாக் வீதி, கல்யாணி வீதி, கொழும்பு 6 வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதி, ஜெயந்தி மாவத்து மற்றும் சாந்தி மாவத்து ஆகிய பகுதிகளிலும் நீர்விட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது.
0: தொடர்ந்து எல்நினோ காலை மாற்றத்தின் தாக்கத்தால் வேலையை இழப்போருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் விசேட பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் தற்போது அவதானம் செலுத்தி வருகிறது. அரசாங்கத்தின் எல்நினோ தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவையின் உபகுழுவின் 4வது கூட்டம் சுற்றாடல் அமைச்சர் தமிக பெட்டபெத்தி தலைமையில் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது எல்நினோ தாக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழக்கும் சமூகங்கள் மற்றும் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இலங்கையில் காய்கறி பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதற்கும் காய்கறி மற்றும் பழச்சையைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்குமான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதனிடையே தற்போது எல்நினோ தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ள 6 மாவட்டங்களில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தடையில்லா நீர் விநியோகத்தை முன்னெடுக்கும் திட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட்டன. அத்துடன் எதிர்வரும் பெரும்புக நெச்சிகைக்கான ஆயத்தங்கள் குறித்து எதிர்வரும் 4ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தவும் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களின் அதிகாரிகளுடன் சூம் வழியிலான கலந்துரையாடலை முன்னெடுக்கவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விசேட அமைச்சரவை உபகுழுவின் எதிர்வரும் 14ஆம் தேதி மீண்டும் இந்த குழு கூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இலங்கையில் தீவிரமாக பரவி வந்த டெங்கு பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனாலும் நாடளாவிய ரீதியில் இதுவரை 95,000 அதிகமான எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதோடு 72 பேர் உயிரிழந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசிலா ஷிரோமி தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்வரும் நாட்களில் வடகில் பருவ பெய்ச்சி ஆரம்பமாக உள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நுழம்பு பரவல் மீள அதிகரிக்க வாய்ப்புள்ளமையால் பொதுமக்கள் டெங்கு பரவல் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உயிரிழந்தவர்களில் 5 சிறுவர்களும் உள்ளடங்குவதாகவும் அண்மைய காலமாக டெங்கு பரவல் தீவிரமடைந்திருந்தது, நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது, ஆரம்பத்தில் 175 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் அதிக டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டதோடு தற்போது டெங்கு அபாயமிக்க பகுதிகள் 50 குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியிருந்தார்கள். நுழம்பு குடம்பியல் ஆய்வின் போது நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டது. அத்தோடு கடந்த வருடம் டெங்கு 2 வைரஸ் நுழம்புகளால் நோய் பரவியிருந்ததோடு இந்த வருடம் டெங்கு 3 வைரஸ் நுழம்புகளின் பெருக்கம் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்பட்ட பலவீனத்தால் நோய் பரவல் தீவிரமடைந்தது அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் வணிகம் மற்றும் சேவைத்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்கான இணைய முகப்பு இன்று காலை திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. slbfe.lk என்ற இணையதளத்துக்கு சென்று இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று 10,000 விண்ணப்பதாரர்கள் நிகழ்நிலை முறையில் விண்ணப்பிக்க முடியும். இதில் 8,000 ஆண் விண்ணப்பக்காரர்களுக்கும் 2,000 பெண் விண்ணப்பக்காரர்களுக்கும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய குடிவரவு மற்றும் குடியேல்வு அதிகார சபையின் பிஃபா அமைப்பின் அறிவிப்புக்கு அமைய இந்த இணைய முகப்பு திறக்கப்படுவதோடு குறிப்பிடப்பட்ட 10,000 விண்ணப்பதாரர்கள் பூர்த்தியானதும் இணைய முகப்பு தானாகவே மூடப்படும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது. 25 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்ட ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறனுடைய மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை கொண்ட ஆண்களும் பெண்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். தோட்ட அலங்காரம், மீள் சுழற்சி சேகரிப்பு சேவைகள், பொருட்கள் பொதியிடல், உணவு உற்பத்தி சார்ந்த பணிகள், பொருட்கள் கையாளுநர்கள் உட்பட மேலும் பல பணிகளுக்காக இந்த வேலைவாய்ப்புகள் திறக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பணிகளுக்கு சம்பந்தப்பட்ட பணி அனுபவம் இருப்பது அவசியம். மேலும் இஸ்ரேல் வேலைவாய்ப்புகளுக்காக முன்னர் ஏதேனும் 2 துறைகளின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்றும் பணியகம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பணியகத்தின் www.slbfe.lk என்ற இணையதளத்திலும் உத்தியோர்வ முகநூல் பக்கத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி இரண்டைமடு குளம் மற்றும் கல்மடு குளம் ஆகியவற்றில் மீன் குஞ்சுகள் விடும் செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
1: கிளிநொச்சி இரணைமடு குளம் மற்றும் கல்மடு குளம் ஆகியவற்றில் கடச்சொழில் நீரியல் வள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மீன் குஞ்சுகள் விடும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. 58,315 மேற்பட்ட மீன் குஞ்சுகள் இதன் போது குளத்தில் விடப்பட்டன. நிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது.
0: தொடர்ந்து 160வது இலங்கை போலீஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
2: இலங்கை போலீசின் 160வது போலீஸ் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. போலீஸ் தின நிகழ்வு டிம்பிரிகாசியாவில் உள்ள போலீஸ் மேலதிக படை தலைமையகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. 1866 செப்டம்பர் 3 இலங்கை போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் 160 ஆண்டுகளாக நாட்டின் சட்டம் அமைதியை பாதுகாப்பதில் இலங்கை போலீஸ் சிறப்பாக பணியாற்றி வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கையையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல், குற்றங்களை தடுத்தல், குற்றங்களை விசாரணை செய்தல், நாட்டில் சட்டத்தையும் அமைதியையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லல் என்பன இலங்கை போலீசுக்கு வழங்கப்பட்டுள்ள முதன்மை பொறுப்புகளில் சிலவாகும். 160 வருட கால வரலாற்றில் கடமை நேரத்தின் போது உயிர் நீத்த மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களுக்காக சேவையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்று நினைவு கூறப்படுகின்றனர். போலீஸ் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீஸ் பிரிவுகளின் கொடிகளுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வு ஜெயஸ்ரீ மகாபூதி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். நாங்கள் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். அதன் விளைவாக பொதுமக்கள் தொடர்ந்து எங்களுக்கு தகவல்களை வழங்கி வருகின்றனர். பொதுமக்கள் நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்குவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் அதேவேளை போலீஸ் திணைக்களத்தில் உள்ள திறமையான அதிகாரிகளை தொடர்புடைய பகுதிகளில் பணியில் அமர்த்தி சுற்றிவளைப்புகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதன் விளைவுகளை தற்போது காணக்கூடியதாக உள்ளது என நான் நினைக்கிறேன். அதிகரிப்பை காட்டிலும் சுற்றிவளைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் கணிசமான அளவு போதைப் பொருட்கள் சமூகத்தில் புழக்கத்தில் இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் கணிசமான அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம். சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் முறைமைகள் குறித்து பகிரங்கமாக விவாதிப்பது அல்லது தகவல்களை வெளியிடுவது பொருத்தமானது அல்ல என நான் நம்புகிறேன். எவ்வாறாயினும் எதிர்வரும் காலத்தில் இலங்கை போலீசின் 160வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறைமை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். இதனை அடுத்து போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் ருவான் வெலிசாயவை வழிபட்டனர். போலீஸ் தினத்தை முன்னிட்டு போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு குறிப்பிட்டிய கங்காராம விஹாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதன்போது கங்காராம விஹாராதிபதி கலாநிதி கிருந்தி அஸ்வகி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரிடம் குறித்த குழுவினர் ஆசி பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் பம்பலப்பிட்டிய புதிய கதிரேசன் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட குழுவினர் கொம்பனி தெரு குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு வருகை தந்து ஆசி பெற்றனர்.
0: வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 17வது திருவிழா இடம்பெற்றது. 17வது திருவிழாவின் போது வள்ளி தெய்வானையும் வேல் முருகனும் இடும்பன் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்ததோடு தொடர்ந்து வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முருகையா தேவஸ்தானத்தில் மாம்பழம் ஒன்று 11 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் போது இந்த ஏலம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்களிடையே கடும் போட்டி நிலவியதை அடுத்து மாம்பழம் 11 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இதே திருவிழாவில் மாம்பழம் 10 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போன நிலையில் இந்த முறை அந்த தொகை மேலும் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஏலம் மூலம் கிடைக்கப்பெற்ற தொகையானது ஆலயத்தின் திருப்பணிகள் மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்காக பயன்படுத்தப்பட இருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு உதவுவதற்காகவே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை நீக்கி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
4: 2025 ஜூன் 24 முதல் நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முதலில் நடைபெற்ற பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் கடந்த பிப்ரவரி 23 வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனிடையே கர்நாடகா, பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடுகள் மூலம் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தொடர்ந்து ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். எனினும் இறப்பு, இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தேர்தலில் பாஜக வெற்றி பெற உதவும் நோக்கத்துடன் நடத்தப்படுவதாக திரு கபில் சிபல் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்டின் கோடா மாவட்டத்திலும் பெரும்பாலும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு பாஜக முகவர்கள் முயன்று வருகின்றனர் என வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக திரு கபில் சிபல் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா தொண்டர்களால் படிவம் 7 வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் பெருமளவு தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இதனை மொத்தமாக தாக்கல் செய்யலாம். 50 படிவங்களையோ அல்லது 100 படிவங்களையோ அல்லது 400 படிவங்களையோ கூட கொடுக்கலாம். பேரணிக்க எந்த காரணமும் கூற வேண்டியதில்லை. ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆட்சி நடப்பதால் இந்த முறைகேடு அம்பலமாகியுள்ளது.
4: ஒன்றரை கோடி வாக்காளர்களை கொண்ட டெல்லியில் சுமார் 45 முதல் 47 லட்சம் வரையிலான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் திரு கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இதுபோன்று நாடு முழுவதும் சுமார் 6 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கபில் சிபல் குறிப்பிட்டுள்ளார். எனவே சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் மொத்தமாக வாக்காளர்கள் நீக்கப்படுவதை உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு 3 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்டு சென்றுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அவரது உக்ரைன் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பயணத்தின் போது உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டி விகாவையும் போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கியையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்புகளில் இரு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் பிராந்திய அளவிலான சமீபத்திய முன்னேற்றங்கள், இரு நாடுகளுக்கும் பொதுவான முக்கிய விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச அளவில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று வருவதாக புளும்போக் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது.
5: சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் தொடர்ந்து அமலில் இருப்பதாக சர்வதேச நடுவர் குழு தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலைப்பட்சமாக நிறுத்த முடியாது என்றும் குழு தெரிவித்துள்ளது. ஆனால் நடுவர் குழுவுக்கு இந்த விவகாரத்தில் அதிகாரம் இல்லை என கூறி தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என பாகிஸ்தான் அரசு வரவேற்றுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் நெருக்கமான உறவை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையேயான போரில் சமரசம் ஏற்படுத்தும் முயற்சியிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளுடனான உறவையும் வலுப்படுத்தி வரும் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டுள்ளது. இதனால் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் செல்வாக்கு அதிகரித்து வருவது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக புளும்பர்க் செய்தி சுட்டிக்காட்டியுள்ளது.
0: தொடர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராக பிரிட்டிஷ் குடிமகன் என்று தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் குடிமகன் என்று குற்றம் சாட்டி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளையில் அசோக் பாண்டி மற்றும் ரஜினீஷ் குமார் சிங் ஆகியோர் ரிட்மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ராகுல் காந்தி இங்கிலாந்தைச் சேர்ந்த பேகாக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் முக்கிய பங்குதாரர். எனவே பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த அவர் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கு எதிர்த்து குவா வாரண்ட் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை கோரியிருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சேகர் பி சரப் மற்றும் அவது குமார் சௌத்ரி ஆகியோர் மனுதாரர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கான எந்த ஒரு உறுதியான ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவு பிறப்பித்தார்கள். குளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி எஸ் பாபுவின் வெற்றியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தொகுதியில் பதிவான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது.
6: குளத்தூரில் ஸ்டாலின் போட்ட வழக்கு தள்ளுபடி, தாவேக பாபுவின் வெற்றி உறுதி. சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு அதிரடி பாயிண்ட் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே திருப்பி போட்டிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இரண்டாம் இடம் பிடித்தார். தவேக வேட்பாளர் வி எஸ் பாபு வெற்றி பெற்றார். ஆனா வாக்குப்பதிவுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி 100% விவிபேட்டை எண்ணணும்னும் பாபுவோட வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு ஸ்டாலின் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டாரு. கபில் சிபல் வாதாடியும் கூட ஒரு எம்எல்ஏ வெற்றியை எதிர்த்து தேர்தல் மனு மட்டும்தான் போட முடியும், இந்த மனு விசாரணைக்கே உகந்தது அல்லன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிடுச்சு. குளத்தூர் தொகுதியில 14 மிஷின்களை சரிபார்த்த போவே சர்ச்சையான நிலையில் தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லும்னு தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தலைமை நீதிபதி அமர்வு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருச்சு. இந்த வழக்க விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் மனுவை கூண்டோடு தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இதன் மூலமா குளத்தூர் தவேக எம்எல்ஏ வி எஸ் பாபுவின் வெற்றி முழுமையா உறுதியாகி இருக்கு. தமிழக தேர்தல் வரலாற்றில் இந்த தீர்ப்பு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு.
0: தொடர்ந்து சென்னையில் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் மனுஸ்புத்தி புத்தகத்தை எரித்ததால் பரபரப்பு நிலவியது.
5: சில தினங்களுக்கு முன்பு உத்தராகண்ட் மாநிலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். இதனால் அந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டதாக கூறி அவர் சென்ற பிறகு பொதுக்கூட்டம் நடைபெற்ற மேடையை பாஜக மற்றும் ராம்சேனா என்ற இந்து அமைப்பினர் யாகம் நடத்தியும் கங்கை நீர் கொண்டும் சுத்தம் செய்தனர். இதனை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மனுஸ்மிருதி கொள்கை அடிப்படையில் ஆட்சி நடத்தி வருவதாக கூறி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகம் முன்பு மனுஸ்மிருதி புத்தகத்தை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து RSS அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுகட்டாக கைது செய்தனர். சிதம்பரம், கும்பகோணம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இளைஞர் காங்கிரசார் பாஜகவினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
0: தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சிங்கே ராமச்சந்திரனுக்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்க அமைப்பின் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பலர் தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து இணைந்து வந்தார்கள். அந்த வகையில் கடந்த ஜூலை 23 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவதாக சிங்கே ராமச்சந்திரன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 11 முதலமைச்சர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 3 அவருக்கு அரசு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்க தலைவராக நியமித்து தமிழ்நாடு அரசு நேற்று உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று காங்கிரஸ் கூறுமா என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சவால் விடுத்துள்ளார்.
4: சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் என்று பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல்காந்தியை ஏற்காவிட்டால் தாவேக அமைச்சரவையிலிருந்து வெளியேற நேரிடும் என்று எச்சரித்தார். அடுத்த பிரதமர் திரு விஜய்தான் என்றும் அவரை பிரதமர் நாற்காலியில் திரு ராகுல்காந்தியே அமர வைப்பார் என்றும் கவுண்டம்பாளையம் தொகுதி தாவேக எம்எல்ஏ திருமதி கனிமொழி கூறியது பரபரப்பை அதிகரித்தது. இந்நிலையில் பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தில் திரு விஜய்க்கு திரு ராகுல்காந்தி வாழ்த்து கூற வேண்டும் என திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திரு ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்கும் வரை தமிழக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என காங்கிரஸ் கூறுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
7: முதல்ல இந்த முடிவை எடுக்கும் வரைக்கும் அமைச்சராக இருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் அவங்களுக்கு இருக்குதா? ஒரு நிமிஷம் அந்த சேர்ல இல்லாம அவங்களால இருக்க முடியுமா? சொல்லட்டும் பாப்போம். இந்த அறிவிப்பு உங்களிடம் இருந்து வரும் வரைக்கும் இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லி அமைச்சர்கள் முதல்ல வந்து அந்த அறிக்கை வெளியிட்டு விட்டு வெளியே போகட்டும்.
4: பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தில் தாவேக காங்கிரஸ் இடையே நாளுக்கு நாள் கருத்து மோதல் அதிகரித்து வருகிறது. திரு ராகுல்காந்தியை சீண்டினால் மத்திய பாஜக அரசு தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என எதிர்பார்த்தே விஜய் தரப்பு காங்கிரஸை சீண்டி வருவதாக கூறப்படுகிறது.
0: தொடர்ந்து மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சதீவை மீட்பதே ஒரே தீர்வு என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்துகிறார். கடந்த ஆண்டு அரசு அமைப்புகளுக்கு எதிராக 70,500 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமை ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகளிடம் 70,584 புகார்கள் அளிக்கப்பட்டன. இதில் 2025 டிசம்பர் 31 வரை 64,905 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5,679 புகார்கள் 2025 நிறுதியில் பரிசீலனையில் இருந்தன. இதில் 2002 புகார்கள் 3 மேலாக நிலுவையில் இருந்தன. வங்கிகளின் தலைமை ஊழல் தடுப்பு அதிகாரிகளிடம் அதிகபட்சமாக 9,933 புகார்கள் பெறப்பட்டன. அவற்றில் 9,520 புகார்கள் தீர்க்கப்பட்டுவிட்டன. 413 புகார்கள் நிலுவையில் இருந்தன. தொடர்ந்து துறை தொடர்பாக 9381 புகார்கள் அதிகாரிகளிடம் பெறப்பட்டது. அவற்றில் 8754 புகார்கள் தீர்க்கப்பட்டன. 627 புகார்கள் நிலுவையில் இருந்தன. தலைமை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் விசாரணைகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். புகார்களுக்கு விரைவாக தீர்வு காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அதிகாரிகளிடம் நிலுவையில் உள்ள புகார்கள் குறித்து ஆணையம் அவ்வப்போது ஆய்வு நடத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. தமிழகத்தின் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் -1% குறைந்திருப்பது மாநிலத்தின் வருவாய் இயந்திரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை என்று முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
4: ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வசூல் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வருவாய் மட்டும் குறைந்துள்ளது. கடந்த 2025 ஆகஸ்டில் 10,329 கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் இந்த ஆகஸ்டில் 10,189 கோடியாக குறைந்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் 1%, அதாவது 140 கோடி ரூபாய் சரிந்துள்ளது. ஆனால் இதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் 9% அதிகரித்திருப்பதுடன் உத்தரப்பிரதேசத்தில் 19%, குஜராத்தில் 15% ஜிஎஸ்டி வசூல் உயர்ந்துள்ளது. அண்டை மாநிலங்களான தெலுங்கானாவில் 16%, கர்நாடகத்தில் 13% வசூல் அதிகரித்துள்ளது. இதனை தமது எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா, நம்முடன் போட்டியிடும் முக்கிய மாநிலங்கள் அனைத்தும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்யும் போது தமிழ்நாட்டில் 1% குறைந்திருப்பதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்று பதிவிட்டுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் பற்றாக்குறையாகும் பணத்தை தாவேக அரசு எங்கிருந்து கொண்டுவரப்போகிறது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதற்காக மேலும் கடன் வாங்கப் போகிறார்களா அல்லது வேறு வரிகளை உயர்த்தப் போகிறார்களா என்றும் வினவியுள்ளார். ஜிஎஸ்டி சரிவு கட்டுப்படுத்த முடியாத சரிவாக மாறுவதற்கு முன்பாவது தாவேக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி வரி வசூல் சரிவு தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகத்திற்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்று குறிப்பிட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, இந்த சரிவுக்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதை சரி செய்ய தாவேக அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? அடுத்தடுத்த மாதங்களில் வருவாய் வளர்ச்சியை உறுதி செய்ய அரசு வைத்திருக்கும் திட்டம் என்ன என்ற கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு தெளிவான பதிலும் செயல் திட்டமும் அளிக்குமா என்றும் அவர் வினவியுள்ளார்.
0: தொடர்ந்து முஸ்லிம்களை வெறுப்பவராக வி டி சவர்காரை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சித்தரித்ததாக சவர்காரின் பேரன் சாத்யாகி சவர்கார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். லண்டனில் கடந்த 2023 நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேசிய போது சவர்காரை விமர்சித்திருந்தார். இதையடுத்து ராகுல் காந்திக்கு எதிராக சவர்காரின் பேரன் சத்யாகி சவர்கார் புனே சிறப்பு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் புனே நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் சாத்யாகி சவர்கார் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். அப்போது அவரிடம் ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் மிலித் பவார் லண்டன் நிகழ்ச்சியில் பேசிய போது சவர்காரின் மதிப்பை குறைக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதை துல்லியமாக தெரிவிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு சாத்யாகி சவர்கார் பதிலளிக்கையில் லண்டன் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, சவர்கார் தனது நண்பர்கள் 6 பேருடன் சேர்ந்து முஸ்லீம் இளைஞரை தாக்கியதாகவும் இது பெரும் மகிழ்ச்சி அளித்ததாகவும் புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகள் மூலம் முஸ்லீம்களை அதிகம் வெறுப்பவர் சவர்கார், கூட்டு தாக்குதலில் ஈடுபடுபவர் என்று ராகுல் காந்தி சித்தரித்தார். சவர்கார் முஸ்லீம்களை ஒருபோதும் வெறுத்ததில்லை, அதற்கு பதிலாக தனது எழுத்துக்களில் முஸ்லீம்கள் வளர்ச்சி குறித்து குறிப்பிட்டிருந்தார் என்று தெரிவித்தார். அப்போது ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் மிலிந்த பவார் சத்யாகி சவர்காரின் தாத்தா கோபால் கோட்சே 2004 அளித்த பேட்டி அதன் மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை நீதிமன்றில் தாக்கல் செய்தார். அதில் கோபால் கோட்சி தனது சகோதரர் நாதுராம் கோட்சி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். கோபால் கோட்சி காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட நாதுராம் கோட்சியின் தம்பியாவார். அவர் மீதும் காந்தியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முதல்கட்டமாக சேகரிக்கப்பட்ட வீடுகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 2011 கணக்கெடுப்பை விட 12 மாவட்டங்களில் மக்கள் தொகை குறைந்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணம் கணக்கெடுப்பில் குளறுபடியா, தகவல் இடைவெளியா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவிகள் 10 பேர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
5: கீரனூரில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற அந்த பேருந்தில் ரங்கமாச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் பள்ளி செல்வதற்காக பேருந்தில் ஏறி உள்ளனர். பேருந்து சென்று கொண்டிருந்த போதே தானியங்கி கதவு திறந்து படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த மாணவிகள் 10 பேரும் ஒருவர் மீது ஒருவர் கீழே விழுந்துள்ளனர். மாணவிகள் விழுந்தும் அதனை கவனிக்காமல் பேருந்தை ஓட்டுநர் இயக்கிச் சென்றுள்ளார். கூட்ட நெரிசலில் யாரோ அவசர கால கதவின் பட்டனை அழுத்தியதால் கதவு திறந்து மாணவிகள் தவறி விழுந்ததாக போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பேருந்தின் நடத்துனர் மாணவிகள் கீழே விழுவதை பார்த்து பேருந்தை நிறுத்த சொல்லாததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பேருந்தில் ஏறும்போது மட்டும் நடத்துனர்கள் தொடர்ந்து திட்டுவதாகவும், மற்ற சமூக மாணவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 10 மாணவிகளும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மாணவியின் காலில் பேருந்தின் டயர் ஏறியதில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விசாரணையை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் அர்ஜுனன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக நடத்துனர் மணிகண்டன் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரங்கமாச்சத்திரம் வழியாக செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பழங்குடியின மாணவிகளை புறக்கணித்து தீண்டாமையை கடைபிடிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
8: கீழனூர்லேருந்து புதுக்கோட்டை வர்ற நகர பேருந்தோ இல்லை புதுக்கோட்டையிலேருந்து கீழூர் போகும்போது இந்த ரங்கமாச்சத்திரம் குழந்தைகளை மட்டும் அவங்க பஸ்ஸில் ஏறுறத விரும்பலை. ஏன்னா இதை நாங்கள் ஜூன் மாதமே போயிட்டு டிப்போலையும் பல முறை சொல்லிட்டோம், டிப்போவில் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் கமர்ஷியல் டிவிஎஸ்ல இருக்கிற கமர்ஷியல் ட்ரெயின் நம்ம பேசிட்டோம், சார் இந்த குழந்தைங்களை ஏன் சார் இப்படி உதாசீனப்படுத்துறாங்க உங்கள் டிரைவர் கண்டக்டர்னு, இல்லை நாங்கள் வந்து டைம் கீப்பரை போடுறோம் அப்படின்னு பல சொல்லிட்டாங்க. தவிர்த்து அவங்க அதை பற்றி ஒரு நாள் கூட போட்டதில்லை.
5: பழங்குடியின மாணவிகள் அரசு பேருந்திலிருந்து தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி, கல்வி கற்க செல்லும் பழங்குடியின மாணவிகள் மீது தீண்டாமை கொடுமையை நிகழ்த்துவதா என கண்டனம் தெரிவித்துள்ளார். மனிதநேயமற்ற கொடூர செயல் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தியுள்ளார்.
0: முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுத முடியாமல் போன 2445 தேர்வர்களுக்காக மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள 2 தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தேர்வை 2445 தேர்வர்களால் எழுத முடியவில்லை. அவர்களுக்கு மறுதேர்வு நடத்த தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் முடிவு செய்திருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஏமால்ய பாக்சி, மோகன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் வழக்கறிஞர் ஒருவர் நேற்று முறையிட்டார். அப்போது மறுதேர்வு நடத்துவது என்பது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரானது என்று அவர் வாதிட்டார். இந்த விவகாரத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஆனாலும் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வு விசாரிப்பதால் அந்த அமர்வு முன் மறுதேர்வு குறித்து முறையிடுமாறு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வழக்கறிஞரை அறிவுறுத்தியது. ராணிப்பேட்டை அருகே இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 400,000 ரூபாய் அபராதமும் விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் ஒரு குடும்பத்தில் 200 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது முதல் முறையாக அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் அந்த குடும்பத்தினர் மருத்துவமனையில் இருந்து தேரில் ஊர்வலம் நடத்தி வீட்டுக்கு அந்த பெண் குழந்தையை அழைத்து சென்றார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பரவலால் பகிரப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் பீட் நகரைச் சேர்ந்த தஹிபாலே குடும்பத்தில் கடந்த 4 தலைமுறைகளாக பெண் குழந்தைகளை பிறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அனைத்து தம்பதிக்கும் ஆண் குழந்தை மட்டும் பிறந்து வளர்ந்த நிலையில் தற்போது 200 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இதனால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் செய்த செயல் இணையத்தில் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பீட் நகரில் உள்ள மருத்துவமனையில் குழந்தை பிறந்த நிலையில் தாயும் செய்யும் நலமாக உள்ளார்கள். அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல மருத்துவமனை வாசலிலிருந்து குதிரைகள் அடங்கிய தேரை ஏற்பாடு செய்து அதில் பெண் குழந்தையை அழைத்து சென்றார்கள். வழிநடுகிலும் மலர்களை தூவி அந்த பெண் குழந்தையை விமர்சியாக அந்த குடும்பத்தினர் தங்கள் வீட்டுக்கு வரவேற்றார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பாராட்டப்பட்டு வருகிறது. சமூகத்தில் பெண் குழந்தை பிறப்புக்கு எதிராக பல்வேறு செயல்கள் அரங்கேறி வரும் நிலையில் பெண் குழந்தையை கொண்டாடும் இந்த குடும்பத்தின் செயல் நல்லதொரு விழிப்புணர்வாக அமைந்துள்ளதாக பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து 5.5 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேபாளத்தை சென்றடைந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்துக்கு தொடர்ந்து இந்தியா உதவிக்கரம் நீட்டி வரும் நிலையில் 5.5 டன் நிவாரணப் பொருட்கள் மற்றும் 11 பேர் கொண்ட புதிய மீட்புக் குழுவுடன் இந்திய விமானப்படையின் 5வது விமானம் நேற்று காத்மண்டுவுக்கு சென்றடைந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அறிவித்திருக்கிறார். இந்த விமானத்தில் 5.5 டன் அளவிலான அத்தியாவசிய மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டதோடு அதிநவீன மீட்பு உபகரணங்களுடன் கூடிய மீட்பு படையினரும் சென்றிருக்கிறார்கள். இதன் மூலம் நேபாளத்துக்கு உதவும் வகையில் இதுவரை 68 டன் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சிறப்பு மீட்பு குழுவினரை இந்தியா அனுப்பியுள்ளது. இந்நிலையில் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திலிருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் நிலையத்தில் நேர்ந்த விபத்தில் 24 வயது ஊழியர் ஒருவர் இறந்தார். காரில் எரிபொருள் ரப்பிக் கொண்டிருந்த போது அந்த எரிபொருள் குழாய்

சென்றிருந்தார்கள். குத்தாட்டுக்குளம் என்ற சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளும் சென்று கொண்டிருந்தது. அப்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சமிச்சை எதுவும் காட்டாமல் திடீரென வலது பக்கமாக திரும்பினார். மோட்டார் சைக்கிளை தவிர்க்க பேருந்து ஓட்டுநர் வலதுபுறமாக பேருந்தை சட்டென்று திருப்ப வேண்டிய நிலை பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது. பெட்ரோல் நிலையத்துக்கு அருகில் இருந்த தூணொன்றில் மோதி கவிழ்ந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நூலிலையில் உயிர் தப்பினார். சம்பவத்தை கண்காணிப்பு கமரா பதிவு செய்தது. உள்ளூர்வாசிகளும் மீட்பு பணியாளர்களும் உடனடியாக பேருந்தில் சிக்கிய பயணிகளை வெளியேறுவதற்கு உதவினார்கள். பேருந்து பெட்ரோல் நிலையத்தினுள் மோதியிருந்தால் பெரிய தீச்சம்பவம் ஏற்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஓடுவதற்கென்று ஒரு தகுந்த காலணி கிடையாது, ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. தமது மகள்களின் கல்விக்கு எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் நெடுந்துளைவு ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டார் 47 வயது நம்பிய ராமாபாய் ரான்வீர் என்ற தாயார். வியக்க வைக்கும் இந்த சம்பவம் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. சேலை அணிந்து கொண்டு செருப்புடன் ஓடத் தொடங்கினார் ராமாபாய். வெற்றி பெற்றால் 3000 ரூபாய் பரிசு தொகை. ஆனால் அவரது கண்களில் அது வெறும் பரிசு மட்டுமல்ல, மகள்களின் எதிர்காலம். கல்வி கட்டணத்துக்கு புத்தகங்களுக்கென அந்த தொகை அவரது மகள்களின் கல்வி பாதைக்கு சிறிதளவாவது உதவும் என்ற குறிக்கோளுடன் அந்த தாயார் ஓடினார். அவர் கணவர் இறந்த பிறகு மகள்களை வளர்க்கும் முழு பொறுப்பையும் அந்த தாய் ராமாபாய் ஏற்றுக்கொண்டார். மகள்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதை அவர் தலையாய கடமையாக கருதுகிறார். அவரை விட வயது குறைந்த பல இளம் போட்டியாளர்களும் போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஓட்டப்பந்தயத்துக்கு தாழ்ந்த உடை காலணியை அணிந்திருந்தனர். வழுக்கும் சேறுபடிந்த சாலைகளில் செருப்புடன் ஓடுவது எப்படி? செருப்பை ஒருபுறம் வீசிவிட்டு ஓடினார். வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றி எண்ணத்துடன் முதல் பரிசை அவர் வென்றுவிட்டார். அவர் வெறுங்காலுடன் சாலையில் ஓடும் காட்சி இணையத்தில் பரவலானது. இதுதான் தாய்ப்பாசம் என்று இணையவாசிகள் உருகுகின்றார்கள். ரகுமானின் இசையில் வெளியான பாடல்களை வித்தியாசமான முறையில் வாசித்து வந்த இலங்கை இளைஞர் ஒருவரை ஏ.ஆர். ரகுமான் வீடியோ கோல் மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டிய சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய இசை உலகில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான். அவரது இசைக்காகவே திரைப்படங்களை பார்க்கும் ரசிகர்கள் ஏராளம். இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ள ரகுமான் இசையில் மட்டுமல்லாமல் தனது எளிமையான அணுகுமுறை மற்றும் தன்னடக்கமான குணத்தாலும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். குறிப்பாக சமூக வலைதளங்களில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் இளம் கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் ஏ.ஆர். ரகுமான் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார். திறமை இருந்தும் வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளம் பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கு தனது இசையில் பணியாற்றும் வாய்ப்பையும் தனது குழு நடத்தும் கச்சேரிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் அவர் வழங்கி வருகிறார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் வெளியான பாடல்களை வித்தியாசமான முறையில் வாசித்து வந்த இலங்கை இளைஞர் ஒருவரை ஏ.ஆர். ரகுமான் வீடியோ கோல் மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டியிருக்கிறார். இது தற்போது சமூக வலைதளங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த கிரிஜன் உதயகுமார் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் வெளியான பாடல்களை தண்ணீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி டம்ளர்களை இசைக்கருவியாக பயன்படுத்தி தொடர்ந்து வாசித்து பதிவிட்டு வருகிறார்.

இந்த வித்தியாசமான முறையில் அவர் இசைக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளன. மேலும் தனது வீடியோக்களில் ஏஆர் ரஹ்மானை டெக் செய்யுமாறு தனது ரசிகர்களிடமும் கிரிஜன் கேட்டுக் கொண்டிருந்தார். அவரது வீடியோக்கள் டென்டான நிலையில் பலரும் கமெண்ட் செஷனில் ஏஆர் ரஹ்மானின் சமூக வலைதள பக்கத்தை டெக் செய்து வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் கிரிஜன் உதயகுமாரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு

0: அவரது திறமையை பாராட்டினார். இந்த எதிர்பாராத சந்திப்பை கிரிஞ்சன் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இது நடைபெற்றதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த அளவற்ற அன்புதான், அனைவருக்கும் நன்றி, ரஹ்மான் சாருக்கு நன்றி என்று கிரிஞ்சன் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை தெப்பங்குளம் பகுதியில் உள்ள தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் சிலை முன் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் தமிழறிஞர் ஆறுமுக நாவலர். இவர் கிறிஸ்துக்கு பின் 19ஆம் நூற்றாண்டில் ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழ் இலக்கியங்களையும் சைவ சமய நூல்களையும் பிழையின்றி அச்சிட்டு தமிழ் மொழிக்கும் சைவ சமய வளர்ச்சிக்கும் தொண்டாற்றியவர். இவரின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் மதுரை தெப்பங்குளம் பகுதியில் அனுபானடி செல்லும் சாலை அருகே உள்ள பூங்காவில் மார்பளவு அவரது சிலை அமைக்கப்பட்டது. கடந்த 1981 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற 5வது உலக தமிழர் மாநாட்டில் அப்போதைய தமிழக முதல்வர் MGRஆல் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழறிஞர் ஆறுமுக நாவலரின் சிலை முன் பயனற்ற தள்ளுவண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவரது சிலை மறைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு தெரியாமலே இருக்கிறது. எனவே அந்த தள்ளுவண்டிகளையும் ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஸ்ரீவேலப்பர் தேசியர் திருக்கூட்டத்தின் நிர்வாக அறங்காவலர் செல்லவேலு கூறுகையில், தமிழ் உரநடையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆறுமுக நாவலர் மதுரையில் சைவ சமயத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு பெரும் பங்காற்றியுள்ளார். குறிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றினார். மேலும் மதுரையின் பெருமையையும் சுக்கநாத பெருமானின் 64 திருவிளையாடல்கள் கூறும் திருவிளையாடல் புராணத்தையும் முதல் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார். அது மட்டுமன்றி பரிமேலழகர் உரைநூலை பதிப்பித்தார். கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் வகையில் பிரச்சாரங்கள் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் மதுரையில் உள்ள தமிழறிஞர்களை சந்தித்து சைவ சித்தாந்தம் தமிழ் இலக்கண நூல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அவர். இத்தகைய சிறப்புமிக்க தமிழறிஞரின் நினைவை போற்றும் வகையில் தெப்பங்குளம் பகுதியில் அவரது மார்பளவு சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலையின் முன் அவரையும் அவரது தமிழ் பணியையும் அவமதிப்பது போன்று பயன்படுத்தப்படாத தள்ளுவண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களுக்கும் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே அந்த தள்ளுவண்டிகளை அகற்ற மதுரை மாநகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும். மேலும் அங்குள்ள கடைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் சிலை அருகே கொட்டப்படுகின்றன. இதனால் சுற்றுப்புற தூய்மையும் சிலையின் கண்ணியமும் பாதிக்கப்படுவதோடு சுகாதார கேடும் ஏற்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் சிலையின் அருகே குப்பைகள், இறைச்சி கழிவுகளை கொட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். திருப்பதி கோவில் அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கிலோ தங்கம், 5 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் சிக்கியுள்ளது.
1: திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் மிகவும் பக்தியுடன் வாங்கி செல்வது லட்டு பிரசாதமாகவும், சுவாமி தரிசனத்திற்கு பிறகு இந்த லட்டு பிரசாதத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதற்காக வந்து தேவஸ்தானம் சார்பில் பல லட்சம் லிட்டர் வந்து நெய் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில், இது இந்த நிலையில் கடந்த YSR காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் இருந்தபோது கலப்பட நெய் வாங்கி இந்த லட்டு பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு அரசு இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிபிஐ விசாரணை நடைபெற்றது. இந்த சிபிஐ விசாரணையில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பா ரெட்டியின் உதவியாளரான அப்பண்ணாவிடம் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது ஏழுமலையான் கோயிலில் துணை செயல் அதிகாரியாக உள்ள லோகநாதம் உள்ளிட்ட பலர் வந்து இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக சிபிஐ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் நேற்று நெல்லூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் இருந்து சோதனை உத்தரவை வந்து பெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 20 பேர் கொண்ட குழுவினர் துணை செயல் அதிகாரி லோகநாதனத்தின் வீடு, அவரது மைத்துனர் வீடு, அவரது தம்பி என மொத்தம் 5 இடங்களில் வந்து சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில் 2 கிலோ தங்கம் மற்றும் 6 கிலோ வெள்ளி, 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் தோராய மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிய வந்திருப்பதாகவும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்த லோகநாதம் தற்பொழுது துணை செயல் அதிகாரியாக ஏழுமலையான் கோவிலில் பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும், இந்த சோதனையின் இறுதிக்கட்ட முடிவில் வந்து எவ்வளவு சொத்துக்கள் வந்து சேகரிக்கப்பட்டு அவர் வந்து சொத்து சேர்த்துள்ளார், அவர் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து அறிக்கையாக வெளியிடப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தற்போதைய அறிக்கையில் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் அதனை மீட்டு தரும்படி கூறி சேலம் காவல் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது.
2: சேலம் அழகாபுரத்தை சேர்ந்த ராகினி விஜயராகவன் தம்பதி மற்றும் செண்பக பாண்டி ஆகியோரது ப்ராஃபிட் எவர் டிரேடர்ஸ் மற்றும் வராகி வெல்த் அகாடமி நிதி நிறுவனங்களில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 8000 ரூபாயும் ஓராண்டுக்கு பின்பு 2 லட்சம் ரூபாயும் என்ற ஆசை வார்த்தையை நம்பி பலர் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் ஓரிரு மாதங்கள் மட்டும் பணம் கொடுத்துவிட்டு நிதி நிறுவனம் ஏமாற்றிவிட்டதாக தெரிகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணம் கேட்டு ராகினியின் வீட்டை முற்றுகையிட்டவர்கள் குண்டர்களை வைத்து மிரட்டி விரட்டப்பட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ராகினி, அவரது கணவர் விஜயராகவன், பங்குதாரர் செண்பக பாண்டி மற்றும் ஏஜென்ட் அம்சா ஆகியோர் மீது 4 பிரிவுகளில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் மூவர் தலைமறைவான நிலையில் செண்பக பாண்டியை மட்டும் மதுரையில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் லட்சக்கணக்கில் பணம் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட பெண்கள் 50-க்கும் மேற்பட்டோர் பணத்தை மீட்டு தருமாறு சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
3: இளம்பிள்ளை, நாமக்கல், ராசிபுரம் அது மாதிரி இருக்க ஒரு சுற்றுவட்டார தொடர்ந்தீங்களே, இதே அந்த சேனல் பட்டமாக வச்சு பணத்தை அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணி
4: எப்படி அறிமுகமானாங்க?
3: இவங்க வந்து என்னன்னா சேனல் போய் மேடத்துக்கு கீழே சேனல் பட்டம்னு ஒரு 4-5, 7-8 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து இது மாதிரி வந்து அமௌண்ட் இவ்வளோ கிடைக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துடும், உங்களோட தேவைகள்லாம் வந்து பூர்த்தி ஆயிரும்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இது பண்ணாங்க.
4: நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க?
3: நான் ஒரு 7 லாக் பண்ணியிருக்கேங்க சார்.
4: இன்னும்
3: வரல, 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு.
5: ப்ராஃபிட் அவர் ட்ரேடர்ஸ் கம்பெனிங்க சார். நாங்கள் வந்து இவங்க கூட அறிமுகமானது எப்படின்னா பிஎன்ஏ மூலியமாக அறிமுகமானோம். 14 லட்சம் போட்டிருக்கோம், 4 முறை தான் வாங்கியிருக்கிறோம். 8% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் இப்போ சீட்டு போட்டு சீட்டை எடுத்து கொடுத்துட்டோம். எங்கள் டாக்குமெண்ட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. எங்களை சீட்டுக்காரங்களும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம்
2: இந்த நிறுவனத்தில் 50 லட்சம், 1 கோடி ரூபாய் என பலர் பெரிய அளவில் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர். 800 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டை பெற்றுக்கொண்டு மோசடி செய்து தலைமறைவாக உள்ள ராகினி மற்றும் அவருடைய கணவர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
0: இனி சென்னையில் ஆபிடத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2320 ரூபாய் உயர்ந்து 1,13,920 ரூபாவுக்கும் கிராமுக்கு 290 ரூபாய் உயர்ந்து 14,240 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.

0: மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ குடியரசில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் எபோலா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000 தற்போது கடந்துவிட்டது. அரசு தரவுகளின்படி கடந்த மே மாதம் மத்தியில் பரவத் தொடங்கிய இந்த தொற்றால் இதுவரை 6186 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் 3007 பேர் உயிரிழந்தார்கள். கொங்கோவில் தற்போது பரவி வரும் புண்டிபுக்கியோ வகை எபோலா தீ நுண்மிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சையோ தடுப்பூசியோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் எபோலாவுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் ஏவோ தடுப்பூசி இந்த தீ நுண்மிக்கு எதிராகவும் ஓரளவு பாதுகாப்பை அளிக்கக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு தனது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறது. அதன்படி சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. நோய் பரவல் உச்சத்தில் இருக்கும் இத்தகைய சூழலில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகளுக்கும் தொற்று வேகமாக பரவக்கூடும் என்ற அச்சம் அங்கு தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கோர்முஸ் நீரிணைக்கு தமது பெயரை சூட்டுவதற்கு யோசனை முன்வைத்திருக்கிறார். அந்த நீரிணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை டிரம்ப் ஸ்ட்ரெட் என்று பெயர் மாற்றலாமா என்று அவர் சமூக ஊடகத்தில் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். வெள்ள மாளிகையும் அந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து டிரம்ப் நீரிணை என்று குறிக்கப்பட்ட வளைகுடா வரைபடத்தை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளது.
1: ஹோர்முஸ் நீரிணையின் பெயரை டிரம்ப் நீரிணை என மாற்றுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தனது ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தற்போது அமெரிக்காவின் வசம் இருப்பதால் அதன் பெயரும் மாற்றப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் உள்ள கடல் கண்ணிவெடிகளை அமெரிக்க ராணுவம் அகற்றி ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் அங்கு கடற்போக்குவரத்து இன்னும் வலுமிக்கு திரும்பவில்லை. டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் பல்வேறு இடங்கள் மற்றும் கட்டிடங்களின் பெயர்களை மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். அவற்றில் வட அமெரிக்காவின் 5 பெரிய ஏரிகளில் ஒன்றான லேக் ஒன்டாரியோவின் பெயரை லேக் அமெரிக்கா எனவும் கல்ஃப் ஆப் மெக்சிகோவின் பெயரை கல்ஃப் ஆப் அமெரிக்கா எனவும் மாற்றியமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புளோரிடாவில் உள்ள பாம் பீச் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெயர் டிரம்ப் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என மாற்றப்பட்டதுடன் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி நினைவாக அமைக்கப்பட்ட கெனடி சென்டரின் பெயரிலும் டிரம்ப் தனது பெயரை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளார். இதேபோல ஈரானுக்கு எதிராக தற்போது முன்னெடுக்கப்படும் புதிய ராணுவ நடவடிக்கை 3 காலம் நீடிக்கும் என தான் எதிர்பார்க்கவில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஈரானுக்கு எதிரான ஆரம்பகட்ட ராணுவ நடவடிக்கை அதிகபட்சம் 6 வாரங்கள் வரை நீடிக்கும் என டிரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் தற்போது மோதல்கள் ஆரம்பித்து 6 மாதங்களுக்கும் அதிகமான காலம் கடந்துவிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்த வாரம் ஈரானுடன் 3 மோதல்கள் ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக இஸ்ரேல் கவலைப்பட தேவையில்லை எனவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நான் தான் என்பதால் இதை நானே தீர்த்துக் கொள்வேன் என இஸ்ரேலிய ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய தொலைபேசி நேர்காணலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: இதனிடத்தில் ஈரானுடனான போர் 6 மாதங்களாக தொடர் நிலையில் டிரம்ப் இந்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். 2025 ஆண்டு அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற முதல் நாளிலே மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று அதிபர் டிரம்ப் மறுபெயரிட்டார். மெக்சிகோவும் கனடாவும் அந்த மாற்றங்களை ஏற்கவில்லை. மேலும் வட அமெரிக்காவின் மிக உயரமான தெனாலி சிகரத்தின் பெயரை மவுண்ட் மெக்கின்சி என்று அதன் முந்தைய பெயருக்கு மாற்றியிருக்கின்றார். கனடாவையும் அமெரிக்காவையும் பிரிக்கின்ற பகுதிக்கும் தற்போது அவர் பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்நேரத்தில் அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் தீவிர மோதல் வெடித்ததால் அங்கு போர்ப்பதற்றம் தொடர்கின்றது.
2: ராணுவ சொத்துக்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் கட்டமைப்புகளை மட்டுமே குறிவைத்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் கூறியுள்ளது. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் கண்ணிவெடி வைக்கும் திறன்கள் குறித்தும் கவனம் செலுத்தியதாக தெரிவித்துள்ளது. எனவே ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள சிரிக் பகுதியில் திருமண நிகழ்வில் நடந்த தாக்குதலின் போது என்ன நடந்தது என்பது குறித்து நேரடியான தகவல்கள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் பொதுமக்கள் சார்ந்த பிற இடங்களும் குறிவைக்கப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீன் தீவன தொழிற்சாலையும் சிவில் விமான நிலையமும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வார இறுதியில் நடந்த இந்த மோதலானது 1 இடைவெளிக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த தீவிரமான மோதலாக தெரிகிறது.
0: தொடர்ந்து நேபாளம் திபெத் எல்லையில் நேர்ந்த பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1127 கடந்துவிட்டது. சுமார் 4900 பேரை இன்னமும் காணவில்லை. திபெத்தில் 16 பேர் இறந்தார்கள். சுமார் 540 பேரை காணவில்லை என்று சீனா தெரிவிக்கிறது. வெள்ளம் ஏற்பட்டு ஒரு வாரமாகிறது. காணாமல் போன அன்புக்குரியவர்கள் உயிருடன் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை அங்கு குறைந்து வருகிறது. நேபாளத்தில் சில குடும்பங்கள் காணாமல் போனவர்களின் ஆத்மா அமைதியடைய இறுதி சடங்குகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதுவரை 1000 அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் மீட்பு பணியாளர்கள் இன்னமும் நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை. நீர்மின் சுரங்கங்களில் உயிரிழந்த போரை மீட்கும் பணியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.
3: ஜோ பாடிஸ் டீகம்போஸ் ஹோ ரஹி ஹே உஸ்கி ஸ்மெல் யஹான் பர் இத்னி ஜியாதா ஹே கி யஹான் பர் பார் பார் ஃபெனாயில் சிட்கா.
4: இங்கு உடல்கள் அழுகிக் கொண்டிருப்பதால் ஏற்படும் துர்நாற்றம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த நாற்றத்தை குறைப்பதற்காக இங்கு மீண்டும் மீண்டும் பினாயில் தெளிக்கப்படுகிறது. ஆனால் அதுவும் இங்கு வேறொரு விதமான துர்நாற்றத்தை உருவாக்குகிறது. அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து உடல்கள் கொண்டு வரப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்படுகின்றன. பின்னர் அந்த வாகனங்கள் இங்கிருந்து அடுத்த இடத்திற்கு செல்கின்றன. அங்குதான் இந்த உடல்கள் அப்புறம் இன்னொரு வாகனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் இப்போது வந்தடைந்த வாகனம் அதுதான். நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பு 3வது வாகனமும் 4வது வாகனமும் சென்றதாக மக்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து இங்கிருந்து வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. இது மருத்துவமனை அல்ல, இது சவக்கிடங்கும் அல்ல, இது வேறொரு அரசு துறையின் அலுவலகம். இங்குதான் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறிய நகரமான சித்வான் பேரிடர் நேரடியாக தாக்காத நிலையிலும் நூற்றுக்கணக்கான உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டதால் எந்த அளவுக்கு இந்த பேரிடரால் திணறி போயிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இது நேபாளத்தின் சித்வான் மாவட்டம். August 26 என்று ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக திங்கட்கிழமை காலை நிலவரப்படி நேபாளத்தில் சுமார் 900 பேர் உயிரிழந்ததாக அரசு உறுதி செய்திருந்தது. இதில் சித்வான் வழியாக ஓடும் ஆற்றில் மட்டும் சுமார் 300 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேபாளத்தின் வேறு எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உடல்கள் மீட்கப்படவில்லை. ஒருவேளை இதுதான் மக்களை இங்கு வரவழைத்திருக்கலாம். இந்த அறைக்குள் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ பதிவு செய்யவோ அனுமதி இல்லை. ஆனால் தங்களுடைய உறவினர்களை தேடி வரும் மக்களை யாரும் தடுக்கவில்லை. இது சித்வானில் உள்ள ஒரு தகவல் மையம். அடையாளம் தெரியாத உடல்களின் காட்சிகள் இங்கு திரையில் காட்டப்படுகின்றன. உறவினர்கள் அவற்றை பார்த்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அடையாளம் காண்பதற்காக இது செய்யப்படுகிறது. நான் என்னுடைய கேமராவை வெளியிலேயே வைத்துவிட்டு உள்ளே சென்றேன். அங்கிருந்த காட்சிகளை நீண்ட நேரம் திரையில் பார்ப்பது கூட சாத்தியமாக இல்லை. அப்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. காணாமல் போன தங்களுடைய உறவினர்களை தேடி தேடி ஒருவர் இங்கு வந்து இறுதியில் அவர்களை இப்படிப்பட்ட நிலையில் அடையாளம் காண வேண்டியிருந்தால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும்.
5: என் சகோதரர் ஒருவரை காணவில்லை. அதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். சித்வான் மற்றும் தாத்திங் மாவட்டத்தில் உள்ள கல்சியில் அடையாளம் தெரியாத உடல்கள் கிடைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவரை இங்கு கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான் வந்தோம். ஆனால் இப்போது நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் பார்த்த காட்சிகளில் எங்களுடைய அண்ணனை அடையாளம் காண முடியவில்லை. ஒருவேளை அவை வேறு யாருடைய உடல்களாக இருக்கலாம். எங்கள் அண்ணனுடையது இல்லை.
4: இதுவரை இங்கு வெறும் 10 உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. இங்கு ஒரு ஆலோசனை மையத்தையும் நாங்கள் பார்த்தோம்.
6: உறுப்பினர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் உடல்களை பார்க்கவோ அல்லது அடையாளம் காணவோ இங்கு வரும்போது அந்த காட்சிகளை பார்த்த பிறகு அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். நாங்கள் அவர்களுடன் ஒரு அருகிலோ அல்லது வெளியிலோ அமர்ந்து பேசுகிறோம். அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறோம். அவர்களின் மனநிலையை சற்றே தேற்ற முயற்சிக்கிறோம். ஆரம்பத்தில் அவர்கள் இங்கு வரும்போது கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கடந்த 4 அல்லது 5 நாட்களாக சரியாக எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். அதனால் உடல் அளவில் மிகவும் பலவீனமாகி விடுகிறார்கள். தொடர்ந்து அழுது கொண்டே கேள்விகளை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த நிலையில் பார்க்கும் போது இயல்பாகவே நாங்களும் உணர்ச்சி வசப்படுகிறோம்.
4: இன்றும் சித்வானில் 10 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கு 4 வெவ்வேறு இடங்களில் உடல்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இடம் போதவில்லை.
7: எங்களிடம் போதுமான எண்ணிக்கையில் உடல்களை பாதுகாக்கும் குளிர்சாதன வசதிகள் இல்லை. நாங்கள் இக்கட்டான சூழலில் உள்ளோம். இது எங்களுடைய விருப்பம் அல்ல. சூழ்நிலையின் கட்டாயம், வசதிகள் இல்லாத காரணத்தால் தற்காலிகமாக உடல்களை புதைப்பது என்ற கடைசி வழியை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் உண்மையிலேயே மிகவும் உதவியற்றவர்களாகவும் இயலாமையுடனும் இருக்கிறோம்.
4: சித்வானின் நகர்ப்புற பகுதிகளிலிருந்து தொலைவில் தேவ்காட் காட்டு பகுதியில் உடல்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்து வருகிறது. உண்மையான இடம், அதாவது உடல்களை கொண்டு வந்து வைக்கப்பட உள்ள பகுதிக்கு செல்ல எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் நிர்வாகம் திட்டமிட்டு வந்த இடம் இதுதான். அதன் பிறகு இந்த இடத்திற்கான திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அந்த மாற்று இடம் குறித்து ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அது புதைக்கப்படும் இடம் என்று அழைக்க விரும்பவில்லை என்று நிர்வாகம் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு உடலிலிருந்தும் DNA மாதிரிகள் பாதுகாக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு அடையாள எண் வழங்கப்பட்டு அது பதிவு செய்யப்படும். பின்னர் உடல்கள் இங்கு புதைக்கப்படும். எதிர்காலத்தில் DNA பொருத்தம் கண்டறியப்பட்டு ஏதேனும் ஒரு உறவினர் அந்த உடலை உரிமை கோர விரும்பினால் அந்த இடத்திற்கு வந்து உடலை அடையாளம் காண முடியும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. உடல்களை இங்கு மாற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேரழிவின் மையப்பகுதி சித்வான் இல்லை என்றாலும் இந்த பேரிடரின் பாதிப்பிலிருந்து அது தப்பவில்லை.
1: முந்தா நாள் எனக்கு ஒரு தோழியிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் தன் கணவரின் உடலை அடையாளம் காட்டும்படி என்னிடம் கேட்டார். மற்றொரு தோழி ஒரு உறவினரை அடையாளம் காண இங்கு வருவதாக கூறினார். எங்கு பார்த்தாலும் இவ்வளவு துயரம் நிறைந்திருக்கிறது. இந்த மக்களை நேருக்கு நேர் சந்திப்பதே எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த சம்பவம் எங்கள் அனைவரையும் உள்ளுக்குள் உலுக்கிவிட்டது. ஆனால் எங்கள் பகுதி மக்கள் தங்களால் முடிந்த எல்லா வழிகளிலும் உதவி செய்து வருகிறார்கள். ஆற்றல் உடல்களை கண்டுபிடித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பவர்களிலிருந்து உடல்களை கரைக்கு கொண்டு வர உதவுபவர்கள் வரை அனைவரும் உதவி செய்கிறார்கள். இங்கு வரும் உறவினர்களுக்கு இலவசமாக உணவும் தங்குமிடமும் வழங்குபவர்களும் இருக்கிறார்கள். இந்த துயரமான நேரத்தில் தங்களால் எப்படி உதவ முடியும் என்பதையே ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை எங்களுக்குள் எந்த ரத்த உறவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நேபாள குடிமகன் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறோம்.
0: தொடர்ந்து, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ள பேரிடரால் 1000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அரசு உறுதி செய்திருக்கின்ற நிலையில் சித்வான் வழியாக ஓடும் ஆற்றில் மட்டும் கடந்த திங்களன்று நிலவரப்படி சுமார் 300 உடல்கள் மீட்கப்பட்டன. அங்கு உடல்களை பாதுகாக்க போதுமான குளிர்சாதன வசதிகள் இல்லாததால் அரசு அலுவலகத்தில் உடல்கள் வைக்கப்பட்டு துர்நாற்றத்தை தடுக்க பினாயில் தெளிக்கப்படுகிறது. உறவினர்கள் திரையில் காட்சிகளை பார்த்து உடல்களை அடையாளம் காண முயற்சி செய்து வருகிறார்கள். இதுவரை 10 உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நிலையில் உடல்களை புதைக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. எதிர்காலத்தில் உறவினர்கள் உரிமை கோரும் வகையில் ஒவ்வொரு உடலின் DNA மாதிரியும் பாதுகாக்கப்பட்டு அடையாள எண் வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளூர் மக்கள் உதவி வருகிறார்கள்.
2: பத்ராவதி நகரில் இப்போது எஞ்சியிருப்பது சேரும் வண்டலும் மட்டுமே. மக்களின் வாழ்க்கை தடயங்கள் மட்டுமே எஞ்சி உள்ளன. சந்தை, பள்ளி மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்விடமாக இருந்த இடம் இது. வெள்ளம் ஏற்படுத்திய பேரழிவை பாருங்கள். கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்த நகரமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பலருக்கு தப்பிக்க கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆற்றுக்கு மிக அருகில் இருந்திருக்கிறது. உயரமான இடத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த பிரதீக்ஷா தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு எச்சரிக்க முயன்றார்.
8: என் மாமியார் வெள்ளத்திலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் வெள்ளம் அவரை அடித்து சென்று விட்டது. இன்னும் அவருடைய உடல் கிடைக்கவில்லை. அவர் என்னுடைய கணவரின் கையில் இருந்து நழுவி சென்று விட்டார்.
2: இந்த பகுதி ஆற்றங்கரையை ஒட்டி இருப்பதால் வெள்ளத்தால் மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்திருக்கும். இங்கு வசித்தவர்களிடம் பேசிய போது முன்பு இருந்த நிலைக்கும் இப்போது காணப்படும் நிலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றனர். மேலும் இங்கு மூக்கை துளைக்கும் அளவுக்கு அழுகிய நாற்றம் வீசுகிறது. பள்ளி பேருந்து ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து கிடக்கிறது. அதன் உள்ளே ஒரு பையும் கிடக்கிறது. இதை உங்கள் வீடாகவும் இந்த வெள்ளத்திலிருந்து நீங்கள் உயிர் பிழைத்ததாகவும் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்திருக்கலாம். திரும்பி வந்து பார்க்கும்போது உங்கள் வீடு இருந்த இடம் இப்படி காட்சியளிக்கலாம். அப்படியானால் உங்கள் வீடு அங்கே இருந்ததா? அந்த பேருந்துக்கு கீழே உள்ள இடத்திலா? அது தில்பகதூரின் வீடு. அவர் தினமும் இங்கு அமர்ந்து தனது வீட்டில் எஞ்சியிருக்கும் அந்த சிறிய பகுதியையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். தனது மனைவியின் உடல் இன்னும் அங்கேயே இருப்பதாக அவர் கூறுகிறார்.
9: எனக்கு உதவ இதுவரை யாருமே வரவில்லை. நான் இங்கேயே காத்துக் கொண்டிருக்கிறேன். மீட்பு குழுவினர் சற்று தொலைவில் உள்ள சாலையில் இருந்து ஒரு உடலை மீட்டனர். நான் அவர்களிடம் உதவி கேட்டேன். இங்கு வருவதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் இதுவரை வரவில்லை.
2: வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது பெரும் சவாலாக உள்ளது. நூற்றுக்கணக்கான உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. சிக்மோன் பகுதியில் டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் யாரேனும் பின்னர் வந்து கூறினால் அடையாளம் காணும் வகையில் காவல்துறையினர் அந்த இடங்களில் அடையாள குறிகளை விட்டு செல்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் சந்தித்துள்ள இழப்பின் தீவிரத்தை இப்போது உணர தொடங்கியுள்ளனர். நேபாளம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு பேரிடரின் உண்மையான அளவை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன.
0: கேரோங் துறைமுகம் வழி நேபாளத்துக்கு செல்லும் ஒரே சாலையை சீனா மீண்டும் முழுமையாக திறந்துள்ளது. கனகர யந்திரங்கள் அந்த பகுதியை சென்றடைய அது உதவும். சென்ற வாரம் நேபாளம் திபெத் எல்லையை தாங்கிய பெருவெள்ளத்தில் அந்த G216 தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்தது. சாலையின் பல பகுதிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அந்த சாலையை மீண்டும் கட்டி முடிக்க மீட்பு குழுவினர் பாடுபட்டார்கள். சாலை திறக்கப்படுவதற்கு முன்பு மீட்பு பணியாளர்களுக்கு முக்கிய கருவிகளும் பொருட்களும் ஆகாயம் வழி கீழே போடப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெய்த மழை சவாலான நிலப்பரப்பால் மீட்பு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் தொடர்ந்து அங்கு நிலவுவதாக சீன அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கெரோங் துறைமுகம் அமைந்திருந்த இடத்தில் பல கனரக இயந்திரங்கள் சென்றடைந்துள்ளன. காணாமல் போனவர்களை தேடுவதற்கான மீட்பு பணி தீவிரமாக அங்கு நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு அதிக அளவில் பசுமை குடில் வாயுவை வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியாவிடம் நேபாளம் இழப்பீடு கோரியிருக்கிறது.
10: நேபாளம் திபெத் எல்லை அருகே கடந்த மாதம் 26ஆம் தேதி ராட்சத பனிப்பாறை 5200 அடி உயரத்தில் இருந்து சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பல கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களை இருந்த தடம் தெரியாமல் அழித்துவிட்டது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 1203 பேர் உயிரிழந்திருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. காணாமல் போன 4500 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தின் 11 நீர்மின் திட்ட பகுதிகளில் சுமார் 1000 தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சுரங்கத்தில் ஆக்சிஜன், உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதால் நவீன கருவிகளின் உதவியுடன் மீட்பு பணி இரவு பகலாக நடைபெற்று வருவதாக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா தெரிவித்தார். ரசுவா, நுவாகோ, தாடிங் ஆகிய 3 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றாலும் இந்த துயர சம்பவத்திற்கு எதிராக உறுதியுடனும் தைரியத்துடனும் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இந்தியா உடனடியாக மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் திரு மோடிக்கு நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாளத்தின் பேரழிவுக்கு பசுமை குடில் வாயுக்களை அதிகம் வெளியிடும் இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அந்நாட்டு வெளியுறவு துறை அமைச்சர் ஷிசிர் கானல் இதற்காக 3 நாடுகளும் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு இழப்பீடு பெறும் நடைமுறைக்காக ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் குரல் எழுப்புவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இமயமலை பனிப்பாறைகள் மறைந்துவிட்டால் தெற்காசியாவில் வாழும் 200 கோடிக்கும் அதிகமான மக்களின் குடிநீர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உலகிலேயே அதிக அளவு பசுமை குடில் வாயுக்களை வெளியிடும் நாடுகள் பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் அமெரிக்காவும் 3வது இடத்தில் இந்தியாவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து தென்கிழக்கு ஆசியாவில் கடுமையான புயமூட்டம் ஏற்படும் அபாயம் ஆக அதிகமாக இருப்பதாக ஆசியான் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் கலிமந்தான் பகுதியில் எரியும் காட்டுத்தீயிலிருந்து எழும் புகை அண்டை நாடுகளுக்கு பரவுகிறது. கலிமந்தானுக்கு அருகில் இருக்கும் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் சில இடங்களில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு அபாயகரமான அளவான 300 புள்ளிகளை தாண்டிவிட்டது. சரவாக் மாநில தலைநகர் கூச்சிங்கில் அது 400 கடந்தது. சரவாக் முழுவதும் 2.5 மில்லியனுக்கு அதிகமானோர் காற்று தூய்மைக்கேட்டால் பாதிப்படைந்துள்ளார்கள். மலேசியாவின் சபா மாநிலத்திலும் சிலாங்கூர் மாநிலத்திலும் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைவதால் நாட்டில் ஆஸ்துமா, கண் அழற்சி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மலேசிய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. தென்கொரியாவில் காவல்துறை அதிகாரியொருவர் கூடுதல் வேலையை தவிர்க்க காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைகளை நடத்தாமல் இருந்ததை தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். பிரபல சுற்றுலா தீவான ஜிஷியில் காணாமல் போனவர்கள் பற்றிய விவகாரத்தை அவர் முறையாக கையாள தவறியதும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரிடம் பொய் சொன்னதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பூ என்று அழைக்கப்படும் அந்த காவல்துறை அதிகாரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அண்மைய வாரங்களில் ஜெய் ஜெய் தீவில் சோதனை நடத்தி 4 சடலங்களை மீட்டது அதிகாரிப்பு. மேலும் சுமார் 25 காணாமல் போனவர்களின் விவகாரத்தை முறையாக விசாரிக்க தவறியிருக்கலாம் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. தவறளித்த அதிகாரியின் நடத்தை தொடர்பில் பொதுமக்களிடையே கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. காவல்துறையை சீர்திருத்த தென்கொரிய அதிபர் லீ ஜெமிங் உறுதி தெரிவித்திருக்கிறார். கிணற்று நீரை கலங்கடிக்கும் மீன்களைப் போல ஒரு சிலரால் ஒட்டுமொத்த காவல்துறையின் நட்பெயரம் கெடுவது வருந்தத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார். எகிப்தின் சினாய் தீபகற்ப பகுதியில் பயணிகள் பேருந்து நேற்று பத்துக்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்தார்கள், 28 பேர் படுகாயமடைந்தார்கள். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இருந்து ஜோர்டான் தலைநகர் அமான் நோக்கி சென்ற இந்த பேருந்து தெற்கு சினாய் மாகாணத்தின் சுற்றுலா தலங்களான தஹாப் மற்றும் நுவபே நகரங்களை இணைக்கும் சாலையில் விபத்துக்குள்ளானது. பேருந்தின் டயர் வெடித்து விபத்துக்கு காரணமாக இருந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் ஜோர்டான் நாட்டைச் சேர்ந்த சிலரும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார். அமெரிக்கா ஒப்புதல் வழங்கினால் காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியேற்ற தயார் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்கள் நேற்று நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் காட்ஸ் இறுதியில் இந்த இடப்பெயர்வு இல்லாமல் காசாவுக்கு உண்மையான தீர்வு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். பாலஸ்தீனர்களை வெளியேற்ற கடல் வழியாகவோ வான்வழியாகவோ அல்லது சாத்தியமான அனைத்து வழிகள் மூலமாகவோ வெளியேற்ற இஸ்ரேலிய அரசு திட்டமிட்ட தயாராக இருக்கிறது. காசாவை விட்டு வெளியேறவே 80% பாலஸ்தீனர்கள் விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களை வெளியேற விடாமல் ஹமாஸ் படைகள் தடுக்கின்றதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக காசா பகுதியில் உள்ள 20 லட்சம் பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இதே நேரத்தில் காசா பகுதியிலும் மேற்கு கரையிலும் பலவந்தமாக இஸ்ரேலியர்கள் அங்கு குடியேறி பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் வன்முறைகளையும் இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள்.
2: சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு இளைஞர், தீவைப்பு சம்பவங்கள், சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு கழுதை, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் யூத குடியேற்றவாசிகளால் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அவற்றுக்கு பின்னால் பாலத்தீனர்களுக்கு எதிரான பரந்த அளவிலான வன்முறை உள்ளது. செய்திகளில் இடம்பெறாத, சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களால் புகார் அளிக்கப்படாத தினசரி ஊடுருவல்கள் மற்றும் மிரட்டல்கள் உட்பட கடந்த வாரத்தில் மட்டும் 60 மேற்பட்ட சம்பவங்களை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம். கடந்த சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளியான சயித் அல் அமூர் தனது ஊன்றுகோள்களில் ஒன்றை எடுப்பதற்காக கீழே குனிந்தபோது குடியேற்றவாசி ஒருவர் இரும்பு கம்பியால் அவரை தாக்கியுள்ளார். தாக்குதல் நடத்தியவர் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிகிறார். அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு தனது வீட்டுக்கு அருகே குடியேற்ற பகுதியைச் சேர்ந்த பாதுகாப்பு பணியாளர் ஒருவரால் சூடப்பட்டதில் தனது காலை இழந்த சயித் குடியேற்றவாசிகள் தொடர்ந்து தங்களை துன்புறுத்துவதாக கூறுகிறார்.
11: நான் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். நான் மட்டுமல்ல, இங்குள்ள அனைவருமே குறிவைக்கப்படுகிறார்கள். நான் வெளியேறிவிட்டால் அவர்கள் இந்த தெருவில் வசிக்கும் என் அண்டை வீட்டாரை குறிவைப்பார்கள். பிறகு அடுத்தவரை அதற்கடுத்தவரை என தொடர்ந்து துரத்துவார்கள். இப்பகுதிகளில் உள்ள அனைவரையும் அகற்றிவிட்டு அவர்களுக்கு பதிலாக ஜியோனிஸ்டுகளை குடியேற்றும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள்.
2: ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்று ஆயுதம் ஏந்தியிருந்த சிலரையும் உள்ளடக்கிய யூத குடியேறிகளின் ஒரு பெரிய குழு பாலத்தீன கிராமமான சயிர் வழியாக சென்றது. அவர்கள் 17 கரீம் ஷலால் தேவின் வீட்டை கடந்து சென்றனர். அந்த குழுவில் இருந்த ஒருவர் 2 துப்பாக்கியால் சுட்டதில் அங்கிருந்த தூண் அருகே நின்று குடியேற்றவாசிகளை படம் பிடித்துக் கொண்டிருந்த கரீம் கொல்லப்பட்டதாக அவரது தந்தை கூறினார். பாலத்தீனர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டதாக தகவல்கள் கிடைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது.
8: என்னால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ளவோ அல்லது விடை கொடுக்கவோ முடியவில்லை. கரீமின் இழப்பால் என் இதயம் நொறுங்கி போனது. அவருடன் இன்னும் ஒரு நாளாவது செலவிட முடியாதா என்று ஏங்குகிறேன்.
2: அருகில் உள்ள குடியேற்ற பகுதிகள் குறித்த ஒவ்வொரு நினைவூட்டலும் இப்போது அந்த குடும்பத்திற்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. முந்தைய இரவு அவர்கள் எங்கள் மீது தேடு விளக்கை ஒளிரவிட்டனர் என்றும், அது நாங்கள் உங்கள் மகனை கொன்றுவிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்வது போல இருந்தது என்றும் கரீமின் தந்தை என்னிடம் கூறினார். மேற்கு கரையில் சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமானவை என கருதப்படும் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் விரிவடைந்து வருகின்றன. அதேவேளையில் குடியேற்றவாசிகளின் தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இத்தகைய சம்பவங்களில் வெகு சிலரே தண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது.
12: There are Jews who have...
13: யூதர்களில் சிலர் மீது காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 7.5 லட்சம் பேரில் அதிகபட்சமாக 300 அல்லது 400 இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கலாம்.
2: கடந்த வாரம் இஸ்ரேலின் ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள குடியேற்றவாசிகளில் ஒருவர் மேற்கு கரையின் ஒரு கிராமத்தில் உள்ள நினைவு சின்னம் ஒன்றை தானே சேதப்படுத்தி அதை படம் பிடித்தார். அந்த நினைவு சின்னம் பயங்கரவாதிகளை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். மேலும் கழுதை ஒன்றை தங்கள் வாகனத்தில் கட்டிய யூத குடியேற்றவாசிகள் அது இறக்கும் வரை இழுத்துச் சென்று கொடூரமாக சித்திரவதை செய்வதை படம் பிடித்துள்ளனர். இஸ்ரேலியர்களையே அதிர்ச்சியடை செய்த இந்த கொடூரமான வன்முறை சம்பவம் அங்குள்ள பல பாலத்தீனர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர்.
0: தொடர்ந்து ரஷ்ய வான்வெளியை விமான நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் செலஸ்கி நேற்று தெரிவித்தார்.
14: இன்று ரஷ்ய வான்வெளியை பயன்படுத்தும் ஒவ்வொரு விமான நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனத்திற்கும் முக்கிய ரஷ்ய விமான நிலையங்களை இன்னும் பயன்படுத்தும் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம். ரஷ்ய வான்வெளி முற்றிலும் ஆபத்தானதாக மாறி வருகிறது.
0: இது நேரத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் தொடர் தாக்குதல்களை நடத்தி தங்களை பேச்சுவார்த்தைக்கு வரச் செய்வதற்கான திட்டமிடலில் ஈடுபட்டு வருவதாக ரஷ்ய அதிபர் குறிப்பிடுகிறார்.
15: இது அரசே பயங்கரவாதத்தில் ஈடுபடும் குற்றச்சாட்டு. நம்மை மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நேரடி சந்திப்புகளை மேற்கொள்ளவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் யாரும் பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை.
0: தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 2022 தொடங்கிய போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து வரும் நிலையில் இருதரப்பும் தங்கள் எதிரிகளின் முக்கிய கட்டமைப்பு மற்றும் குடியிருப்பு பகுதிகளின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக உக்ரைன் தலைநகர் மற்றும் முக்கிய நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகினார்கள். உக்ரைனின் முக்கிய கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி அபாயகரமான பகுதிகளில் உள்ள மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவரும் பலியாகியதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. எனவே ரஷ்ய வான்வெளியை விமான நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்று செலஸ்கி தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
12: Many Western airlines, as we know, no longer fly.
11: நமக்கு தெரிந்தவரை பல மேற்கத்திய விமான நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு அல்லது அதன் வழியாகவோ விமானங்களை இயக்குவதில்லை. ஆனால் வளைகுடா நாடுகள் துருக்கி மற்றும் சீனாவைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் மாஸ்கோவிற்கு தொடர்ந்து விமானங்களை இயக்கி வருகின்றன. எனவே ரஷ்யாவிற்குள்ளும் வெளியேயும் சர்வதேச விமான போக்குவரத்து இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில் அந்த நிறுவனங்களுக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி விடுத்துள்ள எச்சரிக்கை மிகவும் தெளிவானது. நாங்கள் ரஷ்யாவிற்கு எதிராக போரை முன்னெடுத்துச் செல்கிறோம். ரஷ்யாவின் ராணுவ மற்றும் பொருளாதார இலக்குகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என்று அவர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால் ரஷ்யாவின் வான்வெளி பகுதிகள் இனி மேலும் ஆபத்தானவையாக மாறப்போகின்றன. யுக்ரைனியர்கள் தங்களிடமிருந்தும் இதுவரை பெரிதாக பயன்படுத்தாமல் இருந்த ஒரு அழுத்தம் கொடுக்கும் வாய்ப்பு இதுதான் என்பதை திடீரென்று உணர்ந்து கொண்டது போல இருக்கிறது. CIA இயக்குநர் மாஸ்கோவிற்கு சென்றபோது எங்கள் அதிகாரி மாஸ்கோவில் இருக்கும் நேரத்தில் உங்கள் ட்ரோன் தாக்குதல்களை நிறுத்தி வையுங்கள் என்று அமெரிக்கர்கள் யுக்ரைனியர்களிடம் கேட்டுக்கொண்ட நிகழ்வு மிக தெளிவாக இதை உறுதிப்படுத்துகிறது. ரஷ்யர்களுக்கு எதிராக தாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சாதகமான வாய்ப்பு இது என்பதை யுக்ரைனியர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றே எனக்கு தோன்றுகின்றது.
0: தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் போராட்டங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தலைமையிலான அரசு அமைந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அனைத்து விதமான மக்கள் போராட்டங்களுக்கும் தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. இதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் போராட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களில் இல்லை என்பதாலும் ஆப்கானின் சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவதாலும் அனைத்து வகையான போராட்டங்களுக்கும் தடை விதிக்கப்படுவதாக கூறி தங்களின் இந்த நடவடிக்கையை தலிபான் அரசு நியாயப்படுத்தியுள்ளது. இதுபற்றி தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் சபியுல்லா முஹாயித் கூறுகையில், போராட்டங்கள் ஜனநாயகம் அல்லது குடியரசு போன்ற சட்டங்கள் நடைமுறையில் உள்ள சமூகங்களை சேர்ந்தவை. இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக நேரடியாக அரசை தொடர்பு கொள்ள முடியும். மேலும் இந்த தடை மக்கள் தங்களின் நேரத்தை வீணாக்குவதிலிருந்து பாதுகாக்கும் என்று தெரிவித்துள்ளாா். ஏற்கனவே அடிப்படை மனித மற்றும் பெண்ணுரிமைகள் கடுமையாக மறுக்கப்படும் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் விதித்துள்ள இந்த தடையானது அனைத்து எதிர்ப்பு குரல்களையும் ஒடுக்கும் முயற்சி என்று கூறி சர்வதேச அளவில் மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தனியொரு மனிதருக்கு நடைபெறுகின்ற அராஜகங்களுக்கு எதிராக அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி போராட்டம் என்று கருதப்படும் நிலையில் இஸ்லாத்தை காரணமாக கூறி தலிபான் விதித்த இந்த தடை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் பெண்ணுரிமைகளை வலியுறுத்தி ஹெராத் நகரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தலிபான் அரசின் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். மேற்காசிய பிராந்தியத்தில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் எகிப்து நாட்டுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அந்த நாட்டு அதிபர் அப்துல் பத்தா எல்சிசியை நேரில் சந்தித்து பேசிய ஷி ஜின்பிங் இருதரப்பு உறவுகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது குறித்து விரிவான ஆலோசனையையும் நடத்தினார். இரு நாடுகளின் ராஜ்ய உறவுகள் தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சந்திப்பில் சர்வதேச அரங்கில் நிலவும் தன்னிச்சையான ஆதிக்கம் மற்றும் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும், மேலும் சர்வதேச விவகாரங்களில் நியாயமான மற்றும் சமத்துவமான நிர்வாக நடைமுறையை உருவாக்க இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். தாய்வான் விவகாரத்தில் சீனாவின் இறையாண்மை நிலைப்பாட்டுக்கு எகிப்து தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அதிபர் அப்துல் ஃபத்தா எல்சிசி உறுதியளித்தார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள் காரணமாக கோர்முஸ் நீரிணை வழியான சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சூழலில் எகிப்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுயஸ் கால்வாய் சர்வதேச எரிபொருள் விநியோகத்துக்கு இன்றியமையாத மாற்றுப்பாதையாக உருவெடுத்திருக்கிறது. மேலும் அரபு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையே சமரச சக்தியாக தன்னை முன்னிறுத்த எகிப்துடனான உறவு ஒரு சிறந்த நுழைவாயிலாக இருக்கும் என்று சீனா கருதுகிறது. அந்த வகையில் எகிப்துடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் சீனா முனைப்பு காட்டி வருகிறது. பினாங்கில் படகும் கப்பலும் மோதிக்கொண்ட பத்தில் 21 பயணிகள் காயமடைந்துள்ளார்கள். சம்பவம் செப்டம்பர் 1 இரவு 8:40 நடந்ததாக மலேசியா பினாங்கின் துறைமுக ஆணையம் தெரிவித்தது. என்வி மேகர்ஜியா கப்பல் பட்டவத்திலிருந்து சிவெட்டன்காம் படகு முனையத்துக்கு சென்று கொண்டிருந்த போது படகுடன் மோதியது. படகு பெங்குலான் சுல்தான் அப்துல் ஹலீம் முனையத்துக்கு சென்று கொண்டிருந்தது. படகில் இருந்த மோட்டார் சைக்கிள்கள் பல கவிழ்ந்தன. அதன் காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. சம்பவத்துக்கான காரணம் தெரியவில்லை. பயணிகளின் காயங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. விசாரணை நடைபெறுகிறது. பயணிகளின் நலனை விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆணையத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். துறைமுகம் சீராக செயல்படுவதில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்து மீது மோதி பேருந்துக்குள்ளேயே விழுந்து விட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொலம்பியாவின் புகா நகரில் இந்த சம்பவம் நடந்தது. ஸ்டாப் நிறுத்த கோட்டை பாராமல் மோட்டார் சைக்கிளை வேகமாக ஓட்டிச் சென்றார் அந்த ஓட்டுநர். அந்த நேரம் பார்த்து ஒரு பேருந்து குறுக்கே வந்தது. பேருந்தை எதிர்பாராத மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரால் உடனே நிறுத்த முடியவில்லை. பேருந்தில் பலமாக மோதினார். அந்த நேரத்தில் பேருந்தின் கதவு திறந்திருந்தது. மோதிய வேகத்தில் அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து பேருந்தின் கதவு வழி சென்று உள்ளே விழுந்தார். சம்பவத்தை கண்காணிப்பு கேமரா பதிவு செய்தது. அவர் வெளியே வந்து தடுமாற்றத்துடன் நடந்து செல்வதை காணொளியில் பார்க்க முடிகிறது. அவருக்கு பெரிய காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பேருந்துக்குள் இப்படியும் நுழையலாமா என்று ஒரு இணையவாசி பரிகசித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மேற்குவாரி பல்கலைக்கழகம் 2 உளவியல் பாடங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வகுப்புகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. விர்ச்சுவல் பியர் என்ற AI தானியக்க உரையாடல் தளம் மாணவர்களிடம் கேள்விகளை கேட்டு பல்வேறு சூழல்களின் அடிப்படையில் பயிற்சிகளை நடத்த வழிகாட்டுகிறது. இதுபோன்ற AI நடவடிக்கைகள் கட்டாயமல்ல என்று கூறும் பல்கலைக்கழகம் அவை கற்றலுக்கு உதவும் கூடுதல் வசதி மட்டுமே என்று தெரிவிக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் வகுப்பை நடத்துவதற்கு பதிலாக AI வகுப்பை நடத்துவது குறித்து மாணவர்கள் சிலர் அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். ஆசிரியர்களுடன் நேரடி தொடர்புக்கு AI மாற்றாக இருக்க முடியாதென்று கல்வித்துறை நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் AI பயன்பாடு அதிகரிப்பதால் ஆசிரியர்கள் வேலையை இழந்து விடுவார்களா என்ற கவலையும் எழுந்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் 2026 மகளிர் ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை அணியானது நேற்றைய தினம் இந்தோனேஷியாவை எளிதாக வீழ்த்திவிட்டது.
2: துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்தோனேஷிய அணி முதலில் கைத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 124 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய இந்தோனேஷிய மகளிர் அணி 18.3 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 49 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. 2026 மகளிர் ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமையை பெற்றுள்ள சிறிச ஊடக வலையமைப்பின் டிவி ஒன் தொலைக்காட்சி மற்றும் www.sirasatv.lk எனும் இணையதளம் ஊடாக நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும்.
0: தொடர்ந்து மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 2வது ஆட்டத்தில் ஹாங்காங்குடன் இன்று மோதியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. இலங்கை அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் செப்டம்பர் 15 ஒருநாள் தொடர் செப்டம்பர் 22 தொடங்குகிறது. சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறந்த வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான தேவ்தத் பரிக்கல் முன்னேற்றம் கண்டிருக்கிறார். பிரேசிலின் சாஃப்பாவுலோ நகரின் கால்பந்து அரங்கிலிருந்து 8 வயது சிறுவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற வேண்டிய சம்பவம் நடைபெற்றுள்ளது. கொந்தியன் சாண்டோஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அரங்கில் நடந்தது. சாண்டோஸ் அணிக்காக விளையாடினார் நட்சத்திர வீரர் நெய்மார். 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது சாண்டோஸ் அணி. கொரிந்தியன் அணி ஆதரவாளரான சிறுவனுக்கு நெய்மார் தம் சட்டியை கழட்டி கொடுத்தார். அதை கண்ட ரசிகர்கள் சிலர் கொந்தளித்தார்கள். ஒரு கட்டத்தில் சிறுவனும் அவருடைய குடும்பத்தினரும் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தும் தனிப்பாதை வழியாக அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த காணொளி காட்டு தீ போல் இணையத்தில் பரவுகிறது. பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வூட்ஸுக்கு வாகனம் ஓட்ட 5 தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். கடந்த மார்ச் மாதம் புளோரிடாவில் நடந்த கார்பத்தை தொடர்ந்து போதையில் வாகனம் ஓட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதாக ஒப்புக்கொண்டால் போதையில் ஓட்டிய குற்றச்சாட்டு கைவிடப்படும் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர் இணங்கினார். தடை காலத்தின் போது எந்த காரணத்துக்காகவும் வாகனம் ஓட்டினால் உடனடியாக மீண்டும் சிறைக்கு செல்வீர்கள் என்ற நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட விசாரணையின் போது நீதிபதி ஊட்ஸை எச்சரித்தார். மார்ச் 27 ஊட்ஸின் எஸ்யூவி கார் ஒரு லொரியுடன் மோதியது. அவர் மது அருந்தவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் அவரிடம் ஒபியோட் வகை போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் சிறுநீர் பரிசோதனைக்கு செல்ல உத்தரவிடப்பட்டது. ஆனால் அதற்கு அவர் உடன்பட மறுத்துவிட்டார். அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஏப்ரல் மாதத்தில் ஊட்ஸ் கொல் போட்டிகளில் இருந்து சில காலம் விலகி இருக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். சிகிச்சை பெற உள்ளதாகவும் உடல்நலத்தில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilnadu.com இந்த இணையத்தினூடாக நேரடி ஒலிபரப்பினையும் சில மறு ஒளிபரப்புகளையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 53 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 53 சதம். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 13 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 44 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404 ரூபாய் 17 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 32 சதம். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442 ரூபாய் 83 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 46 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 27 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

மீண்டும் உங்களுடன் நாங்கள் நிரந்தரம் நேரம் இது. இவர்களை வானவர்களில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள்.
0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் அரசியல் சமூக மேடையிலே இன்று தமிழகத்திலிருந்து எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
2: வணக்கம்.
0: சரி, தற்போதைய நிலைமைகளிலே தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது கூட, அதாவது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக யாராவது அங்கு பேசுகின்றார்களா, அல்லது ஈழப் பிரச்சனை என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைவரும் மறந்து விட்டார்களா?
2: ஈழப் பிரச்சனையை பொறுத்தவரை அது மக்கள் மறக்கவில்லை. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அரசியலுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தி வருகிற வேளையில் மக்களிடம் அது நீர் ஊத்த நெருப்பாகவே இன்னும் அது

0: எழுச்சி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. புதிய அரசு அமைந்த பிறகு ஈழ பிரச்சனை தொடர்பாக எந்த கருத்துக்களும் எந்த அவசியங்களும் இதுவரை ஏற்படாமல் இருக்கிறது. 8ஆம் தேதி சட்டசபை முடிகிறது. 10ஆம் தேதி அவர் லண்டன் தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக லண்டனுக்கு முதலமைச்சருடைய பெரிய ஒரு பயணம் இருக்கிறது. அதிலே ஈழத்தமிழர்கள் சந்தித்து இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டிய இப்படி பல விஷயங்களை பேச வேண்டும். இந்த கூட்டணியில இப்பொழுது திருமாவளவனும் ஈழப் பிரச்சனை சம்பந்தமாக பல்வேறு குரல் கொடுத்து வருகிற வன்னியரசும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி எதுவும் பேசுவதாகவோ அல்லது அவர் விஜய் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவோ தெரியவில்லை. இப்படி அரசியல்வாதிகள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதை மறந்தாலும் மக்களிடம் அது ஒரு பெரும் நெருப்பாகவே அது கலந்து கொண்டிருக்கிறது. பல ஈழத்தல தமிழ் தலைவர்கள் சென்னைக்கு வந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா பல பேர் இப்பொழுது வெற்றி பெற்று இருக்கிற ரோஹண விஜயபிரானுடைய கட்சி சார்பாக வந்து போவதால் அவர்களும் தமிழ் ஈழத்தமிழர் பிரச்சனையை மறந்து போய்விட்டதாகத்தான் தெரிகிறது.
1: உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீர்கள், தமிழக மக்கள் மத்தியிலே இன்றும் அந்த பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய அன்பும் ஆதரவும் இருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். அப்படியானால் அவர்களால் ஏன், அதாவது வடக்கு பகுதிகளிலே வாழக்கூடிய மீனவ சமூகங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கிறார்கள், தமிழக மீனவர்களுடைய அத்துமுறலால் அவர்களுடைய பொருளாதாரம் மேலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கடல் வளம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக அவர்களை தடுப்பதற்கான குரல் தமிழகத்திலிருந்து வரவில்லையே?
0: தமிழகத்தை பொறுத்தவரை மீனவர் பிரச்சனையில் அது மீனவர் சங்கங்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை தஞ்சை விவசாயிகளுடைய பிரச்சனை காவிரி. இப்படி தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் அரசியல் செய்த காரணத்தினாலே அது ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதாரண்ய மீனவர்களுடைய பிரச்சனையாக அது பார்க்கப்படுகிற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்த தமிழகமும் அதை ஈழத்தமிழர்கள் அதில் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இதை புதிதாக பொறுப்பேற்ற இந்த அரசும் மீனவர் பிரச்சனைகளோ மீனவர்துறை அமைச்சர்களோ இதில் பெரிய அளவில் கவனம் செலுத்த தவறி வருகிறார்கள். சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற பொழுது கூட அமைச்சர்களும் இது போன்ற கேள்விகளையோ அல்லது உறுப்பினர்கள் இது போன்ற கேள்விகளையோ எழுப்புவதில்லை. குறிப்பாக திமுக இதை பற்றி பேசுவதே இல்லை. அவர்கள் மலிவான அரசியலுக்காக மட்டுமே அரசியல் செய்வார்கள். ஆக இதை மீனவர் பிரச்சனைகளை இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகளை நீண்ட நாட்களாக இது பேசப்பட்டுத்தான் வருகிறதே தவிர ஒரு முடிவுக்கு வரக்கூடிய முடிவுக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பலவீனமாக போய் கிடக்கிறது.
1: இப்ப மீனவர்களுடைய பிரச்சனைக்கு கச்சதீவை மீட்பதே ஒரு தீர்வு என்று தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட தெரிவிக்கின்றார். அந்த கச்சதீவை மீட்பதென்பது இலகுவான நடவடிக்கையாக இருக்கும் என்று கருதுகின்றார்களா?
0: அவர்களுக்கு கச்சதீவும் தெரியாது, முல்லை பெரியாரும் தெரியாது, பாலாரும் தெரியாது. இவர்கள்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் வைத்திருக்கிற இவர்கள். இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை, கட்சி தேவை, அதிகாரம் தேவை. இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய புரிதல் இருக்கிறதே தவிர கச்சத்தீவு பிரச்சனையில் இந்திய அரசே இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் உள்ள கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் டெல்லி மத்திய அரசு அதிகாரிகள் அள்ளி கொண்டு போய் விட்டார்கள். இதை கச்சத்தீவை மீட்பது என்பது இவன் இந்தியனாக இருக்கிற வரை, தமிழன் இந்தியனாக இருக்கிற வரை, அவன் தமிழன் தன்னை தமிழன் என்று உணராத வரை விடிவே கிடையாது என்பதுதான். அதாவது இது நீதிமன்றத்திற்கு வந்த பொழுது நீதிமன்றத்தில்

0: மத்திய அரசு அதிகாரிகள் இலங்கைக்கு ஆதரவாக வாதாடியதை தமிழர்கள் மறந்திருக்க முடியாது. ஆக கச்சத்தீவு என்பது இலங்கையோடு அது சம்பந்தப்பட்டது என்று வரலாற்றை திரிப்பதற்கான முயற்சிகளிலே இனிமேல் டெல்லி அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி சமஸ்தானத்தில் இருக்கிற பொழுது கச்சத்தீவு தமிழ்நாட்டோடு தமிழ் மன்னர்களோட தொடர்புடைய நிலமாகத்தான் அது இருந்திருக்கிறது. அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் ராமநாதபுரம் அரசு கருவூலங்களில இருந்ததெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. ஆகையால் மத்திய அரசே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க முடிவெடுத்து விட்டது. அது அதுபடி செய்து முடித்து விட்டது. அதனால் இதையெல்லாம் மீட்பதற்கு வலுவான தமிழர் அமைப்புகள் அதிகார மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கெல்லாம் இப்பொழுது சாத்தியமே இல்லை. புதிதாக வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியலை பற்றியோ அரசை பற்றியோ மக்களை பற்றியோ தமிழ் தேசியத்தை பற்றியோ எந்த புரிதலும் இல்லாதவர்கள். அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான். ஆகையால் இது ஒரு அழுத்தமான அரசியல் என்பது எதிர்காலத்தில் ஏதாவது அதிசயங்கள் நடந்தால் தான் இதற்கு தீர்வு உண்டே தவிர இனி அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சுத்தமாக சுருங்கி போய்விடுவதாகத்தான் தெரிகிறது.
1: அகதிகளுடைய பிரச்சனை என்று பார்க்கிற போது தமிழகத்திலே அகதிகளாக நீண்ட காலமாக வாழ்பவர்கள் இப்பொழுது இலங்கைக்கு திரும்பி வரலாம் என்று இலங்கை அரசு தெரிவிக்கிறது. நீங்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக இருப்பவர்கள் திரும்பி போவதில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது தமிழகத்திலே தொடர்ந்து தங்குவதை விரும்புகின்றார்களா?
0: இப்பொழுது கூட கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட புலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய முகாம் முழுக்க முழுக்க மலையை தமிழர்களும் மற்றவர்களும் கலந்து இருக்கிற முகாம். அப்ப அந்த முகாமுக்குள் காவல்துறை சென்று ஒரு ஒரு குற்றவாளியை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அந்த முகாமில் இருப்பவர்கள் அந்த குற்றத்திற்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆகையால் நீங்கள் அவரை கைது செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். கடியது எல்லாம் கூட அது நடக்கிறது. அந்த குற்றவாளி என்று சந்தேகப்படக்கூடியவர் அவர் காவல்துறை உள்ளே வருகிற பொழுது அங்கு அவர் இல்லை. அதோடு காவல்துறை முழு முகாமையும் சல்லடை போட்டு தேடிவிட்டு வெளியேறி விடுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய சகோதரரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை உன்னுடைய சகோதரர் வருகிற வரை நீ எங்களோடு இரு என்று காவல்துறையிலே வைத்திருக்கிறார்கள். அவர் பலமுறை மன்றாடுகிறார், என்னுடைய சகோதரருக்கும் எனக்கு தொடர்பில்லை, அவர் குடும்பம் தனி நான் குடும்பம் தனி, அவர் எனக்கு உடன் பிறந்தவர் மட்டுமே தவிர எனக்கும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் தொடர்பில்லை, நாங்கள் தனித்தனி குழுவாக வசிக்கிறோம் என்று சொன்னதையெல்லாம் காதல் கேட்காத காவல்துறை அவரை காவல்துறை கட்டுப்பாட்டிலே ஒரு வாரம் வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மனைவியோ மற்றவர்களோ வந்து பார்த்து கொண்டு போய் சகோதரருக்கு சர காவல்துறையில சரணாகதி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற நிலை தெரிந்த பிறகு அவர் நெஞ்சு அருந்தி விஷம் அருந்தி காவல்துறைக்குள்ளே மரணமடைந்து விடுகிறார். அதன் பிறகு ஒட்டுமொத்த மக்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிடுகிறார்கள், சாலை மறியல் செய்கிறார்கள். அந்த ஈழத்தமிழர்கள் அகதி முகாம் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை தனியடி நடித்து ஏறக்குறைய 5 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதிலே மண்டை உடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து. இப்படியாக சட்ட பாதுகாப்பு இல்லாமல், சமூக பாதுகாப்பு இல்லாமல், மருத்துவ பாதுகாப்பு இல்லாமல் ஏறக்குறைய 70,000-80,000 பேர் தமிழக ஏறக்குறைய 1,000-க்கு மேற்பட்ட அகதி முகாமிலே அடிமைகளை போக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்கள் சொந்த மண்ணுக்கு திரும்ப விரும்பவில்லை. காரணம் தங்களுடைய காணிகள் நிலங்கள் வீடுகள் அத்தனையும் பறிபோய் விட்டது, அடையாளம் இழந்து விட்டது. அதனால் நாங்கள் மீண்டும் அங்கு சென்று அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு காணிகளை மீட்டு வீடுகளை மீட்டு அது பல 100,000,000 ரூபாய் இலங்கை காசுக்கு தேவைப்படும். அதெல்லாம் எங்களிடம் இல்லை. அதனால் நாங்கள் இரண்டு தலைமுறை இங்கு வாழ்ந்து விட்டோம். ஒரு சந்ததி பிறந்து அவருக்கு 35-40 வயதாகி விட்டது, அவர்களுக்கும் குழந்தை பிறந்து அது ஒரு சந்ததி. அத்தனையும் அகை முகாம் வாழ்க்கையோடு முடிந்து போய்விட்டது. இனி எங்களுடைய பூர்வீக கிராமத்துக்கு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் இப்படி யாருமே அங்கு நாங்கள் விட்டுவிட்டு வந்த இடத்தில் அவர்கள் வாழவில்லை. அவர்களும் பல பகுதிகளில் சென்று விட்டதால் நாங்கள் அங்கு சென்று எங்களுடைய அடையாளத்தை மீட்டு எடுக்கவே முடியாது. ஆகையால் நாங்கள் மீதி காலத்தையும் இங்கே வசித்து விட்டு போகிறோம் என்ற மனநிலையில் தான் இருக்கிறார்களே தவிர, ஆனால் சில உளவுத்துறை அதிகாரிகள் எப்படியாவது அனுப்பி வேண்டும் என்பதில கவனமாக இருக்கிறார்கள். இது இது ஒரு ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் அவர்கள் தங்களுடைய நிலத்தை மண்ணை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத இந்த மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள்.
1: இப்ப அந்த சௌதர்களுக்காக சௌதரரை கைது செய்த சம்பவம் சட்டவிரோதம் என்று எவருமே வாதாடவில்லையா?
0: யாரும் வழக்கு யாரும் நீதிமன்றத்துக்கோ அல்லது உயர் நீதிமன்றத்துக்கோ சென்று வழக்கு தொடுத்திருக்கலாம், ஆனால் அது போன்ற முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை. அதாவது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நான் ராஜன் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது ரத்த சம்பந்தமான யாராவது ஒருவர்தான் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க வேண்டும், அதற்கு பல ஆயுதங்கள் வேண்டும், அதனால் என்ன தொகை அதாவது குறைந்த 25 ரூபாய் தொகையினால் புரட்ட முடியாது, அதனால் நான் அந்த முயற்சி செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னார். அதே போன்ற மனநிலையில் தான் இங்கே இருக்கக்கூடியவர்களும் வாழ்கிறார்கள். ஆகையால் அது போன்ற முயற்சிகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பே இல்லாத நிலையில் தான் அத்தனை முகாம்களும் உள்ளது.
1: இப்ப மனித உரிமை அமைப்பில் சிறைச்சாலைக்குள் ஒருவர் தற்கொலை செய்கின்ற நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் மனித உரிமை அமைப்பு அது தொடர்பான விசாரணைகளை தாங்களாகவே விசாரிக்கலாம் தானே?
0: விசாரிக்கலாம், ஆனால் இந்த விஷயம் காவல்துறையை மூடி மறைத்து அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், காவல் நிலையத்தில் காவல் நிலையத்துக்குள் எப்படி நஞ்சு போத்தல் போனது, இப்படி பல மர்மங்கள் இருக்கிறது, ஆகையால் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் இது இந்த பிரச்சனை பெரிய அளவில் பொருளாதாரமாகாமல் காவல்துறையே உடலை வைத்து 2-3 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதெல்லாம் சுமூகமாக பேசி முடித்து அந்த பிரச்சனை ஊடகங்களுக்கு வராமல் தொலைக்காட்சிகளுக்கு வராமல் அச்சு ஊடகங்களுக்கு வராமல் முடித்து வைக்கப்படுது. அகை முகாம் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. காரணம் இந்த செய்தியை ஒளிபரப்புவதால் எந்த ஊடகங்களுக்கும் டிஆர்பி ரேட்டிங் உயரப்போவதில்லை. டிஆர்பி ரேட்டிங் எது உயருமோ, திரிசா விஜய் 10ஆம் தேதி லண்டன் வருகிறார், இதற்கு முன்பே திரிசா லண்டனில் இருக்கிறார், இப்படியான செய்திகள் தான் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். இது போன்ற மனித உரிமை பாதிக்கப்படுகிற அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் முகாமிலே வாழ்கிறவர்கள் பாதிக்கப்படுகிற செய்திகள் எல்லாம் யாரும் பார்ப்பதற்கோ அல்லது உதவுவதற்கோ எந்த முகாந்திரமும் எந்த அமைப்புகளும் தயாராக இல்லை என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. என்னை ஒரு முறை தொடர்பு கொண்ட பொழுது லைகா சுபாஸ்கரன் தரப்பில் தொடர்பு கொண்ட பொழுது நான் பலமுறை அவர்களிடம் சொன்னேன், இங்கே அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பும் இல்லை, மருத்துவ பாதுகாப்பும் இல்லை, ஆகையால் ஒரு அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அவர்களை பாதுகாருங்கள், பல லட்சக்கணக்கான ரூபாய் என்பது உங்களுக்கு மிக சாதாரண ஒரு விடயம் என்று லைகா சுபாஸ்கரனுடைய உதவியாளர்கள் என்னை அழைத்த பொழுது நான் அவர்களை வைத்த கோரிக்கை இதுதான். அது ஒரு 4-5-6 வருடங்களாக ஓடிவிட்டது. நான் லண்டன் வந்திருக்கிற பொழுது கூட நீங்கள் அவர்களிடம் தொடர்ந்து பேசினீர்கள், ஆனால் அது அவர்கள் இது போன்ற விஷயங்களுக்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை.
1: குறிப்பாக ஈழத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கூட இந்த அதாவது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே சட்ட விரோதமாக ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் இது கொலி என்றுதான் பார்க்க வேண்டும், தற்கொலை என்று சொல்ல முடியாது. சிறைச்சாலைக்குள் நடக்கின்ற இதற்கு எந்த விதமான ஆதாரமும் அவர்கள் வெளியிடவில்லை. இதை நீதிமன்றத்தையும் நாடவில்லையா? காவல் நிலையத்தில் நடந்தது என்றால் நீதிமன்றம் கேட்கும் அல்லவா, எப்படி இது நடந்தது என்ன மாதிரி என்ற விவரங்களை கேட்பார்கள் அல்லவா? அல்லது இது நீதிமன்றத்துக்கே போகவில்லையா?
0: இல்ல, இந்த நீதிமன்றத்திற்கே போகவில்லை. காவல் நிலையத்திலே இது முடிவுக்கு வந்து விட்டு 2-3 நாட்கள் அவர்கள் உடலை வாங்காமல் மருத்துவமனையிலே வைத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் செய்தார்கள். அரசு மூடி மறைக்கத்தான் முயற்சிக்கும். மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், உதவி காவல்துறை கண்காணிப்பாளர், ஆய்வாளர், துணை ஆய்வாளர், இப்படி ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே இதை மூடி மறைத்து இந்த போராட்டம் மற்ற முகாம்களுக்கு பரவாமல் பார்த்துக் கொள்வார்களே தவிர அரசுக்கு விசுவாசமாக, அரச பயங்கரவாதம் என்பதை போல அரசுக்கு விசுவாசமாகத்தான் அவர்கள் நடப்பார்களே தவிர இதுல பெரிய அளவில் இந்த இது நீதி கேட்டு நியாயம் கேட்டு மனித உரிமை அமைப்புகள் இப்படி யாரும் இதை தலையிடாதவாறு பார்த்துக் கொள்வார்கள். தலையிடாதவாறு பார்த்துக் கொள்வதற்கு அவர்கள் ஈழத்தமிழ் ஆதரவாளர்களை பயன்படுத்துவார்கள். நான் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆக அது 10 நாட்கள் 15 நாட்களுக்கு பிறகு அந்த பிரச்சனை மறைந்து போய்விட்டது. இப்படித்தான் அவர்களுடைய போராட்டம்.
1: ஒருவரும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கும் இது தொடர்பாக அறிவிக்கவில்லையா? அவர்களுடைய உறவினர்கள் இலங்கை தூதரகத்தை தலையிடுமாறு வேண்டுகோள் விடுக்கவில்லையா? அல்லது அவர்களையும் காவல்துறையினர் பயன்படுத்தி இந்த விடயத்தில தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு சலுகைகள் தருகிறோம் என்று ஏதாவது பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்களா?
0: கண்டிப்பா அப்படி நடந்திருக்கும். நடந்து இந்த விஷயம், அதாவது ஒரு பெரிய குழு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் காவல்துறை இப்படி ஒரு அதிகாரமிக்க குழு தொடர்ந்து இயங்கி இந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடித்து பரவாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய அதிகார மையம் செயல்படும். அதை மீறி செயல்படுவதற்கு ஒரு பெரிய அமைப்பு தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. ஆகையால் இதைவிட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் 2-3 நாட்கள் காவல் நிலையத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித் குமார் போன்றவர்கள் இப்பொழுது அதே போல பள்ளி இந்துஸ்தான் பள்ளி வளாகத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட அமுதன், அதே போல திருவற்றியூரில் சமூக விரோதிகளால் பள்ளி பள்ளி பள்ளிக்கூடத்துக்குள்ள அடித்துக் கொள்ளப்பட்ட தனுஷ், இப்படி பல வழக்குகள் அப்படியே 2-3 நாட்கள் அதிகபட்சம் 1 வாரங்கள் பத்திரிகை எழுதுவார்கள்.
1: அந்த அந்த தகவல்கள் ஊடகங்கள்ல வந்திருந்தது. ஆனா இந்த இலங்கை தமிழருக்கு நடந்த இந்த அநியாயம் எந்த ஒரு ஊடகத்திலும் பெறவில்லையே.
0: ஊடகம் வராமல் அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். ராஜன் அவர்கள் பதவி போய் அனைத்து படங்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டே இருந்தார். நான் அரசு தரப்புக்கு உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நானும் அனுப்பி கொண்டே இருந்தேன். இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தால் அதை மூடி மறைப்பதற்கு என்ன வேலையோ அதைத்தான் சரி. அவர்கள் 2-3 நாட்கள் தொடர்ந்து போராடினார்கள். அவர்களும் தொடர்புல இருந்தார்கள். ஆனாலும் அரசு எவ்வளவு விரைவாக அவர் அடக்கம் செய்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டுமோ அப்படி முடித்து விட்டார்கள்.
1: இப்படியான ஒரு பிரச்சனையை வெளிக்கொணர்ந்து அதுக்கான தண்டனை வழங்கினால் தானே இன்னொரு சந்தர்ப்பத்திலே இப்படியான சிக்கல்கள் ஏற்படும் போது காவல்துறை வட்டாரங்கள் இது பெரிய சிக்கலாகிவிடும் என்று நீதியின் பக்கம் நின்று நடவடிக்கை எடுக்க முற்படுவார்கள்.
0: இது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு. வேலமுருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்பொழுது உடனடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் அரசு உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை கொண்டு செல்வார், சட்டசபையில் பேசுவார், முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொள்வார். இப்படி நடக்கும். அதை விட பலமான அமைச்சர் வன்னியரசு இப்பொழுது அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு பெரிய அளவில் வேலை வாங்க முடியவில்லை என்று பலர் வருத்தப்படுகிற செய்தியைத்தான் பார்க்க முடிகிறது. அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாதீர்கள். இப்படியாக அவர் அனைவரையும் அமைதிப்படுத்தி விடுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ந்து வருகிறது.
1: இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு இது தெரியப்படுத்தப்பட்டதா, திருமாவளவன் வைகோ போன்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா, அல்லது அவர்களுக்கும் யாரும் இதை ஒரு சம்பவமாக அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் இதை வெளிக்கொணராத மாதிரி காவல்துறையினர் கையாண்டார்களா?
0: இல்ல, அகதி முகாமுக்குள் சிறப்பு முகாமுக்குள் நடக்கிற பிரச்சனைகளே வைகோ வேல்முருக பன்னீர் அத்தனை பேருக்கும் அவர்கள் தொடர்பிலே தான் வைத்திருக்க, அதனால் முகாமில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தகவலை அறிவித்தார்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் தரப்பில் இருந்து இந்த விஜய் அரசுக்கு ஒரு இக்கட்டு ஏற்படுத்த கூடாது என்ற மனநிலைக்கு வந்து விட்டதாகத்தான் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பூதாரமாக வெடிக்காமல் காவல்துறை பார்த்து கொண்டதை போல இவர்களும் அதை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தான் நீடிக்கிறது.
1: இலங்கை அரசியல்வாதிகளுக்கு, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது தெரியப்படுத்தினார்களா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் இது இலங்கை ஊடகங்களிலும் இது வரவில்லை.
0: செய்தி பரவாமல் தமிழக அரசு உளவுத்துறை அதிகாரிகளே அதை பார்த்துக் கொண்டார். இது வளமையாக்கக்கூடிய விஷயங்கள் தான், எந்த முகாமில் நடந்தாலும் அது அந்த முகாமை விட்டு வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய மனநிலை தான்
1: அன்றும் இன்றும் என்றும் நடந்த சம்பவத்தையும் அரசியல்வாதிகளுக்கு எடுத்து கொடுத்து இலங்கை பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தை தலையிட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தாலாவது எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற போது காவல்துறை கொஞ்சம் கவனமாக கையாள்வார்கள் அல்லவா?
0: இருக்கக்கூடிய ஆதாரங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: சரி, அனுப்பி வையுங்கள், அது தொடர்பாக பார்க்கலாம். அடுத்த விடயமாக நீங்கள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆறுமுக நாவலர் தொடர்பாக ஈழத்து தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் அவர் இந்தியாவுக்கு அந்த காலத்திலே வந்து, அதாவது 19ஆம் நூற்றாண்டிலே ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழ் இலக்கியங்கள் சைவ சமய நூல்களை அச்சிட்டு தமிழ் மொழிக்கும் சைவ சமய வளர்ச்சிக்கும் முதல் தொண்டாற்றியவராக இருக்கிறார். அவருக்கு மதுரை தெப்பங்குளம் பகுதியில் உள்ள சிலை ஒன்று அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிலைக்கு முன்பாக ஆக்கிரமிப்புகளை செய்பவர்கள் கழிவுகள் எல்லாவற்றையும் கொண்டு சென்று கொட்டுகின்றார்கள் என்பது தொடர்பாக தற்பொழுதுதான் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக ஆர்வலர்கள் அந்த சிலையை பாதுகாக்குமாறு. அது தொடர்பாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மதுரை தெப்பங்குளம் பகுதியில் ஆரம்ப நாவலருக்கு சிறை இருக்கண்டு.
0: இந்த செய்தி நான் முன்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது என்ற செய்தியும் மதுரையை சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள் சமீபத்தில் எங்கேயோ சந்தித்த பொழுது இந்த இதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை எனக்கு நினைவு கூறுகிறோம். இங்கு எங்கு நினைவில்லை. ஆக மதுரையில தமிழ்நாட்டிலே தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் இலக்கியவாதிகள் நிறைய பேரை சந்திக்க முடியும். ஆனால் இந்த செய்தி பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது என்ற செய்தி எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறதை போல அது இப்ப கழிவுகளை எல்லாம் போட்டுகிறார்கள், அந்த சிலை இன்னும் மேலும் சிதிலை அடைந்தது என்று நீங்கள் சொல்கிற போது மதுரையை சார்ந்தவர்களிடம் இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். குறிப்பாக மதுரையில விசிகாவை சேர்ந்தவர்கள் வலுவாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் அவர்கள் உடனடியாக இதை ஒரு மதுரையில் அவசரகால வழக்காகவே போட்டு இதை பராமரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமுருகன் தமிழ் தேசிய போராளி, பல ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்தவர் வழக்கறிஞர் திருமுருகன், அவரிடம் இந்த தகவலை நான் கூறி நடவடிக்கை எடுக்க சொல்ல, அவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றுகிறார். ஆகையால் அவருடைய கவனத்தில் கொண்டு சென்றால் உடனடியாக இதை நீதிமன்றத்தின் மூலம் உடனடியாக இதை பராமரிப்பதற்கான உத்தரவை அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் இதை உடனடியாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன்.
1: அடுத்து குளத்தூர் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்திருக்கிறது அல்லவா?
0: இந்த வழக்கு உடனடியாக நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அரசுக்கு எதிராக எந்த நீதிமன்றமும் உத்தரவை இதுவரை பிறப்பித்ததாக வாய்ப்பு இல்லை. இரண்டு அதாவது மூன்று இவிஎம் மிஷின்கள் பழுதடைந்திருந்தது என்ற குற்றச்சாட்டை இப்பொழுது உயர் நீதிமன்றத்துக்கு செல்லுகிற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி அவர் ஒரு பெரிய அதிகார மையமாக இருந்திருக்கிறார். இது சந்தேகம் என்று வந்தால் இந்த தேர்தல் முடிவை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மூன்று மிஷின்களும் முறைகேடு நடந்திருக்கிறது, ஆகையால் இதை நான் புறக்கணிக்கிறேன் என்று அவர் அப்பொழுதே வெளியேறி இருந்தால் இந்த அறிவிப்பை அவர்களால் செய்திருக்க முடியாது. இந்த தொகுதிகளை எதிர்த்து போட்டியிட்ட பாபு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று இரண்டு பேரும் கைச்சாத்து இட்டால்தான் அந்த முடிவை அறிவிக்க முடியும். இல்லை என்றால் இவருக்கான அனுமதி பெற்ற தேர்தல் முகவர் இவருடைய ஏஜென்ட், அவர் அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இரண்டு பேரும் பெருவாரியான வாக்குகள் வாங்குற இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த அறிவிப்பையே வெளியிட முடியும். ஏன்னா நானும் தேர்தல் என்ற அனுபவம் எனக்கு உண்டு, பல பேருக்கு தேர்தல் அலுவல் பார்த்திருக்கிற அனுபவம் எனக்கு உண்டு. 87-89 திமுக ஆட்சி காலத்தில் நான் கோவை ராமகிருஷ்ணன் இப்படி பல பேர் வைகோ பாலசாமிக்கு ஏறக்குறைய 2 மாத காலம் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1 நாடாளுமன்ற தொகுதியில எங்களுக்கு கடலுக்கு அப்பால் இருந்த உத்தரவுப்படி அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் பேசுவார் என்று தகவல் வந்த பிறகு ஏறக்குறைய இரவு பகலாக திராவிட கழகத்தை சேர்ந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தான் அந்த 6 தொகுதி 1 நாடாளுமன்ற தொகுதி இவர் எதிர்த்த வேட்பாளர் காளிமுத்து நின்றார். அதிமுக அவர் வெற்றி பெற்று விட்டார். திமுக அப்பொழுது ஆளுங்கட்சி, 6 தொகுதிகளில பெருவாரியான வாக்குகளை அதிமுக தான் பெற்றது. இன்று இருக்கக்கூடிய சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி, ராஜபாளையம், சோழிபுத்தூர் 6 தொகுதிகளில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. அந்த தேர்தல் அறிவிப்பை செய்கிற பொழுது தேர்தல் அதிகாரிகள் 2 பேரையும் அழைத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க போகிறோம், 6487 வாக்குகள் அவர் உங்களை விட அதிகம் பெற்று இருக்கிறார், ஆகையால் நீங்கள் அவர் பெற்ற வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆகையால் நீங்கள் உங்களுடைய வாக்குமூலத்தில் கையெழுத்திடுங்கள், அவருக்கு நாங்கள் வெற்றி சான்றிதழை கொடுக்க போகிறோம். இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை. அந்த தேர்தல் ஆணையத்தில் அவர் அனுமதி பெற்ற அந்த பவர் ஏஜென்ட் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் குளத்தூர் தொகுதி தாவேக வேட்பாளர் பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். அதெல்லாம் விட்டுவிட்டு 3-4 மாதங்கள் கழித்து இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போவது என்பது யாரோ கொடுத்த தவறான ஆலோசனை. அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு, அத்தனை பேரும் என்னுடைய வெற்றியை மறைத்து விட்டார்கள். 3 இவிஎம் மிஷின்கள் சேர்ந்து போய்விட்டது, அதில் 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அழிந்து, இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகளை தேர்தல் அறிவிக்கிற அந்த நேரத்திலே அதை புகாரை சொல்லியிருந்தால் அந்த தேர்தல் நீட்டி வைக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் செய்யாமல் ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற செயல் என்று நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது.
1: யதார்த்தமான உண்மை. சரி, நிறைவாக அதாவது எதற்காக 2029 நாடாளுமன்ற தேர்தலிலே முதலமைச்சர் விஜய்தான் பிரதம வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் எந்த அடிப்படையை வைத்து இப்படி கூறி வருகிறார்கள்?
0: இது சரியான கேள்வி. இந்த முயற்சிகள், இந்த செய்திகள், இந்த திட்டங்கள் எல்லாம் அதிமுகவின் மூளையில் உருவானது. ராகுல் காந்தி கடந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணி 40 நபரை 40 நாடாளுமன்ற ஆசனங்கள் அதாவது பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்தியா கூட்டணிக்கு வலுவாக்கியதே இந்த கூட்டணி தான். ஏறக்குறைய பீகார் நிதிஷ்குமார் 16, சந்திரபாபு நாயுடு 16, சந்திரபாபு நாயுடு 11, நிதிஷ்குமார். இப்படி இந்த வாக்குகள் 27 வாக்குகள், 27 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றிதான் மோடி இன்று பிரதமர் நாற்காலியை அலங்கரிக்கிறார். இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் இந்தி பேசாத மாநிலங்கள் இவைகள் பாஜகவுக்கு சின்ன சொப்பனம். தமிழ்நாட்டில் ஒரு பாஜக கூட வெற்றி பெற முடியவில்லை. அதே போல கேரளா, கர்நாடகா இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானா இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி, ரேவந்த் ரெட்டி தலைமையில ஆட்சி நடக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில், இது பிஜேபி தாங்கி பிடிச்சிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் இது கவிடும். ஆக இங்கு காங்கிரசுக்கு அபரிமிதமான செல்வாக்கு, பாஜகவுக்கு எதிரான மனநிலை. கேரளா கம்யூனிஸ்டுகள் எந்த காலத்திலையும் பாஜகவுக்கு ஆதரிக்க மாட்டார்கள். இப்ப கம்யூனிஸ்ட் முடிந்தால் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறது. பாஜகவுக்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, இப்பொழுது தாவேக. ஆக ராகுலினுடைய பிரதமர் கனவை விஜயை வைத்து சரிக்க வேண்டும். இதுதான் பாஜகவின் மூளையில் உதித்த தந்திரம். இதை விஜயை பிரதமர் வேட்பாளர் என்று அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம், குறிப்பாக அபிநேஷ் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா, இப்படி இந்த ரெட்டியார் பெரிய அதிகார மையங்கள் அத்தனையும் விஜயை இயக்குகிறது. இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது. பாஜக தான் ராகுலுடைய வாக்கு வங்கியை, விஜயை முன்னிறுத்தி அந்த வாக்கு வங்கியை சரிப்பதற்காக விஜயை பிரதமர் வேட்பாளர் என்று கொளுத்தி போட்டு விட்டது பாஜக. இதை தாவேக தொண்டர்கள் தங்களுடைய தலைவன் பிரதமர் நாற்காலிக்கே தகுதியானவர் என்று நம்ம கேரளாவில் உள்ள விஜய் ரசிகர்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களிலும் ராகுலினுடைய செல்வாக்கை குறைத்து பாஜகவுக்கு எதிராக வர முடியாத அளவுக்கு வாக்குகளை பிரித்து, விஜய் கணிசமாக வாக்குகளை பிரித்தால் மிக எளிதாக வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் மிக எளிதாக, அமித்ஷா தான் 2029 வேட்பாளர் RSS அறிவித்து விட்டது. ஜனாதிபதி வேட்பாளர் மோடி. ஆக ஒரே கையில் 2 மாங்காய் இப்பொழுது 3 மாங்காயாக மாறி போய்விட்டது. விஜய் காங்கிரசுக்கு எதிராக களம் இறங்கினால் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் விஜய் அந்த வாக்குகளை பிரித்தால் ராகுல் பிரதமர் ஆவதற்கான அந்த வாக்குகள் பறிக்கப்படும். வட இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக காக்ரோச், ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி கட்சி பெரிய அளவில் பாஜகவுக்கு இளைஞர்கள் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆம் ஆத்மி வந்ததை போல இப்பொழுது அந்த வேலையில்லா பட்டதாரிகள் இந்தி பேசுகிற மாநிலங்களில் அவர்கள் காக்ரோச் பார்ட்டி பாஜகவுக்கு பெரிய சிம்மசொப்பனமாக மாறுவார்கள். எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலும் இளைஞர்கள் களமிறங்க வாய்ப்பு உள்ளது. இதை தடுப்பதற்காக RSS-னுடைய, பாஜகவினுடைய சங்கி இந்து பரிவார அமைப்புகள் உடைய திட்டம்தான் விஜயை முன்னிறுத்துவது. கிறித்துவ வாக்குகள் ராகுலுக்கு விழுகாமல் தடுப்பது ஜோசப் விஜய். தலித்து வாக்குகள் ராகுலுக்கு விழுகாமல் தடுப்பது, அது தலித் அரசியல். முஸ்லீம்களும் அதே போன்று ராகுல் பக்கம் சென்று விடாமல் இருப்பதற்காக முஸ்லீம் லீக்கை தன்னுடைய அமைச்சரவையிலே அமைத்து அழகு பார்க்கிறார். எனக்குரிய 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை போல இந்திய முஸ்லீமுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் சிறுபான்மை அமைச்சராக மாறியிருக்க. இப்படி பாஜகவுடைய சதித்திட்டம், சங்கரிவாருடைய மூளை, ஆர்எஸ்எஸ் பஞ்சகம், அத்தனையும் விஜயை இயக்குகிறது, ராகுலுக்கு எதிராக இயக்குகிறது. இப்பொழுது ராகுலுக்கு காங்கிரசுக்கும் தாவிகாவுக்கும் சண்டை ஆரம்பித்து விட்டது. நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க போகிறோம் என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாணிக் தாகூர் இப்பொழுது நீங்கள் பிரதமர் வேட்பாளர் விஜய் என்கின்ற கோஷத்தை தொடர்ந்து வலியுறுத்தினால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்க வேண்டி வரும், ஆட்சி கவிடும் என்று காங்கிரஸ் இப்ப மிரட்ட துவங்கி இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பின்னால் யார் இருக்கிறார்? 41 பேர் மரணம் வழக்கை ஆரப்போட்டு அமைதியாக சிபிஐ கையிலெடுத்தாலும் ராகுலுக்கு மாற்றாக விஜயை தென்னிந்தியாவில் நிறுத்தி ராகுல் வாக்கு வங்கியை சரிப்பதற்காக சரிவு ஏற்படுத்துவதற்காக ஒரு முயற்சிதான் பிரதமர் வேட்பாளர் விஜய் என்கின்ற ஒரு கனவு கற்பனை, ஒரு வெற்றி கோசமாக இது பார்க்கப்படுகிறது.
1: நன்றி பாண்டியன் அவர்கள், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி ஒன்றிலே சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.